0: ராணுவப்படை மீண்டும் எச்சரித்திருக்கிறது. முன்னதாக ஹோமஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்களை ஈரான் தாக்கினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருந்தார். அமெரிக்க ஈரான் போருக்கு முன்னர் ஹோமஸ் நீரிணை வழியே உலகின் 1/5 எண்ணெய் இயற்கை எரிவாயு பரிவர்த்தனை இடம்பெற்றது. அண்மை காலமாக அந்த நீரிணையில் செல்லும் சில கப்பல்கள் தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் பதிலடி தாக்குதலுக்கு அது வழியமைத்தது. இருப்பினும் இடைக்கால புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி சுங்க கட்டணம் ஏதுமின்றி 2 மாதத்துக்கு கப்பல்களை அனுமதிக்க இருதரப்பும் இணங்கியிருக்கின்றன. பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன் மார்கோஸ் ஜூனியர் அதிகாரத்துவ பயணமாக கனடா சென்றிருக்கிறார். இருதரப்பு வர்த்தகத்தை விரிவுபடுத்தி பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த அவர் கனடிய பிரதமர் மார்க் கானியுடன் பேச்சு நடத்துவார். கடந்த 10 ஆண்டுகளில் கனடா சென்றுள்ள முதல் பிலிப்பீன்ஸ் அதிபர் திரு மார்கோஸ். வான்கூவரில் திரு கானி அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தார். இந்த ஆண்டுக்குள் இருதரப்பு தடையற்ற வர்த்தக உடன்பாட்டை செய்து கொள்ள தலைவர்கள் இருவரும் உறுதியளித்தனர். அடுத்த 10 ஆண்டில் அமெரிக்கா அல்லாத நாடுகளுக்கான ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க திரு கானி திட்டமிடுகிறார். இந்தோ பசிபிக் வட்டாரத்தில் பதற்றம் அதிகரிக்கும் வேளையில் பாதுகாப்பு தற்காப்பு உறவை வலுப்படுத்த கனடாவும் பிலிப்பீன்ஸும் இணங்கியிருக்கின்றன. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஒருவார பயணமாக நோர்டிக் நாடுகளுக்கு செல்கிறார். டென்மார்க், ஸ்வீடன், பின்லாந்து, நார்வே ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை அவர் சந்தித்து பேசுவார். ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவுடனான அணுகுமுறையை கடுமையாக்கும் வேளையில் திரு வாங் நோர்டிக் நாடுகளுக்கு செல்கிறார். சீன தொழில்துறையின் மிதமிஞ்சிய உற்பத்தியால் ஏற்படும் பொருளாதார தாக்கம் குறித்து கவலை எழுந்திருக்கிறது. அக்டோபருக்குள் வர்த்தக ஏற்றத்தாழ்வை சீராக்க ஐரோப்பிய ஒன்றியம் முயல்கிறது. சீனாவுடனான வர்த்தக பற்றாக்குறையும் பெரும் நெருக்குதலாய் தொடர்கிறது. இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளில் சீன வெளியுறவு அமைச்சர் ஒருவர் முதன்முறை டென்மார்க், ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்கிறார். தாய்லாந்து காவல்துறையினர் 11 வயது சிறுவனிடம் விசாரணை நடத்துகின்றனர். வடகிழக்கு தாய்லாந்தில் பௌத்த ஊர்வலத்தில் சென்றவர்கள் மீது அந்த சிறுவன் வாகனத்தை மோதியதாக தெரிகிறது. பௌத்த பிக்குகள் 9 பேர் மாண்டனர். அவர்களில் 5 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். எஞ்சிய 4 மருத்துவமனையில் மாண்டனர். மேலும் 3 பிக்குகள் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். வேறு 9 பிக்குகளும் பொதுமக்களில் ஒருவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். பாங்காக்கிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரில் அந்த அசம்பாவிதம் நடந்தது. சந்தேகத்துக்குரிய சிறுவன் மீது குற்றச்சாட்டு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. வாகனத்தை மோத என்ன காரணம் என்பதை அறிய முயல்வதாக அதிகாரிகள் கூறினர். சிறுவன் தம் தந்தையின் அனுமதியின்றி அவருடைய வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் கிழக்கு கரை பகுதியில் வெயில் கொளுத்துகிறது. மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சில நாட்களுக்கு 38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நீடிக்கலாம் என்கிறது வானிலை ஆய்வகம். தேவையில்லாமல் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பிலடெல்பியா, நியூயார்க் ஆகிய இடங்களில் நாளை வெயில் மேலும் அதிகரிக்கலாம். அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் 250வது பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு தயாராகிறார். உலகக்கிண்ண கார்பந்தின் சில போட்டிகள் திறந்தவெளி அரங்குகளில் நடக்கவிருக்கின்றன. கொளுத்தும் வெயிலால் என்ன பாதிப்பு ஏற்படுமோ என்று பலரும் கவலைப்படுகின்றனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து நாக் அவுட் சுற்று ஆட்டங்களில் கூடுதல் விறுவிறுப்பு. 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவை வீழ்த்தியது ஸ்பெயின். தொடக்கத்திலேயே களத்தில் ஸ்பெயினின் ஆதிக்கம். 36வது நிமிடத்தில் ஸ்பெயினின் முதல் கோல். பிற்பாதையில் மேலும் 2 கோல்களை புகுத்தியது அந்த அணி. அடுத்த சுற்றில் போர்ச்சுகல் அல்லது குரோஷியாவுக்கு எதிராக ஸ்பெயின் களமிறக்கும். மற்றொரு ஆட்டத்தில் போர்ச்சுகலும் குரோஷியாவும் மோதுகின்றன. கனடாவின் டொரண்டோ விளையாட்டு அரங்கில் அந்த ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது.
1: சொல்லும் பொருளும் அலோகேஷன் ஒதுக்கீடு. சிங்கப்பூரில் மூப்படையும் சமூகத்தை பாதுகாக்க மூத்தோரின் உடல் மனநலம் போன்ற தேவைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அலோகேஷன் ஒதுக்கீடு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதிஸ்டா புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
5: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
6: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
5: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
6: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
5: தொடர்புக்கு
6: 8854 8989 8 9 நெட்லி வந்தாச்சு.
7: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
10: நிறைந்த புன்னகையோடு உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கேன். பிமலா, நம்முடைய ரவியும் சஜினியும் விடுப்புல இருக்காங்க என்பதால என்ன டீ கடையில இருந்து தூக்கி காலையில மடக்கு சிங்கில போட்டிருக்காங்க. அடுத்த வாரம் நடக்க போகுது என்பதை பொறுத்து நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம நேர்களுக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல காலை சொன்னது போலவே சுகாதார விழா 2026 இந்த நிகழ்ச்சி ஒட்டிய முக்கியமான பல தகவல்கள் காத்திருக்கு. அது குறிப்பாக உங்க வீட்டுல மூத்தவங்க, வயசுல மூத்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி கேட்கணும். ஏன், 30 வயசு ஆனாலே சுகாதார பரிசோதனை எல்லாம் செய்யணும். அதற்கான நல்ல வாய்ப்பு தான் உங்களுக்காக இன்னொரு பாடல் எடுத்து ஒரே மாதிரி இருக்குல்ல ரெண்டு பாடல்களும் கேக்குறதுக்கு. ஆமா, அவற்றை உங்களுக்காகவே ஒன்றை மீன் ஒன்றா ஒலியிட்டு காத்துட்டு இருக்கோம். வானொலி கேட்டு வைத்து கேளுங்க. இது வணக்கம் சிங்கையா.

சங்கீதத்தோட இரண்டு பாடல்களை நாம கேட்டோம். சேது படத்தில் இருந்து கோவை கமலா கொண்டு வந்த பாடல், அதற்கு முன்பாக தனி இசை பாடல் புஷ்பவுடன் குப்பசாமியுடைய தனி இசை பாடல் தொகுப்பில் இருந்து பாடல் இடம்பெற்றது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வானொலி பக்கமாகவே இறைஞ்சிருங்க, ஏன்னா சுகாதார விழா 2026 இந்த நிகழ்வை ஒட்டி பல தகவல்கள், முக்கியமான பல தகவல்கள் உங்களுக்காகவே காத்துட்டே இருக்கு. வானொலி வழியாகவும் பேஸ்புக் லைவ் வழியாகவும் இணைய தவறாதீங்க. 9:18 ஆகின்றது. பிஐ நோக்கி செல்லும் டிபி அங்கு ஹாலோஸ் லிங்க் அருகில் விபத்து ஏற்பட்டு இருப்பதால பொங்கல் சாலை நெடுக நீர்சல் அதிகமாயிருக்கு. 4 தடத்தை தவிர்த்து விடுங்க. மேலு துவாசி நோக்கி செல்லும் பிஐ கேஜி அருகில் விபத்து காரணமாக ஜூரோங் டவுன்ஹால் சாலை நெடுக நீர்சல் அதிகமாயிருக்கு. 4, 5 தடங்களை தவிர்த்து விடுங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
0: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
3: செயற்கை நிறங்களும் இல்ல செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: இன்று July 3rd ஆகன்மை நிலவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒரு அமெரிக்க டாலர் 1.29 வெள்ளி, ஒரு யூரோ 1.48 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் 1.72 வெள்ளி, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89 வெள்ளி, 100 இந்திய ரூபாய் 1.35 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 வெள்ளி, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியரிங்கிட் 3 வெள்ளி, 15 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: வணக்கம் சிங்கே.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புண்டகை.

0: விரோதம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம். ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ் World's favorite jeweler.
2: என்ன உன் கணவன் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு குடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
3: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
2: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
1: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
4: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
5: வணக்கம்.
6: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
6: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
8: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
7: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
6: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
8: கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்.
7: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
6: ரஃபி,
7: நவீன்,

0: காரியத்தோட நாம இணைஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே காலையில இருந்து சொன்னது போலவே சுகாதார விழா 2026 இந்த நிகழ்வு வருடாவரும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அமைஞ்சிருக்கு. ஒலி 968 இந்த முயற்சிக்கு தங்களுடைய எங்களுடைய பங்களிப்பை கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய ஜூலை 17 எத்தனாம் தேதி நடக்க போகுது அப்படின்னு மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன், தப்பா சொல்லிருக்கூடாது. இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. இந்த நிகழ்ச்சி குறித்து நமக்காக பல விவரங்களை கொடுக்கறதுக்காகவே இப்போது நம்முடைய ஒலி பேஸ்புக்ல இணைஞ்சிருக்காரு திரு ரமேஷ், அவரோட திருமதி ராஜம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் ரமேஷ், வணக்கம் ராஜம். ரமேஷ் வந்து இப்ப காணொலியில இருக்காரு, திருமதி ராஜம் அவர்களால காணொலியில வர முடியல, இருந்தாலும் அவங்களோட குரலை கேட்கலாம். சரி, தொடக்கமாக இந்த நிகழ்வு சுகாதார விழா 2026 இந்த வருஷமும் வந்து நடைபெற இருக்க என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னும் நம்ம இந்திய சமூகத்தை தெரிந்தேன் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அவங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஜூலை 19 ரமேஷ் நீங்க போது ஆரம்பிங்களே.
1: சரி, இந்த சுகாதார விழாவில வந்து 2026 வந்து ஆண்களுக்கு வந்து உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நடைபெறும் போது அறிவாற்றல் மதிப்பீடு, அப்புறம் புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை, சிறுநீர் கட்டுப்பாடின்மை மதிப்பீடு, புகைப்பிடிப்பதை வந்து நிறுத்துவதற்கான ஆலோசனைகள், அது வந்து ஆண்களுக்காக. பெண்களுக்காக வந்து அறிவாற்றல் மதிப்பீடு, மார்பக புற்றுநோய் வந்து பரிசோதனை, சரியா, சிறுநீர் கட்டுப்பாடின்மை மதிப்பீடு, கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை, அதாவது சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்க. சரியா, பொதுவாகவே வந்து உடல் நல பரிசோதனைகள் வந்து பல் மற்றும் கண் பரிசோதனைகள், இதுல வந்து குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா அந்த இப்ப வந்து பல் பரிசோதனை எடுத்துக்கிட்டோம்னா இந்த முறை வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வந்து பல் பரிசோதனை வந்து செய்ய போறோம்.
0: இருங்க அங்குகளை நிறுத்தி ஆகணும். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பல் பரிசோதனை, திருமதி ராஜம் நீங்க சொல்லுங்களே அப்படின்னா என்ன, எப்படி வந்து அதற்கான பரிசோதனை நடக்கும்?
2: இப்ப நம்ம சொல்லணும் ஏன்னு சொல்றோம்ல, அது வச்சுதான் நம்ம செய்யறோம். அதுதான் இப்ப வந்து ட்ரெண்டா இருக்குல்ல நமக்கு இதுல இந்த வேர்ல்ட்ல. சோ அதனால இதை வச்சு செஞ்சா கூட இப்ப ஒரு
1: மக்கள்
2: வச்சு ஒரு 30-40 பேருக்கு செய்யலாம் பாருங்க. அதனால இந்த வருஷம் கண்டிப்பா எல்லாரும் வரணும். ஏன்னா நிறைய நாங்க AI வச்சு இந்த மென்டல் ஹெல்த் வந்து கண்டிப்பா செய்யலாம் பாருங்க.
1: ஒரு 5 seconds வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணுவோம்.
0: புரிதல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வந்து ஒரு ஸ்கேனிங் எடுத்தாங்கன்னா உடற்பாக வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் போல வரும். ஆனா பல்லு அப்படின்றது எப்படி வந்து அவங்க பரிசோதனை செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 நம்முடைய பிஜிபி மண்டபத்துல நடக்குது. காலை 8:30 12:30 வரைக்கும் வழக்கமாகவே நம்ம போகக்கூடிய ஒரு இடம் தான். சரி, அதுக்கான பதிவுகள் எல்லாம் எப்படி செய்யணும் என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோம். சரி, இந்த வருஷம் வந்து நிறைய ஸ்கிரீன் நடக்குது, அது இந்த மாதிரி ஆரோக்கிய சம்பந்தமா நடவடிக்கைகள் நடக்க இருக்கும்போது வழக்கமா வந்து வருபவர்கள், இந்த பரிசோதனைக்கு வருபவர்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் ரமேஷ் நீங்க சொல்லுங்க.
1: என்ன எதிர்பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வந்து வந்து ஆண்களுக்கான உடல்நலம், பெண்களுக்கான உடல்நலம், அது போக வந்து பொது உடல்நல பரிசோதனைகளை வந்து போயிட்டு இருந்துச்சு நான் சொல்லிட்டு இருந்தேன். இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை பரிசோதனைகள், பாத பராமரிப்பு, சரியா, விழுதல் தடுப்பு முன்னெச்சரிக்கை, இயக்க திறன் மதிப்பீடு, ஓகே, முன்கூட்டியே சுகாதார திட்டமிடல், அதாவது அட்வான்ஸ் கேர் பிளானிங் வந்து சேர்த்திருக்கிறோம், அப்புறம் விழிப்புணர்வு, சிபிஆர் AED செயலாக்கம் எப்படி வந்து நம்ம வந்து செய்யலாம், அதனுடைய விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனைகள் வந்து வழங்கப்படும்.
0: சரி, திருமதி ராஜம், அதையும் தாண்டி வந்து நம்ம நிறைய என்ன சொல்லுவோம் கலந்துரையாடல்கள் எடுக்க போகுது, நம்ம நேர்கள் வந்து நேரடியாக பல விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எல்லாம் வந்து என்னென்ன வேற விதமான கலந்துரையாடல்கள் நடக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா ராஜம்.
2: இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா செய்யறோம், அதுதான் கலந்துரையாடல் டாப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது மாதிரி சொல்லுவாங்க இந்த வருஷம் வந்து உடல் பயிற்சி முக்கியமா வச்சிருக்கோம். மனநிலம், மென்டல் வேல்னு சொல்றோம்ல, மனம் நலமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் என்னென்ன நம்ம ஆலோசனை எல்லாம் செய்வோம், கண்டிப்பா செய்வோம். அதுக்கு முந்தைய பரிசோதனை அவேர்னஸ் பத்தி சொல்லிட்டு அப்ப ஒரு வரால வந்து நாங்க வந்து அந்த வந்து ஒரு சர்வே மாதிரி செஞ்சுட்டு அப்ப ஒரு ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம், ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சிருக்கோம். எது எது தேவைப்பட்டுச்சோ அவங்களுக்கு போய் மருத்துவர் இருப்பாங்க, மருத்துவர் பாக்குறதுக்கும் நம்ம வந்து செய்வோம். இன்னொன்று வந்து பாப்புலேஷன் ஹெல்த்னு சொல்லுவோம், மக்கள் நல்ல ஆரோக்கியம். அதுல வந்து உடல்நலம், நோய் நோய் தன்மை, எந்த நோய்களை நம்ம வந்து உடனே நம்ம வந்து செக் பண்ணிட்டு போய் டாக்டர் பார்க்கணும், இதெல்லாம் முக்கியமான டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். முக்கியமா சொல்றது வந்து நம்ம மென்டல் வேர்னஸ் தான். இப்ப வந்து ரொம்ப முதியவர்கள் இருக்காங்க, நம்ம வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ மென்டல் வேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக முதியவர்கள் வந்து இதை கலந்துக்கிட்டு நம்ம இதை வந்து அவேர்னஸ் வந்து கத்துக்கணும், அவங்களை என்னென்ன செய்யலான்னு முதிய வயசான.
0: உண்மையிலேயே இந்த சுகாதார விழாக்கா வரும்போது நம்ம இவர்கள் பலருந்து வயசால மூத்தவங்க நிறைய பேர் வரதை பாக்குறது உண்டு. அவங்களுக்கு கூட்டிட்டு வரவங்க நம்ம இளையர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட வயதினர் வராங்க இந்த மாதிரி சுகாதார விழாவுக்கு. சரி, இதுக்கு வந்து ஏதாவது வயது வரம்பு இருக்கா? எத்தனை வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரலாம்? அதை பத்தி கொஞ்சம் ரமேஷ் சொல்லுங்களேன்.
1: வயது வரம்பு வந்து ஒண்ணுமே இல்ல, 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து தகுதி பெறுவார்கள். சோ எல்லாரும் வரலாம். இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து இந்த சுகாதார விழா வந்து நம்ம வந்து வரவேற்கிறோம். சோ தயவு செய்து வாங்க. ஆனா என்னன்னா பதிவு செய்யணும், முன்பதிவு செஞ்சே ஆகும், ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சே ஆகணும், அதான் முக்கியமானது.
0: சரி, பதிவுகள் எப்படி செய்யலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யலாம், ராஜம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அதை பத்தி.
2: ஓகே, நம்ம வந்து இது இப்ப வந்து ஒரு இது இது கொடுப்போம், நம்ம வந்து அந்த லிங்க் கொடுப்போம், கியூஆர் கோட்ல போய் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அந்த கிளிக் பண்ணி நீங்க வந்து பதிவு செஞ்சிடலாம். ஓகே, உங்க மேபி நீங்க பதிவு செஞ்சா உங்க கூட இருக்கவங்க மனைவியோ அப்பாவோ அம்மாவோ அதுலயே சேர்த்து பதிவு செஞ்சிடலாம். செஞ்சுட்டா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் எல்லாம் கொடுப்பாங்க, நீங்க நேரம் அன்னைக்கு வந்து அந்த கியூஆர் கோடை காட்டலாம், அந்த நம்பரை காட்டலாம். ஓகே, அப்படி இல்லைங்க உள்ளர் வந்துடலாம், வந்து நாங்க கண்டிப்பா செஞ்சிருவோம் எல்லாத்தையும். பதிவு செய்வா சொல்லுங்க சொல்லுங்க ரமேஷ்.
1: பிரகாரம் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணும், அதாவது பதிவு செய்யணும். அந்த நேரத்துக்குள்ள வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாட்டி, அதாவது அந்த டைம் ஸ்லாட் வந்து ஃபுல் ஆயிட்டுன்னா அந்த டைம் ஸ்லாட்க்கு வந்து அவங்க வந்து பதிவு செய்ய முடியாது. சோ இப்பவே வந்து கொஞ்சம் சீக்கிரமா அவங்க செஞ்சீங்கன்னா செஞ்சாங்கன்னா, ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு ஏர்லியா வந்து செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஒரு 8:30 9:30 உதாரணத்துக்கு, சோ அவங்க வந்து 8:30 9:30 வந்து அந்த டைம் ஸ்லாட் வந்து இப்பவே பதிவு செய்யணும், ஏன்னா நிறைய பேர் வந்து பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால உங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு, சோ நீங்க வந்து முன்கூட்டியே வந்து நீங்க வந்து அந்த டைம் ஸ்லாட் பிரகாரம் வந்து நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா நல்லது.
0: அந்த கியூஆர் கோட் வேணும் நினைச்சு
2: செஞ்சிருங்க.
0: இப்ப இப்ப வயசுல மூத்தவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சுகாதார பரிசோதனை செய்யறதுக்கு பயப்படுறது இல்ல, நம்ம அவர்களும் சின்ன நம்மளா சின்னவங்க சொல்லிக்கிறோம் வச்சுக்கீங்களேன், கஷ்டம் தான். நமக்கு வந்து பயம் இருக்கலாம், ஐயோ இங்க வலிக்குதே அங்க வலிக்குதே ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அல்லது ஏதாவது ஆபரேஷன் அதாவது அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டியிருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் சிலருக்கு இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி பரிசோதனை செய்யறது ரொம்ப முக்கியமா அமைஞ்சிருக்கு. அதுக்காக வந்து நீங்க நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்க, ரமேஷ் மேடம் ராஜம் எல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த பயம் இருக்கிறவங்களுக்கு, ஐயோ ஊசினா பயம்னு சொல்றவங்களுக்கு, டாக்டர் இது சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நினைக்கிற முக்கியமானது வந்து வரும்புண் காப்புன்னு சொல்லுவாங்களே, சோ அதுல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. சோ இப்ப தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து என்ன செய்ய முடியும், அது வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு இல்லைன்னா இன்னும் வர்ஸ்டான நிலைக்கு வந்து போறதுக்கு வந்து இப்படி வந்து குறைக்கலாம். சோ அதுதான் முக்கியமானது. சோ சில பேர் வந்து ஐயோ எனக்கு இது இருக்குமோ அது இருக்குமோ அந்த பயந்துகிட்டே இருப்பாங்க. சோ அந்த பயம் தேவையில்லை, ஏன்னா நீங்க முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்யலாம், அது ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அது போக்குறதுக்கு, அதை கியூர் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய தீர்வுகள் இருக்கு. ஸோ இன்னும் ஸோ அதனால அந்த பயம்லாம் போக்கிட்டு தயவு செய்து வாங்க, இது உங்களுக்காக வழங்கப்படுற ஒரு ஒரு இது இலவச
0: ஊழியர்கள் நம்ம நண்பர்களும் வந்து கலந்து கொள்ளலாம், பரிசோதனை செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முயற்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் எப்படி வந்து பதிவு செய்து கொள்ளலாம், வழக்கமான பதிவு தானா எப்படி? நிறைவாக இவ்வளவு நேரம் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரமேஷ் நிறைவாக என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: சோ நிறைவா சொல்றது வந்து இது வந்து உங்களுக்காக வழங்கப்படுற ஒரு இலவச சுகாதார பரிசோதனைன்னு சொல்லலாம். சோ வாங்க வந்து கலந்து கொள்ளுங்க, ஏன்னா சொன்ன மாதிரி ஃப்ரீ, இட்ஸ் ஃப்ரீ. சோ பிளீஸ் எவ்ரிபடி வரணும், வந்து கலந்து கொள்ளணும், சரியா? ஆனா முக்கியமான விஷயம் வந்து அந்த ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், அது வந்து மறந்துடாதீங்க. அந்த டைம் ஸ்லாட் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஸ்லாட் வேணும்னா தயவு செய்து அந்த டைம் ஸ்லாட் இப்பவே போய் பதிவு செய்யுங்க, ஏன்னா நிறைய பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு, நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சோ நீங்க இப்போதே செயல்படுங்க.
0: மேடம் ராஜம்?
2: கண்டிப்பாக ரமேஷ் சொன்ன மாதிரிதான், இந்த ஆண்டு அனைவரும் தவறாம வந்து கலந்துக்கொள்ளுங்க. முக்கியமா உங்க பெற்றோர்கள், அப்பா அம்மா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் பதிவு செஞ்சு கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க.
0: கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம், ஞாயிற்றுக்கிழமை காலை போதுல டான் வந்து பரிசோதனை செய்து அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து ஓய்வு எடுக்கலாம் இல்லையா? நல்ல இந்த வாய்ப்பா தவற விட்டுறாதீங்க. நான் சொன்னது போலவே டக்கு டக்கு டக்குன்னு எக்கச்சக்கமா செய்தி வந்து குவிஞ்சிட்டே இருக்க ஒலி வாட்ஸ்அப் பக்கமாக கியூஆர் கோட் அனுப்புங்க அனுப்புங்கன்னு நிச்சயமாக எல்லாருக்கும் நான் அனுப்புறேன். அதே நேரத்தில் இப்ப நிகழ்ச்சி கேட்டு கியூஆர் கோட் வேணும்னு சொன்னாலும் ஒலி வாட்ஸ்அப்புக்கு செய்தி அனுப்புங்க. விமலா நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ரொம்ப நன்றி ராஜம், திருமதி ராஜம், அவங்களோட ரமேஷ், உங்களை நாங்க அங்க சந்திக்க விரும்புறோம். ஜூலை 19ஆம் தேதி பிஜிபி மண்டபத்துல காலை 8:30 12 மணி வரைக்கும் நடைபெறுது சுகாதார விழா 2026. அதற்கான விவரங்கள் வேணும்னா இந்த விளம்பரத்தை கேளுங்க.
3: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19ஆம் தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில் கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
4: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
3: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
5: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
3: சுகாதார விழா 2026.

0: அப்பா வெள்ளிக்கிழமை ஓன் இருக்கிறவங்க கூட ஓஹோ நான் இருப்பாங்க. இரண்டு பாடல்களை கேட்டோம், வித்யாசாகருடைய இரண்டு பாடல்களை நாம கேட்டோம். மதுரை படத்துல இருந்து திருமலை படத்துல இருந்து பாடல்கள் ஒலித்தன. ஆஹா, காலை மணி 8:49 ஆயிடுச்சு. அதுக்குள்ள உங்களுக்காக தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வணக்கம் சங்கி. இன்னும் தூளான பாடல்கள் உங்களை மகிழ்விக்க
1: காத்திருக்கின்றன.
0: விபத்து ஏற்பட்டு இருக்கு, அதன் காரணமா பொங்கல் சாலை நெடுக நீரிசல் அதிகமாயிருக்கு. தோசை நோக்கி செல்லும் PIE அங்க KG அருகில் விபத்து காரணமாக ஜூரோங் டவுன் ஹால் சாலை நெடுக நீரிசல் அதிகமாயிருக்கு. 5 தடத்தை தவிர்த்து விடுங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை.
1: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.
0: நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு விரைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
2: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.
0: உலகின் போர்ச்சுகல் இப்பொழுது முன்னணி வகிக்கின்றது. ஆட்ட நிலவரங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்களோட இணைஞ்சிருங்க. எக்ஸ்பிரஸ் வே நுழைவாயில் அங்கு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. அடுத்ததாக உல்லசை நோக்கி செல்லும் BKE உல்லஸ் செக் பாயிண்ட் எக்ஸிட் அங்கு நெரிசல் அதிகமாக இருக்கு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.
0: வணக்கம் சிங்கையோட நாம இணைஞ்சிருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை வந்தாலே அவட தனி உற்சாகம் தான். ஒரு நாள் உற்சாகமா தான் இருப்போன்றதே வேற விஷயம். அது அதையும் தாண்டி வெள்ளிக்கிழமை கூடுதலா இருக்கும் இல்லையா? ஆனா சில பேர் இப்பொழுதுமே மனி உளைச்சலா இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கொரியால ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருக்காங்களாம். என்னமா பயங்கரமா யோசிக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாயிருச்சு. இப்பயே இந்த பிளைட்டை பிடிச்சி கொரியாக்கு போகணும் அப்படிலாம் தோணுச்சு. ஆனா நமக்கு சம்பளம் இன்னும் வரல வச்சுக்கோங்களேன், வந்து சம்பளமா முடிஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். மன உளைச்சல் ஆக மாட்டோம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, Singapore.

இருக்கு தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். காலை எந்திரிக்கிறீங்க, நல்ல பசியா இருக்கு, ஆனா பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு எதுவுமே ஆர்டர் செய்யாம இருக்கீங்க. காசை செலவழிக்காம இப்ப கொரியால ஒரு விஷயத்த இளையர்கள் ஜென்ஜிலா செஞ்சிட்டு இருக்காங்களா, அந்த தகவலை படிச்சு பார்த்து தாங்க அசந்து போயிட்டேன். இப்பெல்லாம் கூட யோசிக்கலாமா அப்படின்னு இளையர்கள் ஜப்பானியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி டெலிவரி செய்யக்கூடிய இணையதளங்களுக்கு போறாங்களாம். அங்க போயிட்டு பொருட்களை பாக்குறாங்களாம், தேடுறாங்களாம், இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு ஒண்ணு தெரிவு செய்யறாங்களாம். அப்படி செய்யறதால அவங்களுக்கு ஒரு டோபமைனுடைய அந்த உணர்வு அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் தேர்வு செய்ததுக்கு அப்புறமா என்ன செய்வாங்களா, இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கட்டாம வெளியேறுவாங்களா? அது வந்து வழக்கமா நடக்கிற ஒரு விஷயமா? இதுக்காகவே இணையதளங்கள் டோபமைன் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி இணையதளங்களை கொரியால இருந்து ஏற்பாடு செய்து அவற்றெல்லாம் வந்து இளையர்களுக்காக வச்சிருக்காங்களாம். இந்த இளையர்கள் இந்த இணையபக்கத்தை பயன்படுத்தி ஆர்டர் பண்ற மாதிரி உணர்வு அனுபவிப்பாங்களாம். அது பொருளா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், உடைகளாக இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி போயிட்டு பார்த்துட்டு காசு கட்டாம அவங்க வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பாங்களாம். காசு சேமிக்கலாம், கேலரியும் ஏறாது அப்படின்னு சொல்றாங்க. என்னையா அறிவியல் ஒரு மண்ணும் புரியலையே அப்படின்னு நீங்க மட்டும் இல்ல, நானும் தான் யோசிச்சேன். அதுக்கு பேரு டோபமைன் அப்படின்னு சொல்றாங்களா. ஏன்னா டோபமைன் அப்படின்னு சொல்லும் ஒரு சின்ன சந்தோஷத்தை இது கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல நண்பர்களே, அடுத்த தடவை மனசு கொஞ்சம் கனமா இருக்கும் போது நினைவுல வச்சுக்கோங்க, சில நேரத்துல நமக்கு தேவைப்படுறது பொருள் கூட இல்லாம

0: ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, ஒரு சின்ன சந்தோஷம், அவை போதுங்க நம்முடைய சந்தோஷத்தை பல மடங்காக்குவதற்கு. அதே மாதிரி ஒலி ஒன்பதாரிட்டு கேளுங்க, எங்க குரலாம் கேட்கும் போது நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷம் வரும் இல்லையா?
1: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர் மில்கி

0: வானொலியில் இடம் பெறாத இரண்டு பாடல்களை நாம கேட்டோம். என் அருகில் நீ இருந்தால் படத்திலிருந்தோ, காவல் கீதம் படத்திலிருந்து ஸ்டைலான இரண்டு பாடல்களை நாம கேட்டு மகிழ்ந்தோம்.
1: இனிமையான 90
2: இவ்வங்கத்துக்கு ஆதரவு
3: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: நேரசிரக காலவடி 9:22 ஆகின்றது. நீங்க நடிகர் விஷ்ணு விஷாலுடைய விசிறியாக இருந்தீங்கன்னா அவருடைய விசிறிகளுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல தகவலும் காத்திருக்க சினிமா செய்திகள்ல. அதற்கு முன்பாக
2: போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசி நோக்கி செல்லும் PIE தோப்பாயோ அருகில வாகனம் பழுதாக இருக்கு. அதுபோல துவாசி நோக்கி செல்லும் PIE ஜூரங் வெஸ்ட் அவென்யூ இரண்டு கருகிலும் வாகனம் பழுதாக இருக்குங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை
1: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
2: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் 20 மணி வரை அனுமதி இலவசம்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே,
4: தொடர்ந்து கேட்டு வந்தீங்கன்னா

0: ஆமாங்க, இந்த பாடல இன்னும் கொஞ்ச நேரத்தை உங்களுக்காக இடம்பெறவும் காத்திருக்கு. அதனால வானொலி பக்கமாகவே இணைஞ்சிருங்க. இப்ப தங்கவிலை நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம். டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்கவிலை நிலவரம் 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 162 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.

ரஜினியோட தீவிர விசையாக இருந்தாலும் கமல்ஹாசனோட இந்த இரண்டு பாடல்களுக்கு உங்க காரணம் ஆடாம இருந்திருக்குமா? இரண்டு பாடல்கள் புன்னகை மணியின் படத்துல இருந்து அபூர்வ சகோதரன் படத்துல இருந்து பாடல்களை நாம கேட்டோம் கொண்டாடணும். நேரம் சரியா காலைமணி 9:33. வாகனங்கள் பழுதாகி இருக்கு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை
1: உங்கள் வாய்மொழி தேர்வுக்கு நிச்சயமாக உதவி செய்யும்.
2: வணக்கம், என் பெயர் வேலர். எனக்கு மிகவும் பிடித்த அங்கம் ரேடியோ கான்ட்ரிபியூட்டர் அங்கம் ஆகும். நான் இந்த பயில் அறிவிப்பு மறுபடியும் கண்டிப்பாக வருவேன்.
3: என் பெயர் ஹர்ஷித். நான் இந்த பயில் அரங்கில் தைரியமாக பேச கற்றுக்கொண்டேன்.
4: வணக்கம், என் பெயர் பிரித்திகா. ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வார்த்தை நான் கண்டிப்பாக வருவேன்.
5: வணக்கம், என் பெயர் நிஷிதா. இந்த பயில் அரங்கில் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று அதில் நடந்த விவாத போட்டியாகும். நான் அடுத்த வருடம் மீண்டும் கலந்து கொள்ள விரும்புகிறேன்.
6: இந்த வருடம் பயில் அரங்கில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டீங்களா, கவலைப்படாதீங்க. அடுத்த வருடம் இடம்பெறும் ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்களை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.
7: ஒலியின் வளரும் படைப்பாளர்

0: 9:06 சினிமா சினிமா விஷ்ணு விஷால் இரண்டு திரைப்படத்துடைய விஷ்ணு விஷால் அந்த படத்துல நடிச்சிருந்தாரு. படமும் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றியை அடுத்து கட்ட குஸ்தி பாகம் இரண்டு திரைப்படம் இந்த வார இறுதியில் வெளியாக இருக்கு. இன்றைக்கு வெளியாக இருக்கு சில இடங்கள்ல. ஐஸ்வர்யா லட்சுமி மீண்டும் விஷ்ணு விஷாலோட இணைய இருக்காங்க. கட்ட குஸ்தி ஒன்று திரைப்படத்தை பாத்திருந்தீங்கன்னா அந்த படத்துடைய கதை வந்து ஐஸ்வர்யா லட்சுமியே வந்து சார்ந்து இருக்கும். அவங்க ஒரு பெண்ணாக இருந்து எப்படி ஒரு குஸ்தி வீராங்கனையா வராங்க, எப்படி தன்னுடைய கணவர் வந்து தற்காக்குறாங்க அப்படின்னு அமைஞ்சிருக்கும். ஆனா கட்ட குஸ்தி இரண்டு திரைப்படம் விஷ்ணு விஷால மையமா வச்சு படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துல கருணாஸ், முனிஷ் கான், காளி வெங்கட், கஜராஜ் அப்படின்னு பலர் வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சந்தோஷமான முழு குடும்ப திரைப்படமாக கலாட்டா நகைச்சுவை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்ட குஸ்தி பாகம் ஒன்றுல ஒரு பெண்ணுடைய சக்தி எப்படிப்பட்டது, பாவம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த தடவை கட்ட குஸ்தி இரண்டுல ஆணோட பொறுப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. கணவனோ மனைவியோ, ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி தோள் கொடுத்து நிக்கிறாங்க என்பதையும் மையமாக வச்சு இந்த கட்ட குஸ்தி இரண்டு திரைப்படம் வெளியாக இருக்கு அப்படின்னு தெரியுது. சரி, கட்டகுஸ்தி ரெண்டு திரைப்படம் விஷ்ணு விஷால் விளையாக போறீங்க, எப்பப்பா ராட்சசன் இரண்டு திரைப்படம் வெளிவரும்?
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
0: அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

அருமையான இரண்டு பாடல்களை நாம கேட்டோம். மெஹந்தி சர்க்கஸ் படத்துல இருந்து கட்டா குஸ்தி இரண்டு படத்துல இருந்து ஷான் ஜால்டன் இசை வச்சு பாடியிருந்தாரு அந்த இரண்டு பாடல்களை. 9:49 ஆயிருச்சா? நீரிசல் போக்குவரத்து நிலவரம்.

0: தொடரும் தினம்
1: இன்றைய வணக்கம் சங்கி நிகழ்ச்சியில காலையில 8 மணிக்கு மேல சுகாதார விழா 2026 அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த ரமேஷ் அவங்களோட ஜெயம் திருமதி ஜெயம் அவர்களும் இணைஞ்சிருந்தாங்க. பல நேர்கள் செய்தி அனுப்பி அந்த QR கோட் எல்லாம் கேட்டிருந்தீங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்திருக்கேன். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னும் ஆர்வம் இருந்துச்சுன்னா டக்குனு செய்தி அனுப்புங்க, 10 மணி செய்திக்குள்ள உங்களுக்கு அந்த QR கோட் எல்லாம் பகிர்ந்துக்குள்ள நான் காத்துட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை நழுவிட்டுறாதீங்க. July 19 ஞாயிற்றுக்கிழமை உங்க சுகாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பரிசோதிக்க அருமையான இலவசமான நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. அதற்கு முன்பாக என்னெல்லாம் நடக்குது அந்த நிகழ்ச்சியில வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
2: சுகாதார விழா 2026
3: மீண்டும் வந்துவிட்டது.
2: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தமும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
3: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில்
4: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
1: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
2: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
4: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
2: சுகாதார விழா 2026

0: வணக்கம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை,
0: வணக்கம் சிங்கை,
1: வணக்கம் சிங்க. நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா, காலை 6 மணி தொடக்கம் இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஹா, 7 மணி 8 மணிக்கு தான் நான் அசைந்தேன் அப்படின்னு சொல்றீங்களா? சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறு விட்டுட்டீங்க, கேட்க தவறிட்டீங்க. என்னெல்லாம் நடந்துச்சு வாங்களே சார் தெரிஞ்சுக்கலாமா? இன்றைய வணக்கம் சிங்க நிகழ்ச்சியின் தொடக்க பாடலே வெள்ளிக்கிழமைக்கு ஏத்த பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம லியோனார்டோ டிகாப்ரியோ வாழ்க்கையில எப்படி படிப்படியா நம்ம நம்மளே மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன அழகான வாசகமும் இடம்பெற்றிருந்தது. வெள்ளிக்கிழமை டான் டான் வேலை முடிச்சுட்டு எப்படி ஆரோக்கியமாக வார எடுத்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆரோக்கிய குறிப்புல. அது மட்டும் இல்லாம உலகின் கார்பந்து போட்டிகள் 2026 ஆகன்மே தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டோம். லெவிஸ்டா காபிய நேயர் மகேந்திரன் வெற்றி பெற்றிருந்தாரு. அதோடு ஜூலை 19 நடைபெறும் சுகாதார விழா 2026 அதை பற்றி சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்களையும் நாம தெரிந்து கொண்டோம். மேலும் கொரியால இப்பொழுது இளைஞர்கள் பலர் டோபமைன் வெப்சைட்ஸ் பயன்படுத்தி இருக்காங்களா, மன உளைச்சல் எப்படி இது குறைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விஷ்ணு விஷாலோட விசிறிகளுக்காக அவரோட அடுத்த திரைப்படத்தை பத்தி தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. இவை மட்டும் இல்லைங்க, இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கோம், ஒரு துணையை அமைஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில விமலா நானும் விடைபெற நேரம் வந்தாச்சு. ஐயா ஜாலியா வேலை முடிஞ்சிருச்சு வெள்ளிக்கிழமை, அதனால கவலைப்படாதீங்க. நம்ம காதர் பாய் உங்களுக்காக நிகழ்ச்சி படக்க ஓடோடி வந்திருக்காரு, அவருக்கு வழிபட்டு நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்க எல்லாரையும் திங்கிழமை டீ கடையில சந்திப்பேன் அப்படின்னு நம்புறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுவரை உடம்பையும் மனசையும் பத்திரமா பாத்துக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம், விடைபெறுகிறேன். உங்கள் வைப் விமலா.

தேசி அடிமைகளே, நண்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

காலை மணி 10. மீடியகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. இந்தியாவும் ஜப்பானும் கடற்படை ரேடார் கண்காணிப்பை மெருகேற்ற ஒப்பந்தம் செய்துள்ளன. இந்தோ பசிபிக் வட்டாரம் ராணுவ மயமாவது பற்றிய கவலை அதிகரிக்கும் வேளையில் அந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுகிறது. யூனிகார்ன் எனும் ஜப்பானின் அதிநவீன ஒருங்கிணைந்த தகவல் தொடர்பு சாதனத்தை இந்தியாவில் தயாரிக்க ஒப்பந்தம் வழியமைக்கிறது. இந்திய போர்க்கப்பல்களின் மறைந்திருந்து தாக்கும் ஆற்றலை மேம்படுத்த அது மிகவும் முக்கியம். ஜப்பானிய பிரதமர் சனே தகாய்ச்சி புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அரிய வகை கனிமங்கள் தொடர்பில் ஜப்பானும் இந்தியாவும் இன்னும் இணக்கமாக செயல்படவிருக்கின்றன. அவ்விரு நாடுகளும் விநியோகத் தொடரை வலுப்படுத்தி சீனாவை அதிகம் சார்ந்திருப்பதை குறைக்க அது உதவும். தொய்வில்லாமல் செயல்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திருவாட்டி தகாய்ச்சி வலியுறுத்தினார். அடுத்த 10 ஆண்டில் இந்தியாவில் தனது முதலீட்டை 61 பில்லியன் டாலருக்கு உயர்த்த ஜப்பான் உறுதியளித்திருக்கிறது. அதை நிறைவேற்ற உதவும்படி நிறுவனங்களை திரு மோடி கேட்டுக்கொண்டார். பிளாசா சிங்கப்பூரா கடை தொகுதியில் வேலை செய்யும் ஊழியர்கள் சிலர் தங்கள் எதிர்காலம் குறித்து கவலைப்படுகின்றனர். அடுத்த மாதம் அந்த கடை தொகுதி பெரிய அளவில் சீரமைக்கப்படவிருக்கிறது. 2028 அக்டோபர் வரை கட்டங்கட்டமாக புதுப்பிப்பு பணி நடைபெறும். அதனால் பிளாசா சிங்கப்பூராவில் உள்ள சில தளங்கள் சிலர் தங்கள் கடைகளை மூடி வைக்க தயாராகின்றன. முதல் 3 தளங்களில் உள்ள கடைகள் சுற்றிலும் தட்டி அடித்து மறைக்கப்பட்டுள்ளன. அடுத்து என்ன செய்வது என்று நிர்வாகத்திடமிருந்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று பிளாசா சிங்கப்பூராவில் உள்ள கடைகளில் வேலை செய்யும் சிலர் கூறினர். உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் மாண்டனர். அதிகமானோர் காயமடைந்தனர். 130 கட்டடங்கள் சேதமடைந்தன. இந்த ஆண்டில் ரஷ்யா கீவில் நடத்தியிருக்கும் மிக மோசமான தாக்குதல் அது என்று கூறப்படுகிறது. உக்ரைனின் நட்பு நாடுகள் ஆகாய தற்காப்பு சாதனங்களை கொடுப்பதில் தாமதம் செய்வதாக அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சாடினார். நட்பு நாடுகள் உரிய நேரத்தில் உதவியிருந்தால் நிறைய வீடுகளையும் மக்களையும் காப்பாற்றி இருக்கலாம் என்றார் அவர். அயர்லாந்து பயணத்தை பாதையில் முடித்துக் கொண்டு திரு ஜெலன்ஸ்கி தாயகம் திரும்பினார். ரஷ்யாவின் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இடங்களை அவர் பார்வையிட்டார். ரஷ்ய தற்காப்பு அமைச்சு உக்ரைனில் மிக துல்லியமாய் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருக்கிறது. உக்ரைனின் ராணுவ தளங்கள், எரிசக்தி நிலையங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அது தெரிவித்தது. ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து அண்மை நாட்களில் உக்ரைன் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக மாபெரும் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று ரஷ்யா கூறியது. ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் காயா கல்லாஸ் உக்ரைனுக்கு தொடர்ந்து ராணுவ உதவி வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ரஷ்யாவுக்கு நெருக்குதலை அதிகரித்து தாக்குதலை தடுக்க அது உதவும் என்றார் அவர். ரஷ்ய ராணுவத்துக்கு உதவும் இன்னும் நிறைய நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று திருவாட்டி காயா கல்லாஸ் பரிந்துரைத்தார். வெனிசுவேலாவில் நிலநடுக்கம் நேர்ந்த 8 நாளுக்கு பிறகு ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். சென்ற மாதம் 24ஆம் தேதி வெனிசுவேலாவை தொடர் நிலநடுக்கங்கள் உலுக்கின. சுமார் 2300 பேர் மாண்டனர். 1000 பேரை இன்னும் காணவில்லை. சுமார் 140 டன் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்தார் ஒருவர். அவரை அடையாளம் கண்டதும் உயிருடன் மீட்பது பெரும் பணியாய் அமைந்தது. சுமார் 100 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அவசரகால குழுவினர் அவரை பத்திரமாய் மீட்டனர். பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபர்டினன் மார்கோஸ் ஜூனியர் அதிகாரத்துவ பயணமாக கனடா சென்றிருக்கிறார். இருதரப்பு வர்த்தகத்தை விரிவுபடுத்தி பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த அவர் கனடிய பிரதமர் மாக்கானியுடன் பேச்சு நடத்துகிறார். கடந்த 10 ஆண்டுகளில் கனடா சென்றுள்ள முதல் பிலிப்பீன்ஸ் அதிபர் திரு மார்கோஸ். வான்கூவரில் திரு கானி அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தார். இந்த ஆண்டுக்குள் இருதரப்பு தடையற்ற வர்த்தக உடன்பாட்டை செய்து கொள்ள தலைவர்கள் இருவரும் உறுதியளித்தனர். அடுத்த 10 ஆண்டில் அமெரிக்கா அல்லாத நாடுகளுக்கான ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க திரு கானி திட்டமிடுகிறார். இந்தோ பசிபிக் வட்டாரத்தில் பதற்றம் அதிகரிக்கும் வேளையில் பாதுகாப்பு தற்காப்பு உறவை வலுப்படுத்த கனடாவும் பிலிப்பீன்ஸும் இணங்கியிருக்கின்றன. தாய்லாந்து காவல்துறையினர் 11 வயது சிறுவனிடம் விசாரணை நடத்துகின்றனர்.
வடகிழக்கு தாய்லாந்தில் பௌத்த ஊர்வலத்தில் சென்றவர்கள் மீது அந்த சிறுவன் வாகனத்தை மோதியதாக தெரிகிறது. பௌத்த பிக்குகள் 9 பேர் மாண்டனர். அவர்களில் 5 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். எஞ்சிய 4 மருத்துவமனையில் மாண்டனர். மேலும் 3 பிக்குகள் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். வேறு 9 பிக்குகளும் பொதுமக்களில் ஒருவரும் லேசான காயங்களுடன் தப்பினர். பாங்காக்கிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரில் அந்த அசம்பாவிதம் நடந்தது. சந்தேகத்துக்குரிய சிறுவன் மீது குற்றச்சாட்டு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. வாகனத்தை மோத என்ன காரணம் என்பதை அறிய அதிகாரிகள் விசாரணையை தொடர்கின்றனர். சிறுவன் தம் தந்தையின் அனுமதியின்றி அவருடைய வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. விளையாட்டு உலகக்கண்ண கார்பந்து. போர்ச்சுகல் குரோஷியாவை வீழ்த்தியது. முற்பாதையில் 2 அணிகளும் மும்முரமாய் கோல் போட முயன்றன. வாய்ப்பு கனியவில்லை. பிற்பாதையில் கூடுதல் விறுவிறுப்பு. 53 நிமிடத்தில் குரோஷியாவின் முதல் கோல். அடுத்த கால் மணி நேரத்தில் போர்ச்சுகலுக்கு பெனால்டி வாய்ப்பு. கச்சிதமாக உதைத்தார் போர்ச்சுகலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆட்டம் சமநிலை. 94 நிமிடத்தில் மற்றொரு கோல் புகுத்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது போர்ச்சுகல். மற்றொரு ஆட்டம் ஆஸ்திரியாவை வீழ்த்தியது ஸ்பெயின். தொடக்கத்திலிருந்தே களத்தில் ஸ்பெயினின் ஆதிக்கம். 36 நிமிடத்தில் ஸ்பெயினின் முதல் கோல். பிற்பாதையில் மேலும் 2 கோல்களை புகுத்தி வென்றது ஸ்பெயின். எவ்வளவோ முயன்றும் ஆஸ்திரியா கோல் போட முடியவில்லை. 3-0 என்ற கோல் கணக்கில் வென்றது ஸ்பெயின். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

நண்பா நீ ஒரு இலவச டாக்ஸினே பாடிட்டு போயிடலாம், ஆனா காலையில டாக்ஸி கிடைக்கிற கஷ்டம் இருக்குதே. அது உள்ளன்ஸ் இருந்து வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 45 நிமிடங்கள் எடுக்குதுங்க. அதற்கு பேசாம ரயில் பயணத்திலே நான் வேலைக்கு வந்துடலாம். இதனாலதான் சில பேர் வில்லனே எழுந்திருச்சு வேலைக்கு அறக்க பறக்க போகாம காலையில பேருந்துலயோ ரயிலையும் பயணம் செய்யறாங்களோ. சிங்கப்பூரின் ஆய்வுகள் அமைப்பு பயணத்தை பற்றி ஆய்வுகள் செய்து சில தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. நம்ம இன்று பயணத்தை பத்தி தான் பேச போறோம். அப்படியே பேசிக்கிட்டே ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில பயணம் செய்ய போறோம். ஆனா இந்த 4 மணி நேர பயணத்துல நீங்க பாதிலே கிளம்பிட்டீங்கன்னா பிரதீப்குமாரோட இசை நிகழ்ச்சி போவதற்கு 2 நுழைவுச்சீட்டுகளை பரிசா கொடுக்குறேன். அது உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எங்கேயும் போகாம ஒழுங்கா நல்ல பிள்ளையா நிகழ்ச்சியை கேளுங்க. இப்ப பயணம் செய்ய தயாரா நேயர்களே? Doors are closing.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதை நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
4: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ ready set go.

0: ஏன்டா போன்லயே தொங்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு காலகட்டத்துல நாங்க நண்பர்களாம் ஒன்னா சேர்ந்து கை தொலைபேசியில வந்து இந்த கான்பரன்ஸ் கால் பண்ணிட்டு இருப்போம். அப்ப ஒரு மணி நேரம் இல்லைங்க, 4 மணி நேரம் தொடர்ச்சியா என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில பல அனுபவங்களை சேகரிச்ச பிறகு, பல சவால்களை கண்ட பிறகு, நம்ம சில நேரங்களில் யாருக்கிட்டையும் பேசவே கூடாதுப்பா அப்படின்னு நமக்கு தோணும். பாத்தீங்களா, நம்ம இப்படியும் இருக்கிறோம், நம்ம அப்படியும் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில இப்படி அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம பேச போற வார்த்தைகளை அளந்து பேசினாலே போதும், நம்ம எந்த வம்பு தும்புலையும் மாட்டிக்க மாட்டோம். முடிந்தவரை நல்ல விஷயங்களை பேசி மத்தவங்களுக்கு நம்ம உற்சாகம் கொடுப்போம்.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்தில் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

திரையப்படுத்தி மணி சர்மாவின் இசையில் சங்கர் மகாதேவன் பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். நேர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்தை சொல்லியிருந்த சிங்கப்பூரின் ஆய்வுகள் அமைப்பு பயணத்தை பற்றி, அதாவது சிங்கப்பூர்ல பயணிப்பவர்களை பற்றி ஆய்வுகள் நடத்தி தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. நீங்க உங்க வீட்டுல இருந்து வேலைக்கு போறீங்களே, பெரும்பாலான நேரத்துல நீங்க டாக்ஸில போவீங்களா, வாடகை வண்டியில போவீங்களா, அல்லது பேருந்து ரயில்ல பயணம் செய்வீங்களா? எங்கிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க, ஏறக்குறைய உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்பதை பற்றியும் நீங்க எனக்கு செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
3: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே,
2: அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
5: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
6: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
5: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
6: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
5: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
6: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
7: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.

0: நிகழ்ச்சி நம்ம பயணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க உங்க வீட்ல இருந்து வேலைக்கு போகும்போது எவ்வளவு நேரம் பயணம் செய்வீங்க? நீங்க பேருந்துலயா அல்லது வாடகை வண்டியில பயணம் செய்வீங்களா அல்லது ரயில்ல பயணம் செய்வீங்களான்னு கேட்டப்போ இங்க எனக்கு குளோரியா கிறிஸ்டினா என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு வீட்ல இருந்து வேலைக்கு போறதுக்கு ஒரு 45 நிமிடங்கள் எடுக்குது. நான் வந்து பேருந்து எடுத்து அதன் பிறகு ரயில் பயணம் செய்வேன். ரயில் பயணத்துல 10 நிலையங்கள் இருக்கு. இந்த 40 நிமிடங்கள்ல எனக்கு உறுதுணையா இருக்கிறது ஒளி. ஒளியில பாட்டு கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமா நான் பயணம் செய்வேன்னு குளோரியா கிறிஸ்டினா எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. நந்தினி,
1: ஹலோ, வணக்கம் கதர், நந்தினி பேசுறேன். ஓகே, எனக்கு வந்து நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். நான் வந்து ஜூரங்ல இருக்கேன், எங்க அம்மா வீடு வந்து ஹவுகாங்ல இருக்கேன், அப்பா அம்மா வீடு. ஸோ ஒரு மாசத்துக்கு 2 தடவை போவோம். நான் போனேன்னா வந்து ட்ரெயின் தான், ட்ரெயின் எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து ஜூரங்லேருந்து எங்களுக்கு நேரஸ்ட் வந்து லெக் சைடில் எடுத்து போனவிஸ்தாவில் இறங்கி, போனவிஸ்தாலேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்து ஸ்ரேங்குன்ல இறங்கி, ஸ்ரேங்குன்லேருந்து எடுத்து அப்புறம் இன்னொரு ட்ரெயின் ஹவுகாங்கில் இறங்குவோம். அங்கே இறங்கி அப்புறம் ஒரு பஸ்ஸு அம்மா வீட்டுக்கு. நடந்தும் போகலாம், ரொம்ப டயர்டாக இருக்கும், நல்லா பஸ் எடுத்துறது. இப்படித்தான் போகிறது. டாக்ஸி கிராப்லாம் நாங்கள் வந்து ரொம்ப எடுக்கிறது, ரொம்ப அது நான் விரும்பவும் மாட்டேன், ரொம்ப தூரம். ஸோ ஜாலியாக வந்து நம்ம ட்ரெயினையும் பஸ்லையும் போகிறதுக்காக. நன்றி கதர்.
0: வாடகை வண்டியில் பயணம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேருக்கு இந்த வாடகை வண்டியில் பயணம் செய்யறது பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா காசு அதிகமாக செலவாகுது. இப்போ ஏறக்குறைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு ஏறக்குறைய ஒரு 30 வெள்ளி அல்லது 40 வெள்ளி எடுக்குது. அதுவும் காலை நேரத்தில் பயணம் செய்யும்போது சில நேரங்களில் 50 வெள்ளி கூட ஆகலாம். அதனால இதை தவிர்க்க பணத்தை சேமிக்க பேருந்துலையோ ரயிலையோ பயணம் செய்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு நேரம்னா ரொம்ப முக்கியம். இப்போ எனக்குன்னா நேரம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூடுதலாக தூங்கிட்டு அதன் பிறகு அறக்க பறக்க போகாமல் மெதுவாக எனக்கு வாடகை வண்டியில் பயணம் செய்ய பிடிக்கும். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த வாடகை வண்டியில் பயணம் செய்வீங்க? தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை அனுப்பிட்டுருங்க. 9 6 7 8 8

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்துக்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம நல்ல உணவு சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த வந்துடுறோமே, ஓய்வு. இதுதான் பல பேருக்கு கிடைக்கிறது இல்ல. சில நேரங்களில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கிட்டு நீங்க வேலைக்கு போறீங்க, அதன் பிறகு உடற்பயிற்சி செய்றீங்க, அதுக்கப்புறம் டயர்ல இருக்கீங்க. இதெல்லாம் செய்துட்டு நல்ல ஓய்வு கிடைக்காத போது நீங்க மன உளைச்சலா இருக்கும் போது உங்க உடல் எப்படி செயல்படுமோ அதே மாதிரிதான் உங்க உடல் ஓய்வு இல்லாம செயல்படும். இதனாலேயே உங்க உடல்ல கார்டிசால் லெவல்ஸ் அதிகரிக்கும். அது அதிகரிக்கும் போது உங்க உடல்ல மெட்டபாலிசம் பாதிக்கப்படும். அதனால நீங்க எவ்வளவு டயட் பண்ணாலும், நீங்க எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலும் உங்க உடல் எடை குறையாது. அதனால உங்க உடலுக்கு ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 7 மணியிலிருந்து 8 மணி நேரம் நல்ல ஓய்வு பெறணும். நல்ல ஓய்வோட ஆரோக்கியமான உணவு பொருட்களை கடைபிடித்து உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க உடல் எடை குறையும், நல்ல ஆரோக்கியமாவும் இருப்பீங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தின் பாடலை ஒளிபரப்பி பழைய பழக தொகுப்பை ஆரம்பிச்சு வச்சுட்டேன். அதே நேரத்தில் நம்ம இன்று தலைப்பை ஒட்டி பேசிட்டு இருக்கோம், பயணம். நீங்க வீட்டில இருந்து வேலைக்கோ அல்லது சில பேரே வந்து உங்க குடும்பத்தாரை போய் பாக்குறதுக்காக நீங்க பயணம் செய்வீங்க சொல்லியிருந்தீங்க. எவ்வளவு நேரம் உங்களுக்கு பயணம் எடுக்குது, எப்படி பயணம் செய்வீங்கன்னு கேட்டப்போ இங்க லீலாவதி எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
1: கதர், நான் வந்து தாண்ட இருக்கேன் ஈஸ்ட் சைட்ல. இப்போ நான் வந்து வெஸ்ட்டுக்கு போகணும், ஏன்னா என்னோட சிப்ளிங்ஸ் எல்லாம் வெஸ்ட்ல இருக்காங்க. ஜூரோங், ஜூரோங் ஈஸ்ட், ஜூரோங் வெஸ்ட், கிளமெண்டி அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. நான் வந்து இந்த பக்கம் இருக்கேன், ஹவுகாங் அமைப்பு அந்த ஏரியாவில். ஸோ எப்படி நான் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு ஒரு பஸ் ஏறி இப்போ ஃபீட பஸ் எடுத்து ஸ்டேஷன்ல இறங்கணும, ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரெயின் எடுத்து ஜூரோங் இன்டர்சேஞ்சில் இறங்கணும், இல்லை சைனீஸ் கார்டன்ல இறங்கணும் அந்த மாதிரி. அப்போ நான் அந்த 100 ஃபீடர் பஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கு போகணும். இந்த மாதிரி 3 ட்ரிப்பு, 3 இது போயிட்டு இருக்கணும். ட்ரெயின் உள்ளுக்கு போகிறது வந்து நோ வியூ, நத்திங், கீழே போவோம் அண்டர் கிரவுண்ட்னு அப்படிதான். ஸோ நான் வந்து ட்ரெயின் எடுக்க மாட்டேன்.
0: ஆமாம், சில பேருக்கு அதை இயற்கையை பார்த்துக்கிட்டே பயணம் செய்ய பிடிக்கும், அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நீங்கள் லீலாவதி அப்படி பார்த்துக்கிட்டே பாடல்களை கேட்டுக்கிட்டே பயணம் செய்ய ஆசைப்படுறீங்க. இங்கே கதி என்ன சொல்லிருக்காருன்னா, நான் கிராப் அல்லது தடா எடுப்பேன், ஏன்னா அதுதான் வந்து மலிவாக இருக்கும், சீப்பாக இருக்கும். பெருமானத்தில் நான் வாகனத்தெல்லாம் பயணம் செய்வேன், ஏன்னா என் வீட்டு பக்கத்துலேயே என்னோடய வேலையிடம் இருக்குது. பார்க்க போனால் நான் ரயில் தான் எடுக்கணும். ஏன் நான் வாடகை வண்டி எடுக்கிறேன்னா, கொஞ்சம் தாமதமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் மெதுவாக ரிலாக்ஸாக சீலாக போகலாமே அப்படின்னு காடி எனக்கு இந்த செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. கதிரவன் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு 1 நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் தான் பிடிக்கும் அலுவலகத்துக்கு போறதுக்கு. அது நான் வந்து பெரும்பாலும் இந்த காஃபி குடிச்சிட்டு போவேன் அல்லது என்னுடைய வேலை இடத்துல உட்காந்து காஃபி குடிப்பேன், ஏன்னா என்னுடைய வேலை இடம் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சில பேருக்கு இது மாதிரி அமையாதுல, சில பேருக்கு பயணம் செய்யணும். இப்போ ஆய்வுகள் அமைப்பு, சிங்கப்பூரின் ஆய்வுகள் அமைப்பு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடித்திருக்காங்கன்னா, புக்கெட் பாத்தோ, புக்கெட் பஞ்சாங், சோச்சுக்காங், ஜோரோங் வேஸ், பொங்கோல், செங்காங், தெங்கா, உல்லன்ஸ், ஈஷுன், இங்கிருந்து வேலைக்கு பயணம் செய்கிறாங்களே அவங்களுக்கு ஏறக்குறைய 45 நிமிடங்கள் பிடிக்குது. இதுவே புக்கெட் மேரா, புக்கெட் தீமா, கிளமெண்டி, கேலாங், காலாங், மரின் பெரேட், நோவினா, ஊற்றம், குயின்ஸ்டவுன், தொப்பாயோ, இங்கிருந்து பயணம் செய்பவர்களுக்கு 30 நிமிடங்கள் பிடிக்குதுன்னு இந்த ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் யாரும் அதிகமாக நேரம் செலவுப்படுறாங்கன்னா, செம்பாவங்கிலிருந்து பயணம் செய்பவர்கள், செம்பாவங்கிலிருந்து வேலைக்கு பயணம் செய்பவர்கள் ஏறக்குறைய ஒரு 5 நிமிடங்கள் எடுக்கிறாங்க வேலை இடத்துல போய் சேர்த்துக்குன்னு இந்த தகவலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. செம்பாவங்க வட்டார வாசிகளே, என்ன இந்த தகவல் உண்மையா?

நாடைய

0: பாரம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள், சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ் World's favorite jeweler.
2: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
3: எஸ்பிஎம் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்?
2: ஆமா, எஸ்பிஎம் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்ட் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
1: மொத்த விற்பனையாளர்

0: சூப்பர் சாப்பாடே இன்றைய சூப்பர் சாப்பாடு அங்கத்துல நம்ம வாழைப்பழங்களை வைத்து செய்யற ஒரு உணவு
1: கோரை பீசாங்க.
0: கோரை பீசாங்க பத்தி ஏற்கனவே பேசியாச்சு. இன்று நம்ம ஜம்போட் ஜம்போட் பத்தி பேச போறோம். அதே வாழைப்பழத்தை பயன்படுத்தி மாவோட கலந்து கொஞ்சம் தேங்காய் அது பிறகு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து பொரித்தெடுக்கிற ஒரு இனிமையான உணவு. அதை பெரும்பாலான இடத்துல இந்த டீ காஃபியோட குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். சிங்கப்பூர்லையும் மலேசியாவிலையும் இந்த ஜிம்போட் ஜிம்போட ஒன்று வீட்டில் செய்வாங்க அல்லது வெளியில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடித்த ஜிம்போட் ஜிம்போட் எந்த கடையில இருக்கு? சிங்கப்பூர்லயும் சரி மலேசியாவிலும் சரி உங்களுக்கு பிடித்த கடைகள் எங்க இருக்குன்னு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். ஜிம்போட் ஜிம்போட் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்றேன்.

0: வெற்றிகரமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
2: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
3: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
2: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
2: தொடர்புக்கு
3: 8854-8989
2: 8854-8989
3: நெட்லி வந்தாச்சு,
2: டென்ஷன் போயாச்சு.
4: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை என்ற சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மீனிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
5: அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வள்ளி 72 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 35 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கெட் 3 ரிங்கெட் 15 காசு.
6: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: சுவையான நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: சற்று முன்பு கருத்தம்மா திரைப்படுத்த ஏ ரஹ்மான் இசையில் உன்னி மீனன் சுஜாதா பாடியிருந்த பாடலை கேட்டோம். இன்றைய
3: சூப்பர் சபாடே
2: நம்ம ஜிம்போ ஜிம்போட் பத்தி பேசிட்டு இருக்கோம். பல பேருக்கு இந்த ஜிம்போ ஜிம்போனா ரொம்ப பிடிக்கும். இந்த ஜிம்போ ஜிம்போட சில நேரத்துல வெளியில போய் கடையில வாங்கி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு கடையில வாங்கி சாப்பிட பிடிக்காது. ஏன்னா ஜிம்போ ஜிம்போட் வந்து பல வகை இருக்கு. ஒன்னு வாழைப்பழங்களை வைத்து செய்வாங்க, அல்லது நெத்திரி வச்சு செய்வாங்க, அல்லது சாதாரண மாவு பிறகு மிளகாய் இதை வச்சு செய்வாங்க. சில பேருக்கு இந்த வாழைப்பழங்களை வைத்து செய்யற ஜிம்போ ஜிம்போனா ரொம்ப பிடிக்கும். பெரிய உருண்டைகளா வந்து அவங்க பொறித்து கொடுப்பாங்க. சில பேருக்கு சிறிய சிறிய உருண்டைகள் சாப்பிட பிடிக்கும். எனக்கு பிடித்த ஜிம்போ ஜிம்போட் புக்கே பத்துல இருக்குன்னு தினேஷ் எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கிறாரு. இங்கு நூர்ஜான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு ஜிம்போ ஜிம்போட் வீட்ல செய்யதான் பிடிக்கும் காதர்னு செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. ஜெயா காதர், என்னுடைய ஃபேவரட் ஜிம்போ ஜிம்போட் கம்போங் அட்மிரல் டீ மலாய் கடையில தான் இருக்கு. அங்க 11 மணிக்கு பிறகு கோரி பீசாங்க சூப்பரா இருக்கும்னு நீங்க செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. சாண்ட்ரா குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க.
4: குட் மார்னிங் காதர். நீங்க இப்ப கேட்டீங்கல்ல ஜிம்போ ஜிம்போட் எந்த கடையில சிங்கப்பூர்ல நல்லா இருக்கும்னு. ஜிம்போ ஜிம்போட் என் வீட்டுல நான் நல்லா சொல்லுவேன். என்னோட வீட்டுல ஏன் நான் செய்யற ஜிம்போ ஜிம்போட் ரொம்ப நல்லா இருக்கும்.
2: உங்களை மாதிரி எங்க அம்மாவும் நல்லா சூப்பரா ஜிம்போ ஜிம்போ செய்வாங்க. இந்த வாழைப்பழங்களை வைத்து அதோட தேங்காய் கலந்து சர்க்கரை கலந்து அந்த மொறுமொறுன்னு இருக்கிற ஜிம்போ ஜிம்போட இந்த டீ காஃபி குடிக்கும் போது அடேங்க அப்பா. சரி, ஜிம்போ ஜிம்போட பத்தி நான் அதிகமா ஃபீல் பண்ணிட்டேன். இந்த ஜிம்போ ஜிம்போனா என்ன, ஏன் அந்த ஜிம்போ ஜிம்போன்னு சொல்றாங்க, முதல்ல எங்கிருந்து ஆரம்பித்து எப்படி வந்து சிங்கப்பூர் மலேசியா பரவலா ஒரு புகழ்பெற்ற உணவா மாறி இருக்குன்னு அந்த தகவலை நான் இன்னும் கொஞ்சம் சொல்றேன். தொடர்ந்து என்னோட இணைந்துருங்க.
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரபாவண்ட அதிர்ஷ்ட குழுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
6: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கும் மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் 12:00 வரை அனுமதி இலவசம்.
7: இது என்ன நிகழ்ச்சி?
8: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். கேளடி கண்மணி ஒரு தலை ராகம் திரைப்படங்கள் பாடல்களை கேட்டோம். இன்றைய சூப்பர் சாப்பாடு அங்கத்துல நம்ம ஜம்போ ஜம்போ பத்தி பேசிட்டு இருக்கோம். பல நேர்களை உங்களுக்கு பிடித்த ஜம்போ ஜம்போ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில கலா தேவி எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. வணக்கம் வணக்கம்.
2: எனக்கு வந்து என்னோட மாமியார் செய்யற ஜிம்போ ஜிம்போ பிடிக்கும். அதே தான் நானும் செஞ்சிட்டு இருக்கேன். மாவு, சோப்பு சர்க்கரை, வாழைப்பழம், கொஞ்சோண்டு இது போடுவாங்க, பால் மாவு போடுவாங்க, போட்டு பசரி போட்டு பொறிப்பாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். இது இப்போ வரைக்கும் அதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன்.
1: நீங்க சொல்லும் போதே எனக்கு அப்படியே கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. சரி, இப்ப ஜிம்போ ஜிம்போனா அதோட அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜிம்போனா மலாயில சாப்பிட அழைக்கிறது. இந்த ஸ்நாக், அதாவது இந்த உணவை வந்து அவங்க பொறித்து சாப்பிட அழைக்கிறதுனால அதை ஜிம்போ ஜிம்போட் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜிம்போ ஜிம்போட் பெருமாணத்தில் பரவலா சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கு. மலேசியாவில் இதை செடுக்கோக்னு அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தோனேசியாவில் இதை பீசாங் கோரிங்னு அழைப்பாங்க. இப்போ ஜிம்போ ஜிம்போட் பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்களை வைத்து தான் அவங்க செய்கிறாங்க. ஏன்னா வாழைப்பழங்கம் நல்லா காய்ந்த பிறகு அது வீணாக போகாமல் இருக்க அதை வந்து மாவில் கலந்து அதோட சேர்த்து சர்க்கரை அவங்க சில பேர் இந்த பால் இந்த மாதிரி கலந்து பொறித்து கொடுப்பாங்க. அது தவிர்த்து சில நேரத்தில் சோளத்தையும் பயன்படுத்துவாங்க, அல்லது வெறும் வெங்காயத்தை மட்டும் பயன்படுத்துவாங்க, நெத்திரியை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி பல விதமான ஜிம்போ ஜிம்போ இருக்கு. ஆனா பரவலா சிங்கப்பூர்லயும் மலேசியாவிலயும் இந்த வாழைப்பழங்களை வைத்து சாப்பிட்ற ஜிம்போ ஜிம்போ தான் அதிகமா இருக்குது. சில பேர் தவறுதலாத ஜிம்போ ஜிம்போ அப்படின்னு நினைப்பாங்க. ஜிம்போ ஜிம்போ கிடையாது, ஜிம்போ ஜிம்போ. அடுத்த முறை இந்த வாழைப்பழத்தை வைத்து இந்த உணவை நீங்க செய்யும் போது ஜிம்போ ஜிம்போ வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அந்த அர்த்தத்தோட சொல்லுங்க. அன்பு ருசியோடு கலந்த ஜிம்போ ஜிம்போ சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும்.
3: இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துமா. சிங்கப்பூரின் சில துறைகளில் திமோலிஸ்தை ஊழியர்கள் வேலைவாய்ப்பு பெற வருகின்றனர். அடுத்த ஆண்டிலிருந்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று பிரதமர் லாரன்ஸ் வோங் அறிவித்தார். திமோலிஸ்தை மக்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும், சிங்கப்பூரிலும் வர்த்தகம் வளம் பெறும் என்றார் திரு வோங். திமோலிஸ்டே ஆசியான் உறுப்பு நாடாக அங்கீகாரம் பெற்ற ஓராண்டில் பிரதமர் அதிகாரத்துவ பயணமாக அங்கு சென்றிருக்கிறார். இருதரப்பு உறவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் பல்வேறு திட்டங்களையும் திரு வோங் எடுத்துக் கூறினார். கிரேட்டர் செந்தோசா பெருந்திட்டத்தின் கூடுதல் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி செந்தோசாவும் புலா பிரானியும் இணைக்கப்படும். கிரேட்டர் செந்தோசா பெருந்திட்டத்தின் அங்கமாக மேம்பாட்டுப் பணி நடைபெறும். அடுத்த 20 ஆண்டு பெருந்திட்டத்தின் நகல் அறிக்கையை செந்தோசா மேம்பாட்டுக் கழகம் வெளியிட்டிருக்கிறது. வர்த்தக விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் கிரேஸ்பு பெருந்திட்டம் குறித்து விளக்கினார். செந்தோசாவையும் போலா பிரானியையும் இணைக்கும் டிராம் வண்டி சேவை அறிமுகம் செய்யப்படும். 2 இடங்களும் இணைக்கப்பட்டதும் ஆண்டுக்கு 32 மில்லியன் பேர் அங்கு செல்லக்கூடும். தற்போது செந்தோசா செல்வோரின் எண்ணிக்கையை விட அது 2 மடங்கு அதிகம். கிரேட்டர் செந்தோசா துணிச்சலான பெருந்திட்டம் என்று கூறப்படுகிறது. சிங்கப்பூரர்களுக்கும் சுற்றுப்பயணிகளுக்கும் இன்னும் சிறந்த அனுபவம் தரும் இடமாக செந்தோசாவும் போலா பிரானியும் உருமாற்றப்படும் என்று திருவாட்டி ஃபு கூறினார். தற்போது ஒற்றை தடத்தில் இயக்கப்படும் ரயிலுக்கு பதிலாக புதிய டிராம் வண்டி அறிமுகமாகும். கடலுக்கப்பால் உள்ள சிறிய தீவுகளை மிதக்கும் பாதைகள் வெளியே சென்று மக்கள் பார்வையிடலாம். கடற்கரையோர மனமகிழ் மன்றம், மர வீட்டில் உணவருந்தும் அனுபவம் உள்ளிட்ட புதிய வசதிகளும் அங்கிருக்கும். துறைமுகம் துவாசுக்கு மாற்றப்பட்டதும் புலா பிரானியில் புதிய சுற்றுலா அம்சங்கள் ஏற்படுத்தப்படும். பணிகள் தொடங்கப்படுவதற்குள் பெருந்திட்ட கண்காட்சியை பார்வையிட்டு மக்கள் தங்கள் யோசனைகளை தெரிவிக்கலாம். பிளாசா சிங்கப்பூரா கடைத் தொகுதியில் வேலை செய்யும் ஊழியர்கள் தங்கள் எதிர்காலம் குறித்து கவலைப்படுகின்றனர். அடுத்த மாதம் அந்த கடைத் தொகுதி பெரிய அளவில் சீரமைக்கப்படவிருக்கிறது. 2008 அக்டோபர் வரை கட்டங்கட்டமாக புதுப்பிப்பு பணி நடைபெறும். அதனால் பிளாசா சிங்கப்பூராவில் உள்ள சிலர் தங்கள் கடைகளை மூடி வைக்க தயாராகின்றனர். முதல் 3 தளங்களில் உள்ள கடைகளை சுற்றிலும் தட்டி அடித்து மறைக்கப்பட்டுள்ளது. அடுத்து என்ன செய்வது என்று நிர்வாகத்திடமிருந்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று பிளாசா சிங்கப்பூராவில் உள்ள கடைகளில் வேலை செய்யும் சிலர் கூறினர். இந்தியாவும் ஜப்பானும் கடற்படை ரேடார் கண்காணிப்பை மெருகேற்ற ஒப்பந்தம் செய்திருக்கின்றன. இந்தோ பசிபிக் வட்டாரம் ராணுவ மயமாவது பற்றிய கவலை அதிகரிக்கும் வேளையில் அந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுகிறது. யூனிகான் எனும் ஜப்பானின் அதிநவீன ஒருங்கிணைந்த தகவல் தொடர்பு சாதனத்தை இந்தியாவில் தயாரிக்க ஒப்பந்தம் வழியமைக்கிறது. இந்திய போர்க்கப்பல்களின் மறைந்திருந்து தாக்கும் ஆற்றலை மேம்படுத்த அது மிகவும் முக்கியம். ஜப்பானிய பிரதமர் சானே தக்காய்ச்சி புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அரிய வகை கனிமங்கள் தொடர்பில் ஜப்பானும் இந்தியாவும் இன்னும் இணக்கமாக செயல்படவிருக்கின்றன. அவ்விரு நாடுகளும் விநியோகத் தொடரை வலுப்படுத்தி சீனாவை அதிகம் சார்ந்திருப்பதை குறைக்க அது உதவும். தொய்வில்லாமல் செயல்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திருவாட்டி தக்காய்ச்சி வலியுறுத்தினார். அடுத்த 10 ஆண்டில் இந்தியாவில் தனது முதலீட்டை 61 பில்லியன் டாலருக்கு உயர்த்த ஜப்பான் உறுதியளித்திருக்கிறது. அதை நிறைவேற்ற உதவும்படி நிறுவனங்களை திரு மோடி கேட்டுக்கொண்டார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் எந்த தலையீட்டுக்கும் விரைவாகவும் தீர்க்கமாகவும் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட வழிகளில் மட்டுமே கப்பல்கள் நீரிணையை கடந்து செல்ல வேண்டும், மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரானின் கூட்டுப்படை ராணுவம் வலியுறுத்தியது. முன்னதாக ஹோர்முஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்களை ஈரான் தாக்கினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் கூறியிருந்தார். அமெரிக்க ஈரான் போருக்கு முன்னர் உலகின் சுமார் 20 விழுக்காட்டு எண்ணெய் இயற்கை எரிவாயு பரிவர்த்தனை ஹோர்முஸ் நீரிணை வழியே இடம்பெற்றது. அண்மை காலமாக இந்த நீரிணையில் செல்லும் சில கப்பல்கள் தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் பதிலடிக்கு அது வழியமைத்தது. இருப்பினும் இடைக்கால புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி சுங்க கட்டணம் ஏதுமின்றி 2 மாதத்துக்கு கப்பல்களை அனுமதிக்க இருதரப்பும் இணங்கியிருக்கின்றன. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. போர்ச்சுக்கல் குரோஷியாவை வீழ்த்தியது. முற்பாதையில் 2 அணிகளுமே மும்முரமாய் கோல் போட முயன்றன, வாய்ப்பு கனியவில்லை. பிற்பாதையில் கூடுதல் விறுவிறுப்பு. 53rd நிமிடத்தில் குரோஷியாவின் முதல் கோல். அடுத்த கால் மணி நேரத்தில் போர்ச்சுக்கலுக்கு பெனால்டி வாய்ப்பு. கச்சிதமாக உதைத்தார் போர்ச்சுகலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆட்டம் சமநிலை. 94rd நிமிடத்தில் மற்றொரு கோல் புகுத்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது போர்ச்சுகல். மற்றொரு ஆட்டம் ஆஸ்திரியாவை வீழ்த்தியது ஸ்பெயின். தொடக்கத்திலிருந்தே களத்தில் ஸ்பெயினின் ஆதிக்கம். 36rd நிமிடத்தில் ஸ்பெயினின் முதல் கோல். பிற்பாதையில் மேலும் 2 கோல்களை புகுத்தி வென்றது ஸ்பெயின். எவ்வளவோ முயன்றும் ஆஸ்திரியா கோல் போட முடியவில்லை. 3-0 என்ற கோல் கணக்கில் வென்றது ஸ்பெயின். மற்றொரு ஆட்டம் சுவிட்சர்லாந்தும் அல்ஜீரியாவும் மோதுகின்றன. ஆட்டம் தொடங்கிய 10th நிமிடத்தில் முதல் கோல். 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது சுவிட்சர்லாந்து. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: இது என்ன நிகழ்ச்சி?
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

மாறி இரண்டு திரையப்படுத்து யுவன் சங்கர் அஜய் சீல் தனுஷ் தீபாடியா ரவுடி பேபி பாடல கிடந்தோம். நம்ம ஒளியின் ரவுடி பேபி டீகர் நிகழ்ச்சி இன்று படைக்க வந்துருவாங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில இன்று ஒளியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெற போகுது. இந்த வாரம் மலேசியா வாசுதேவன் பாடிய வேகமான பாடல்களுக்கு நீங்க வாக்களிக்கலாம். இப்பவே போயிட்டு ஒளியினுடைய இன்ஸ்டா ஸ்டோரி பாத்தீங்கன்னா அங்க வாக்களிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. வாக்களித்த பிறகு இன்றைய டீகர் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில பிரதீப்குமாருடைய இசை நிகழ்ச்சி செல்வதற்கு இரண்டு நுழைவுச்சீட்டுகளை பரிசா கொடுக்க காத்திருக்கேன். இன்னும் நான் இந்த நுழைவுச்சீட்டுகளை கொடுக்கல, அதனால தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமாவே இருங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் மின்னலை திரைப்படுத்தி ஹாரி ஜெயராஜ் இசையில் சங்கர் மகாதேவன் தீப்பு குழுவினர்.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@miracom.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracom.sg/ready-set-go.
1: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: Jewelers.

0: பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் அண்ணன் சாமி சாதனா சர்க்கம் பாடி இந்த பாடலை கேட்டோம். நேர்களை ஜூலை 11 தேதி இரவு 7 மணிக்கு த ஸ்டார் தியேட்டர்ல பிரதீப்குமார் அன்பிளாக்ட் இசை நிகழ்ச்சி இடம்பெற போகுது. இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா? நுழைவுச்சீட்டுகள் வேணுமா? அப்ப இந்த கேள்வியை கேளுங்க. பிரதீப்குமார் ஏற்கனவே 2010 பின்னணி பாடகரா, அதாவது கோரஸ்ல வந்து சில பாடல்களை பாடிருந்தாரு, ஆனா முன்னணி பாடகரா இந்த ஒரு திரைப்படத்துல அறிமுகமானாரு. அது எந்த திரைப்படம், யாரை அந்த திரைப்படத்துக்கு இசை வழங்கியிருந்தாரு? இந்த ரெண்டு பதில்களை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாக இல்ல குரல் பதிவு அனுப்பணும், வாய்ஸ் நோட் அனுப்பணும், 9678889688. ஏற்கனவே 2010 பிரதீப்குமார் பாடிட்டு இருந்தாரு, ஆனா 2012 இந்த ஒரு திரைப்படத்துல ஒரு முன்னணி பாடகர் அறிமுகமானாரு. அந்த திரைப்படத்தின் பெயரையும் அந்த இசையமைப்பாளர் பெயரையும் எனக்கு குரல் பதிவா அனுப்பி சொல்லுங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: MCE எனக்கு செல்லும் AY அங்கு பாட்ஸ்டாம் யூனியனுக்கு பிறகு தடங்கள் ஒன்று ஏற்பட்டிருக்கு. 3-4 தடங்களை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
7: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B சுவை சுண்டி இழுக்கும்.
6: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் JB மிக விரைவில்.
8: We're gonna blow the speakers, baby.
9: ஒலி எங்கேயும் எப்போதும்.

0: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: இசை வெள்ளத்தில் மிதக்க நீங்கள் தயாரா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளாக்ட் இன் சிங்கப்பூர். ஜூலை 11 தேதி வெகு தூரம் இல்லை. பின்னணி பாடகர் பிரதீப் குமாரின் இசை மழையில் நனைய நீங்கள் தயார் என்றால் டிக்கெட்டுகளை இப்போதே வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் 4 டிக்கெட்டுகளுக்கு மேல் வாங்கும் போது பிரிவுகளை பொறுத்து 5 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடு கழிவை எதிர்பார்க்கலாம். ஜூலை 11 தேதி இரவு 7 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டர். டிக்கெட்டுகளுக்கு

0: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில் கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம், முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg
1: சுகாதார விழா 2026

0: நேர்களே, ஜூலை 11 தேதி இரவு 7 மணிக்கு இந்த ஸ்டார் தியேட்டர்ல பிரதீப் குமார் அன்பிளக்ட் இசை நிகழ்ச்சி இடம்பெறுது. இதுவரை நீங்க காணாத பிரம்மாண்ட இசை விருந்த அனுபவிக்க போறீங்க. முதல் 2 பிரிவுகளின் நுழைவுச்சங்களை வாங்குறீங்கன்னா கூடுதல் 80 வெள்ளிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12 தேதி நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சிக்கு நீங்க செல்லலாம். ஒரே நேரத்தில் 4 அல்லது அதற்கு மேல் நுழைவுச்சீட்டுகளை வாங்கினீங்கன்னா பிரிவுகளை பொறுத்து உங்களுக்கு 5 விழுக்காடு அல்லது 10 விழுக்காடு கழிவு உண்டு. நுழைவுச்சீட்டுகளுக்கு சிஸ்டிக் இணைய பக்கத்துக்கு போகலாம். ஏற்பாடு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த இசை நிகழ்ச்சி செல்வதற்கு 2 நுழைவுச்சீட்டுகளை நம்ம இலவசமாக கொடுக்குறோம். இந்த கேள்வியை கேட்டிருந்த அதாவது பிரதீப் குமார் ஏற்கனவே பின்னணி பாடகரா கோரஸ் பாடகரா 2010 பாடிட்டு இருக்காரு. 2012 இந்த ஒரு திரைப்படத்துல இந்த ஒரு பாடல் வழி அறிமுகமாயிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். அது எந்த பாடல் கிட்டப்போ?
1: வணக்கம், நான் இலா பேசுறேன். படம் பேர் வந்து அட்டக்கத்தி, பாட்டு வந்து ஆசை ஒரு புல்வெளி.
0: என்பது சரியான பதில். பிரதீப் குமார் பாடிய ஆசை ஒரு புல்வெளி, அந்த பாடல தான் அவர் பாடகரா அறிமுகமாகிறாரு. இந்த திரைப்படத்துல சந்தோஷ் நாராயணனும் ஒரு இசையமைப்பாளரா அறிமுகமாறாரு. சந்தோஷ் நாராயணன், பிரதீப் குமார், ஷான் ரோல்டன் இவங்க மூவரும் நெருங்கிய நண்பர்கள். அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒருத்தருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தனிப்பட்ட முறையில் சந்தோஷ் நாராயணன், பிரதீப் குமார், ஷான் ரோல்டன் இவங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில் திரைப்படங்களுக்கு இசையமைக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கும் தனியாக ஒரு பேரை வாங்கிட்டாங்க. வாழ்த்துக்கள் நிலா. இந்த இசை நிகழ்ச்சியில் நீங்கள் போயிட்டு பிரதீப் குமாரோட இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியூர் இருப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் வளமை போலின்றும் முதலிலே மங்கள வாத்தியேசியாக நாதேஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்தியை சியாக்க நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியோடிருப்பான வடக்கம் தமிழடி. வடக்கம் தமிழடியில் இனி தொடர வருவது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் முதலிலே விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது அப்துல் வகாப், முகமது ஜூசப், யுவாபாஸ் அத்தாயி, அலாவுதீன் ராஷித் குழுவினர் பாட கேட்டீர்கள். தொடர்கின்றது சந்திர பகவான் புகழ் மாலையுடன் பொம்பாய் சாரதா குழுவினர்.

கேட்டது சந்திர பகவான் புகழ் மாலை பொம்பாய் சாரதா குழுவினரது குரலே ஒலிக்க கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக யாசினி குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது யாஸ்னி குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக. உமார் அதை முகமது அனாஸ் காயா மகுதீன் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீத மகனிகள் கேட்டது. உமார் அதே முகமது அனாஸ் காஜா மொஹதீன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது ஆஞ்சநேயர் புகழ் மாலையுடன் மேகன் குழுவினர்.

கேட்டது ஆஞ்சநேயர் புகழ் மாலை மேகன் குழுவினரது குரலை ஒலிக்க கேட்டீர்கள். இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக விவால்டி மதுனன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக வாழ்ந்தி மதுனன் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வடக்கம் தமிழடியில் ஒலித்த

கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வருடங்களை முடிவு செய்வது இந்துக்களில் ஒரு சாராரிடமும், அந்த அடிப்படையில் தான் அவர்களிடம் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் முடிவு செய்யப்படுகிறது. இப்படியான இந்த கோள்களை அடிப்படையாக வைத்து தான் உலகத்தில் எல்லா சமூகங்களும் மாதங்களை முடிவு செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவை எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். இதில் வந்து மத ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தான். ஒரு ஆங்கில புத்தாண்டை அடிப்படையாக வைத்தும் வருடங்களை கணக்கிடுவது ஒரு பாவம் அல்ல, ஒரு குற்றம் அல்ல. அதையும் நாம் ஒரு படிப்பினையாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஆங்கில புத்தாண்டை தவிர்க்குமாறு சொல்வதற்கான காரணங்கள் வேறு. ஒன்று, இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது மார்க்கத்தில் இல்லை. நாம் ஹிஜ்ரி புத்தாண்டை கூட அதை ஒட்டி நடந்த வரலாறை நினைவு கூறுவதற்காக ஒரு படிப்பினைக்காக நாம் சொல்கிறோம். ஹிஜ்ரி புத்தாண்டை ஒட்டி நம்ம பேசுகிறோம். அங்கேயும் கூட நாம் இஸ்லாமிய புத்தாண்டு என்று எந்த கொண்டாட்டத்தையும் நாம் அனுமதிப்பதில்லை. அது நம்முடைய மார்க்கத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது, அதை கிறிஸ்தவர்கள் நான் கடந்த வாரம் சொன்னது போல தங்களுடைய மதத்தையும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் உலகமயமாக்கினாங்க. கிறிஸ்தவ மதம் என்பது அது உலகத்திற்கான மதம் அல்ல, அது பனு இஸ்ரவேலர்களுக்கான ஒரு மார்க்கம். குறிப்பிட்ட பனு இஸ்ராயலர்களுக்கு தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாங்க. அது முழு மனித குலத்திற்கான மார்க்கம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் கிறித்தவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே கிறித்தவம் உலக மக்கள் எல்லோருக்குமானது என்பதாக கொண்டு போனாங்க. மதத்தை மட்டுமா கொண்டு போனாங்க, அவருடைய எல்லா கலாச்சாரத்தையும் உலகமயமாக்கிட்டான். அதனுடைய வெளிப்பாடு தான் நாம் பார்க்குறோம். இந்த ஆங்கில புத்தாண்டு இந்துக்களும் கொண்டாடுறாங்க, புத்தர்களும் கொண்டாடுறாங்க, உலகத்தில் உள்ள எல்லா சமயத்தவருக்கும் அதை ஒரு பொதுவான ஒரு ஆண்டாக ஆக்கிட்டான். அதனால நாம் அது கிறித்தவ கலாச்சாரத்தினுடைய ஒரு பங்கு தான் ஆங்கில புத்தாண்டு. எனவே நாம் அதை தவிர்க்கிறோம். ரெண்டாவது, இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எல்லாமே நம்முடைய மார்க்க ரீதியான பார்வையில் எல்லாமே ஹராமு தான். புத்தாண்டை ஒட்டி நடக்கக்கூடிய வேடிக்கைகள், அது ஆபாசங்கள், மது அருந்துதல், எல்லாமே மார்க்கத்திற்கு விரோதமானது. புத்தாண்டு இரவுல வாலிபர்கள் வண்டியில சுத்துறதோ அல்லது வெடி போடுறதோ இது எதுவுமே மார்க்கத்திற்கு உகந்தது கிடையாது. அது வீண்வரையும் பாவம் என்று மார்க்கம் சொல்லுது. அதனாலையும் இந்த புத்தாண்டுகள் எல்லாம் தவிர்க்கப்படணும், இந்த புத்தாண்டு வாழ்த்துகளை நிராகரிக்கணும்னு சொல்றோம். இந்த 12 மாதங்கள் ஆங்கில மாதங்கள் இருக்கிறது. நீங்க அரபி மாதங்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதங்களுக்கு அழகான பொருள் ஒவ்வொன்றுக்கும், முஹர்ரம், சஃபர், எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் இருக்கும். இந்த ஆங்கில மாதங்கள் இருக்கிறது, இது கிறித்தவர்கள் அதை கிரேக்கர்கள்ட்ட இருந்து எடுத்தாங்க. இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ஒவ்வொரு மாதமுமே அவர்கள் வழிபட்டு வந்த கடவுள்

0: இருக்கிற இவ்வளவு சூழ்ச்சிகளை நாம விளங்கணும்னு சொன்னா முஸ்லிம்கள் யாரும் அதை கொண்டாடவோ அதை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவோ எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. இயல்பான மனிதன் கணக்கிடுவதற்கு எளிதானது எது அப்படின்னு சொன்னா, குரானுடைய பார்வையில அல்லாஹ்வுடைய பார்வையில சந்திர ஆண்டு அதுதான் இயல்பானது. அல்லாஹாலா அதைத்தான் குரான்லையும் சொல்றான், நபியே இவர்கள் உங்களிடத்திலே பிறைகள் குறித்து கேட்கிறாங்க. பிறைகள் குறித்துன்னு சொன்னா பிறைகள் சிறியதிலிருந்து படிப்படியாக வளர்ந்து முழுமையடைந்து பிறகு தேய்பிறையாகிறது அல்லவா, இந்த பிறைகளுடைய நிலையை பத்தி கேட்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு பதில் சொன்னா, குல்ஹிய மவாகீதுல்லின்னாஸ், இந்த பிறைகள் தான் மனிதர்களுக்கான காலண்டராக இருக்கிறது, மனிதர்களுக்கான கால அட்டவணையாக இருக்கிறது. பிறைகளை வைத்து தான் மனிதர்கள் நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் ஆண்டுகளையும் முடிவு செய்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். அந்த வகையில அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு என்பது இந்த சந்திர ஆண்டு தான். உலமாக்கள் சில ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, குரான்ல வந்து ஒரு வார்த்தை எத்தனை தடவை வருது அப்படிங்கறத குறித்தெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் நடக்கும். குரான்ல மாதத்திற்கு அரபியில ஷஹர், மாதம் என்று சொன்னா ஷஹர்னு சொல்லப்படும். இந்த ஷஹர் அப்படிங்கிற வார்த்தை குரான்ல முதல்ல எங்க வருது, கடைசியாக எங்க வருது அப்படின்னு சில ஆய்வாளர்கள் பேசும்போது சொல்றாங்க, குரான்ல மாதம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல எங்க வருதுன்னா சூரத்துல் பக்ரால வருது, ஷஹரு ரமவான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட ரமவானுடைய மாதம். அப்ப அந்த மாதம்ங்கிற வார்த்தை குரான்ல முதல்ல அங்கதான் வருது, ஷஹரு ரமதான் என்றுதான் வருது. இந்த ஷஹர் மாதம்ங்கிற வார்த்தை குரான்ல எங்க கடைசியா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அதுல ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அப்ப முதல்ல ரமதான ஒட்டி ஷஹருங்கிற வார்த்தை வருது, ஷஹருங்கிற வார்த்தை லைலத்துல் கத்ர ஒட்டி வருது. இந்த ரெண்டுக்கும் இடையில பக்ரால வரக்கூடிய அந்த மாதம்ங்கிற சொல்லுக்கும் சூரத்துல் கத்ர்ல வரக்கூடிய மாதம்ங்கிற சொல்லுக்கும் நடுவுல அல்லாஹ் நாட்கள் யௌம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கிறான். அந்த யௌம்ங்கிற வார்த்தை 350
1: நேரம் சரியாக 8:13 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் வணக்கம் தமிழ் ஒலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழ் ஒலி வரிசையில் நச்சிந்தனை நேரம்.

0: புலர்ந்து மலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நற்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நற்சிந்தனைக்காக வந்திருக்கும் முதலாவது நேர் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: காலை வணக்கம் கேமா, ஏமலிருந்து புவியோர் ராஜா.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
1: காலை எழுந்தவுடன் மனத்தியோடு இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். இளமையில் இருந்து முதுமை வரை இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான் என்ற முழு நம்பிக்கையோடும் இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு இறைவன் அருளும் ஆட்சியுடனும் வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும். எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் என இறைவன் தருவதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். வாழ்க்கை ஒரு போராட்டம்தான், போராடித்தான் வாழ வேண்டும். கணவன் மனைவி இல்லறம் நல்லறமாகவும் இல்லறம் ஒரு கோயிலாகவும் வைத்திருக்க வேண்டும் என்றால் இருவர் கையில் தான் உள்ளது. ஒற்றுமை, புரிந்துணர்வு, அமைதி, பொறுமையோடு, கலை கலாச்சாரத்தோடு வாழும்போது இளையாட்டுடன் வாழலாம். பிரச்சனைகள் உள்ளிருந்து வருவதில்லை, வெளியில் இருந்துதான் வருவது. அதனால் மூன்றாம் தரப்பினை உள்வாக்கெடுக்காமல் கணவன் மனைவி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வாழும்போது இருவரும் இறைபக்தியாக வாழும் போதும் இறைவன் கைவிட மாட்டான். இறைவன் முழுமையாக வாழ வைப்பான். வாழும் காலமுறை இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழும் போதும் இறையாசியுடன் நலமாக வாழலாம். இறைவன் நாங்கள் செய்யும் மனத்தையும் அறிவான். முதலில் இறைவனிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். நம்மை படைத்த இறைவன் எல்லாமே பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையோடும் நோயற்ற வாழ்வே எல்லா குறைவேற்ற செல்வமே. நோய்க்கு சிறிது மூலம் அழித்துவிடக் கூடாது. ஆரோக்கியமாக இருந்தால்தான்

0: வாழ்க்கையை ரசித்து வாழ முடியும். பொறுமை மிக மிக அவசியம். ஆணவம் அகம்பாவம் இவையாவும் நிம்மதியாக வாழ விடாது. அன்பே நிறைந்த தூய உள்ளத்தில் இறை அருள் எப்போதும் சுழந்து கொண்டே இருக்கும். எனவே தீயதை அவைகளை விட்டு விலகி நல்லதை உள்வாங்கி வாழும் போதும், வாழ்க்கை எனும் வரமுறைக்குள் வாழும் போதும் இறை ஆற்றுடன் வாழலாம். எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து இன்றும் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இறைவனால் தான். அடுத்து நம் தாய்தாய் தந்தை தாய் செய்த தர்மம் புண்ணியத்தால் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளோடு பிள்ளைகளும் கூன் குழு செவுடின்றி பிறத்தல் அரிது. இதுவும் இறைவன் கொடுத்த வளர்ந்தான். வாழேடி வாழையாக வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழும் போது இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்வழி காட்டுவார். இளையாசுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சின ஒரு வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி வணக்கம். கேமா
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் கேமா, யோசனை குமராஜா கிடைக்கிறேன்.
1: ஆமா உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
2: கேமா கொஞ்சம் நேரம் இன்னைக்கு தேவா இருந்தா தரேன்டா.
1: ஆமா ஆமாம்
2: நன்றி. எல்லோரும் கால வணக்கம் கூறிக்கொண்டு உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு சொற்று நைதிருந்தடி பொருந்த கைதோள கற்றுணை பூட்டியோர் கடலில் பாற்றினும் நற்றுணையாவது நமச்சீவாயவே. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிமலிவேணியன் அழகு ஜோதியன் அம்பல தாழ்வான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிட்ட மூலம் நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனைக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வாட்ஸ்அப்
1: உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
3: ஆமாம்
1: நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள். இணைந்து கொள்ளுங்கள்.
3: எந்த பொது காலத்தின் 13 மரத்தின் 5 நாள் வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவ நச்சிந்தனை. தினமும் ஆண்டவரை நாம் நினைக்கின்ற போது அவரது ஆசீரை பெற அவரது பிரசன்னமும் மூடு தங்க வரவேண்டி ஜெபிக்கின்றோம். இந்த ஆசீரை நாம் பெற இன்றைய வாசகங்கள் நன்மையை நாடி தீமையை எதிர்க்க செய்கின்றன. அது தீமையை விட்டு விலகி வாழ முடியாது. ஜனக்கூட்டம் ஆண்டவரது பிரசன்னத்தை தமதாக்கி கொள்ள நன்மையை மாத்திரமே நாடை சொன்ன இயேசுவை பார்த்து அவர் தனது பகுதியை விட்டு விலகுமாறு கேட்டுக்கொள்கின்றனர். நாமும் இவ்வளவு தீமைகளுடன் வாழுகின்ற போது அதனை தவிர்க்க முயற்சி செய்யாமல் ஆண்டவரை தேட மறுத்த சந்தர்ப்பங்களுக்காக மனம் வருந்தி எம் வாழ்வை வளமுள்ளதாக்கி நறுமணம் வீச செய்ய இறைவனை நாடுவோம். தெரியாதே தெரிந்து கொள்வோம். அவரது பிரசன்னத்தை வேண்டுவோம். உலகில் வாழும் மனிதர்கள் பல நோய்களுக்கு ஆளாகின்றனர். நமக்கு ஏற்படும் நோய்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சிலர் முழக்குவாதம் என்று ஒருவரை கட்டில் கிடத்தி ஜீசுடன் கொண்டு வந்ததனால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கின்றார் ஜீசு. பாவங்கள் மனிதனை படுக்கையில் தள்ளிவிடுகின்றன. ஜீசு பாவங்களை மன்னிப்பதன் வழியாக பாவத்தில் உள்ளவாய் ஏற்படும் நோய்களையும் குணமாக்குகின்றார். நமக்கு தீமை செய்தவரை மன்னிக்கும் போது மனங்களிலே இருக்கும் கோபம் பொறாமை என்ற பாவங்கள் விலகும். இதயம் இலகுவாகின்றது. சிந்தித்து செயல்படுவோம். ஏமா நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வாயுவரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
4: இனிமையான காலை வணக்கம் சோதரிக்கே. தண்டிலிருந்து பாலன்.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
4: நன்றி சோதரி. இங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா? எல்லோரும்
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள். இணைந்து கொள்ளுங்கள்.
4: நன்றி சோதரி. நன்றி நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்த அந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பான ராஜான குடும்பம் உட்பட எல்லா உறவுகளையும் இயேசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு சோதரி பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய புனித லூக்காளின் சுவிசேஷம் 11 இறை வார்த்தைகள் 1-4 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு இயேசுவினுடைய சீஷரில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்டவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். நன்றி வணக்கம் சகோதரி ஹேமா.
1: நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
5: காலை வணக்கம் ஹேமா.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
5: நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம் என்று நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆடி மாதம் 3 வெள்ளிக்கிழமை சுருக்கமாக தருகின்றேன். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 2 இறைவசனங்கள் 19-22 வரை. சகோதர சகோதரிகளை, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உடலில் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகின்றது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகின்றீர்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவாமக்கு நன்றி. சிந்தனைக்கு, நம் வாழ்வில் ஏற்படும் ஐயம் நீக்கி நம்பிக்கையில் உறுதிப்படுத்துகின்ற இயேசு, இன்று நம் தாயாம் திரு அவையுடன் சேர்ந்து நம் மண்ணின் பாதுகாவலரான புனித தோமாவிற்கு பெருவிழா கொண்டாடி மகிழ்ந்தது. வாழ்வில் எல்லோருக்கும் சந்தேகம் ஐயம் ஏற்படுவது இயற்கை. சிலர் தங்கள் உணர்வுகளை அடக்கி வைத்து விடுவர். ஆண்டவரை கண்டோம் என்று மற்ற சீடர்கள் சொன்னபோது தோமாவிற்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆகவே அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விதலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி வணக்கம். நேரம் சரியாக 8:23. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் ஹேமா. நேவி பிலிப்.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
6: நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இந்த நச்செய்திக்கு முன், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. இன்றைய நச்செய்தி வாசகம் புனித ஜோவான் எழுதியது. அதிகாரம் 20 திருவசனங்கள் 24-21 முடிய. பன்னிருவருள் ஒருவரான திதிமின்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவித்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் என்று கூறிக்கொண்டு இன்று நாங்கள் நம்பிக்கையோடு வாழ்வோம். இறைவனை என்றும் நாங்கள் நம்பிய வழிபட்டால் அவர் என்றும் எங்களுக்கு நிச்சயம் நல்ல அருளை வழங்குவார் என்று கூறிக்கொண்டு உலக அமைதிக்காகவும் வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ஹேமா, நன்றி வணக்கம்.
1: நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தினிக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் கேமா பத்மராணி ராயணம்.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
7: நன்றி. சிவபுராணம் பிறந்த கதை சொல்லி இன்று முடியுது. பேரின்பம் பெருங்கடலாய் பெருக்கருத்து சிவன் அவனை சிந்தையிலே நிலைத்தவருக்கு சற்று நேரம் உற்று பார்த்து நின்றார் அழகிய சித்தம்பரமுடையான் எழுதியது என்ற வார்த்தையை தொட்டு தரவினர் இறையின் கையால் எழுதப்பட்ட தமிழை. ஐயனே ஐயனே உன்னை எவ்வாறு போற்றுவேன். இந்த அரியவனின் வாய்மொழியை உன் கையால் எழுதியதற்கு என்ன தவம் எப்புறவையில் செய்தேனோ. இப்புறவையில் இப்பேறு பெறுவதற்கு என்று நின்றவரின் முகத்தை அதிசயமாய் பார்த்து நின்றார்கள் மற்றவர்கள். இறுதி ஓலையை பார்த்து பூரித்து நின்ற மாணிக்கவாசகருக்கு ஈசனே உள்ளார்ந்து சொன்னார், திருவாதவூரரே நீர் எம் பாதம் புகும் காலம் வந்துவிட்டது. நான் உமக்களித்த வாக்கை நிறைவேற்றும் காலமும் கனிந்து விட்டது. நீ ஆலயத்தினுள் சிற்றம்பலம் வருவாய், அங்கு எம் பாதம் புகுவாய் மாணிக்கவாசா என்று சிவன் சிந்தையில் உதைக்க மேலும் ஆனந்த பெருக்கெடுத்து உம் வாக்கை சிரமேற்கின்றேன் ஈசனே என இறஞ்சி நினைவு திரும்பியவராய் வந்தவர்களை பார்த்து ஐயா இதில் என்ன சந்தேகம் என அன்புடன் கேட்டார் மாணிக்கவாசகர் தலைவரை பார்த்து. பாட்டின் பொருள் வேண்டும் ஐயனே, நீரே படைத்தவர் விளக்கம் தாருங்கள் என்ற பணிவாய் மூவாயிரவர். சரி பொருள்தானே, என்னுடன் வாருங்கள் என்றார் அனைவரையும் பார்த்து மாணிக்கவாசகர். அரை வேட்டியும் திருநீரும் ருத்ராட்சம் அணிந்த கோலத்துடன் வாசகர் முன் செல்ல மற்றவர்களை அவரை பின்தொடர நேராய் சிற்றம்பலத்துக்கு சென்று நின்றார். பாட்டின் பொருள்தானே வேண்டும், அதோ அழகிய புன்முறுவலுடன் ஒற்றை காலால் உலகத்தை தாங்கி அடியவருக்கு அடியவனாய் எளியவருக்கு எளியவனாய் அபயம் அளித்து மூன்று உலகத்தை உருவாக்கி அதை காத்தும் அழிக்கும் செயல்புரியும் அந்த பொன்னம்பிரவன் தான் இவர்தான் அந்த பாட்டுக்கெல்லாம் பொருள் என்று கூறி மெய்ப்பொருளான பெரம்பொருளின் பாதம் புகுந்து சிவமோட்சம் அடைந்தார் மாணிக்கவாசகர். சிவனே சித்தமாய் சிவன் மூலமே தீட்சை பெற்று சிவ வாக்கை சிரமேற்று சிவதலம் பலகண்டு தில்லைநாதனின் பொற்பாதம் பூந்தார் மாணிக்கவாசகர். பாலில் கலந்த நீராய் தில்லை நடராஜனுள் ஜோதியாய் கலந்தார். பார்த்தவர்கள் கண்பூரிப்பில் விரிந்தது. ஈசனின் இச்செயல் காணும் பேறு பெற்றதை எண்ணி ஆனந்தம் அடைந்தார். அனைவரின் நாவும் மறவாது உச்சரித்து தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று தங்க தகட்டில் இப்பெரும் திரு ஓலை சுவரியான திருவாசகத்தை தில்லை நாதனின் பாதத்தில் வைத்து தினமும் ஆறு கால பூஜையிலும் இத்திருநூலை பாராயணம் செய்து வழிபாடு நடத்தினார்கள். தென்னகமே சைவத்தால் திகழ்ந்தது. இப்புகழ் திக்கெங்கும் பரவ மக்களும் கூட்டம் கூட்டமாய் வழிபட்டு உணர்ந்து சென்றவர்கள் நிலை தில்லை நடராஜரையும் அவரின் அடியவரான திருவாதவூரர் மாணிக்கவாசகரையும் வாதவூரர் பிறந்து தென்னவன் பிரமராயன் பட்டம் பெற்று செல்வம் மற்றும் அமைச்சர் பதவியை துறந்து சிவனையை நினைத்துருகி தில்லை அம்பலவாணனுக்கு அம்பலவாணனுடன் ஐக்கியமாகி திருவாசகம் என்னும் தேனை தந்தருளி சென்றார் மாணிக்கவாசகர் என்னும் திருவாதவூரர். திருவாசகத்தை மனமுருகி படிக்கும் போது ஈசனின் பொற்பாதம் அடைவது திண்ணம் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் கேவன்.
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: நேரம் சரியாக 8:31 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நற்சிந்தனை நிறைவாக இஸ்லாமிய நற்சிந்தனை வழங்குகின்றார் டாக்டர் ஹேவியர் ஹபீப் முகமட் அவர்கள்.
1: அது ஒரு வழிபாடு, வணக்கம். அந்நிகாஹமின் சுன்னத்தி நபிகள் நாயகம் சொல்லி திருமணம் என்பது எனது வழிமுறை. திருமணம் முடிச்சுங்க, வணக்கத்தை பேணுகின்ற போது எவ்வளவு கவனமாக இருக்கின்றீர்களோ அதே கவனம்

0: மானிட வசந்தம் கேள்வி பிறந்தது என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் கேட்கக்கூடிய மற்ற எல்லா சமூகத்தினருடனும் பழகியிருக்கிறேன். அதாவது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களது இஸ்லாம் என்ன கூற உள்ளது என்பதை நான் தாழ்மையான வேண்டுகோளின்படி கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி, மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறாங்க. மனுஷன் மனுஷனாக வாழணும், வேற ஒரு பதில் ஒன்றும் இல்லை. எங்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள், மனிதன் விண்ணிலே பறக்க கற்றுக்கொண்டான், நீரிலே நீந்த கற்றுக்கொண்டான், மண்ணில் தான் மனிதனாக நடப்பதற்கு மனிதனுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். ஆம், அவர் சொன்ன கூற்று எவ்வளவு உண்மையாக ஆகிவிட்டது என்று பாருங்கள். இன்று வேறு கிரகத்திலே குடியேறுகின்ற அளவுக்கு மனிதன் முன்னேறிவிட்டான். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அங்கிருந்து பொருட்களை கொண்டு வருகிற நாளும் வெகு தூரத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தையே கிராமமாக ஆக்கிவிட்டான். இன்னும் கொஞ்ச காலத்தில் மனிதன் 150 ஆண்டு காலம் வாழப்போகிறான். இப்போது மருத்துவ விஞ்ஞானம் போய்கொண்டிருக்கிற வேகத்தில் இப்போது கண்டுபிடிக்கப்படுகிற கண்டுபிடிப்புகள், குறிப்பாக ஜீன் தெரப்பி என்று ஒன்று வரப்போகிறது. எல்லா நோய்களுக்கும் அதிலே மருந்து வரப்போகிறது. டயபெட்டிஸே இருக்காது, ஹைப்பர் டென்ஷனே இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படி ஒரு காலம் வரப்போகிறது. இன்னும் 100 ஆண்டுகளில் மனிதன் 150 ஆண்டு காலம் வாழ்வான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு வேகமாக போய்கொண்டிருக்கின்ற மனிதன் இன்னொரு துறையிலே மிக வீழ்ச்சி அடைந்திருப்பதை நம்மாலே பார்க்கிறோம். பெருகி வருகின்ற மன நோய்கள், பெருகி வருகின்ற தற்கொலைகள், பெருகி வருகின்ற மன முறிவுகள், பெருகி வருகின்ற முதியோர் இல்லங்கள், இவையெல்லாம் மனித உறவுகள் சீராக இல்லை என்பதற்கான எடுத்துக்காட்டுகள். ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், உலக அளவிலே நாடுகளுக்கிடையான மோதல், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது மனிதன் தன்னை சுற்றி சிந்தித்தான், தன்னை பற்றி சிந்திக்கவில்லை. தன்னை சுற்றியுள்ள அத்தனை பொருட்களை பற்றி சிந்தித்திருக்கிறான், ஆனால் தான் யார், எங்கிருந்து வந்தேன், எதற்காக வந்தேன், எங்கே போகிறேன், இந்த கேள்விகளுக்கான விடையை மனிதன் தெளிவாக தெரிந்திருக்கவில்லை. ஆக மனுஷன் மனுஷனா வாழணும்னா குறைஞ்சது ஒரு 4 கேள்விக்கு விட தெரிஞ்சிருக்கணுங்க. என்ன கேள்வி? முதலில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கிருந்து வந்தேன். திருக்குறான் சொல்கிறது, நீ இறைவனிடம் இருந்து வந்தாய். நீ எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த தாய் வயிற்றில் பிறக்க வேண்டும், நீ என்ன மொழி பேச வேண்டும், இதையெல்லாம் நீயா முடிவு செய்தாய்? இல்லை, இறைவன் தான் முடிவு செய்தான். ஆக நீ இறைவனிடம் இருந்தான் வந்திருக்கிறாய். இறைவன் விதித்தபடி இந்த உலகத்துக்கு நீ வந்திருக்கிறாய். அடுத்த கேள்வி, நீ யார்? நீ என்ன பாவியா, அற்பமானவனா, பிறப்பிலே நீ பாவியானவனா? இல்லை. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது, மனிதர்கள் அனைவரும் பிறப்பிலே தூய்மையானவர்கள், மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள். மனிதர்கள் இறைவனுடைய பிரதிநிதி என்று இஸ்லாம் சொல்கிறது. மனிதன் அற்பமானவன் அல்ல, இறைவனுடைய பிரதிநிதி. இது மிக மனிதனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அந்தஸ்து. வைஸ்ரா என்றால் என்ன பொருள் என்பது உங்களுக்கு தெரியும். சரித்திர பாடத்திலே படித்திருக்கிறோம், மன்னர் அரசியார் அங்கே இருப்பார், வைஸ்ரா இங்கே இருப்பார். அரசியார் இடுகின்ற கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு பேர் வைஸ்ராய். அதை போல கடவுள் இடுகிற கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற பொறுப்பு உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய பிரதிநிதி என்று சொன்னால் இறைவன் இடுகின்ற ஆணைகளை ஏற்று அந்த உத்தரவுகளை மேற்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறாய். இறைவன் இந்த உலகத்திலே அதர்மத்தை ஒழிக்க விரும்புகிறான், அது உன்மூலமாகத்தான் இறைவன் செய்ய விரும்புகிறான். இந்த உலகத்திலே இறைவன் தீமைகளை அகற்ற விரும்புகிறான். கடவுள் ஒன்றும் இறங்கி இங்கு வருவதில்லை, நீதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும், நீதான் அவனுடைய பிரதிநிதி. ஆக உனக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்பு லேசான பொறுப்பு அல்ல, இறைவனுடைய பிரதிநிதி. இதனை மறந்து விடாது. மூன்றாவது கேள்வி, நீ எதற்காக வந்தாய்? திருமறை பதில் சொல்லுகிறது, நான் என்னுடைய உரையிலே கூட சொன்னேன், நற்கருமங்களை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தாய், நல்ல கருமங்களை செய்வதற்காகத்தான் வந்தாய். இந்த நற்கர்மங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே 3 வகைப்படும். கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவன் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று 3 வகையாக பிரிக்கும். ஆக இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில இருக்கின்றன. இறைவனை வணங்குதல், இறைவனை புகழ்தல், இறைவனை துதி செய்தல், இறைவனுக்கு நன்றி செலுத்துதல், இவையெல்லாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். உன்னை படைத்த இறைவனுக்கு இது கூட நீ செய்யவில்லை என்றால் எப்படி? உனக்கு இத்தனை வளங்களையும் ஆற்றல்களையும் உனக்கு நல்கியிருக்கிறானே, அவனுக்கு கூட நன்றி கூறுவதில்லை என்றால் எப்படி? ஆகவே இந்த கடமையை நீ செய்தாக வேண்டும். இரண்டாவது, உனக்கே நீ செய்து கொள்ள வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. உன்னுடைய ஆன்மாவை, உன்னுடைய உடம்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீ பொருள் தேட வேண்டும். நீ இல்லற வாழ்க்கையிலே மூழ்க வேண்டும். இந்த உலகத்திலே இன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டும். ஒரே ஒரு நிபந்தனை, இறைவன் எவற்றை தடை செய்திருக்கிறானோ அவற்றை மட்டும் நீ விட்டுவிட வேண்டும். இந்த எல்லைகளுக்கு உட்பட்டு இந்த உலகத்திலே உனக்காகவும் நீ காரியங்களை ஆற்ற வேண்டும். உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. இது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அடுத்தபடியாக, பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், உன்னுடைய பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, உறவினர்களுக்கு, அண்டை வீட்டினருக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, பிற சமுதாய மக்களுக்கு, இப்படி அது விரிந்து கொண்டே போகிறது. ஆக நீ வந்த இந்த உலகத்தில் வந்த நோக்கம் நன்மையை செய்வதற்காக, உனக்காகவும் நன்மை செய்து கொள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய், பிறருக்காகவும் செய். இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, நீ எங்கே போகிறாய்? இந்த பயணம் இத்தோடு முடிவு பெறுவதல்ல. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு பயணியை போல் வாழுங்கள், ஒரு வழிப்போக்கனை போல் வாழுங்கள் என்று சொன்னார்கள். ஆக நீ இறைவனம் இருந்து வந்திருக்கிறாய், மீண்டும் அவனிடத்திலே செல்ல வேண்டும். இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலேஹி ராஜிஊன். முஸ்லிம்கள் ஒருவர் இறக்கிற போது இதைத்தான் சொல்வார்கள். ஒரு இடத்தில் நீங்கள் இன்னார் இறந்து விட்டார் என்று சொன்னால் உடனடியாக அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலேஹி ராஜிஊன், நாங்கள் இறைவனுக்குரியவர்கள், அவனிடமே நாங்கள் மீளுவோம் என்று சொல்வார்கள். ஆக இந்த பயணத்தினுடைய ஒரு கட்டம் தான் இந்த உலகம். கடைசி பகுதி இருக்கிறது, அது மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அங்கே நீ போயாக வேண்டும். ஆக இந்த உலகத்திலே பயணியை போல வாழ். பயணி எப்படி வாழ்வான்? எவர் ரெடி டு லிவ். வந்தாச்சு ராமநாதபுரத்துக்கு, சாயங்காலம் சென்னைக்கு போகணும்னா இல்லையா, அதே தாரிப்போடு, அதே சிந்தனையோடு, எந்த சமயத்தில் ரயிலை பிடிப்பது என்ற உணர்வோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? அதே போல இந்த உலகத்துக்கு வந்து விட்டாய், இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். அதுக்கு ரெடியா இருந்துக்கோ.
2: ஒலித்த அந்த இஸ்லாமிய நற்சிந்தனையோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த நற்சிந்தனை நேரம், நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.

0: நீங்கள் இணைந்திருப்பது வணக்கம் தமிழொலியோடு. வணக்கம் தமிழொலி வரிசையில் தொடர்ந்து ஒழிக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு படி. இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாவலன்களோடு இணைந்து கொள்ளுகின்றார் தமிழகத்திலிருந்து திரு மகேசியர் அவர்கள்.
1: பிரத்யேக பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போறோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு எடுத்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஒரு சில யோசனைகள் உங்களுக்கு சமயோஜித யோசனை கை கொடுக்கும். பிசினஸ் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளா இருந்தா மனக்கசப்புகள் தீரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில நேரங்கள்ல நீ பெருசா நான் பெருசாங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும். விட்டு கொடுத்து போறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். யார்ட்டையா பேசும்போது சொந்த பந்தங்களை பத்தி உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இன்னொருத்தர் சொல்லக்கூடிய காரணம் தான் முக்கியமா இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல ரொம்ப நல்லா இருக்கு. பிரயாணங்களுக்கு சிறப்பா இருக்கு. அப்பாவுடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. மேல் படிப்புக்கு நல்லா இருந்துருக்கும். அதே மாதிரி ஏதேனும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல பாரோ பண்ணும்போது கவனம் தேவை. அதே மாதிரி ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனக்கலக்கம் மன பயங்கள் நீங்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எடுத்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மேலும் மேலும் மேலும் மேலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. அடுத்தது மிதுனராசி நண்பர்கள். மிதுனராசிக்கு இன்றைய தினத்துல கிரகங்கள் சாதகம் இல்லை. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க எடுத்தது நிச்சயமா நடக்கும். இருப்பினும் இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மற்ற வாட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. சில நேரங்களில் நம்ம ரைட்டாக தான் சில காரியங்கள் பண்ணுவோம். மற்ற வாழ்க்கை தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். கோபத்தை கம்மி பண்ணிக்கணும். காசிப்ஸ் பேசக்கூடாது. மற்றவங்க உங்ககிட்ட பேசினாலும் அதை பெருசாக கேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்னைக்கு புது காரியங்கள் பண்ண வேண்டாம். இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து செயல்படுத்தினது அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருது. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதற்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. அடுத்து கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல ரொம்ப அற்புதமான நாள். திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். ரொம்ப நாளா இருந்தா மன கசப்புகள் தீரக்கூடியதா இருக்கும். மற்றவர்கள் மூலமா காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பார்ட்னர்ஷிப் போடுறது, கம்பெனி திறக்கிறது, புதிய கடை ஓபன் பண்றது, புதுசா ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இருந்துருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளா இருக்கும். வயசானவங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் சமயபிரமாரியம்மன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்துல உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு டக்குன்னு இடமாற்றம் பண்ண வேண்டாம். வேலை ஆட்கள்கிட்ட கவனம் தேவை. பிறரை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் மனசு ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா நிறைய மந்திரங்களை சொல்லுங்க. அதுமாதிரி பிடித்தவர்கள்ட்ட உட்காந்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு சுய வெற்றியாகும். மன ரீதியான கவலைகள் தீரும். கவலைப்பட வேண்டாம். வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நிச்சயதார்த்தம், சீமந்தம், வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்கிறது, அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு காரியங்கள் பண்றது, இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் வெளியில சொல்லக்கூடாது, எஸ் அப்படி சொல்லாமல் இருக்கிறது தான் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக வாங்குறதுக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நிறைய லக் எதிர்பார்த்தவங்களுக்கு லக்காக இன்றைய தினத்தில் அமையக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் பேசினா பத்ததுமே செயலில் இறங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். செலவு நிறையா இருக்கே, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்கு. டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, அதேமாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருது, அம்மா சொந்த ஊருக்கு போயிட்டு வருது, சித்தி, அதே மாதிரி பெரியமா, இந்த மாதிரி சொந்த பந்தங்கள்ல ஏதேனும் விசேஷம்னா உட்காந்து பேசுறதுக்குன்னா நாளாக. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம், நிறைய பிரயாணமா இருக்கும். மனசுல குழப்பம் இருந்தா எந்த காரியத்தை பண்ணாதீங்க. பட் சில காரியம் அதிர்ஷ்டவசமாக இந்த தினத்துல நடக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். ரொம்ப நாளா இருந்த ஒரு சில பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு இருந்தவங்க கிட்ட சொன்னாங்கன்னா உட்காந்து பேசி அதை சிறப்பா முடிச்சிருவீங்க. யூடியூபரா இருக்கவங்க, சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு புதுசான பொறுப்புகள் உண்டு. இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு. அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமா பாத்துக்கணும். ஃபேமிலி விஷயங்கள்ல மூணாவது மனுஷன் பேச விடக்கூடாது. பண வரவுகள் கூடி வரும். வரக்கூடிய வரவுகளை எப்படி சேமிக்கிறதுங்கிற யோசனைகள் வேணும். அதை எப்படி காம்பவுண்டிங் பண்றது, அதை எப்படி இன்னும் ₹1, ₹5 இப்படி ஆக்குறது, ₹6 இப்படி ஆக்குறதுங்கிற பிஸ்னஸ் பிளான்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கறது, கம்ப்யூட்டர் பார்க்கறது, அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது, ஒரே விஷயத்தில் அடிக்ட் ஆகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு பொன்மொழியாக உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருந்துருப்பீங்க. அனாவசிய செலவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அடுத்தது மகர ராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவசியம் அனாவசியம், நம்ம இத்தனை நாள் ஹெல்ப்பாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ஹெல்ப் பண்ணுறதுல தப்பு கிடையாது, பட் நமக்கு இதனால என்ன அப்படிங்கிற யோசனைகள் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நெல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, தானிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, காய்கறி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, தோப்பு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். முந்தையெல்லாம் இந்த கோயிலுக்கு போகிறதே இல்லை, அதை திருப்பியும் போனாதான் நல்லா இருக்குன்ற ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதை திருப்பி எடுத்து முயற்சி பண்ணுவீங்க. வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இந்த தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கு. அதனால ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்ல வேண்டாம். ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறது நல்லதுதான். கணவருடைய ஆரோக்கியம், கணவர்னால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசபுகள் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாபம் வெற்றி பிரயாணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்தால் அதற்குண்டான இன்சூரன்ஸ் போடுறது போன்ற விஷயங்கள் கைகூடும். ரெண்டு தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, இந்த தினத்தில் லாபங்கள் உண்டு, நண்பர்கள் மூலமாக காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு, வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லதே நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பார்த்து உழைச்சதுக்கு டபுள் மடங்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடும், முருகன் வழிபாடும், வெற்றி வழிபாடு.
0: ஒரு வீட்டினுடைய இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்கியிருந்தார் தமிழகத்திலிருந்து திரு மகேசியர் அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வைவரூடாக இணைந்து கொள்வர்கள் 06 50 07 74 27. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்பவர்கள் 06 89 86 55 29 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம் என்பதை அறிய தந்து, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அந்த வகையில் தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் நேரை இணைத்துக் கொள்வோம். என் வணக்கம்.
1: இன்று எனது அக்காவின் மகன் செல்வேந்திரா செல்வராஜா தனது பிறந்த நாளை கண்கொண்டிருக்கிறார் கனடாவில. அவர் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் மற்ற செரியம் சல சபாக்கியங்களோடு 16 பெற்று பெருவாழ்வு வாழ மனைவி மக்கள் பிள்ளைகளோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அவரை வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு செல்வேந்திரா செல்வராஜா. நன்றி
0: நன்றி நன்றி. ஆமாம், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு நேயர் புஷ்பதி சிவநாதன் அவர்களுடைய பெறாமகன் செல்வேந்திரா செல்வராஜா. அவர் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போட்ட வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொழி குடும்பத்தின் சார்பாக அவரை வாழ்த்திக் கொண்டு வந்திருக்கும் நேயர்கள் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் தேவா யோகரி குலராஜா கேட்கிறேன்.
0: ஆமாம், வாழ்த்துங்கள்.
2: பிறந்தாள கொண்டாடும் புஷ்பவதி சிவநாதன் அவர்களின் உறவினர் செல்வராஜா செல்வேந்திரராஜா.
0: செல்வேந்திரா செல்வராஜா.
2: செல்வேந்திரன் செல்வராஜா அவர்களுக்கு எங்களுக்கு நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூடிக்கொண்டு உங்கள்ட்ட விடவிருந்த அந்த பேரை எல்லாருந்தான் அந்த பேர் எனக்கு மறந்து போகுது. மன்னிக்கவும், நன்றி, வணக்கம் கேமா.
0: எல்லாருக்கும் அது மறதி சாதாரணம். நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. சரி, தொடர்ந்து வந்து வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் கேமா.
0: உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
3: நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள், வாழ்த்துங்கள்.
3: ஆமா, நன்றி. இன்று பிறந்த நாளுக்கான உங்கள் புஷ்பவதி புஷ்பவதி சிவநாதனின் பராமகன் செல்வேந்திரா செல்வராஜா அவர்களுக்கு உங்கள் குடும்ப சார்பான இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் என்று நலமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி, வணக்கம். காத்திரங்கள், இந்த இணைப்பு தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம் ஜெயமா, நான் மூத்தி பிள்ளாண்டிலிருந்து.
0: ஆமாம், வாழ்த்துங்கள்.
4: இன்று அதாவது திருத்தாஞ்சாடு கொண்டாடுறாரு. என்ன
0: இடம் வந்துட்டு எனக்கு கனடாவா பிரித்தானியாவா ரெண்டு
4: ஒன்று. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வேந்திரா செல்வராஜா அவர் இன்று போலன்றும் பல்லாண்டு கால நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு இல்ல தரசனாக அவர் வாழ்க வாழ்க கொண்டு வாழ்த்தி கொண்டு அவர் என் குடும்பத்தாராக வாழ்த்தி கொண்டு அது மற்றது இன்று திருமண நாளை கொண்டாடும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு. இன்னும் ஒரு நம்பர் மாறுது ஓகேமா இதுல?
0: இல்ல இல்ல இல்ல, இந்த நம்பர் சரி. நீங்க எடுத்த நீங்க சரியா தான் வந்திருக்கீங்க. நாங்க வைபருக்கு வந்திருக்கீங்க.
4: புதிய நம்பர் சொல்லி வாட்ஸ்அப் வைபர்.
0: ஓ, வாட்ஸ்அப் இல்ல இல்ல, இந்த நம்பர்ல நீங்க நினைக்கிட்டா நீங்க வந்து வாட்ஸ்அப்புக்கு வர்றவர்கள் எல்லாம் நீங்க வளமையா வார நம்பருக்கு வாருங்கள். வாட்ஸ்அப் ஊடாக வரபவர்களுக்கு தான் இன்னொரு இலக்கம் இருக்கிறது. 0689 86 55 29. நீங்க ஏனைய நாடுகள்ல இருந்து அழைக்கும் பொழுது 0736 3689 86 55 29.
4: நாங்க இந்த நம்பர்ல இருந்து நடுவு வரலாம், பிரச்சனை இல்ல.
0: ஆமா ஆமா.
4: ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். தொடர்ந்து காத்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம், நான் சதீஷ் கேட்கிறேன்.
0: சதீஷ் வாழ்த்துங்கள்.
5: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திரு செல்வராஜா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் இங்கே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நூறு வாரம் வாழ்த்து கொண்டு விடப்படுறது. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
6: காலை வணக்கம் சகோதரி கேமா அவர்களே, ஜெர்மனியிலிருந்து திருமதி சிவ சுந்தர்லிங்கம்.
0: ஆமாம்,
6: எனக்கு அந்த பேரு ஒரு திருப்பி சொல்லுங்க.
0: செல்வேந்திரா செல்வராஜா.
6: செல்வேந்திரம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரர் திரு
0: செல்வேந்திரா
6: செல்வேந்திரா செல்வநாயகம் அவர்களை எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்து. அவருக்கு அவர் இந்து போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் சகோதரி. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். அணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். சரி, இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்புநேயர் புஷ்பதீசநாதன் அவர்களுடைய பெறாமகன் செல்வேந்திரா செல்வராஜா. அவர் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போட்ட வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்தி கொண்டு அத்தோடு இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கர்ணகோட கைது செய்யப்பட்டிருக்கிறார். கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனக்கு எதிரான நிதி தூய்தாக்கல் வழக்கின் சதித்திட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாதென்று தீர்ப்பளிக்குமாறு கோரி ஜோசித ராஜபக்ச சமர்ப்பித்த மறுசீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. மே 2026 இலங்கையின் ஆடை மற்றும் ஜவுளி ஏற்றுமதி 7.96% அதிகரித்து 394.14 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியிருக்கிறது. இது இந்த ஆண்டின் மிக சிறந்த ஒற்றை மாத செயல்பாடு என்று கூறப்படுகிறது. அமெரிக்க சினிமாவின் ஊடாக சுந்தரத்தின் அழியாத சக்தியை போற்றும் வகையில் அமெரிக்க சுந்தரத்தின் 250வது ஆண்டு நிறைவு விழா கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. பிரான்ஸ் குடியரசுக்கான இலங்கையின் புதிய தூதுவராகவும் யுனெஸ்கோவுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டுள்ள சுகீஸ்வர குணரட்ன நேற்று பாரிஸில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தனது கடமைகளை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பெடுத்துக் கொண்டார். அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் ஒரு முக்கிய கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களிலும் வங்கி அட்டைகள் மூலம் பொதுமக்கள் கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமாரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி நீரறிந்தினார். ஆனால் 25 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சுரேசலை ஒரு சொட்டு நீர் கூட அருந்தவில்லை. அது ஆச்சரியமானது என்று பிவிதிருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு மட்டக்களப்பு மாநகர சபையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்த் துய்கொன்காவை சந்தித்து உரையாடியிருக்கிறார். யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் தகமையை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணைக்கு தியதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்களினால் மட்டுமல்லாமல் ஒரு நாட்டின் நீதித்துறை சீர்குலைவதனாலும் அந்த நாடு மிக குறுகிய காலத்துக்குள் முழுமையாக அழிந்துவிடக்கூடும் என்று பிரதம நீதியரசர் பிரித்வி பத்மன் சூரசேன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். போதைப் பொருள் அச்சுறுத்தலை இல்லாத ஒழிப்பதில் தொடர்புடைய அனைத்து அரசு நிறுவனங்களும் தேசிய திட்டத்துக்கேற்ப செயற்பட வேண்டும் என்று, போதைப் பொருள் அச்சுறுத்தலை இல்லாத ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான ஜூன் மாத கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. உள்நாட்டு இறவரி திணைக்கழகத்தின் உயர் அதிகாரி என்று போலியாக கூறி இலங்கை முழுவதும் உள்ள வரி செலுத்தின் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இணையவழி ஊடாக தொழில் செய்து பணம் சம்பாதிக்க முடியும் என்று கூறி பண மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குர்நாகல் பகுதியில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இருவர் 100 ரூபாய் பணத்தை கொடுக்க மறுத்ததால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கந்தானை பகுதியில் உள்ள வீடொன்றில் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் நடத்திய திடீர் சோதனையின் போது உரிமமற்ற பெருங்குழல் துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் வாள்களுடன் 53 வயதுடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தல்விட்ட பகுதியில் நேற்றிரவு குடும்ப தகராறு காரணமாக 58 வயதுடைய நபர் ஒருவர் தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் ஜூலை மாதம் முதல் எதிர்வரும் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் அதிகளவில் வெப்பநிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் சமில் விஜயசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பு கோமுகம பேருந்து தரிப்பிடத்தை நுழம்பு பெருகும் வகையில் பராமரித்தமைக்காக 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முள்ளேறிய உப மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பேத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட இருக்கிறது. 2026 ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த தீவு சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கை முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், ஜப்பான் பிரதமர் சனே தகச்சிக்கு இந்தியாவின் பாரம்பரிய இசைக்கருவியை வாசிக்க பிரதமர் நரேந்திர மோடி கற்றுக் கொடுத்தார். ஏர் இந்தியா நிறுவனம் ஓமான் குவைத் நாடுகளுக்கான விமான சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்தியாவுக்கு 3 மாதங்கள் சுற்றுலா சென்ற பிரிட்டிஷ் பெண்ணுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய மருத்துவ பிரச்சனை கண்டறியப்பட்டுள்ளது. அவரது மலத்தில் ஒரு நாடாப்புழு வெளியேறியிருக்கிறது. பிறகு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட மூளை பரிசோதனையில் 38 ஒட்டுண்ணிகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அண்மையில் நடந்த நீட் மறுதேர்வில் ஒரு கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்டது. மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் உறுதியளித்துள்ளார். திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிந்த ஆலை அமைந்துள்ள பகுதியில் இருந்த 500 மீட்டர் சுற்றளவு பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் தமிழக ஆளுநர் RV ஆர்லேகர் ஆய்வு செய்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏஐ மூலம் வழங்கப்படும் போலியான தீர்ப்புகளை சகித்துக் கொள்ள முடியாது என்று கடும் வேதனை தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் குழு ஒன்றை அமைத்து ஆய்வு செய்ய இந்திய பார் கவுன்சிலுக்கு உத்தரவு பிறப்பித்தார். பீகாரில் நடைபெறவுள்ள தங்கிபூர் சட்டப்பேரவை தொகுதியின் இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடையில் நடந்த மேகா ஊழல் தொடர்பாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் தங்கம் விலை என்று சவரனுக்கு 1,200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,09,600 ரூபாயாகவும் கிராமுக்கு 150 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,700 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் குறைந்தது 27 பேர் இறந்தார்கள், அதிகமானோர் காயமடைந்தார்கள். 130 கட்டிடங்கள் அங்கு சேதமடைந்திருக்கிறது. மறைந்த முன்னாள் ஈரானிய உச்சத்தலைவரின் இறுதி சடங்குக்கு பிறகு அமெரிக்கா ஈரான் இடையே அடுத்த சுற்று சமாதான பேச்சு நடைபெறும் என்று சமரச பேச்சாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயோத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் அவரது மகனும் தற்போதைய தலைமை மதகுருவுமான முஸ்தபா கொமேனி பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்வான் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை மிக கவனத்துடன் கையாளுமாறு சீனா அமெரிக்காவை கேட்டிருக்கிறது. வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து 8 நாட்களாக இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். ஜப்பானின் பசிபிக் கடலோர பகுதியில் சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி அலைகளால் 2 மில்லியனுக்கு அதிகமான கார்கள் சேதமடையக்கூடும் என்று புதிய ஆய்வொன்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஹாங்காங்கில் காவல்துறை அதிகாரி போல் நடித்து ஓய்வு பெற்ற 5 மூதாட்டிகளிடம் பணம் பறித்த கும்பலைச் சேர்ந்தவர் என்ற சந்தேகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு 19 வயது, 67 வயதுக்கும் 74 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த 5 மூதாட்டிகள் சுமார் 1.4 மில்லியன் அமெரிக்க டாலரை இழந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடந்த விமான விபத்தில் சம்பந்தப்பட்ட விமானிக்கு தற்கொலை எண்ணம் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சீன அதிகாரிகள் அந்த தகவலை வெளியிட்டுள்ளார்கள். தாய்லாந்தின் முக்தகான் மாகாணத்தில் யாத்திரை மேற்கொண்டிருந்த பிக்குகள் குழுவின் மீது 11 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற பிக்கப் வாகனம் மோதியதில் 8 பிக்குகள் பரிதாபமாக உயிரிழந்து போனார்கள். ஜப்பானின் நகோயா நகரத்தின் அஞ்சலகத்தில் கரடியை விட்டு திரவத்தை ஆடவர் ஒருவர் தெரியாமல் பீச்சியதில் 8 பேர் பாதிப்படைந்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், தமிழ்நாடு பிரீமியர் லீக் August 4ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற மகளிருக்கான 20-20 உலகக்கிண்ண தொடரின் 2வது அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியை 40 ஓட்டங்களால் வீழ்த்தி இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் 32 அணிகளுக்கான நொக் அவுட் சுற்றில் அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து
அபார வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. குரேஷியாவுக்கு எதிராக போர்த்துக்கல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை உறுதி செய்தது. பொஸ்னியா அணியுடன் நடந்த ரவுண்ட் ஆஃப் 32 ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் வென்ற அமெரிக்கா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் நுழைந்துள்ளது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் விளையாட போலந்து நட்சத்திரம் இகா சுவியாடெக் தகுதி பெற்றிருக்கிறார். சென்னையில் நடந்த சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் 97வது கிராண்ட் மாஸ்டராக கர்சவர்தன் வெற்றி பெற்றிருக்கிறார். ரோரோ முரசு கொட்ட ரசிகர்களின் முழக்கம் எதிரொலிக்கிறது. எங்கும் படகோட்டுவது போல் பாவனை, போர் தொடுப்பது போன்ற உணர்வு, அதுதான் நோர்வேயின் வக்கிங் ரோ. இந்த ஆண்டு உலக கிண்ணத்தின் போது தொடங்கி உலகத்தையே அது வியக்க வைத்திருக்கிறது. நோர்வே மக்கள் தேசிய காற்பந்து அடிக்க ஆதரவு தெரிவிக்க அவ்வாறு செய்ய தொடங்கியுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 383.21 ரூபாய், இந்திய பிரமதியில் 108.95 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.96 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.23 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 417.10 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.61 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 447.42 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.24 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: Viti Superstore Gala Gonesse Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordrelaque Viti Cash and Curry Paris Lachapelle Tordre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலை பூந்தன்றலுக்கு நித்தமும் அரசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது அரசனையோடு தொடர்கிறது காலை பூந்தன்றல். அந்த வகையில் காலை பூந்தன்றலுக்காக வந்திருக்கும் முதலாவது நீரை வைபரோடாக இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? தாக்கத்தை ஏற்படுத்திட்டு
1: கிடந்தது. அப்ப சரியான வெளியில போறதான் ஜிம்முக்கு போறேன் தானே, அப்ப பூவைக்கு அதுக்கத்தக்க இதா போறேன்னு பார்த்தா பயங்கர வெயில் சரியா அப்படி இருக்கு. 15 என்னத்துல இருக்குது இப்ப வேற
0: 15 நல்ல ஒரு இதமான காலநிலை.
1: இதமானா இதா இருக்குது. என்ன இந்த இதுகள் ஒன்றும் செய்யல, இந்த தோட்டங்களால் இதுகள் வைக்கல. இதாவது கொஞ்சம் இன்னும் குறைஞ்சி வருது, 10-12 அப்படி வருது.
0: ஆமா, தோட்டம் வைக்கிறேன்னா நல்ல வெயில் வரணும். ஒரு
1: செய்யல, சும்மா வெத்தனையில வைக்கிறதான அது இன்னும் ஒன்றும் வைக்கல. சரி, பாட்டக்கு நாம வந்து படித்தால் மட்டும் போதுமா? படத்துல இருந்து அண்ணனுக்கு தம்பி பொண்ணு பார்க்க போற, பொண்ணுக்கு அண்ணன் பார்க்க போதும் அந்த பாட்டை கேட்போம்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை புந்தண்டலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கேமா, ஏமலிருந்து புங்கியூர் ராஜா.
0: ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: எப்படி காலநிலை, எப்படி இருக்கு
0: காலநிலை? இந்த வாரம் எங்களுக்கு பரவாயில்ல,
1: என்ன
0: பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
1: சின்ன பிள்ளையாட்டம். குடும்ப அடக்காரி வேண்டாம், குடும்ப அறுக்க வந்துட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேர்.
0: இந்த படத்துலதான் அந்த என்ன பாட்டு, இன்னொன்று அந்த கண்ணன் ஒரு கை குழந்தை, அப்படியா? தெரியும்,
1: அது கண்ணன் ஒரு கை குழந்தை வந்து பத்திரகாளி அது வந்து சிவகுமார் நடிச்ச படம். இது வந்து சிவாஜியும் கே ஆர் விஜயா.
0: இல்ல, கே ஆர் விஜயா சிவாஜியும் இன்னும் ஒரு அந்த தொட்டில எல்லாம் என்ன நல்ல பாட்டு ஒன்று, அந்த பாட்டு ஞாபகத்து பேர் இதில் சார். நாங்கள் இந்த பாட்டை கேட்போம்.
1: அது கண்ண பாட்டு, இது வந்து கேவிஜம் எங்கள் வீட்டு ராணிக்கு இல்லாமல் இருக்குது. மற்ற வந்து என்ன மலை கொடுத்தேன் கை விழுங்க வளங்க விளையாட்டேன், அப்படி பல படங்கள் கேவிஜம்.
0: நீங்கள் இந்த இப்படி ஒரு தாலாட்டு பாடல் உண்டு, அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருதுல, நாங்கள் இந்த பாடலை கேட்போம். நன்றி.
1: இந்த பாடலை கேட்போம்,
0: நன்றி. ஆமாம், புங்கை ராஜா அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.
2: என்னங்க

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம், சதீஷ் கலெக்டரேன்.
0: ஆமாம், நிலமா இருக்கீங்களா?
1: நிலமா சந்தோஷமா இருக்கின்றேன்.
0: நாங்களும் நிலமாக இருக்கின்றோம். நன்றி. சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் விரும்பி கேட்ட அந்த பாடல் மாட்டுக்காரவேலன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 9:32. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை பூந்தண்டலுக்காக வாய்வரூடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: காலமே ரெண்டு பேர் கேட்டு கேட்க தேவையில்லை.
0: அப்ப என்ன
1: பாட்டு பாட்டு கேப்போம்.
0: சரி, உங்களுக்கான பாடலை நாங்கள் ஒளிபரப்பு. என்ன பாட்டு?
1: என்னோட பாடல்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புன்றோம். நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம். ஆமாம், கணேஷ் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் நினைப்பது நிறைவேறும் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: கேட்பது காளி பூந்தண்டலோடு. காளி பூந்தண்டலுக்காக தொடர்ந்து மீண்டும் வயோரோடாக வணக்கம்.
1: வணக்கம் கேமா, பொண்டிலிருந்து வீட்டி நான் நலம், நீங்கள் நலமாக இருக்கேன். வேண்டிக் கொண்டோம். சர்ச்சைக்குரிய இயக்குனர் மணிரத்னத்தின் திரைப்படமான இதுவர் படத்தில இருந்து வைரமுத்துவின் கற்பனை வரிகளுக்கு இசப்பிய ஏஆர் ரகுமான் இசையமைக்க சந்தியா பாடின பாடலை கேட்கவில்லை.
0: ஏன் சர்ச்சைக்குரியன்னு சொல்றீங்க?
1: இல்லை, அவற்றை எந்த படம் எடுத்தாலும் பம்பாய் எடுத்தாலும் பிரச்சனையாக தான் முடிஞ்சாது. அவர் சொல்லி போட்டார் அப்படி இல்லையாண்டு. இதுவர் படத்திலையும் இல்லை, இல்லை நான் எம்ஜிஆர் கருணாநிதி வச்சு எடுக்க இல்லை, அது இதாண்டு. எல்லா எல்லா படத்திலையும் அவர் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சந்திச்சு தான் இருக்கிறேன். தெரியாது வடிவார் எல்லா படத்திலும் ஏதோ ஒரு கட்டம் முழுக்காலும் ஏதாவது ஒரு கட்டம் இருக்கும் தெரியும்.
0: சரி, உங்களுடைய பாடலையும் தருகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஆமாம், விபி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இருவர் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை பூந்தண்டலுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சுய சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிய கால வணக்கம். அன்பான ஹேமாவோடு உரையாடுவது மகிழ்ச்சி. புஷ்பவதி சிவநாதன்.
0: உங்களுக்கு இனிய காலை வணக்கம். மீண்டும் நலமா இருக்கிறீங்களா?
1: ஓமவா, நலமாக இருக்கிறேன்.
0: பாட்டு கேக்குறதால இங்க வாரையில் வலிக்கலாம். மத்திய பகல் வருவார்கள் பக்தி பாடலுக்கு.
1: உங்களோட வந்து கதைச்சிட்டு
0: வந்துருக்கீங்க.
1: சொல்லுங்க. ரோமோ வாழ்த்துக்கண்ணம்மா. நான் கேக்குற பாட்டு என்ன, செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்மஞ்சி மேகம் கோலம் போடு. அந்த பாடலை காலை வெள்ளிக்கிழமை காலை விலை நல்லா இருக்கும். எனக்கு அந்த மியூசிக்கும் விருப்பம் நல்லா இருக்கும் கேட்க.
0: இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் மெல்ல பேசுங்கள் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது. நீங்கள் வைபர் ஊடாக இணைந்து கொள்ள அந்த இலக்கத்தில் வைபர் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். நேரடியாக அந்த இலக்கத்துக்கு இணைப்பு ஏற்படுத்தாமல் வைபர் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொள்ளாதீர்கள், இனி இணைந்து கொள்ளாதீர்கள். இணைந்து கொள்றாருன்னா நேரத்துக்கு இணைஞ்சிருக்கணும். சரி, இனி அந்த எந்த இலக்கத்தையும் இணைத்துக் கொள்ளாதீர்கள் என்றால் ஏற்கனவே இரண்டு நேர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் புஷ்பதீஸ்வநாதன் அவர்கள் கேட்ட அந்த பாடல்

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். ஓ காலை வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நீங்க 15 லேனி இந்த வாய் வரும் இப்ப வந்தபடியா எல்லாரும் 20 நிமிடம் காக்குறதுக்கு தயாராயிருப்பவர்கள் மட்டும் நீங்க இணைப்புல இணைந்து கொள்ளலாம். இல்ல முதலே உங்களுக்கு தெரியும், 15 நிமிஷம் நீங்க நிக்கணும் உங்களோட மனதை நீங்க அங்கல வானொலி கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறீங்க. அதுல ஒரு இத அப்படியே இணைப்பை எடுத்து வச்சுட்டு நிக்கிறதுல ஒன்றும் இல்ல, பாட்டு கேட்கணும்னா நிக்கணும். அப்படிதான் அந்த சிலர் வந்துட்டு நிக்கிறதுக்கு பஞ்சு பட்டவர்கள்லாம் போனவர்கள். சரி, நீங்க என்ன பாடலோடு
1: நினைந்திருக்கிறீர்கள்?
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பு பண்றோம்.
1: நன்றி.
0: சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் வயசு பொண்ணு திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் நினைத்திருப்பது காலை பூந்தண்டலோடு. அந்த வகையில் இந்த காலை பூந்தண்டலை நிறைவு செய்வதற்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்களும் நிலமா இருக்கணும் இறைவனை வேண்டிக் கொண்டு ஒருவர் ஒருவராய் பிறந்தோம் வளர்ந்தோம் பூமியிலே.
0: பாடலை தரணும். நீங்க எவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க?
1: 18
0: உங்களுக்கான பாடலே முழுமையாக தருகின்றேன். நன்றி.
1: ஓகே, நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஆமாம், பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: ஒருவர் ஒருவராய் பிறந்தோம்.
1: அளித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றலுக்கு நித்தமும் அனுசனை வழங்குகின்றார்கள் ஸ்ரீ சூரச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரமும் இணைந்திருந்த செயல்படுத்திக்கிட்டு வந்த நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபலையில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்காரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கர்ணா கூட கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனக்கு எதிரான நிதி தூய்தாக்கல் வழக்கின் சதித்திட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி ஜோசித ராஜபக்ஷ சமர்ப்பித்த மறுசீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2027 ஆண்டு நிதியாண்டுக்கான பாதீடு மதிப்பீடுகளை தயாரிக்கும் பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. அமெரிக்க சினிமாவின் ஊடாக சுதந்திரத்தின் அழியாத சக்தியை போட்டும் வகையில் அமெரிக்க சுதந்திரத்தின் 250th ஆண்டு நிறைவு விழா கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் ஒரு முக்கிய கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களிலும் வங்கி அட்டைகள் மூலம் பொதுமக்கள் கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி நீர் அருந்தினார். ஆனால் 25 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சுரேசாலே ஒரு சொட்டு நீர் கூட அருந்தவில்லை. அது ஆச்சரியமானது என பிவிதுருஹல உரிமை கட்சியின் தலைவர் உதயன் காம்பன்வில தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி, இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகோத்தாவை சந்தித்துள்ளார். இயற்கை சீற்றங்களினால் மட்டுமல்லாமல் ஒரு நாட்டின் நீதித்துறை சீர்குலைவதாலும் அந்த நாடு மிக குறுகிய காலத்துக்குள் முழுமையாக அழிந்துவிடக்கூடும் என பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன எச்சரித்துள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாது ஒழிப்பதில் தொடர்புடைய அனைத்து அரசு நிறுவனங்களும் தேசிய திட்டத்திற்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாது ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உயர் அதிகாரி என போலியாக கூறி இலங்கை முழுவதும் உள்ள வரி செலுத்தும் நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநகல் பகுதியில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இருவர் 100 ரூபாய் பணத்தை கொடுக்க மறுத்ததால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெல்லவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தல்விட்ட பகுதியில் நேற்று வியாழக்கிழமை இரவு குடும்ப தகராறு காரணமாக 58 நபர் ஒருவர் தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் சமீல் விஜயசிங்க தெரிவித்தார். மின்சார விநியோக கட்டமைப்பில் முள்ளேரியா உப மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்திலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட உள்ளது. செட்டியார் தெருவில் 22 கேரட் தங்கம் பவுன் 3,57,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் இந்திய செய்திகள். ஜப்பான் பிரதமர் சனே தகச்சிக்கு இந்தியாவின் பாரம்பரிய இசைக்கருவியை வாசிக்க பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொடுத்துள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது தமிழக வெற்றிக்கழக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என ஆர் எஸ் பாரதி கண்டனம் வெளியிட்டுள்ளார். இந்தியாவுக்கு 3 மாதங்கள் சுற்றுலா சென்ற பிரிட்டிஷ் பெண்ணுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய மருத்துவ பிரச்சினை கண்டறியப்பட்டுள்ளது. அவரது மேலத்தில் ஒரு நாடா புழு வெளியேறியுள்ளது. அண்மையில் நடந்த நீட் மறுதேர்வில் ஒரு கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிந்த ஆலை அமைந்துள்ள பகுதியில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவு பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
AI மூலம் வழங்கப்படும் போலியான தீர்ப்புகளை சகித்துக் கொள்ள முடியாது என்று கடும் வேதனை தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் குழு ஒன்றை அமைத்து ஆய்வு செய்ய இந்திய பார் கவுன்சிலுக்கு உத்தரவிட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடையில் நடந்த மெகா ஊழல் தொடர்பாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ₹1200 உயர்ந்து ஒரு சவரன் 1,09,600 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 150 உயர்ந்து ஒரு கிராம் 13,700 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். 130 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளது. மறைந்த முன்னாள் ஈரானிய உச்ச தலைவரின் இறுதிச் சடங்குக்கு பிறகு அமெரிக்கா ஈரான் இடையே அடுத்த சுற்று சமாதான பேச்சு நடைபெறும் என்று சமரச பேச்சாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயதுல்லா அல் ஹமேனியின் இறுதிச் சடங்கில் அவரது மகனும் தற்போதைய தலைமை மதகுருவுமான மோஜ்தபா ஹமேனி பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவில் கடந்த ஜூன் 24 ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து 8 நாட்களாக இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். ஜப்பானில் பசிபிக் கடலோர பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி அலைகளால் 2 மில்லியனுக்கும் அதிகமான கார்கள் சேதமடையக்கூடும் என்று புதிய ஆய்வு எச்சரித்துள்ளது. பேரிடரால் பாதிக்கப்படுவோருக்கு இலவச வாடகை வாகனங்களை வழங்கும் ஜப்பானிய கார் பகிர்வு சங்கம் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடந்த விமான விபத்தில் சம்பந்தப்பட்ட விமானிக்கு தற்கொலை எண்ணம் இருந்ததாக தெரிகிறது. சீன அதிகாரிகள் அந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். ஜப்பானின் நகோயா நகரத்தின் அஞ்சலகத்தில் கரடியை விரட்டும் திரவத்தை நபர் ஒருவர் தெரியாமல் வீசியதால் 8 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.

32 ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் வென்ற அமெரிக்கா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் நுழைந்தது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் விளையாட போலந்து நட்சத்திரம் இகா ஸ்வியாடெக் தகுதி பெற்றுள்ளார். நிறைவாக நாணய மாட்டு வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி 101 இணையதளமான www.trdtamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இந்திய நாணய மாட்டாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.21 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 108.95 ரூபாயாகவும் 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 334.96 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 95.23 ரூபாயாகவும் 1 சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 417.10 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 118.61 ரூபாயாகவும் 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.42 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 127.24 ரூபாயாகவும் 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236.34 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 67.20 ரூபாயாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆன்சனி வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபலில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris,
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 10:17. நீங்கள் இணைந்திருப்பது TRT தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.

வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:00 to 11:00 வரை இடம்பெறுகின்றது வெள்ளிமலர். அந்த வகையில் வெள்ளிமலரை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க ஒலிக்கிறது காயத்ரி மந்திரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது டியாடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து சிறப்பு நச்சிந்தனையோடு இணைந்து கொள்கின்றார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவரையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம் கேமா, நலமா இருக்கிறீர்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்கள்?
1: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். உங்கள் ஊடக உறவுகள் எல்லோரும்?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் நன்றி.
1: அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் எல்லாருக்கும் பொருவான ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி நாங்கள் சிந்தனைக்குள் நுழைவோம் இல்லையா? அன்பார்ந்த உறவுகளே, டிஆர்டி தமிழ் அன்பு நெஞ்சங்களே, டிஆர்டி தமிழ் வானொலி இன்றைய வெள்ளி மலர் விரும்பிகளே, வெள்ளி மலரை கேட்கக்கூடியவர்களே, எல்லோருக்கும் சிறப்பான நல்லாசிகளையும் நல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும். எல்லோருக்கும் பொதுவான சூரிய பெருமானது உஷ்ணம் தணிந்து சாந்தமாக பிரார்த்தனை பண்ணி ஆசி கூறி என்றென்றும் சூரிய பெருமானை கும்பிட்டு இன்றைய சிந்தனைக்குள் இந்த வெள்ளிக்கிழமை விரதம் பற்றிய கருத்துக்களை ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை கூறியிருக்கின்றோம். இருந்தாலும் ஆங்காங்கே இந்த விரதம் உபவாசம் அன்பு நாம் இருக்கக்கூடிய இந்த நொந்த அன்பு விரதங்கள் வெள்ளிக்கிழமையின் புனிதம் இவையெல்லாம் பொதுவான சில கருத்துக்களாக இன்றைய சந்ததியினர்கள் புலம்பெயர் மண்ணிலே பிறந்து வளர்கின்றவர்கள் தாய்மொழியை பரிபூர்ணமாக ஒத்துக்கொண்டு பரிபூர்ணமாக கற்றுக்கொள்கின்றார்கள். இருந்தாலும் நமது தாயகத்தின் அனுபவங்கள் படிமானங்கள் அந்த அறிவின் ஆற்றல்கள் அந்த அனுபவ தாய்நாட்டின் கலாச்சாரங்களில் ஒரு கொஞ்சம் குறைந்துதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எவ்வளவு கற்று எவ்வளவு படிப்பித்து எவ்வளவு நாங்கள் ஊக்குவித்தாலும் அது அடிப்படையிலே ஃபவுண்டேஷன் அந்த அத்திவாரமாக பிறவியின் பயனாக வருகின்ற தாயகத்தின் சில கலாச்சார உணர்வுகள் கலாச்சார பண்பாடுகள் மேலத்தைய நாகரிகத்தின் அந்த பொருளாதார பண மிதவாதத்தின் தன்மையிலே சற்று மழுங்கடித்துத்தான் போகின்றது. இந்த சூழ்நிலையிலே இந்த வெள்ளிக்கிழமையை ஏன் விரத நாளாக ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஏன் அதை பிரயோகிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நம்மவர்களுக்காக நமது வருங்கால சந்ததியினர்களின் இளம் பராயத்தினருக்காக கூறுகின்றோம். தந்துருதி ஃப்ரைடே சிக்குராதா வெள்ளிக்கிழமை சுக்கரவாரா இப்படி பலவாறாக பல மொழிகளில் கூறக்கூடிய இந்த கிழமை எல்லாவற்றிலும் மேம்பட்டு நிற்கின்றது. முதலாவதாக தமிழிலே வெள்ளிக்கிழமை விரதம் பாம்புக்கு உகந்தது, முருகனுக்கு உகந்தது, அம்மனுக்கு உகந்தது, சிவனுக்கு உகந்தது, இப்படியாக பல வரலாறுகள் பகர் சான்று நிற்கின்றன. அதே மாதிரி சுக்கரவாரம் என்பது வடமொழியிலே சுக்கரவாரத்திலே நல்ல நாள் முகூர்த்தங்களை வைப்பதற்கு எத்தனிக்கின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள், நல்ல நாளாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. சிங்களவர்களுக்கு இந்த பௌர்ணமி சுக்கரவாரத்திலே வந்தால் அதைவிட சந்தோஷம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு பெரிய வெள்ளி என்று சொல்லி இந்த வெள்ளிக்கிழமைகளிலே கூடுதலாக அவர்கள் பெரிய வெள்ளி உயிர்த்த ஞாயிறு என்று சொல்லி கும்பிட்டுக் கொள்கின்றார்கள். இதைவிட உலகளாவிய ரீதியிலே இஸ்லாமிய பெருமக்கள் அந்த சுக்கரவாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே நோன்பு மசூதிகளுக்கு செல்வது அனைவரும் வழிபட்டுக் கொள்வது தொழுவது எங்கு எந்த இடத்தில் எப்படி வேலைகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் 12 மணிக்கு தொழுது கொள்கின்றார்கள். வெள்ளிக்கிழமையை எல்லாரையும் விட மேலோங்கி வைத்திருக்கின்றார்கள். நம் அவர்கள் நமது சிறார்கள் நம் இந்து மதத்தை ஒரு பக்கம் பார்த்துவிட்டு மற்ற மதங்களின் நோக்கத்தை வெள்ளிக்கிழமைகளிலே அதை பெருசுபடுத்திக் கொண்டார்கள் என்று யோசிக்க வேண்டும், ஆராய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும், மற்றவர்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும், பல தொழில்நுட்பத்தினூடாக அறிந்து அதை தெளிவாக தமது மூளையிலே செலுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் பௌத்தம் இஸ்லாமியம் இந்து எல்லாரும் இந்த வெள்ளிக்கிழமையை மேம்படுத்துகின்றார்கள், பெருசுபடுத்துகின்றார்கள், புனிதமாக முதலாவது வாரமாக வைத்திருக்கின்றார்கள். இன்றைய வெள்ளிக்கிழமை விரதம் வெள்ளியிலே வெள்ளி மலர் வெள்ளியிலே சைவத்தின் இந்து மத அந்த பண்பாடான சமய பக்தி பாமாலை பக்தி நோக்கங்கள் பக்தி சிந்தனைகள் இவையெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமைகளே மேம்பட்டு நிற்கின்றன. மற்ற மாம்சங்களை தவிர்த்து வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து தனியே வெஜிடேரியன் அதாவது வந்து காய்கறி உணவுகளை உண்டு மகிழ்ந்து விரத நாளாக அனுஷ்டிக் கொள்வது வெள்ளிக்கிழமை விரதம். இதன் தத்துவம் என்னவென்றால், உபவாசம், இறைவன் அருகில் வசிப்பது, நொந்த அன்பு, பக்கத்தில் இருப்பது, விரதம், நாம் நம்மை மருத்துவ ரீதியாக சுகாதார ரீதியாக உடம்பை மெலிவ நலிவாக்குவது, உடம்பை கட்டுப்படுத்துவது, நமது எல்லையற்ற பாரங்கள் அதாவது கிலோக்களை, நமது நுரைகளை சமப்படுத்துவது, உடலிலே தூய்மைப்படுத்துவது, கிருமிகளை அகற்றிக் கொள்வது, இவையெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை விரதங்களிலே ஒரு நாளாக எடுத்துக் கொள்கின்றார்கள். அன்பானவர்களே, அன்பு தீயாட்டி தமிழ் உள்ளங்களே, நேயர்களே, வெள்ளிக்கிழமை விரதம் நமது இந்து மதத்தின் எல்லா விரதங்களுக்கும் ஒரு முதுகெலும்பு, தலைமைத்துவமானது, விரதங்களுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு வழிகாட்டித்தன்மையை கொடுக்க வல்லது. வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்திலே பணத்தின் நாளாக பணம் லக்ஷ்மி கடாட்சம், சுக்கரன் காசு தடிபதி, வெள்ளைப்பூ, வெள்ளைப்பட்டு, வெள்ளி தானியம் இவையெல்லாம் வைத்து சுக்கிரவாரத்திலே அனுஷ்டித்துக் கொள்கின்றார்கள். இந்த வகையாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சுக்கிரவாரம் முதன்மை பெற்று வெள்ளிக்கிழமை விரதமாக நமக்கு அனுகூலம் தந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் விரதம், உபவாசம் என்பது ஒரு பொதுவான சிந்தனை. இதன் அடிப்படையில் இருந்து பல கிளைகள் ஊடாக பல பெறப்பட்ட வடிவங்களிலே பலதரப்பட்ட முறைமைகளுக்குள்ளே வருவதுதான் ஏனைய விரதங்கள். அநேகமாக பாருங்கள், இந்த ஆடி வெள்ளி ஆரம்பித்து விட்டால் விரதங்களுக்கு அதிகாரங்கள் போட்ட மாதிரி அப்படியே தொடர்ந்து ஆவணி ஞாயிறு, புரட்டாதி சனி விரதங்கள், நவராத்திரி, கௌரி நோன்பு, கந்த சஷ்டி, சோமவாரங்கள், ஐயப்ப விரதங்கள், பிள்ளையார் கதை என்று ஆத்திவாரம் போட்டு ஆடியிலே ஆரம்பித்து விட விரதங்கள் ஒவ்வொரு கிளைகளாக அங்கே ஊற்றெடுத்து அனுஷ்டித்துக் கொள்கின்றார்கள். எனவே இன்றைய இந்த ஆணி மாதத்தின் வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஆடி பிறந்ததும் ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை விரதங்கள், ஆடியிலே வருகின்ற பௌர்ணமி, ஆடியிலே வருகின்ற பூரம், அம்மனது நட்சத்திர விழா, இவையெல்லாம் கொண்டாடி நீங்கள் விரதங்களின் தன்மைகளை அறிந்து வெள்ளிக்கிழமை விரதங்களை அனுஷ்டித்து நமக்கு சுகாதார ரீதியாக, மருத்துவ ரீதியாக, சமய சம்பிரதாய ரீதியாக அனுஷ்டிக் கொள்ளும் அன்பாக வேண்டி ஆசி கூறி விடப்பட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். ஆமாம், சிறப்பு நச்சிந்தினியோடு இணைந்திருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீர்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
2: நன்றி.

ஐயா திருவாவடுதுறை அமுதே என்றுன்னை அழைத்த காரு ஐயா.

வைத்து பண்ணினான் நேடி அறிவெறும் பதியம் பாடினார் பரவினார் பணிந்தார் பிறர்வுகளின் சொற்பயிடும் இழந்தை

0: சித்தம்பரம், நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து வைவரோடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா. நான் லண்டோ மனோ. அப்படி நலந்தான?
1: நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
2: நன்றி. எப்படி காலநிலை உங்களுக்கு இன்றைக்கு?
1: எங்களுக்கு காலநிலை இந்த வாரம் கடந்த வாரத்தை விட பரவாயில்ல. இன்றைக்கு 31.
2: அதே நிலம் அதே மாதிரிதான் இருக்கேன். நான் கொஞ்சம் காத்து அடிக்குது. சரி, நன்றி. நானும் ஒரு பாட்டு தாருங்க. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. உருகாத மனம் இங்கே காணவில்லையே, உருகாத மனம் இங்கே காணவில்லையே.

சக்தி கவசத்தை பாட பக்தி பெருகுதையா, துதிப்போர்க்கு வல்வினையும் போதுமென்றே சக்தி கவசத்தை பாட

பாட்டெல்லாம் இனிக்கின்றது. அங்கே முட்டான தமிழ் வந்து மணக்கின்றது. உருகாத மனம் இங்கே காணவில்லையே.

உன் அருளை நாடிடவே உந்தன் கடலடியை விழிகள் என்றும் தேடுகையா கருணை மிகு

நாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. உருகாத மனம் இங்கே காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழியோரம் தோணவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. உருகாதம்

0: பாட்டெல்லாம் இனிக்கின்றது. நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம் நன்றி. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெளிமலரோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளிமலருக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா. ஏமலியிலிருந்து பொங்கியோர் ராஜா.
1: ஆமாம், உங்களையும் நாங்கள் வேற வீட்டுக் கொள்ளுகின்றோம். இணைந்து கொள்ளுங்கள்.
2: ஒரு முருகன் பால் நோட்டார்.
3: திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். அசுரரை வென்ற இடம் அது, தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வறுமை பசு திங்களிலும் அன்பு திருநாள் காணும் இடம், அன்பு திருநாள் காணும் இடம் அசுரரை வென்ற இடம் அது, தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வறுமை பசு திங்களிலும் அன்பு திருநாள் காணும் இடம், அன்பு திருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கோவிலில் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையாய் கடல் அலையாய் குழந்தையவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையாம். கோவில் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையாய் கடல் அலையாய் குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையாம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். மங்கையின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் மண்ணு முகம் ஒன்று, நூறு முகம் காட்டிடம் ஆறு முகம் இங்கே. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, பாடுகின்ற இலைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் மண்ண முகம் ஒன்று, நூறு முகம் காட்டிடமா ஆறு முகம் இங்கு, ஆறு முகம் இங்கு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். பொன்னழகு மின்னி வரும் மண்டமையில் கந்தா, தன் கண்மணரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா, பொன்னழகு மின்னி வரும் மண்டமையில் கந்தா, கண்மலர் தன்னருளை காட்டி வரும் கந்தா, நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா, நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா வருவாய் அருள் தருவாய் முருகா. நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 10:46. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து வெள்ளிமலருக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம் அண்டி, நான் அபிவிருதம் கதைக்கிறேன்.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வேற வைத்துக் கொள்கின்றோம்.
4: தந்தானே தந்தானே தந்தானானே தன தந்தானே தந்தானே தந்தானானே சங்கரனின் மைந்தனுக்கு தாளாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தாளாட்டு, சங்கரனின் மைந்தனுக்கு தாளாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தாளாட்டு.

பெரிய குல கந்தனுக்கு தாளாட்டு, இங்கீதமாய் முருகனுக்கு தாளாட்டு, இனிய குல கந்தனுக்கு தாளாட்டு, சங்கரனின் மைந்தனுக்கு தாளாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தாளாட்டு, தன்னன

முத்தமிழின் தோன்றலுக்கு தாளாட்டு, முக்கணியின் சுவையோனுக்கு தாளாட்டு. முத்தமிழின் தோன்றலுக்கு தாளாட்டு, முக்கணியின் சுவையோனு

பாட்டு பாரெல்லாம் எழுந்து உனக்கு தானாட்டு புண்ணிய சீடனுக்கு தானாட்டு சங்கரனின் மைந்தனுக்கு தானாட்டு சக்தி பெற்ற பாலனுக்கு தானாட்டு சங்கரனின் மைந்தனுக்கு தானாட்டு சக்தி பெற்ற பாலனுக்கு தானாட்டு தன்னணான தன்னானா தன்னானா தானான நன்னானா தன்னானா சூரசம்ஹாரனுக்கு தானாட்டு தும்பி கையான் தம்பிக்கிணல் தானாட்டு சுரசம்ஹாரனுக்கு தானாட்டு தும்பி கையான் தம்

விலங்கு சேவல் கொடியோனுக்கு தானாட்டு, வீரபாவு தோழனுக்கு தானாட்டு, விலங்கு சேவல் கொடியோனுக்கு தானாட்டு, சங்கரனின் மைந்தனுக்கு தானாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தானாட்டு, சங்கரனின் மைந்தனுக்கு தானாட்டு, சக்தி பெற்ற பாலனுக்கு தானாட்டு.

0: ஹலோ.
1: ஆமாம், நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக நீர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா, யோகரி குணராஜா கதைக்கிறேன்.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வேற வைத்துக் கொள்கின்றோம்.
2: உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு நற்கின்ற நிறந்த ஐயாவுக்கு நன்றிகளை பற்றியும் கூறிக்கொண்டு நான் ஒரு பக்தி பாடல் தர போறேன். நன்றி. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன்

இல்லை என்று சொல்பவனும் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு குடலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களில் பார்க்கின்றவன், இன்னல்

ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி வைப்பவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லப்படும் மாந்தர்களே அயராதீர்கள், ஆண்டவனின் பேர்

ஜங்களில் குடியிருப்பவன், பாடும் இதயம் மலர்வதற்கோவளி வகுப்பவன். ஏழை எளிய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், பாடும் இதயம் மலர்வதற்கோவளி வகுப்பவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு அருகொடுப்பவன். தரணியங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமை.

0: நன்றி வணக்கங்கம்மா.
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வள்ளிமலருக்காக வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம், கதைக்கிறேன்.
1: ஆமாம், உங்களையும் நாங்கள் வேற வீட்டுக் கொள்கின்றோம்.
2: ஓ,
1: நலமாக இருக்கின்றோம்.
2: ஆமாம், என்ன பாடணும்?

0: நன்றி அம்மா.
1: நன்றி.
0: ஹலோ.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் தொடர்ந்து வள்ளிமலரை நிறைவு செய்வதற்காக அனுப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
2: அரே வணக்கம் கலைமா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள், இணைந்து கொள்ளுங்கள். ஆம்,
2: இனிய காலை வணக்கங்கள். என் வள்ளிமலர் உறவுகளே, நலந்தானே? நீங்கள் நிலம்பாடு எல்லாம் டென்மார்க் பிராண்டா அபிராமி எண்ணின் வாரங்களை பெற்றுக் கொண்டு வள்ளிமலை நிகழ்ச்சிக்காக தயாரிப்பது ராமாயணத்தின் சில தூண்கள். ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் மட்டுமே உலகம் கண்டிருப்பதை பதி வீரது என்று கூறுவது போல, ஒரு ஆடவன் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு பெண்ணை மட்டுமே மனைவியாக ஏற்று வாழ்வதை ஏகபத்தினி விரதம் என்று அழைப்பார்கள். ராமன் தன் வாழ்நாள் முழுவதும் சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. தசரருக்கு பல மனைவி இருந்த போதும் ராமன் ஒரு சொல், ஒரு வில், ஒரு மனைவி என்றார். ஒளியோடு வாழ்ந்தார் ராமன், வில்லில் வாழ்ந்தார். அழகிய பொண்ணாக உருமாறி வந்த அரைக்கி சூர்பனகை தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்திய போதும், தனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதாக கூறி அவளை தீர்க்கமாக நிராகரித்தார். மேக்கப் போட்டிருப்பார். சீதையை பிறந்த பிறகு ராமன் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டியிருந்தது. சாஸ்திரங்களின்படி மனைவியின்றி யாகம் செய்யக்கூடாது என்பதால் மாற்று திருமணம் செய்யுமாறு முனிவர்கள் அறிவுறுத்தினர். ஆனால் ராமன் மறுமணம் செய்ய முற்றிலும் மறுத்துவிட்டார். யாக கடமையை நிறைவேற்ற தன் மனைவி சீதையின் உருவத்தை தங்கச் சிலையாக வடித்து அதை தன் அறையில் வைத்து யாகத்தை நடத்தினார். இதன் மூலம் ராமன் ஒரு பெண்ணிற்கு இணையாக இணையான கற்பு நெறியையும் தூய்மையையும் தன் வாழ்வில் கடைபிடித்து உத்தம புருஷனாக வாழ்ந்து காட்டினார். தர்மம் என்பது இதுதான். தசரர் கையைக்கு அளித்த வாழ்க்கையை காப்பாற்ற ராமன் அவ்வித எதிர்ப்புமின்றி முடிசூடும் தருணத்தில் இமிடியாக அதை தொடர்ந்து 16 ஆண்டுகள் வனவாதம் சென்றார். தன்னை தேடி அடைக்கலம் என்று வந்தவர் எதிரியான ராவணனின் தம்பி விபூஷணன் என்றாலும் அவருக்கு அடைக்கலம் தந்து பாதுகாத்தார். போர்க்களத்தில் ஆயுதங்களை இழந்து நின்ற ராவணனை நின்று போய் நாளை வா என்று கூறி அனுப்பியதன் மூலம் ராமன் தன் உன்னத வீரத்தையும் தர்மத்தையும் காட்டினார். மேலும் சீதையானவள் ராவணனால் கடத்தப்பட்டு அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த போது அரக்கியரின் மிரட்டலுக்கும் ராவணனின் ஆசை வார்த்தைகளுக்கும் அஞ்சாமல் அப்போதும் ராமனின் நினைவையே வாழ்ந்தார். ராவணன் தன்னிடம் பேச உட்பட்ட போது அவனது முகத்தை பார்க்கக்கூட விரும்பாமல் தனக்கும் அவனுக்கும் இடையே உள்ள புல் துடும்பை கிள்ளி போட்டு அதை நோக்கி மட்டுமே பேசினார். சீதையின் கற்பை உலகிற்கு நிரூபிக்க ராமன் அவளை தீக்குளிக்கச் சொன்ன போது சீதை அக்கினி வழங்கினாள். ஆனால் அவளது தூய்மையை தாங்க முடியாமல் நெருப்பு கடவுளை அவளை ராமனிடம் பத்திரமாக ஒப்படைத்தார். லக்ஷ்மணனின் பக்தியை பற்றி யாரும் பேசுவதில்லை. அன்று முதலிரவு ராமர் வனவாசம் செல்ல தீர்மானித்த போது லக்ஷ்மணன் தனது புதுமண வாழ்க்கையையும் அன்பனை ரோங்களையும் தொடர்ந்து அன்புடன் காட்டிற்கு புறப்பட்டார். தீயினில் வீழ்கின்ற சுனமலர் போன்றதும் பிரிவினில் யாரும் அத்தீயரை வேள்களில் ஆவியும் உடம்பும் பிரிந்தவன் வாழுமா? தேவியோடு எழுதி யான் முற்றவாள் மற்றும் தொடர்ச்சியை பிறந்த அறிவுகிறேன் மற்றும் ஒரு வள்ளிமலை நிகழ்ச்சியை தந்திக்கிறேன். ஒரு அன்புடன் நேசிக்கும் சொன்னால் ஆக்குனர் வணக்க நிகழ்வு வணக்கமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 11:04. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் வெள்ளிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக இணைந்து கொண்டு சிறப்பு நச்சிந்தனையை வழங்கியிருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கேர்ணா கூட கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனக்கு எதிரான நிதி தூய்தாக்கல் வழக்கின் சதித்திட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி ஜோசிதர் ராஜபக்ச சமர்ப்பித்த மறு சீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மே 2026 இலங்கையின் ஆடை மற்றும் ஜவுளி ஏற்றுமதி 7.96% அதிகரித்து 394.14 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இது இந்த ஆண்டின் மிக சிறந்த ஒற்றை மாத செயற்பாடாகும். அமெரிக்க சினிமாவின் ஊடாக சுதந்திரத்தின் அழியாத சக்தியை போட்டும் வகையில் அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டு நிறைவு விழா கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடியரசுக்கான இலங்கையின் புதிய தூதுவராகவும் யுனெஸ்கோவுக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டுள்ள சுகீஸ்வர குணரத்ன நேற்று பாரிஸில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தனது கடமைகளை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். பயங்கரவாத தடைச்சீட்டுகள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமாரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு மட்டக்களப்பு மாநகர சபையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் ஜனநாயகத்தின் கேள்விக்கு உள்ளாக்கும் இவ்வாறான செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகோதாவை சந்தித்துள்ளார். இயற்கை சீற்றங்களினால் மட்டுமல்லாமல் ஒரு நாட்டின் நீதித்துறை சீர்குலைவதாலும் அந்த நாடு மிக குறுகிய காலத்துக்குள் முழுமையாக அழிந்துவிடக்கூடும் என பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன எச்சரித்துள்ளார். அரசாங்கத்தை ஆட்சிப்பிடத்தில் அமர்த்தும் போது மக்களிடமிருந்து அபிலாசைகளை குறுகிய காலத்துக்குள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் சமர வீரசிங்கே தெரிவித்தார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உயர் அதிகாரி என போலியாக கூறி இலங்கை முழுவதும் உள்ள வரி செலுத்தும் நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் பகுதியில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இருவர் 100 ரூபாய் பணத்தை கொடுக்க மறுத்ததால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் சமீல் விஜயசிங்க தெரிவித்தார். கொழும்பு கோமகம பேருந்து தரிப்பிடத்தை நுழம்பு பெருகும் வகையில் பராமரித்தமைக்காக 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாதரை, கண்டி, நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். அனுராபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த ஆண்டு அடுத்த 6 மாதங்களுக்கு நீர் கட்டணங்களில் எந்த திருத்தமும் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய இப்போதைய கட்டண முறைமை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். திரவ உணவுகளில் உள்ளடக்கப்பட வேண்டிய சீனியின் அளவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நளின் ஜேதிசவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொடரும் இந்தி செய்திகள். ஜப்பான் பிரதமர் சனே தகச்சி இந்தியாவின் பாரம்பரிய இசைக்கருவியை வாசிக்க பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொடுத்துள்ளார். ஏர் இந்தியா நிறுவனம் ஓமான், குவைத் நாடுகளுக்கான விமான சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. அண்மையில் நடந்த நீட் மறுதேர்வில் ஒரு கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் உறுதியளித்துள்ளார்.
மதுரையில் தமிழக ஆளுநர் ஆர் பி ஆறுநிகர் ஆய்வு செய்வதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பீகாரில் நடைபெறவுள்ள பெங்களூர் சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தலில் ஜான் சூராஜ் கட்சியின் தலைவர் பிரசாத் கிஷோர் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடையில் நடந்த மெகா ஊழல் தொடர்பாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. தொடரும் உலக செய்திகள். உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். 130 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளது. மறைந்த முன்னாள் ஈரானிய உச்ச தலைவர் இறுதி சடங்குக்கு பிறகு அமெரிக்கா ஈரானிடையே அடுத்த சுற்று சமாதான பேச்சு நடைபெறும் என்று சமரச பேச்சாளர்கள் தெரிவிக்கின்றனர். தைவான் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை மிக கவனத்துடன் கையாளுமாறு சீனா அமெரிக்காவை கேட்டுக்கொண்டுள்ளது. ஜப்பானின் பசிபிக் கடலோர பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி அலைகளால் 2 மில்லியனுக்கும் அதிகமான கார்கள் சேதமடையக்கூடும் என்று புதிய ஆய்வு எச்சரித்துள்ளது. பேரிடரால் பாதிக்கப்படுவோருக்கு இலவச வாடகை வாகனங்களை வழங்கும் ஜப்பானிய கார் பகிர்வு சங்கம் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளது. ஹாங்காங்கில் காவல்துறை அதிகாரி போல் நடித்து ஓய்வு பெற்ற 5 மூதாட்டிகளிடம் பணம் பறித்த கும்பலைச் சேர்ந்தவர் என்ற சந்தேகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு வயது 19, 67 வயதுக்கும் 74 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த 5 மூதாட்டிகள் சுமார் 1.4 மில்லியன் அமெரிக்க டாலரை இழந்தனர் என அதிகாரிகள் கூறுகின்றனர். ஜப்பானிய நகோயா நகரத்தின் அஞ்சல்

ரோரோ முரசு கொட்ட ரசிகர்களின் முழக்கம் எதிரொலிக்கிறது. எங்கும் படகோட்டுவது போல் பாவனை, போர் தொடுப்பது போன்ற உணர்வு. அதுதான் நோர்வேயின் வைக்கிங் ரோ. இந்த ஆண்டு உலக கிண்ணத்தின் போது தொடங்கி உலகத்தையே வியக்க வைத்திருக்கிறது. நோர்வே மக்கள் தேசிய காற்பந்து அணிக்கு ஆதரவு தெரிவிக்க அவ்வாறு செய்ய தொடங்கியுள்ளனர். நிறைவாக நாணி மாட்டும் வீதங்கள் ஆலோசனை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி 101 இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.21 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 108.95 ரூபாயாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 334.96 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 95.23 ரூபாயாகவும் ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.10 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 118.61 ரூபாயாகவும் ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.42 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 127.24 ரூபாயாகவும் ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236.34 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 67.20 ரூபாயாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபில்லில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodiguez Tordobrelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordobre Tolibisilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம், நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜீந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டது.

கொண்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் போட்டுக்கொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். போன்று போன்றே மார்க்கெட் நிறுவனம். ஒரு முறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போன்று போன்றே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், போன்று பண்டே ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் போன்று பண்டே மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19 ஐக்கியராஜ்யத்தில் 10:19. தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலியில் மலர்கின்றது.

0: తేను పాలు. தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அழைப்பார்கள். அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரசலாட்சியப்பிள்ளை அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார்.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 8 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.
0: பொதுப்பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23. இந்த நேரத்தில் இன்றைய தேரும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வருகின்ற பாடல்

0: நாம் பார்த்த பைத்தியக்காரே.
1: பைத்தியம் என்ன நீ கீழே தள்ளிட்ட?

ரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ.

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். பாடலை யாற்றவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள். பரிசில் ஆட்சியப்பிள்ளை அமைந்திருக்கும் அம்பாலிஸ்ரோ சாசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகை அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கம். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசிபுசரி ரஜி தான். வெளிநாட்டிலிருந்து வாரவை எல்லாம் ஆசிபுசரி ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
0: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 5 73 78. ஆசி பூசரி நேரம் சரியாக 11:30 ஐக்கியராட்சியத்தில் 10:30 இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சியினூடாக வரும் இந்த பாடல்

ஒலித்த பாடலை இசையமைத்து பாடியிருந்தார் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். பாடலுக்கு கவிதை வரியை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். நேரம் சரியாக 11:35 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:35. அன்பொருளே, அதாவது மணமகனை தேடுகின்றார்கள். 1999 டிசம்பர் மாதம் 4 சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பிரான்ஸ் குடியுரிமை உள்ள பெக் ஷங்கியம் ஃபினான்ஸ் படித்த இன்ஜினியர் கமர்சியல் வேலை செய்யும் மணமகளுக்கு மணமகனை பெற்றோர்கள் தேடுகின்றார்கள். எமது அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டால் அன்பர்களே இந்த உங்களுக்கான மேலதிக விவரங்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 01 48 37 16 75. இது பிரான்சில் உள்ளவர்களுக்கு. அத்தோடு அன்பு உறவுகளே, தாயகத்தில் அல்வாயில் வசிக்கும் மணமக்களுக்கு 25 26 30 35 மணமக்களை தேடுகின்றார்கள் பெற்றோர்கள். தாயகத்தில் வசிப்பவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். தாயகத்தில் அல்வாயில் வசிக்கும் மணமக்களுக்கு 25 26 30 35 படித்த மணமக்கள் மணமக்களை தேடுகின்றார்கள் பெற்றோர்கள். தாயகத்தில் வசிப்பவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு டிஆர்டி அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். 01 48 37 16 75. தாயகத்தில் அல்வாயில் வசிக்கும் மணமக்களுக்கு 25 26 30 35 மணமக்களை தேடுகின்றார்கள். ஆணும் பெண்ணும் இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் தாயகத்தில் வசிப்பவர்களை வரவேற்கப்படுகின்றார்கள். பெற்றோர்கள் தாயகத்தில் வசிக்கின்றவர்களை வரவேற்கப்படுகின்றது. மேலதிக விவரங்களுக்கு சிஆர்டி அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 01 48 37 16 75. மறந்துவிடாதீர்கள் அன்பு உறவுகளை, அவர்களிடம் 4 மணமக்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பிய மாதிரி அவர்களோடு உரையாடி நீங்கள் மணமக்களை தேர்வு செய்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, படித்தவர்கள் இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலு நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல்

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சுனந்தார். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை டென்றல் தேவா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம். பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீகை பாரிஸ் 10 லாட்சியப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சியப்பலில் ஷெரிமஹால்.
1: ஷெரிமஹால் நேரம் சரியாக 11:43 ஐக்கியராட்சியத்தில் 10:43. இந்த நேரத்தில் தேனும்பாலும் நிகழ்ச்சியினூடாக

0: தேன் பல நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை இயற்றி இசையமைத்தோர் சௌந்தர்யன் அவர்கள். நேரம் சரியாக 11:48 ஐக்கியராஜ்யத்தில் 10:48 இந்த நேரத்தில் டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் துண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்து பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவுடைய இணைந்து ஜானகி அம்மாவர்கள். பாடலை யாற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, நிகழ்ச்சியை நிறைவு செய்யவரும் பாடல்.

பாடலை பாடியவர்கள் சின்னக்கோயில் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா, பாடலை யாற்றுவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசையமைத்தவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியினை செய்யமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்த பரிசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாள் எஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு போட்டி பாண்டிகள் அமைந்திருக்கும் போட்டி பாண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவதே இதயபூர்வமான நன்றிகள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஆன்மீகம்.

நேரம் சரியாக 12 மணி ஐக்கியராட்சியத்தில் 11 மணி மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அமைந்த நன்றிகள். வவுனியா மாநகர முன்னாள் முதல்வர் காண்டிபனை பதவி நீக்கி ஆளுநர் உள்ளிட்ட பட்டமானிக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபீல்ட் வசந்த கண்ணங்குரஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். தனக்கு எதிரான நிதி தூய்தாக்கல் வழக்கின் சாதிக்கிட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி ஜோசித ராஜபக்ச சமர்ப்பித்த மறுசீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அமெரிக்க சினிமாவின் ஊடாக சுதந்திரத்தின் அழியாத சக்தியை போற்றும் வகையில் அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டு நிறைவு விழா கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலைத்திட்டத்தின் ஒரு முக்கிய கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களும் வங்கி அட்டைகள் மூலம் பொதுமக்கள் கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி நீர் அருந்தினார். ஆனால் 25 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சுரேஷ் சசலே ஒரு சொட்டு நீர் கூட அருந்தவில்லை. அது ஆச்சரியமானது என விபுதுருகில உரிமைய கட்சியின் தலைவர் உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபையில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படும் செங்கோல் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லெப்டினர் ஜெனரல் முகமது அலி இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் டுயகுன்னதாவை சந்தித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதனின் தகமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணைக்கு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை சீற்றங்களினால் மட்டுமல்லாமல் ஒரு நாட்டின் நீதித்துறை சீர்குலைவதனாலும் அந்த நாடு மிக குறுகிய காலத்திற்கு முழுமையான அழிந்துவிடும் என பிரதமர் நீதியரசர் பிரித்தி பத்மன் சூரசேனே தெரிவித்துள்ளார். அஸ்பெஸ்மா நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான ஜூன் மாத கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இணையவழி ஊடாக தொழில் செய்து பணம் சம்பாதிக்க முடியும் என கூறி பணம் மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளவா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நல்விட்ட பகுதியில் நேற்று வியாழக்கிழமை இரவு குடும்ப தகராறு காரணமாக 58 வயதுடைய நபர் ஒருவர் தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் ஜமீல் விசிசிங்க தெரிவித்துள்ளார். மேல் மாகாணம் சப்ரூ மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இவ்வாண்டின் அடுத்த 6 மாதங்களுக்கு நீர் கட்டணங்களில் எந்த திருத்தமும் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்கின்றது இந்திய செய்திகள். ஜப்பான் பிரதமர் சனே டகாச்சிக்கு இந்தியாவின் பாரம்பரிய இசைக்கருவியை வாசிக்க பிரதமர் நரேந்திர மோடி கற்றுக் கொடுத்துள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது தமிழக வெட்டிக்கழக அரசின் பழிவாங்கு நடவடிக்கை என ஆர் எஸ் பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு 3 மாதங்கள் சுற்றுலா சென்ற பிரிட்டிஷ் பெண்ணுக்கு 3 ஆண்டுக்கு பிறகு அரிய மருத்துவ பிரச்சனை கண்டறியப்பட்டுள்ளது. அவரது மலத்தில் ஒரு நாடாப்புழு வெளியேறியுள்ளது. அண்மையில் நடந்த நீட் மறுதேர்வில் ஒரு கேள்வி தவறாக கேட்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் உறுதியளித்துள்ளார். திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிந்த ஆலை அமைந்துள்ள பகுதியில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவு பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடையை நடந்த மெகா ஊழல் தொடர்பாக உச்ச நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன.
தொடர்கின்றது உலக செய்திகள். உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் இறந்தனர், அதிகமானோர் காயமடைந்தனர். 130 கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. மறைந்த முன்னாள் ஈரானிய ஹுச் தலைவரின் இறுதிச் சடங்கு பிறகு அமெரிக்கா ஈரானிடையே அடுத்த சுற்று சமாதான பேச்சு நடைபெறும் என்று சமரச பேச்சாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு ஆயுதுல்லா அலி கமினியின் இறுதிச் சடங்கில் அவரது மகனும் தற்போதைய தலைமை மதகுருமான மோஷ்தபா கமினி பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்வான் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை மிக கவனத்துடன் கையாளுமாறு சீனா அமெரிக்காவை கேட்டுக்கொண்டுள்ளது. வெனிசுலாவில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஏற்பட்ட இடட்டை நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து 8 நாட்களாக இடிபாடுகளில் சிக்கியிருந்த ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். ஜப்பானில் பசிபிக் கடலோர பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி அலைகளால் 2 மில்லியனுக்கு அதிகமான கார்கள் சேதமடைந்திருக்க கூடும் என்ற புதிய தகவல் வெளியாகியுள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடந்த விமான விபத்தில் சம்பந்தப்பட்ட விமானிக்கு தற்கொலை எண்ணம் இருந்ததாக தெரிகின்றது. சீன அதிகாரிகள் அந்த தகவலை வெளியிட்டுள்ளார்கள். ஜப்பானின் நாகோயா நகரத்தின் அஞ்சலகத்தில் கரடியை விரட்டும் திரவத்தை ஆடவர் ஒருவர் தெரியாமல் பீச்சியதில் 8 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. லண்டனில் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற மகளிருக்கான 20-20 உலகக்கிண்ட தொடரின் 2வது அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி 40 ஓட்டங்களால் வீழ்த்தி இங்கிலாந்து மகளிர் அணியை வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்தாட்ட தொடரின் 32 அணிகளுக்கான நெக் அவுட் சுற்றில் அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி அபார வெற்றியை பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. குரோஷியாவுக்கு எதிராக போர்த்துக்கல் அணி 2-1 ஹால் கணக்கில் வெற்றியை உறுதி செய்துள்ளது. பொஸ்னியா அணியுடன் நடந்த ரவுண்ட் ஆஃப் 32 ஆட்டத்தில் 2-0 என்ற ஹால் கணக்கில் வென்ற அமெரிக்கா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் நுழைந்துள்ளது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் விளையாட போலந்து நட்சத்திரம் இஷாகா ஸ்காவியாக்டெக் தகுதி பெற்றுள்ளார். சென்னையில் நடந்த சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் 97வது கிராண்ட் மாஸ்டராக ஹர்ஷ்வர்தன் வெற்றி பெற்றுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடும். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRT Tamil.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிப்பையும் எமது அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 383.21 இந்தியாவில் 108.95 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 334.96 இந்தியாவில் 95.23 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 416.10 இந்தியாவில் 118.61 ஒரு அக்கராச்சி பவுண்ட் இலங்கையில் 447.42 இந்தியாவில் 127.24 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236.34 இந்தியாவில் 67.20. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷ் அண்ட் கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனேஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர், இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris,
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இளைய உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, சித்தர் நெறி சித்தர் வழிகாட்டுதல் ஆலய தரிசனம் என்ற அற்புதமான நீண்ட நெடிய பயணத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உங்களோடு உங்கள் அன்புறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். இம்மைக்கும் வறுமைக்கும் ஏழையில் விரவிக்கும் அல்லல்லருக்கும் அருத்திருநாமம் மெய்ஞானம் தலைக்கும் அருள்நாமமாகிய இறைவனுடைய திருநாமத்தை உள்ளத்திலே உருவேற்றி அகத்தை தூய்மையாக்கி அந்தகார இருளை அகற்றி அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும் இறையின் மீது எல்லையில்லா அன்பை கொண்டு அந்த அன்பு அருள் கருணை பக்தி என்ற பரவச நிலையத்தில் நிலையின் உச்சத்தை அடைந்து அந்த உன்னத இறைஞானத்தை அணு அணுவாய் அனுபவித்து அந்த ஆனந்தத்தில் திளைப்பதே நம்முடைய அற்ப மானிட பிறவியின் இந்த பாவக்கலியில் சிக்கி தவித்து சீரழியும் நிலையில் இருந்து வழிகாட்டக்கூடிய உன்னத நிலை ஆறாம் அறிவை இறைவன் அதற்குத்தான் தந்திருக்கிறான். அந்த அறிவின் துணை கொண்டு நம்மை சுற்றியுள்ள வினைகளை அறுத்தறிந்து விட்டவர்களுடைய பாதத்தை சேர்வோம், அதுவே நம்மை வழிநடத்தி அழைத்துச் செல்வோம், விடாமுயற்சியின் தன்னம்பிக்கையோடு பயணிப்போம். அந்த அருளான ஆனந்த சாகரத்தில் நம்மை ஒன்றிணைப்போம். இறைவனுடைய கால் மாறி ஆடிய திருவிளையாடற் புராணத்தின் உன்னத நிலையில் இப்பொழுது பயணிப்போம். கால் மாறி ஆடிய படலம். சிவபெருமானது 64 திருவிளையாடல்களில் கால் மாறி ஆடிய படலம் 24வது படலமாகும். விக்கிரபாண்டியன் தனது மகனான ராஜசேகர பாண்டியனுக்கு ஆட்சி உரிமையை அளித்து சிவப்பேறு பெற்றான். ராஜசேகர பாண்டியன் சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்டு நல்வழியில் மதுரையை ஆட்சி செய்து வந்தான். அவன் ஆயக்கலைகள் 64 பரதக்கலையை தவிர்த்து ஏனையவற்றில் தேர்ச்சி பெற்று சிறப்புற விளங்கினான். வெள்ளியம்பலத்தில் நடனம்புரியும் அம்பலவாணன் திருநடத்தில் திருநடனத்தினால் உயிர்கள் இயக்கம் உள்ளது. அந்த உன்னதமான பரதக்கலையை கற்று இறைவனுக்கு இணையாக ஆட விரும்பவில்லை என்று நடராஜரின் மீது கொண்ட அன்பால் அந்த உன்னதமான நிலையால் பரதக்கலையை ராஜசேகர பாண்டியன் கற்கவில்லை. ராஜசேகர பாண்டியன் காலத்தில் சோழ நாட்டை கரிகால் பெருவளத்தான் அரசாண்டு வந்தான். ஆயக்கலைகள் 64 சிறந்து விளங்கிய அவன் திருவானைக்காவில் உள்ள ஜம்புகேசரிடம் பேரன்பு கொண்டவன். ஒரு சமயம் சோழ நாட்டை சார்ந்த புலவர் ஒருவர் ராஜசேகர பாண்டியனின் அவைக்கு வந்தார். அவை அப்புலவனை வரவேற்று தனக்கு இணையான ஆசனம் அளித்து அவனை கௌரவித்தான் ராஜசேகர பாண்டியன். அப்புலவன் ராஜசேகர பாண்டியனிடம், எங்கள் அரசர் ஆயக்கலைகள் 64 நன்கு பயின்றவர். தங்களுக்கோ 63 கலைகள் மட்டுமே தெரியும். பரதக்கலை உங்களுக்கு வராது, ஆகவே உனக்கு ஒரு கலை குறைவு. இதை நான் கூறவில்லை, உன் மக்களும் சோழ மன்னனும் கூறுகின்றனர் என கூறி சென்றார். இதை கேட்ட ராஜசேகர

0: பாண்டியன் மிகுந்த வருத்தம் கொண்டான். தன் குறையை சுட்டிக்காட்டிய புலவரிடம் கோபம் கொள்ளாது அவருக்கு பரிசுகள் பல கொடுத்து அனுப்பி வைத்தான். பின் தான் பரதக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் என எண்ணி பரதக்கலையை கற்க விரும்பினான். ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்றுணர்ந்தவர்களிடம் பரதக்கலையை கற்றுக்கொள்ள தொடங்கினான். ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்கும் போது உடல் வலி ஏற்பட்டு மிகவும் மனசோர்வடைந்தான். அப்போது அவர் நடராஜரை நினைத்து வெள்ளி அம்பலத்தில் தினமும் திருக்கூத்தினை நிகழ்த்தும் அம்பலவாணனுக்கு இதேபோல் உடல் வலியும் கால் வலியும் சோர்வு ஏற்படுமே என்று எண்ணி மிக வருத்தம் கொண்டான். இறைவன் கால் மாறி ஆடினான், வலி நீங்குமே என்று கருதினான். அப்பொழுது சிவராத்திரி வந்தது. ராஜசேகர பாண்டியன் சொக்கநாதரின் சன்னதியை அடைந்து சிறப்பு வழிபாடு நடத்தினான். பிறகு வெள்ளி அம்பலவானனிடம், இறைவா, தாங்கள் கால் மாறாமல் தூக்கிய திருவடியை ஊன்றியும் ஊன்றிய திருவடியை தூக்கியும் மாறி நடனமாட வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய வருத்தம் நீங்கும் என்று பலமுறை வேண்டினான். அவ்வாறு செய்தால் உங்களுடைய வலி குறையுமே, அந்த வேதனை குறைந்தால் என் உள்ளம் மனவாட்டத்திலிருந்து நான் மாறுவேனே. நடராஜ விக்கிரகத்தில் தன் காலை மாற்றாமல் அப்படியே நிற்கின்றார் அம்பலவாணர். உடனே தன் உரையில் இருந்து கத்தியை எடுத்து, இப்பொழுது நீங்கள் காலை மாற்றி வைக்காவிட்டால் என் சிரத்தை அறுத்துக் கொள்வேன் என்று தன் கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்துக் கொள்ள முனைந்தான். ராஜசேகர பாண்டியனின் கழுத்தில் தன் கத்தியை வைத்த அடுத்த நொடி நடராஜர் இடதுகாலை தூக்கியும் வலதுகாலை ஊன்றியும் நடனமாடி ராஜசேகர பாண்டியனின் மும்மலங்களையும் நீக்கி அவனை பேரின்ப கடலில் ஆழ்த்தினார். நடராஜர் கால் மாறி நடனமாடியதை கண்டதும் ராஜசேகர பாண்டியன் இறைவனை பல்வாறு போற்றி துதித்தான். பின் வெள்ளியம்பலவானனிடம், வெள்ளியம்பலத்தில் கூத்தாடும் என் தந்தையே, எக்காலத்துக்கும் இவ்வாறே நின்று தேவரீர் அருள் செய்ய வேண்டும், இதுவே அடியேன் வேண்டும் வரமாகும் என்று மனமுருக பிரார்த்தித்தான். அன்று முதல் இன்றைக்கும் மதுரையில் இருக்கும் வெள்ளியம்பலத்தில் நடராஜ பெருமான் கால் மாறியே திருக்கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். கால் மாறி ஆடிய நடராஜரின் திருவருளால் ராஜசேகரனுக்கு கோத்துங்கன் என்ற சத்புத்திரன் பிறந்தான். சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்ததன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை, இறைவன் தன்மேல் எப்போதும் உறுதியான மனதுடனும் மாறாத அன்பு பூண்டவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்பதே இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்துகின்றார். இன்றையும் மதுரையம்பதி அம்பலத்திலே இறைவன் கால் மாறி ஆடுகின்ற தன்னுடைய வேண்டுதலுக்காக ராஜசேகர பாண்டியனுடைய அந்த உன்னதமான அன்பு வேண்டுதலுக்காக இந்த பிரபஞ்ச இயக்கத்தின் பேரியக்க தத்துவனாகிய நடராஜ பெருமான் தன்னுடைய காலை மாற்றி விதிவிலக்காக நடனம் புரிகின்ற அந்த திருக்காட்சியை மதுரையம்பதி வெள்ளியம்பலத்திலே நாம் இன்றும் காண்கிறோம். இறைவன் மீது ஏற்பட்ட அந்த பேரன்பு பெருங்கருணை நம்முள்ளத்திலும் ஏற்பட வேண்டும். தான் பரதக்கலை கற்று அதன்போது ஏற்பட்ட உடல் வலியால் அவன் ஒரு கணம் யோசிக்கின்றான். இறைவன் கால் மாறாமல் நடனம் செய்யும் பொழுது அவருக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் ஏற்படும் என்று அவனுடைய உள்ளம் உருகுகிறது. பரதக்கலையே அவன் கற்காமல் இருந்ததற்கு காரணம் இறைவனோடு நாம் ஒப்பிடக்கூடிய நிலையை நாம் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கலையை கற்க மறுக்கின்றான். புலவர் பெருமான் சோழ நாட்டினுடைய புலவருடைய கூற்றிற்காக கலையை கற்கும் போது தன்னுடைய உடல் வலியும் மனசோர்வும் ஏற்படும் போது இறைவனுக்கு எவ்வாறு வலி ஏற்படுமே என்ற அந்த நிலையை எண்ணி அவன் வருந்தியதனுடைய விளைவு நாம் இன்றும் அந்த நான்மான கூடலில் இறைவனுடைய கால் மாறி ஆடிய நடனத்தை காண்கின்றோம். அந்த காட்சியை மதுரை என்பதையில் நீங்களும் காண வேண்டும். கண்ணுருக, மனமுருக, உளமுருக, இறைவனுடைய திருவடியை நினைந்து நினைந்து உருகி நாமும் அவனுடைய அந்த பேரானந்த பெருநிலையில் ஐக்கியமாகவும். என் அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, இதேபோல் ஒரு பக்திக்காக பரந்தாமன் இந்த மண்ணுலகில் வந்து அவதரித்த ஒரு உன்னத வரலாற்று பயணத்தில் இப்பொழுது பயணிக்கப் போகிறோம். பண்டரிபுரம் போவோம், பண்டரிநாதனை தரிசிப்போம். அன்பு உறவுகளே, பண்டர்பூர் ஒரு சின்ன கிராமம்தான். அந்த பழமையான கோவில்தான் பிரதானம். பண்டரி யாத்திரை ஆத்ம சுகத்தை அளிக்கும் என்று நாமதேவர் கூறுகிறார். பரபிரம்ம சுரூபமே பாண்டுரங்கன், அவனை பாடுங்கள் என்கிறார் ஆதிசங்கரர். சந்த் ஞானேஸ்வரர் முதல் துக்காராம் வரை பல பக்தர்கள் பாடிய ஆயிரக்கணக்கான அபங்கள் பக்தியின் நாமத்தை திளைக்க வைக்கின்றன. தினமும் 24 மணி நேரமும் பகவான் நாம சங்கீர்த்தனம் ஒழித்துக் கொண்டே இருக்கும் ஒரு புண்ணிய சேத்திரம் பண்டரிபுரம். ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரி என்ற ஒரே நாமம் எங்கும் ஒழித்தபடியே இருக்கும் பண்டரிபுரத்தில் பக்தர்கள் ஒவ்வொருவரும் தனது பாத கமலங்களை தொட்டு வந்தனம் செய்யும் பாக்கியத்தை அருளும் ஸ்ரீ விட்டலும், மாதா ஸ்ரீ ருக்மணியும், ஸ்ரீ ரகுமாயி இந்த சந்திரபாகா நதிக்கரையில் கோவில் கொண்டுள்ளார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் தனது பட்டத்துராணி மாதா ருக்மணி தேவியுடன் வந்து அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்ட புண்ணிய பூமியாம் இது. அதற்கு சாட்சியாக பல விஷயங்கள், பல இடங்கள் பொக்கிசங்களாக பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் என்று எங்கு சென்றாலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழ்தான் அங்கு பாடப்படுகிறது. அதை தெரிந்து கொண்டு பார்க்க பார்க்க நம்மையும் மீறி ஒரு பரவசம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பண்டரிபுரத்தை நமது வாழ்நாளில் ஒருமுறையாவது சென்று சந்திரபாகா நதியில் நீராடி ஸ்ரீ விட்டலை தரிசனம் பிரத்திச்சினம் நாம சங்கீர்த்தனம் செய்வதால் நமது பிறவி பயனடைகிறது என்று பக்த துக்காராம் கூறுகிறார். சந்திரபாகா நதி கங்கைக்கும் பழமையானது, மிகவும் பிரதானமானது என்று சொல்லப்படுகிறது. இந்த புண்ணிய சேத்திரத்தின் தலவரலாறு அதன் மகிமை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆடி மாதம் ஜூலை ஏகாதேசியை மகாராஷ்டிரத்தில் ஆசாட ஏகாதேசி என மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். காவடி போலில் தோளில் இருபக்கமும் பால் அல்லது தயிர் எடுத்துக்கொண்டு பண்டரிபுரம் சென்று பகவான் விட்டலை தரிசனம் செய்துவிட்டு வருவார்கள். பண்டரிபுரம் வரை ஒளிநடை நடைதான். நடுநடுவே சில பிரபுக்கள் பெரிய பந்தல் போட்டு அவர்கள் வயிற்றுக்கு உணவு படைப்பார்கள். சிறுவர்கள் இதில் கூட்டம் கூட்டமாக போவார்கள். அவர்கள் வாயில் பாண்டுரங்கா விட்டலா, பண்டரிநாதா விட்டலா என்றும் விட்டல் விட்டல் விட்டல் விட்டல் என்று ஜெய ஜெய விட்டல் என்று விடாமல் நாம ஜபம் வந்து கொண்டே இருக்கும். அந்த நாமம் கேட்டாலே உடலும் புல்லரிக்கும், உள்ளமும் உருகிவிடும். அந்த விட்டல் எப்படி வந்தார் என்று பார்ப்போம். லோகதண்டம் என்ற காட்டில் ஜன்மு என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் சாத்தகி. அவர்களுக்கு பல வருடங்கள் கழித்து ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் புண்டரீகன். அவன் பிறந்ததும் ஏன் பிறந்தான் என்று அவர்களுக்கு ஆகிவிட்டது. எதை பார்த்தாலும் அழிப்பான், துன்புறுத்துவான், நாய்மேல் கல்வீசுவான், முயலின் காலில் காதை திருகுவான். இப்படி முரடராகவே வளர்ந்து பெற்றோர் பேச்சை கேட்காமலும் பதிலுக்கு எதிர்த்து பேசவும் துணிந்தான். அவனுக்கு திருமணம் செய்தால் வலிக்கு வருவான் என்று எண்ணி புண்டரீகனுக்கு அவன் தந்தை ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அவன் செயலில் மாறுதல் இல்லை. வீட்டில் மனைவி இருக்கும் போதே வெளியில் இன்பம் தேடினான். அவன் தந்தை மனம் முடிந்து வருந்தி அவனுக்கு புத்தி கூறினார். அதற்கு அவன், அப்பா, நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன். இந்த வீட்டில் எனக்கு சுதந்திரம் இல்லை, ஆகையால் நான் வீட்டை விட்டு போகிறேன் என்று கத்தித்தன் மனைவியுடன் வீட்டை விட்டு வெளியேறினான். அவர் பெற்றோர் மனமுடைந்து போனார்கள். பல நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு குழுவுடன் காசி யாத்திரைக்கு கிளம்பினார்கள். தமக்கு ஒரு மகன் இருந்தும் விதி இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தி எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து விட்டார்கள். அதே நேரத்தில் தன் தாய் தந்தை காசிக்கு கிளம்பியதை அறிந்த புண்டரீகனும் ஒரு குதிரையின் மேல் தன் மனைவியுடன் காசிக்கு கிளம்பினான். வழியில் அவன் மனைவி தன் மாமனார் மாமியார் தள்ளாமல் காலில் செருப்பும் இல்லாமல் நடந்து வருவதை கவனித்து தன் கணவரிடம் அவர்களுக்கு உதவும்படி கூறினாள். ஆனால் அவன் வாய் மூடிக்கொண்டு வா, அவர்கள் கிளங்கள் வந்தால் நமக்குத்தான் கஷ்டம் என்று இரக்கமில்லாமல் அங்கு ஒரு சத்திரம் கூறிவிட்டான். அங்கு ஒரு சத்திரம் தென்பட்டது. அங்கு போய் சிறிது நேரம் களைப்பாறிவிட்டு செல்லலாம் என்று முனிவருடன் அங்கு போனான். அதன் அருகில் ஒரு முனிவரின் ஆசிரமம் இருந்தது. அங்கு குக்கூட முனிவர் என்று ஒருவர் இருந்தார். பொழுது போகாமல் அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தான் புண்டரீகன். அங்கு ஒரு முனிவர் தென்பட்டார். உடனே அவரிடம் போய் காசி சேத்திரம் எங்குள்ளது என்று கேட்டார். காசியா, எனக்கு தெரியாதே என்றார் அவர். இதை கூட தெரியாமல் நீங்கள் என்ன முனிவர் என்று சீரிய புண்டரீகன். காசி என்ற இடத்திற்கு நல்ல பண்புள்ளவர்கள் தான் போக வேண்டும், நீ போக வேண்டும் என்கிறாயே என்று அவர் கேலியாக சொல்ல, அதை கேட்டு கோபம் கொண்டு திரும்பவும் தன் இடத்திற்கு வந்துவிட்டான் புண்டரீகன். இரவு தூக்கம் வராமல் வெளியில் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் மூன்று பெண்கள் ஆசிரமத்திற்குள் நுழைந்தனர். மூன்று பேர் மிகவும் கருப்பாகவும் அழுக்குடனும் கோரமாகவும் இருந்தனர். அந்த ஆசிரமத்தில் நுழைந்த அவர்கள் பல வேலைகளை செய்தனர். ஒருத்தி வீடு கூட்டினால் மற்றொருத்தி வீட்டை துப்புரவாக துடைத்து அழகான கோலமிட்டால் அந்த முனிவர் பாதத்தை மற்றொருவர் நீரால் கழுவி துடைத்து வணங்கினால் பின்பு அவர்கள் வெளியே வந்தனர். என்ன ஆச்சரியம், மூன்று பேரும் மிகவும் அழகாக சுந்தரிகளாக வந்தனர். இது என்ன மாயை, போகும்போது சகிக்க முடியாமல் இருந்தார்கள், இப்போது எப்படி இது என்று வியந்து போன புண்டரீகன் அவர்களிடம் ஓடினான். சுந்தரிகளே, நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டபடி ஒருத்தியின் கையை பற்றினான். அவள் மிகவும் கோபம் கொண்டு கையை உதறி பின் சொன்னாள், நாங்கள் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள், தினமும் பலர் குளிப்பதால் பாபம் சேர்ந்து அந்த பாபத்தை கழுவ இங்கு வந்து சேவை செய்கிறோம். இந்த குக்கூட முனிவருக்கு சேவை செய்து எங்கள் பாவத்தை போக்கிக் கொள்கிறோம். பாவம் எங்களிடம் சேர சேர அவலட்சணமாக மாறுவோம். இங்கு தினமும் வந்து அதை போக்கிக் கொள்கிறோம். போன ஜென்ம புண்ணியத்தால் தான் நீ எங்களை பார்த்திருக்கிறாய். இனியாவது திரும்பி உன் பெற்றோருக்கு சேவை செய். இனி இத்தனை நாட்கள் செய்த பாவத்தை போக்கிக் கொள். உன் துர்குணத்தை மாற்றிக்கொள். தாய் தந்தைகள் உனக்கு தெய்வம், அவர்களை வணங்கு என்று கூறிவிட்டு சென்றனர். புண்டரீகன் ஏதோ மந்திர சக்திக்கு கட்டுண்டது போல மனம் மாறினால் தான் செய்த தவறுகளுக்கு வருந்தினான். பின்பு கங்காதேவியிடம் கேட்டான், இந்த முனிவர் யார், இவரை தொழுதால் எப்படி பாவங்கள் விளங்குகின்றன. கங்கை சொன்னால், அப்பா புண்டரீகா, இவர் கோவிலுக்கு போனதில்லை, யாசகம் செய்ததில்லை, யாகங்கள் செய்வதில்லை, தான தர்மணம் செய்வதில்லை, ஆனால் விடாமல் பெற்றோருக்கு பணிவிடை செய்து வருகிறார். அவர்களே இவரின் தெய்வம். பாவம் செய்தவர்கள் இவர் பாவத்தை தொட்டாலே போதும், பாவம் செய்தவர்கள் இவர் பாதத்தை தொட்டாலே போதும், பாவங்கள் கரைந்து போகும். புண்டரீகன் மனம் நெகிழ்ந்து, தாயே, நான் என் பெற்றோருக்கு பல அநீதிகளை இழைத்து விட்டேன், இப்போது திரும்பி விட்டேன், இதோ இப்போதே போகிறேன், அவர்களுக்கு மனமு வந்து சேவை செய்வேன் என்றான். காலையில் குக்கூட முனிவரை தரிசித்து அவர் பாதங்களை கழுவி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பல சேவைகள் செய்தான், ஆசியும் பெற்றான். பின் பெற்றோரை தேடி கண்ணீரால் அவர் தம் பாதங்களை கழுவினான். அதன் பின் அவன் உலகமே அவன் தாய் தந்தைதான். அவனுக்கு வேறு சிந்தனை சிறிதும் இல்லை. இதையெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணரும் ருக்மிணி தாயாரும் அவன் சேவையை மெச்சி அவனை பார்க்க வந்தனர். அவர் வீட்டு வாசலில் வந்து கதவை தட்டினர். புண்டரீகா, புண்டரீகா, வெளியில் இருந்து ஒலித்த குரல் கேட்க, புண்டரீகன், யார் யாராயிருந்தாலும் அங்கேயே நில்லுங்கள், நான் பெற்றோரின் சேவையில் ஈடுபட்டுள்ளேன் என்று ஒரு செங்கல்லை கதவை நோக்கி திறந்து வீசி போட்டான். அந்த மாயக்கண்ணனும் ருக்மணியும் தேவியும் பக்தனுக்காக அந்த செங்கல் மேல் நின்று இரண்டு கைகளையும் இடுப்பில் வைத்துக் கொண்டு அப்படியே நின்றிருந்தனர். வெகுநேரம் கழித்து புண்டரீகன் கதவை திறந்தான். பார்த்தான் கண்ணனை, தன்னை மறந்தான். அப்படியே சாஷ்டாங்கமாக வணங்கினான். இந்த பாவ செயலியை மன்னியுங்கள், தங்களுக்கு போய் செங்கல்லை போட்டு அதில் நிற்கவும் சொன்னேனே என்று வருந்தினான். புண்டரீகா, உன் சேவையை மெச்சினேன். ஏதாவது வரம் கேள் என்று கண்ணபிரான் கேட்க, உங்கள் அருள் இருந்தாலே போதுமானது சுவாமி என்றான் புண்டரீகன். புண்டரீகா, உன் சேவையினால் புகழ்பெற்ற இந்த இடம் இனி பண்டரிபுரம் என்று நிலைக்கட்டும். நீ இங்கிருந்து எல்லோருக்கும் ஆசி வழங்கி வருவாய். உன்னை எல்லோரும் விட்டல் என்று அழைத்து என்னையே உன்னிடம் காண்பார்கள் என்றான் கண்ணன். ஆடி மாதம் இந்த விட்டல் வந்ததால் அந்த ஏகாதேசி அன்று மிக சிறப்பாக விரதம் இருந்து மராட்டியர்கள் கொண்டாடுகிறார்கள். பண்டரிபுரம் கோவிலில் உள்ள செல்ல செல்ல அழகான சிற்பங்கள் நிறைந்த கருங்கல் தூண்கள் காட்சியளிக்கின்றன. ஆண்டுகள் கடந்தும் கையெழுத்து படியில் எழுதப்பட்ட மகாபாரத காவியத்தை கண்ணாடி பெட்டியில் பொக்கிசமாக வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீ விட்டல் அருகில் சென்று அவரது திருப்பாதங்களில் நமது சிரசை வைத்து வணங்க அனுமதிக்கிறார்கள். சாலக்கிரமத்தில் அமைந்த அந்த அழகான இரண்டு கைகளையும் இடுப்பில் வைத்துக் கொண்டு கம்பீரமாக சிரிக்கும் விட்டலன் நம்மை பார்த்து வந்துவிட்டாயா என்று கேட்பது போல இருப்பது வியப்பு. துளசியும் சந்தனமும் மணக்க மணக்க தெய்வீகம் நிறைந்த கோவிலை இன்று தரிசனம் கண்ட பின்பு ஏற்படும் பரவசத்திற்கு அளவே இல்லை. நம் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் நாமும் பண்டரிபுரம் செல்வோம். அந்த பாண்டுரங்கனை தரிசிப்போம். நம் பாவக்கலியிலிருந்து மீள்வோம். என்னென்புறவுகளே, என்னென்பு தமிழ் சொந்தங்களே, சங்கமிப்போம் இறைவனுடைய திருவடியில், திருநாமத்தில். பண்டரிபுரத்தை நாம் என்றாவது ஒரு நாள் அந்த பாண்டுரங்கனை காண்போம் என்ற அந்த உள்ளுணர்வோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உங்கள் அன்புறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். நன்றி, வணக்கம். என்னென்புறவுகளே, என்னென்பு சொந்தங்களே, மற்றொரு வெள்ளியில் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். நன்றி, வணக்கம்.
1: கேட்டது என்ற ஆன்மீக தேடலே இங்கே சிந்தனை துளிகளை தந்திருந்தார். ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடர்கின்றது.

0: റൺസ് ചെയ്യും.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நேரம் சரியாக 12:38. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது

0: நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவருடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பக்தி பாடல்களை நீங்கள் இணைந்து கொண்டு கேட்கலாம் என்பதை நேயர்களுக்கு அறிய தந்து, இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேமா அவர்களே, சகோதரி கேமா அவர்களே, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: உங்களுக்கு இனிய மதிய வணக்கம். உங்களுக்கும் நாங்கள் நலமாக இருக்கணும். நீங்கள்?
1: ஓ, நாங்களும் எல்லோரும் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் கேமா. நான் இன்று இந்த பக்தி பாடல் மூலமாக ஒரு அம்மன் பாட்டை கேட்போம் என்று ஓடி வந்துள்ளேன். தொல்லடி அபிராமி அந்த பாடலை ஆதிபராசக்தியிலேயே இருக்கணும். அந்த பாடலை கேட்போம். இனி மற்ற உறவுகள் வந்து முருகன் பிள்ளையார் பாடல்களை மாறி மாறி கேட்பினம் தானே?
0: முருகன் தான் முதலிடம் பிடித்தார்.
1: அப்ப நான் இன்றைக்கு அம்மனை எடுத்திருக்கிறேன். அப்ப பேந்து பேந்து மற்ற வந்து கேட்கட்டும், கேட்டுக்கொண்டே இருப்போம்.
0: நன்றி நன்றி. திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஆதிபராசக்தி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

மறந்தே அமரர் பெரும் விருந்தே.

0: இணைப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம், வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: நன்றி. எனக்கு வந்து மங்களமருள்வாள் மதுரைக்கு அரசி என்ற அம்மன் பாடல்.
0: ஆமாம் சார், நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு. ஆமாம், சசியம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: கேட்பது பக்தி பாடலோடு, பக்தி பாடலுக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப்போடாக இணைந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் கேமா, பிரேமா கைலாநாதன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. என்ன பாடலோடு?
1: வந்து இன்னைக்கு வந்து நீ எல்லாம் தெய்வம் இல்லை.
0: ஆமாம், முருகன் ஆரம்பிக்கின்றார்
1: அந்த பாடல். ஆமாம்,
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஆமாம், பிரேமா கைலாநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்ப்பரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கேமா. பக்திமயமான வள்ளிக்கிழமை மதிய வணக்கம் கொண்டிடேந்து வீட்டி நாங்கள் நலம், நீங்களும் கலையகத்தில் எல்லோரும் நலமாக இருக்கிறேன். வேண்டிக் கொண்டோம். நான் ஒரு கிருஷ்ணகானம் கேட்போம் உண்டு. ஆஜர் பாடி மாளிகை தாய்மடியில்
0: ஆமாம், நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக ஒளிபரப்போம். இந்த வைவரில் வரும் பொழுது சத்தம் குறைவாக இருக்கிறது, எனக்கு தெரியல. வெளியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வந்து சொல்லுங்கள். சரி, உங்களுடைய பாடலை தருகின்றோம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அதோடு இந்த நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் ஒரு நேருக்கு பிறகு 09:51:48:47:71 அந்த இலக்கத்தோடு யாரும் இணைந்து கொள்ளவில்லை, அந்த இணைப்பிலையும் இணைந்து கொள்ளுங்கள். சரி, நாங்கள் விபி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்
2: மனம் கவர்ந்த பாடல்.

0: கேட்பது பக்தி பாடலோடு. பக்தி பாடலுக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: நன்றி. ஆமாம், சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் கேட்ட அந்த பாடல்

0: நேரம் சரியாக 1:06 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சார். லண்டனிலிருந்து வேலுப்பிள்ளை பாலன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி சோதரி. நீங்க ராஜா உட்பட நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி,
1: ரொம்ப நன்றி சோதரி. நான் கேட்கிற பாடல் வந்து சோதரி, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையன்ற பாடல்.
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி
0: வணக்கம். ஆமாம், பாலன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் கேட்ட அந்த பாடல்

0: அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: நீங்கள்
0: கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், ராதா கனகராஜா அவர்கள் இணைந்திருந்த அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: நேரம் சரியாக 1:24 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வைவரோடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நாங்கள் என்னவா இருக்கிறோம்.
0: சத்தம் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தான் எனக்கு கேக்குது. கொஞ்சம் நீங்க கதைக்கிறது குறைவா இருக்கிற மாதிரி. சரி, நீங்களுக்கு என்ன பாடல்? எனக்கும் கேக்குது. நான் முதல் வானொலியில கேட்கல, இந்த வைவர் ஊடாக இணைந்து கொள்வர்களுடைய குரல் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்பவும் எனக்கும் அப்படித்தான் கேக்குற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக
1: தருகின்றோம்.
0: ஆமாம், தர்மோதியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

அளித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள், சுயமிடித்து கேட்டுக்கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

0: நூலகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரிஃபி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodie et Tordre-Glaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolevisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காஷ்லி கோனேசில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வவுனியா மாநகர முன்னாள் முதல்வர் சு காண்டீபனை பதவி நீக்க ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானிக்கு வவுனியா மேல்நீதிமன்றம் எதிர்வரும் ஜூலை 15 தேதி வரை இடைக்கால தடை விதித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தன்னை சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் முடிவினை சவாலுக்கு உட்படுத்தி மனுதாரரான முன்னாள் முதல்வர் காண்டீபன் தொடுத்த வழக்கு இன்று வவுனியா மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், சட்டத்தரணி கேசவன் சஜந்தன், சட்டத்தரணி தயாபரன் ஆகியோர் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கர்ணாகொட கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.

0: யோஷித் ராஜபக்சவை உரிய தகமைகளை மாற்றி கடற்படையில் நிறைவேற்ற அதிகாரியாக இணைத்துக் கொண்டு அரசு நிதியை துஷ்பிரயோகம் செய்து பிரித்தானிய ரோயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சிக்கு அனுப்பியமை தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைக்கமையவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த 16 மற்றும் 22 தேதிகளில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் சமூகம் அளித்திருக்கவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பாக யோஷித் ராஜபக்ச கடந்த 17 தேதி கைது செய்யப்பட்டதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பிணைகளில் விடுவிக்கப்பட்டார்.
1: தனக்கு எதிரான நிதி தூய்தாக்கல் வழக்கில் சதித்திட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு ஜோசித ராஜபக்ச சமர்ப்பித்த மறு சீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
2: ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை விசாரணை செய்ததன் பின்னர் அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. 2009 ஆண்டு மார்ச் மாதம் 31 திகதிக்கும் 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் 12 திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் வருமானம் ஈட்டிய முறையை உறுதிப்படுத்த முடியாத 59 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகையை 3 தனியார் வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களை இழைத்துள்ளதாக தெரிவித்து சட்டமா அதிபரினால் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
1: May 2026 இலங்கையின் ஆடை மற்றும் ஜவுளி ஏற்றுமதி 7.96 வீதம் அதிகரித்து 394.14 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இது இந்த ஆண்டின் மிகச்சிறந்த ஒட்டி மாத செயற்பாடாகும். மேலும் ஆண்டின் கடினமான தொடக்கத்திற்கு பிறகு முக்கிய சந்தைகளின் தேவை சீரடைய தொடங்கியுள்ளதை இது காட்டுகிறது. அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி 15.36 வீதம் அதிகரித்து 149.96 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியதன் மூலம் இந்த வளர்ச்சியில் அமெரிக்கா முன்னிலை வகிக்கிறது. இந்த துறையில் பாரம்பரிய 3 முக்கிய சந்தைகளை தவித்து பிற நாடுகளுக்கான ஏற்றுமதியில் 14.61 வலுவாக அதிகரித்து 70.67 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. அதேவேளை ஐக்கிய ராஜ்யம் 0.87 வீதம் என்ற சிறிய வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே 0.3 வீழ்ச்சி அடைந்து 121.35 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்து வீழ்ச்சியை கண்ட ஒரே சந்தையாக மாறியுள்ளது. அமெரிக்க சந்தையில் இந்த வீழ்ச்சியானது இந்த துறைக்கு மிகவும் முக்கியமான ஒரு தருணத்தில் ஏற்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதி தடை குறித்து 301 விசாரணை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியுடன் இலங்கை தற்போது மேற்கொண்டு வருகிறது. இது இலங்கைக்கு 10% அல்லது 12.5% கூடுதல் வரி விதிப்பை தீர்மானிக்கும். 2027 ஆண்டுக்கான பாதையிடு மதிப்பீடுகளை தயாரிக்கும் பணிகள் உத்தியபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது.
0: கட்டாய செலவின கட்டுப்பாடுகளின் கீழ் அனைத்து அமைச்சர்களும் அரசு நிறுவனங்களும் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள ஆரம்ப செலவு எல்லைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. இதனைத் தவிர புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய புதிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் ஆரம்ப வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளிலேயே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் அது சார்ந்த தரவுகளை சமர்ப்பிப்பதற்காக ஒருங்கிணைந்த திரைசேரி முகாமைத்துவ தகவல் கட்டமைப்பு முறைமையை பயன்படுத்துவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு நிறுவனங்களும் இந்த மாதம் 31 தேதிக்கு முன்னர் தமது மதிப்பீடுகளை தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்திடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நிதியமைச்சர் அறிவித்துள்ளது.
1: அமெரிக்க சினிமாவின் ஊடாக சுதந்திரத்தின் அழியாத சக்தியை போட்டும் வகையில் அமெரிக்க சுதந்திரத்தின் 250 ஆண்டு நிறைவு விழா கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது. ஃப்ரீடம் 250 என்ற தோணிப்பொருளில் ஜூலை 2 தேதி இரவு நடைபெற்ற இந்த விசேட நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயதிச கலந்து கொண்டிருந்தார். அத்துடன் 100 இலங்கை பங்காளர்கள், அரசு அதிகாரிகள், வர்த்தக தலைவர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் என பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர். 2.5 நூற்றாண்டுகளாக அமெரிக்காவை வடிவமைத்த தனிநபர் சுதந்திரம், கருத்து சுதந்திரம் மற்றும் தன்னாட்சி போன்ற விழுமியங்களை பிரதிபலிக்கும் வகையில் தூதரக வளாகம் ஒரு சினிமா அனுபவத்தை வழங்கும் இடமாக மாற்றப்பட்டிருந்தது. இங்கு வருகை தந்திருந்த அதிதிகளை வரவேற்று உரையாற்றிய தூதரக விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் ஜான் ஹோவில் கருத்து தெரிவிக்கையில், எமது தேசம் உலகிற்கு அளித்த மாபெரும் கொடைகளில் ஒன்றாக சினிமாவை போட்டுவதன் மூலம் அமெரிக்க சுதந்திரத்தின் 250 ஆண்டு நிறைவை நாம் கொண்டாடுகிறோம்.

0: மேலும் இந்தோ பசிபிக் பிராந்திய அமெரிக்க மரைன் படையினரின் இசைக்குழுவினர் வழங்கிய இசை நிகழ்ச்சியுடனும் கொழும்பு வானத்தை ஒளிரச் செய்த பிரமாண்ட வான வேடிக்கையுடனும் விழா நிறைவுற்றது. ஃபெண்டிக்ஸ், ஹெய்லிஸ், ஹித்ரா, ஹிர்தாரமணி, கோல்டிங்ஸ் மாஸ்டர் கார்ட், ஆர்எம் ஃபாக்ஸ் போன்ற விசா ஆகிய நிறுவனங்களின் ஆலோசனையுடன் இந்த விழா வெற்றிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் குடியரசுக்கான இலங்கையின் புதிய தூதுவராகவும் யுனெஸ்கோவுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டுள்ள சுசீஸ்வர குணரத்ன நேற்று பாரிஸில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தனது கடமைகளை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். தூதரக அதிகாரிகளுடன் நடைபெற்ற சந்திப்பில் உரையாற்றிய அவர், இலங்கை மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால சுமூகமான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு ஆகிய துறைகளை மேம்படுத்துவதுடன் பிரான்சில் வாழும் இலங்கை மக்களுக்கு திறமையான தூதரக சேவைகளை வழங்குவதே தனது முக்கிய நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். கடமைகளை அதே நாளில் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சின் மாநில நெறிமுறை மற்றும் ராஜதந்திர நிகழ்வுகள் பிரிவின் துணை இயக்குநர் மத்தியோ ஹார்மோனா புதிய தூதுவரை சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதன்போது தூதுவர் சுசீஸ்வர குணரத்ன தனது நியமனத்திற்கான சான்றிதழில் திறந்த நகலை அவர்களிடம் கையளித்திருந்தார். இலங்கை வெளிநாட்டு சேவையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் மிக்க சுசீஸ்வர குணரத்ன இதற்கு முன்னர் எத்தியோப்பியாவுக்கான தூதுவராகவும் நியூயார்க்கில் உள்ள ஐநாவுக்கான இலங்கையின் பிரதி நிரந்தர பிரதிநிதியாகவும் பணியாற்றியுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் ஒரு முக்கிய கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களும் வங்கி அட்டைகள் மூலம் பொதுமக்கள் கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வசதி திம்பிளிஹசியாய பிரதேச செயலகத்தில் பிரதமர் ஹாரணி அமரசூரிய தலைமையில் உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது பதிவாளர் பிரிவு மற்றும் வாகன வருமான வரி அனுமதி பத்திர பிரிவுகளுக்கான POS இயந்திரங்களை பிரதமர் உத்தியபூர்வமாக இயக்கி வைத்தார். அத்துடன் இந்த புதிய முறையை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் வாகன அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கப்படும் நடைமுறையையும் பிரதமர் அடையாள ரீதியாக பார்வையிட்டார். இலங்கை வங்கியின் நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனையுடன் கொழும்பு மாவட்ட செயலகத்தின் வழிகாட்டலின் கீழ் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு அமைய கொழும்பு மாவட்டத்தில் உள்ள 13 பிரதேச செயலக அலுவலகங்களும் இந்த திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டுள்ளதுடன் பணமாக செலுத்தும் முறைக்கு மாற்றாக பாதுகாப்பான அட்டை வழியிலான கொடுப்பனவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய டிஜிட்டல் மாற்றத்திற்கு ஏற்ப இலங்கையின் பொதுத்துறையை நவீனமயமாக்குவது அரசாங்கத்தின் முதன்மை முன்னுரிமையாகும் என்று பிரதமர் ஹாரணி அமரசூரிய இதன்போது தெரிவித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமாரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி இனிய பாரதியை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2007 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் விநாயகபுரம் கோரக்களப்பு வீதியில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் மரணமடைந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது மனைவி செய்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கடந்த அரசாங்க காலங்களில் அந்த விசாரணைகள் கிடப்பில் இடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2025 ஆம் ஆண்டு குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் கடந்த 2025 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இனிய பாரதியின் சகாவான சசிதரன் தவசீலன் மட்டக்களப்பு சந்திவெளியில் அதே தினத்தில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து 1 வருடமாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்திருந்த இனிய பாரதி தொடர்பில் நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இனிய பாரதியை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பதில் இருந்து விடுவிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மன்றுக்கு அறிவித்துள்ளனர். அதன்படி இனிய பாரதியை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி நீர் அருந்தினார். ஆனால் 25 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சுரேஷ் சாலே ஒரு சொட்டு நீர் கூட அருந்தவில்லை. அது ஆச்சரியமானது என பிவதுருகல உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன்வில தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலே உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு விட்டார் என்று அனைவரும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் 25 நாட்கள் எவ்வாறு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி நீர் அருந்தினார். ஆனால் 25 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சுரேஷ் சாலே ஒரு சொட்டு நீர் கூட அருந்தவில்லை. அது ஆச்சரியமானது. சுரேஷ் சாலே ஒரு இராணுவ அதிகாரி என்பதால் மன உறுதியுடன் நீரின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அது அவரது மன வலிமையை வெளிப்படுத்தியுள்ளது என்றார். வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு மட்டக்களப்பு மகாடசபையின் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் ஜனநாயகத்தினை கேள்விக்கு உள்ளாக்கும் இவ்வாறான செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் அமர்வு நேற்று மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்றது. சபையின் சம்பிரதாயங்களுக்கு அமைவாக சபையின் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் முதல்வரினால் தலைமை உரையுடன் மாநகர சபையின் நிலை குழுக்களின் முன்மொழிவுகள் முன்மொழியப்பட்டன. மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் கதிர்காம பாத ஜாத்திரை அன்னதான குழு இணைந்து கதிர்காம காட்டுவழி பாதையில் முன்னெடுக்கும் அன்னதான நிகழ்வுகளுக்கான அனுமதி கோரப்பட்ட நிலையில் அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மட்டக்களப்பு மாநகர சபைக்குள் முன்னெடுக்கப்படும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் மாநகர சபையின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான தேவையான ஏற்பாடுகளுக்கு சபையின் அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாநகர சபையின் நிதிக்குழுவினால் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கும் இதன்போது அனுமதிகள் வழங்கப்பட்டதுடன் மாநகர சபையின் செயற்பாடுகளை வினைத்திறன் மிக்கதாக கொண்டு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபைக்குள் இனங்காணப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதுடன் மாநகர சபையில் பல்வேறு காரசாரமான விவாதங்களும் இடம்பெற்றது. அத்துடன் பல்வேறு நிதிகள் மூலம் மட்டக்களப்பு மாநகர சபைக்குள் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இங்கு பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது. இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் வீதி மின்விளக்கு பொருத்துதல், வீதிகளை புனரமைத்தல் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. அண்மை காலமாக டெங்கின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கண்களை தூய்மைப்படுத்துவது தொடர்பில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. மழைக்காலம் ஆரம்பிக்கும் காலத்தில் முதல் இந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்று பெருமளவான உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். எனினும் நிர்வாக ரீதியாக அது தொடர்பான நடவடிக்கைகள் மந்த கதியில் உள்ளதாகவும் விரைவுபடுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது வவுனியா மாநகர சபையின் முதல்வர் வடமாகாண ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டமையானது மாநகர சபைக்கு வாக்களித்த மக்களின் ஜனநாயக உரிமையினை மீறும் செயற்பாடு எனவும் அதனை வன்மையாக கண்டிப்பதாக மாநகர சபை உறுப்பினர் தயால கௌரியினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மட்டக்களப்பு மாகாண சபை வன்மையாக கண்டிப்பதாகவும் மக்களின் ஜனநாயக வாக்களிப்பினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினராகவும் மாநகர சபை உறுப்பினர்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முதல்வராகவும் உள்ள நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு வடமாகாண ஆளுநர் முன்னெடுத்த செயற்பாடுகள் ஜனநாயக விரோத செயற்பாடு என்றும் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபையிலிருந்து காணாமல் போனதாக கூறப்படும் செங்கோல் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஈச்சங்குளம் பகுதியில் உள்ள தளவாட தயாரிப்பு நிலையத்திலிருந்து செங்கோல் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மீட்கப்பட்ட செங்கோல் வவுனியா நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டு மாநகர சபை செயலாளரிடம் கையளிக்கப்பட்டதாக வவுனியா காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி செய்திகளுக்கு தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மாநகர சபையில் இருந்த செங்கோல் தளவாட தயாரிப்பு நிலையத்திற்கு ஜாரால் கொண்டு செல்லப்பட்டது என்பது தொடர்பில் காவல்துறையினரிடம் வினவியது. அதற்கு பதில் வழங்கிய வவுனியா காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி செங்கோலின் திருத்த பணிகளுக்காக குறித்த தளவாட நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாகவே கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக மாநகர சபையின் பொறுப்பில் இருந்த செங்கோல் அடையாள சின்னம் மற்றும் மாநகர முதல்வருக்கான ஆடை என்பன காணாமல் போயுள்ளதாக சபையின் செயலாளரால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டீபன் உள்ளிட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி, இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூய கோத்தாவை சந்தித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவத்தனபுர கோட்டையில் உள்ள பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஆயுத படைகளுக்கு இடையிலான 6வது பாதுகாப்பு கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரண்டு நாட்டு பாதுகாப்பு செயலாளர்களும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு இருதரப்பு விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகள், ராணுவ ஒத்துழைப்புகள் மற்றும் கூட்டு பயிற்சிகளுக்கான வாய்ப்புகள், இருதரப்பு பாதுகாப்பு பரிமாற்றங்கள், பரஸ்பர மூலோபாய நலன்கள் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பிலும் இதன்போது பேசப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் தகமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணைக்கு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அபிநவ நிவகல் பெரமுனவின் தலைவர் ஓசல ஹேரத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் போது அர்ச்சுனா ராமநாதன் அரச மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்தார் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச சேவையிலிருந்து முறையாக விலகாமல் வேட்பு மனு சமர்ப்பிப்பது நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தை மீறும் செயலாகும் என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சட்டபூர்வமாக பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என உத்தரவிடுமாறு கோரி குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இதனை அவசர மனுவாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் திகதி அறிவிக்க வேண்டும் என மனுதாரர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தண்ணி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் சட்டத்தண்ணி எந்தவித ஆட்சேபனைகளையும் மன்றில் முன்வைக்கவில்லை. அதற்கு அமைய குறித்த மனுவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை சீற்றங்களினால் மட்டுமல்லாமல் ஒரு நாட்டின் நீதித்துறை சீர்குலைவதாலும் அந்த நாடு மிக குறுகிய காலத்துக்குள் முழுமையாக அழிந்துவிடக்கூடும் என பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன எச்சரித்துள்ளார். இலங்கை நீதிபதிகள் நிறுவனத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நீதவான்களுக்கான பயிற்சி பட்டறையில் முதன்மை உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நீதித்துறை சீர்குலைவதனால் ஒரு நாட்டிற்கு ஏற்படும் அழிவு என்பது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிக மோசமானதாக இருக்கும். அவ்வாறானதொரு தூரதிர்ஷ்டவசமான நிலை நாட்டில் ஏற்பட்டால் எந்த ஒரு சர்வதேச நன்கொடையாளரோ அல்லது வெளிநாட்டு நிதி உதவியினாலேயோ கூட அந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது என பிரதம நீதியரசர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் இறையாண்மையின் பிரதான தூணாக விளங்கும் நீதித்துறை அதிகாரம் என்பது நீதி சேவை ஆணைக்குழுவினாலோ அல்லது தனிப்பட்ட வேறு தரப்பினராலோ வழங்கப்படுவது அல்ல. நீதி அதிகாரம் என்பது முழுமையாக மக்களுக்கே சொந்தமானது. நீதிபதிகள் என்பவர்கள் மக்களின் அந்த பாரிய அதிகாரத்தையே மீண்டும் மக்களின் நன்மைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். நீதித்துறையின் சுதந்திரம் என்பது வெறும் அரசியலமைப்பினால் மட்டும் திடீரென வழங்கப்பட்ட ஒன்றல்ல. அது தலைமுறை தலைமுறையாக மக்களிடமிருந்து கைமாறி வந்த ஒரு அருவமான பாரம்பரியமாகும். அரசியலமைப்பு என்பது அந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட கட்டமைப்பை மாத்திரம் வழங்குகிறது. நீதிபதி என்ற உயர் பதவியை பயன்படுத்தி எவரும் தங்களுக்கு தோன்றியவாறு தன்னிச்சையாக செயற்பட முடியாது என பிரதம நீதியரசர் இதன்போது வலியுறுத்தினார். பொதுமக்கள் நீதித்துறையின் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் நன்மதிப்பையும் எந்தவித களங்கமும் இன்றி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு நீதித்துறை அதிகாரிகளினதும் முதற் பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப் பொருள் அச்சுறுத்தலை இல்லாத ஒழிப்பதில் தொடர்புடைய அனைத்து அரசு நிறுவனங்களும் தேசிய திட்டத்திற்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என்று போதைப் பொருள் அச்சுறுத்தலை இல்லாத ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார்.
1: போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்காக செயற்படுத்தப்படும் தேசிய திட்டத்திற்கு அமைய நிறுவன மட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள திட்டங்கள், இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அந்தந்த நிறுவன மட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றை அடுத்த கூட்டத்தில் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தினார். சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ளோரில் சுமார் 70% போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பதும் இங்கு வெளிப்படுத்தப்பட்டது. கடும் பிரச்சனையாக மாறியுள்ள சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதில் அவர்கள் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் கைப்பற்றல் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை விரைவாக அளிப்பது தொடர்பான புதிய சட்டங்களை தயாரிப்பதன் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. போதைப் பொருளுக்கு அடிமையானோரை புனர்வாழ்வளிப்பதற்கான சட்ட மூலமும் இறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் அது விரைவில் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் போதைப் பொருள் பாவனைக்கு தள்ளப்பட்டுள்ளார்களா என்பதை தனிப்பட்ட முறையில் பரிசோதிக்கக்கூடிய போதைப் பொருள் பரிசோதனை தொகுதிகளை மருந்தகங்கள் மூலம் இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் சந்தைக்கு அறிமுகப்படுத்துவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் நவீன வசதிகளை அறிமுகப்படுத்துதல், பகுப்பாய்வு திணைக்களத்தின் பணிகளை வினைத்திறன் மிக்கதாக செய்தல், பகுப்பாய்வு அறிக்கைகளை பெறுவதற்கு நவீன தொழில்நுட்ப வழிமுறைகளை பின்பற்றுதல், போதைப் பொருள் தொடர்பான சட்டங்களில் ஏற்படுத்த வேண்டிய திருத்தங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: ஆஸ்வேசம நலம்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான ஜூன் மாத கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வாய்ப்பு செய்யப்பட உள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது.
2: முதலாம் கட்டத்தின் கீழ் 621761 முதியோர்களுக்காக சுமார் 3.5 பில்லியன் ரூபாவும், இரண்டாம் கட்டத்தின் கீழ் 76139 முதியோர்களுக்காக சுமார் 38 கோடி ரூபாய் கொடுப்பனவும் இவ்வாறு கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையை தெரிவித்துள்ளது. இதற்கமைய பயனாளிகள் இன்று முதல் தமக்குரிய பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபையை குறிப்பிட்டுள்ளது.
0: அரசாங்கத்தை ஆட்சிப்பிடத்தில் அமர்த்தும் போது மக்களிடமிருந்த அபிலாசைகள் குறுகிய காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் சமர வீரசிங்க தெரிவித்துள்ளார்.
1: தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த மிக குறுகிய காலத்துக்குள் இந்த நாட்டு மக்கள் வழங்கிய ஆணையினால் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான தீர்மானங்களை எடுத்து எமது பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். அது மாத்திரமின்றி நாடென்ற ரீதியில் அபிவிருத்தி பணிகளுக்காக மிக அதிக அளவிலான நிதியை, இந்த ஆண்டின் மூலதன செலவினங்களுக்காக 1700 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்காக குறைந்தது 2000 பில்லியன் ரூபாவை, 2 டிரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்குவதற்கான இலக்குடனேயே நாங்கள் பயணிக்கின்றோம். அவ்வாறாயின் ஒதுக்கப்பட்ட நிதியினை கொண்டு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிக்க வேண்டும், அபிவிருத்தி பணிகளை செய்ய வேண்டும். தற்போது அவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சில அபிவிருத்தி பணிகளுக்காக நாங்கள் கடன் பெறவில்லை. தற்போது கடவத்தையிலிருந்து மேரிக்கம வரையிலான பகுதிக்கு கடன் பெறப்படவில்லை. நாம் வழங்கிய உள்நாட்டு நிதியை கொண்டு தற்போது பணிகளை முன்னெடுப்பதற்கு தலையீடு செய்துள்ளோம். குருநாகலிலிருந்து கண்டி வீதி அதிவேக நெடுஞ்சாலையின் எஞ்சிய பகுதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. குருநாகலிலிருந்து தம்புளிக்கு செல்லும் வீதியை அமைப்பதற்கு கடந்த அமைச்சரவையில் அங்கீகாரம் பெறப்பட்டது. அதன் முதற்கட்டம் கலேவில வரையிலும் இரண்டாம் கட்டம் தம்புளி வரையிலும் அமையும். திரைசேரிக்கு கிடைத்த நிதி மக்களுக்காகவே செலவிடப்படுகின்றது. நம் ஆட்சிக்கு வரும் போது திரைசேரி வெறுமையாகி கட்டியெழுப்ப முடியாது என நினைத்த ஒரு அரசாங்கம் எமக்கு கிடைத்தது. அதனால் தான் இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கை, நோக்கம், திடசங்கற்பத்துடன் நாட்டை மக்களிடம் ஒப்படைத்தார்கள். அரசு ஊழியர்களின் சம்பளம், தனியார் துறை சம்பளம், தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம், ஓய்வூதியம், சம்பள முரண்பாடுகள் ஆகிய அனைத்தையும் நிவர்த்திப்பதற்காக எமது அரசாங்கம் தலையீடு செய்து பணியாற்றியுள்ளது. அதுவே எமக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்பாகும். அந்த மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளுடன் செயற்பட ஆரம்பித்த போது எம்மிடம் வேறு என்ன இருந்தது? ஊழலை நிறுத்துவது. எனவே அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போதிய நீதிமன்றங்கள் இல்லாத பட்சத்தில் நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் என கூறினோம். சட்டங்கள் குறைவாக இருக்கும் வேளையில் சட்டங்கள் உருவாக்கப்படும் என கூறினோம். இரண்டையுமே நாம் செய்யவில்லையா? செய்துள்ளோம். நீதிமன்றங்களை உருவாக்கியுள்ளோம், சட்டங்களையும் உருவாக்கியுள்ளோம்.
0: உள்நாட்டு இறைவெறி திணைக்களத்தின் உயர் அதிகாரி என போலியாக கூறி இலங்கை முழுவதும் உள்ள வாரி செலுத்தும் நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொம்பனி திரு காவல்துறையினர் மற்றும் உள்நாட்டு இறைவெறி திணைக்கள அதிகாரிகள் இணைந்து நடத்திய தீவிர விசாரணையின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெயதிச பண்டார என்ற போலி பேரில் திணைக்களத்தில் பெயரை பயன்படுத்தி நபர் ஒருவர் வேலை செலுத்துவோரிடம் பணம் கோருவதாக கிடைத்த தகவலை அடுத்து கடந்த ஜூன் 5ஆம் தேதி அன்று உள்நாட்டு இறைவெறி திணைக்களத்தின் சிரேஷ்ட ஆணையாளர் ஒருவரால் கொம்பனி தெரு காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொம்பனி தெரு காவல் நிலைய பொறுப்பதிகாரி, கூட்டப்பிரிவு பொறுப்பதிகாரி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் திணைக்கள அதிகாரிகளின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர் கடந்த 27ஆம் தேதி அன்று கால்கமுவா பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரிடமிருந்து தொலைபேசி அழைப்புகளை பெற்றவர்கள் அல்லது அவருக்கு பண பரிமாற்றம் செய்தவர்கள் யாராக இருப்பின் உடனடியாக கொம்பனி தெரு காவல் நிலையத்தின் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரியோ அல்லது 0112 1-3-5-0-0-0 என்ற உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அவசர உதவி இலக்கத்தையோ தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதன்போது மோசடிகள் எதிர்காலத்தில் நடைபெறுவதை தடுக்கவும் மேலதிகமாக பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிய உதவவும் இந்த சதித்திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு ஊடகங்களுக்கும் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊடாக குழுவின் தலைவரும் பிரதி ஆணையாள் நாயகமான NMAKP நபானவினால் இந்த உத்தியபுர அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இணையவழி ஊடாக தொழில் செய்து பணம் சம்பாதிக்க முடியும் என கூறி பண மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண கணனி குற்றப்பிரிவு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் சமூக வலைதளங்கள் ஊடாக தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த மோசடியை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் 43,86,219 ரூபாவை மோசடி செய்துள்ளதுடன் அந்த பணத்தில் இருந்து 500,000 ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பேருவளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொரோனாகல் பகுதியில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இருவர் 100 ரூபாய் பணத்தை கொடுக்க மறுத்ததால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறையினரின் தகவல்களின்படி இந்த சம்பவம் கடந்த June 25 இடம்பெற்றுள்ளது. வயம்ப டெக் என்ற தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பயின்று பமுனு ஹெதர பகுதியில் தங்கியிருந்த 19 வயதுடைய 2 மாணவர்கள் தங்களது தங்குமிடம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் மாணவர்களிடம் 100 ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். அதனை அவர்கள் மறுத்ததால் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து மாணவர்கள் இருவர் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காயமடைந்த மாணவர்கள் இருவரும் சிகிச்சைக்காக குருநகல் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் 19, 24 மற்றும் 25 வயதுடைய இளைஞர்கள் ஆவர். இவர்கள் கெபெல்லவ வீரம்பு ஹெதர ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை எதிர்வரும் 15 வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக கூடி பலவந்தமாக பணம் பறிக்க முயன்றமை மற்றும் இருவருக்கும் காயம் ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சந்தேக நபர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. கந்தானை பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் நடத்திய திடீர் சோதனையின் போது உரிமமற்ற பெருங்குழல் துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் வாள்களுடன் 53 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தானை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நாகோட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்தே இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 53 வயதுடைய சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கந்தான காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். வெல்லவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தல்வீட்டு பகுதியில் நேற்று வியாழக்கிழமை இரவு குடும்ப தகராறு காரணமாக 58 வயதுடைய நபர் ஒருவர் தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபருக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையே ஏற்பட்ட திடீர் வாக்குவாதம் முட்டியதன் காரணமாக ஆத்திரமடைந்த சகோதரர் தடி ஒன்றினால் தாக்கியதில் இந்த மரணம் சம்பவித்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் வெல்லவ போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் உடனடியாக விசாரணைகளை நடத்திய போலீசார் இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான உயிரிழந்தவரின் சகோதரரை கைது செய்துள்ளனர். நாட்டில் ஜூலை மாதம் முதல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் அதிக அளவில் வெப்பநிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட கமக்காரர் அமைப்புகள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு எல்னினோ காலநிலையின் தாக்கம் தொடர்பாக விளக்கம் அளிக்கும் போதே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் அக்டோபர் முதல் நவம்பர் வரையான காலப்பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் சமீல் விஜயசிங்க தெரிவித்துள்ளார்.
3: வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 57,668 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்று மாத்திரம் புதிதாக 1,200 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 36 அதிகரித்துள்ளது. அதிக அளவிலான நோயாளர்கள் பதிவான காலை, மாத்தறை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்தார். இதேவேளை டெங்கு நிலைமையினால் கொழும்பு கட்புல அரங்கேற்ற பல்கலைக்கழகம் நேற்று மூடப்பட்டது. அங்கிருந்த மாணவர்களில் 30 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனிடையே பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சின் வழிகாட்டலில் நடைமுறைப்படுத்தப்படும் நாடளாவிய டெங்கு ஒழிப்பு திட்டம் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை 0137966366 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக முன்வைக்க முடியும். சுற்றுப்புறச் சூழலில் நுழம்பு குடம்பிகள் பெருகாத வகையில் பராமரிப்பதன் மூலம் டெங்கு அபாயத்திலிருந்து தவிர்த்துக் கொள்ள முடியும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது.
1: டெங்கு ஒழிப்பு திட்டங்களை வெக்டர் கண்ட்ரோல் புரோகிராமை தற்போதைய நிலையை விடவும் தீவிரப்படுத்தி நாம் முன்னெடுத்து வருகின்றோம். ஏனெனில் அபாயம் குறைந்த பகுதிகளிலிருந்து டெங்கு ஒழிப்பு உதவியாளர்களையும் அதற்கான உபகரணங்களையும் இங்கு கொண்டு வந்து கம்பஹா மாவட்டத்திற்கும் அதேபோன்று கொழும்பு மாவட்டத்திற்கும் அவர்களை பயன்படுத்தி இந்த டெங்கு ஒழிப்பு திட்டத்தை மேலும் தீவிரமான முறையில் முன்னெடுப்பதற்கான பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
0: கொழும்பு கோமஹம பேருந்து தரிப்பிடத்தை நுழம்பு பெருகும் வகையில் பராமரித்தமைக்காக 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கோமஹம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தின் பெட்டிப்பன பொது சுகாதார பரிசோதகர் நீதிமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பித்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த அபராத தொகையை விதித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னர் குறித்த பேருந்து தரிப்பிடத்திற்கு பொது சுகாதார பரிசோதகரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 56,422 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினத்துடன் தொடர்ந்து 3வது நாளாக தினசரி டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் முறையாக நாளாந்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 1069 பதிவாகியுள்ளது. அத்துடன் ஜூன் மாதம் 29ஆம் தேதி 1030 பேரும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் 1217 டெங்கு நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர். இதேவேளை டெங்கு நோயினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கொழும்பில் மாத்திரம் 2343 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக கொழும்பு மாநகர முதல்வர் பிராஹேலி பால்தசார் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் நரஹியன்பட்டி ஹோதமிபுர திம்பிலிஹசியாய கீரில கீரிலப்பன மற்றும் கருவத்தோட்டம் ஆகிய பகுதிகள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பு 15 முகத்துவாரம் மட்டக்குழி நவகம்புர கொச்சிக்கட வடக்கு கொச்சிக்கட தெற்கு புறக்கோட்டை வேகந்த குப்பியாவத்த கிழக்கு மற்றும் தெற்கு பொரள வடக்கு ஆகிய பகுதிகளுக்கு அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனிடையே டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்களின் ஆர்வம் போதுமானதாக இல்லை என்று சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை டெங்கு காய்ச்சல் அதிகரிப்பு காரணமாக கொழும்பில் உள்ள கட்புல மற்றும் அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன்படி மூடப்பட்டுள்ள குறித்த பல்கலைக்கழகம் எதிர்வரும் 13ஆம் தேதி மீள திறக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் சப்ரஹாமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தர கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். அனுராதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
4: அனுராதபுரம் மாவட்டத்தில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்பட்டியிலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுகின்றது. முல்லைத்தீவிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலும் மாத்திரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்பதுடன் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
0: மின்சார விநியோக கட்டமைப்பில் முள்ளேரியா உப மின்நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட உள்ளது.
1: கொழும்பு 1 முதல் 15 வரையிலும், பத்ரமுல்ல, பெலவத்த, ஹோக்கந்தர, கோஸ்பத்து, தலவத்துக்கூட, ஸ்ரீ ஜாகர்தனபுர கோட்டை, ராஜகிரிய, மிரிகான, மாதிபல, நுகேகுட, நாவல, ஐடிஎச், கொட்டிகாவத்த, அங்கோடு, வெள்ளம்பிட்டிய, ஒருகுடவத்த, கடுவல, மகரகம, பொருளஸ்கமுவ, பிளையந்தல பகுதிகளுக்கு நாளை 12 மணிக்கு கால நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. நாளை இரவு 9 மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும் எனவும் சபை குறிப்பிட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பின் முள்ளேரியா உபமின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான மின்சார விநியோகம் தடைபட உள்ளதால் குறித்த பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைபடும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கு இணையாக தெஹிவலை நீர் சுத்திகரிப்பு நிலையம், மாளிகாவத்தை எலிஹவுஸ் நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படும் மின்சார விநியோக கட்டமைப்பின் அபிவிருத்தி பணிகளும் இதற்கான காரணமாகும்.
0: இந்த ஆண்டின் அடுத்த 6 மாதங்களுக்கு நீர் கட்டணங்களில் எந்த திருத்தமும் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய இப்போதைய கட்டண முறைமை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார்.
1: நமக்கு உண்மையில் ஒரு வருடத்தில் 2 முறை மாத்திரமே நீர் கட்டணத்தை மறுசீரமைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. 1 டிசம்பர் 31ஆம் தேதி, மற்றது ஜூன் 30ஆம் தேதி, 6வது மாதத்தின் 30ஆம் தேதி. இந்த 2 சந்தர்ப்பங்களிலுமே நீர் கட்டணத்தை திருத்தி அமைப்பதற்காக அமைச்சரவையின் அனுமதி எமக்கு கிடைத்துள்ளது. பொதுவாக ஜூன் 30ஆம் தேதி அளவில் நீர்கட்டண திருத்தம் ஒன்று வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நீர்கட்டண திருத்தத்தின் போது எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அடுத்த 6 மாதங்களுக்கு தற்போதைய கட்டண விதிப்படி முன்னோக்கி செல்வதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். இதன் மூலம் நீர் கட்டணத்தில் அதிகரிப்போ அல்லது குறைவோ எதுவும் ஏற்படாது. அடுத்த 6 மாதங்களுக்கு தற்போதுள்ள நிலவரத்திற்கு அமையவே நீர் கட்டணம் பேணப்படும்.

0: முக்கிய காரணம் இலங்கையின் தனித்துவமான பல்லுயிர் பெருக்கம், வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் ஒரு சிறிய பகுதிக்குள் பல்வேறு சூழல் அமைப்புகளை அனுபவிக்கும் சுற்றுலா அனுபவம் ஆகியவையே என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இயற்கை சூழல், கலாச்சாரம், வனவிலங்கு அனுபவங்கள் மற்றும் வசதியான பயண வசதிகள் ஆகியவற்றை ஒரே பயணத்தில் இணைக்கும் இடங்களின் மீது சுற்றுலா பயணிகளின் ஆர்வம் அதிகரித்து வருவதால் உலகளாவிய தீவு சுற்றுலாத்துறையில் இலங்கை புதிய அளவுகோலாக மாறி வருகிறது என்பதையும் இந்த மதிப்பீடு எடுத்து காட்டியுள்ளது. திரவ உணவுகளில் உள்ளடக்கப்பட வேண்டிய சீனியின் அளவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நளின் ஜெயதிசவினால் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
1: புதிய திருத்தங்களின் பிரகாரம் திரவ உணவுகளில் அடங்கியுள்ள சீனியின் அளவை சிவப்பு, செம்மஞ்சள் மற்றும் பச்சை ஆகிய வர்ணக் குறியீடுகளின் கீழ் வகைப்படுத்தும் போது அதில் உள்ள சீனியின் கிராம் அளவு மேலும் குறைக்கப்பட்டுள்ளது. சிவப்பு நிற வர்ணக் குறியீட்டுக்கு அமைய 100 மில்லிலிட்டரில் அடங்கியுள்ள சீனியின் அளவு 100 கிராமிலிருந்து 8 கிராம் வரை குறைக்கப்பட்டுள்ளது. செம்மஞ்சள் நிற வர்ணக் குறியீட்டுக்கு அமைய சீனியின் சதவீதம் 100 மில்லிலிட்டருக்கும் 2.5 கிராமிலிருந்து 8 கிராம் வரை இருக்கும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளது. பச்சை நிற வர்ணக் குறியீட்டுக்கு அமைய புதிய திருத்தங்களின் பிரகாரம் சீனியின் அளவு 2.5 கிராமுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை தவிர தயாரிப்பு பொதிகளின் மீது உரிய வர்ண குறியீட்டு லட்சணைகளை காட்சிப்படுத்துவது தொடர்பான மாற்று வழிமுறைகளும் இந்த புதிய திருத்தங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன.
0: செட்டியார் தெருவில் 22 கேரட் தங்கம் பவுன் 1 3,57,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஜுலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஜப்பான் பிரதமர் சனே தகச்சிக்கு இந்தியாவின் பாரம்பரிய இசைக்கருவியை வாசிக்க பிரதமர் நரேந்திர மோடி கற்றுக் கொடுத்துள்ளார். ஜப்பான் பிரதமர் தகச்சி அரசுமுறை பயணமாக இந்தியா சென்றடைந்துள்ளார். இந்தியா ஜப்பானிடையே வர்த்தகம், முதலீடு, இறக்குமதி உள்ளிட்ட துறைகளின் கீழ் ஏராளமான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளது.
2: இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாடு டெல்லியில் நேற்று தொடங்கியது. இதில் பங்கேற்ற ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்துள்ளார். இந்த மாநாட்டை ஒட்டி வரலாறு காணாத வகையில் பிரதமர் திரு மோடியும் ஜப்பான் பிரதமர் டகாய்ச்சி முன்னிலையில் இரு நாடுகளுக்கு இடையே 129 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இரு நாடுகளின் உறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, நிலைத்தன்மை, முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு வழிவகுப்போம் என்று தெரிவித்தார். இந்தியாவின் மென்பொருள் திறன்களும் ஜப்பானின் துல்லியமான தொழில்நுட்பமும் இணைவது உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்கு புதிய உத்வேகத்தையும் வலி

0: வாய்ப்பையும் அளிக்கும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டார். அடுத்த 10 ஆண்டுகளில் ஜப்பானில் இருந்து இந்தியாவுக்கு 10 டிரில்லியன் யென் முதலீட்டை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹரியானா மாநிலம் கார்கோட்டாவில் 35,000 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய கார் தொழிற்சாலையை பிரதமர் திரு மோடியும் ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சியும் தொடங்கி வைத்தனர். இருநாடுகளும் தற்போது டாலரில் வணிகம் செய்து வரும் நிலையில் அதற்கு மாற்றாக இந்திய ரூபாய் மற்றும் ஜப்பானின் யென் ஆகிய கரன்சிகளிலேயே வர்த்தகம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது தமிழக வெற்றிக்கழக அரசின் பழிவாங்கு நடவடிக்கை என்று RS பாரதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதா காலத்தில் தன் மீது 16 அவதூறு வழக்கு போட்டும் கூட தன்னை கைது செய்யவில்லை. ஒருவரை விமர்சித்து பேசியதற்காக கைது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முனாக்கானா ஸ்டாலின் உதயநிதியை அவதூறாக பேசிய ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்வார்களா என்ற கேள்வியை RS பாரதி எழுப்புகிறார்.
2: நேற்றைய தினம் ஆதவ் அர்ஜுனா என்கிற அமைச்சர் மிக கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் அவருடைய கட்சியிலே இணைந்த அதிமுகவை சேர்ந்த 2 அமைச்சருடைய இணைப்பு விழாவிலே பேசியிருக்கிறார். அவர் பொறுப்பற்ற முறையிலே பேசியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆத்திரம் ஏற்படக்கூடிய வகையில் நேற்றைய தினம் அவர் பேசியிருக்கிறார். கரூரிலே நடைபெற்ற சம்பவத்தை பற்றி அவர் பொய்யும் புரட்டுமாக பேசி தேர்தல் வர இருக்கிற காரணத்தினால், காரணம் கரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர், அந்த கட்சியில் சேர்ந்துவிட்ட காரணத்தினால் அந்த தொகுதியிலே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற நோக்கத்தில் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். கரூரிலே நடைபெற்ற அந்த சம்பவம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலத்தில் எங்கள் தலைவர் தளபதி எடுத்த முடிவு, அவர் எடுத்த நடவடிக்கையை மனசாட்சி உள்ளவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், நாகரிகமும் கருதுகிறவர்கள் அத்தனை பேருமே அவருடைய நடவடிக்கையை பாராட்டினார்கள். இவர் விஜயை போல 41 பேர் செத்தபோது முகமூடியோடு முகத்தை மூடிக்கொண்டு விமானத்திலே வந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டவர் விஜய் என்பது பழைய பிளாஷ்பேக் நீங்கள் போட்டு காட்டும். விமான நிலையத்தில் அவர் எப்படி ஓடினார், ஆனால் எங்கள் தலைவர் இரவோடு இரவாறு அங்கே போய் சென்று அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறியது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு உயிர்களை காப்பாற்ற வேண்டுமோ அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி என்பதை அந்த பகுதி மக்களும் மறக்க மாட்டார்கள், தமிழ்நாடு மறந்திருக்காது. ஆனால் இதிலே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அன்றைக்கு நேர்மையாக எங்கள் தலைவர் SIT நியமித்து விசாரணையை நடத்துவதற்கு ஏற்பாடெல்லாம் செய்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில்தான் இவர்களே தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நாங்கள் நியமித்த அதே அதிகாரி தான், எந்த அதிகாரி விட்டு நாங்கள் SIT விசாரணைக்கு போட்டோமோ உத்தரவு போட்டோமோ அதே அதிகாரியை தான் விஜய் இன்றைக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகாரியாக போட்டிருக்கார். ஆக நடுநிலையோடு கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு வேறு ஒன்றும் தேவையில்லை. எந்த அதிகாரிய இன்டெலிஜென்ஸ் என்பது காவல்துறையிலே மிக மிக முக்கியமான ஒரு இடம், அந்த அதிகாரியாக நாங்கள் இதை விசாரிப்பதற்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் யாரை நியமித்தாரோ அவரைத்தான் இன்றைக்கு விஜய் நியமித்திருக்கிறார். ஆக எல்லா வகையான விசாரணையும் ஒழுங்காக நடைபெற்றது. ஆனால் இவர்களே CBI விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள். CBI விசாரணையும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே முதல் குற்றியாக இன்றைக்கு நேற்றைக்கு பேசிய ஆதவ் அர்ஜுனா, அதில் அக்யூஸ்ட் நம்பர் 2 ஒரு அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நேற்றைக்கு சட்டம் தெரியாமல் நீதிமன்ற நடவடிக்கையை புரிந்து கொள்ளாமல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, அந்த வழக்கை ஓய்வு பெற்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியுடைய தலைமையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை சுப்ரீம் கோர்ட் நியமித்து விசாரணைகள் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜயர் ரெண்டு முறை போயிட்டு வந்தார். இவர்களெல்லாம் நேற்றுக்கு பேசிய ஆதவ அர்ஜுனா, ஏ டு புஷி ஆனந்த், ஏ டு ஏ இவர் வந்து புஷி ஆனந்த் ஏ டு முரளி ஒரு நிர்மல் குமார், ஏ த்ரீ ஆதவ அர்ஜுனா பிறகு சேர்க்கப்பட்டார். ஜெகதீஷ் பழனிசாமி, அதாவது அவருடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயனுடைய பொலிட்டிக்கல் அட்வைசரா அவர் வைத்திருக்கிற பிரைவேட் செக்ரட்டரி வச்சிருக்கார். இவர்கள் எல்லாம் அக்யூஸ்டா போடப்பட்டது. உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நியமித்து வழக்கு நடைபெற்று சிபிஐ விசாரிக்கிற போது வழக்கை பற்றி ஒரு அக்யூஸ்ட் அந்த விசாரணையை கெடுக்கிற வகையில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். ஆகவே இது குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்திலே திமுக அமைப்பு செயலாளர் முறையில் நான் இம்ப்ளீட் பெட்டிஷன் இன்றைக்கு தாக்கல் செய்ய போகிறேன்.
1: தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக மறுசீரமைப்பு குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் அந்த கட்சியின் தலைவர் மூனாக்கானா ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது.
3: தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்த திமுக 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. திரு ஸ்டாலின், திரு துரைமுருகன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட மூத்த தலைவர்கள் சொந்த தொகுதிகளிலேயே தோல்வியடைந்தனர். இதையடுத்து திமுகவின் தேர்தல் தோல்விக்கான உண்மையான காரணங்களை ஆராய 36 பேர் கொண்ட 19 கள ஆய்வுக் குழுக்கள் அமைக்கப்பட்டது. அந்த குழுக்கள் தொகுதி வாரியாக ஆய்வு நடத்தி தங்களது அறிக்கையை தலைமையிடம் சமர்ப்பித்தன. இதனையடுத்து திமுகவின் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் எதிர்கால தேர்தல் பணிகளை சீரமைக்கவும் புதிதாக மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவை திரு ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, திருமதி கீதா ஜீவன், திரு எஸ் எஸ் சிவசங்கர் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் திமுக மறுசீரமைப்பு குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் திரு ஸ்டாலின் தலைமையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திரு உதயநிதி, திருமதி கனிமொழி, திரு தங்கம் தென்னரசு, திரு எஸ் எஸ் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் கட்சியின் பல்வேறு அணிகளை மறுகட்டமைப்பு செய்வது, திமுகவின் செயல்பாடுகளுக்கு ஆலோசனை வழங்க சிந்தனை மையம் அமைப்பது, நிரந்தர தேர்தல் மேலாண்மை அமைப்பை உருவாக்குதல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டம் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. இந்த குழு தனது பரிந்துரைகளை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சமர்ப்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் ஓமான், குவைத் நாடுகளுக்கான விமான சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரை தொடர்ந்து மேற்காசிய நாடுகளுக்கு தனது விமான சேவைகளை ஏர் இந்தியா நிறுத்தியிருந்தது. தற்போது போர்ப்பதற்றம் ஓய்ந்திருக்கின்ற நிலையில் ஓமான் மற்றும் குவைத்துக்கான விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு 3 மாதங்கள் சுற்றுலா சென்ற பிரிட்டிஷ் பெண்ணுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய மருத்துவ பிரச்சனை கண்டறியப்பட்டது. அவரது மலத்தில் ஒரு நாடாப்புழு வெளியேறியிருக்கிறது. மருத்துவ பரிசோதனைகளில் முதலில் பெரிய பிரச்சனை எதுவும் தென்படவில்லை. ஆனால் சில மாதங்களில் கடுமையான தலைவலி, பேசுவதில் சிரமம், மயக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றின. பிறகு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட மூளை பரிசோதனையில் 38 ஒட்டுண்ணிகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது.
4: பல ஆண்டுகளாக எவ்வித அறிகுறியும் இல்லாத பிரிட்டன் நாட்டு பெண் ஒருவரின் மூளையில் 38 ஒட்டுண்ணிகள் கண்டறியப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூரோசிஸ்டி சிர்கோசிஸ் எனப்படும் இந்த பாதிப்பு அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலமாக நாடாப்புழுவின் முட்டைகள் உடலுக்குள் விழுங்கப்படும் போது ஏற்படுகிறது. மூளைக்குள் செல்லும் இந்த ஒட்டுண்ணிகள் உயிருடன் இருக்கும் வரை உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஏமாற்றி அறிகுறி ஏதுமின்றி வாழும் திறன் கொண்டவை என நரம்பியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவை இறக்க தொடங்கும் போதுதான் மூளையில் வீக்கம் ஏற்பட்டு கடுமையான தலைவலி அல்லது வலிப்பு போன்ற அறிகுறிகள் வெளிப்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்.
1: தொடர்ந்து அண்மையில் நடந்த நீட் மறுதேர்வில் ஒரு கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை தேசிய தேர்வு முகமை தற்போது ஒப்புக்கொண்டது. மற்றொரு கேள்விக்கு 2 விடைகள் சரியானது. அந்த கேள்விக்கு 2 விடைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்த மாணவர்களுக்கு 4 மதிப்பெண் வழங்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமையின் விடைக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பு, ஆயுஷ் மற்றும் தாதியர் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு தனித்தனியாக நீட் தேர்வு நடத்துவது குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு தற்போது பரிந்துரைகளை வழங்கியுள்ளது.
3: மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுஷ், நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளுக்கு இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு May 3 நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வின் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு கடந்த மாதம் 21 பலத்த பாதுகாப்புடன் மறுதேர்வு நடத்தப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவு குறித்து கல்வி, பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்தி வருகிறது. திரு முகுல் வாஸ்னிக் தலைமையிலான இந்த குழு முன்பு மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் திரு வினீத் ஜோஷி, தேசிய தேர்வு முகமை இயக்குநர் திரு அபிஷேக் சிங், நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். அப்போது ஒரே நாளில் அதிக அளவில் மாணவர்கள் தேர்வு எழுதுவதால் ஏற்படும் நிர்வாக சுமையை குறைக்கவும் முறைகேடுகளை தடுக்கவும் நீட் நுழைவுத் தேர்வை மாநில வாரியாக பல கட்டங்களாக நடத்த நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது. MBBS, ஆயுஷ், நர்சிங் ஆகிய படிப்புகளுக்கு தனித்தனியாக நுழைவுத் தேர்வு நடத்தினால் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் மட்டுமே தேர்வு எழுதுவார்கள் என ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் நீட் தேர்வை ஆன்லைன் அல்லது கணினி வழியாக நடத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. கடந்த மாதம் நடைபெற்ற நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் நடத்தப்பட்டதற்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீட் தேர்வை பல கட்டங்களாக நடத்துவது குறித்து மத்திய சுகாதாரம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சகம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் பதில் தெரிவித்துள்ளனர். அதேபோல MBBS, யுனானி, நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளுக்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதால் அவற்றுக்கு தனித்தனியாக நுழைவுத் தேர்வு நடத்துவது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் தற்போதைய சூழலில் அது சாத்தியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் வசதிகள் இருப்பதை உறுதி செய்த பிறகே கணினி வழி நீட் நுழைவுத் தேர்வை நடைமுறைப்படுத்த முடியும் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். நீட் தேர்வு குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரைகள் குறித்து எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வுகள் மூலம் மருத்துவம் மற்றும் பொறியியல் மாணவர் சேர்க்கை நடைபெறும்போது +2 மதிப்பெண்ணில் 50% மதிப்பளிப்பது குறித்து மத்திய கல்வி அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட 9 கொண்ட குழு பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்லாமல் பயிற்சி மையத்தில் முழுமையாக நேரத்தை செலவிடும் முறைகேட்டை தடுக்க இந்த முறையை கொண்டுவர பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
1: தனியார் மருத்துவ கல்லூரிகளில் வழங்கப்படும் BSc ஃபார்ம் உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புகளுக்கு கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது.
3: தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்று இயங்கி வரும் அரசு தனியார் மருத்துவ கல்லூரிகளில் துணை மருத்துவ படிப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த படிப்புகளுக்கு சுயநிதி தொழிற்கல்லூரிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணயக்குழு தலைவர் கோவிந்தராஜ் தலைமையிலான குழு 2026-27 முதல் 2028-29 வரை 3 கல்வி கட்டணங்களை நிர்ணயம் செய்துள்ளது. கல்வி கட்டணம், மாணவர் சேர்க்கை கட்டணம், சிறப்பு கட்டணம், நூலகம், கம்ப்யூட்டர், விளையாட்டு கட்டணம், பராமரிப்பு கட்டணம் உள்ளிட்ட தொடர் செலவினங்களையும் சேர்த்து கணக்கிடப்பட்டுள்ளது. டிப்ளமோ சுகாதார ஆய்வாளர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் படிப்பிற்கு அரசு ஒதுக்கீட்டில் 35,000 ரூபாயும் நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு 70,000 ரூபாய் எனவும் வழங்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ நர்சிங் பொது பாடத்திற்கு அரசு ஒதுக்கீட்டிற்கு 35,000 ரூபாய் எனவும் நிர்வாக ஒதுக்கீட்டில் 75,000 ரூபாய் எனவும் துணை செவிலியர் மகப்பேறு பட்டய படிப்பு அரசு ஒதுக்கீட்டிற்கு 30,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் 60,000 ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டிப்ளமோ பார்மசி படிப்புக்கு அரசு ஒதுக்கீட்டிற்கு 25,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் என்றும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் BSc நர்சிங், போஸ்ட் BSc நர்சிங் ஆகிய படிப்புகளுக்கு அரசு ஒதுக்கீட்டு கட்டணமாக 60,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டு கட்டணம் 1.20 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிஃபார்ம், BPT, BOT, பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி ஆகிய படிப்புகளுக்கு அரசு ஒதுக்கீட்டு கட்டணம் 50,000 ரூபாய் என்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு கட்டணம் 1 லட்சம் ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை அலைட் ஹெல்த் படிப்புகளுக்கு அரசு ஒதுக்கீட்டில் 50,000, நிர்வாக ஒதுக்கீட்டில் சேரும்போது 1 லட்சம் ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. துணை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் July 7 மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிந்த ஆலை அமைந்துள்ள பகுதியிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவு பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி ஆலையிலிருந்து 300 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். மேலும் பாதுகாப்பு பணிகள் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் தமிழக ஆளுநர் ஆர்வி ஆர்லகர் ஆய்வு செய்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கையில், ஆளுநர் ஆய்வு செய்தார் என்று கூவத்தூர் ஆட்சிக்கால வரலாறு தற்போதைய குதிரைப்பேர ஆட்சியில் மீண்டும் திரும்புகிறது. மதுரை சென்றிருந்த ஆளுநர் ராஜேந்திர ஆர்கலர் தான் நியமன பதவியில் அதுவும் கூடுதல் பொறுப்பில் தமிழ்நாடு ஆளுநராக இருப்பதை மறந்து மக்கள் பிரதி போல் ஆய்வு நடத்தியிருக்கிறார். அரசியலமைப்புக்கும் மாநில உரிமைக்கும் எதிரான இந்த செயலில் ஈடுபட்ட ஆளுநருக்கும் இதை அனுமதித்த ஷோபா மாடல் அரசுக்கும் கடும் கண்டனங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
3: மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர், வைகை ஆற்றை யாரும் சீரமைக்கவில்லை என்றால் ஆளுநர் மாளிகையே நேரடி முயற்சி எடுக்கும் என கூறினார். மேலும் தாம் தங்கியிருந்த அரசினர் சுற்றுலா விடுதியில் மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட அதிகாரிகளை வரவழைத்து ஆலோசனை நடத்தினார். சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் வைகை ஆற்றை பராமரிப்பது குறித்தும் அதில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆட்சியரிடம் கேட்டறிந்தார். மக்கள் குறைதீர்ப்பு, விக்சித் பாரத், ஸ்வச் பாரத் உள்ளிட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாகவும், பள்ளிக் கல்வியை மேம்படுத்துதல், திறன் மேம்பாட்டு உள்ளிட்டவை குறித்தும் கேட்டறிந்தார். இதேபோல மதுரையில் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு ஆகியவை குறித்து காவல் ஆணையரிடம் கேட்டறிந்தார். 2017 அப்போதைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இதுபோன்ற ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய போது திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் தற்போதைய பொறுப்பு ஆளுநர் திரு அர்லேக்கர் அதிகாரிகளுடன் நேரடியாக ஆலோசனை நடத்தியிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி தமது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஆளுநர் மக்கள் பிரதிநிதி போல ஆய்வு நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் அமைப்புக்கும் மாநில உரிமைக்கும் எதிரான செயலில் ஈடுபட்ட ஆளுநருக்கும் இதை அனுமதித்த சோஃபா மாடல் அரசிற்கும் கடும் கண்டனங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டத்திற்கு புறம்பாக பிற கட்சி எம்எல்ஏக்களை பானிக் பையிங் செய்யும் ஆளுங்கட்சி ஆளுநர் நடவடிக்கை எடுத்து விடுவாரோ என்ற பதற்றத்தில் அவரது ஆய்வை அனுமதிக்கிறதா என்றும் திரு உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் ஆய்வு செய்தார் என்ற கூவத்தூர் ஆட்சிக்கால வரலாறு தற்போதைய குதிரை பேர ஆட்சியில் மீண்டும் திரும்புவதாகவும் திரு உதயநிதி விமர்சனம் செய்துள்ளார். ஆளுநரை ஆய்வு செய்யவிட்டு மாநில உரிமைகளை ஆளுங்கட்சி சமரசம் செய்திருப்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மாற்றம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தவர்கள் மாநில உரிமைகளை தாரை பார்க்காமல் ஆளுநர் ஆய்வு செய்யும் நடைமுறையை உடனே தடுத்து நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து, ஏஐ மூலம் வழங்கப்படும் போலியான தீர்ப்புகளை சகித்துக் கொள்ள முடியாது என்று கடும் வேதனை தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் குழு ஒன்றை அமைத்து ஆய்வு செய்ய இந்திய பார் கவுன்சிலுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருவள்ளூர் அருகே ஏரியை ஆக்கிரமித்து பயிரிட்டிருந்த நெற்பயிரை அதிகாரிகள் ஏசிபி யந்திரத்தின் மூலம் அழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
0: ஈக்காடு கிராமத்தில் சுமார் 356 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரியை 40 ஆண்டுகளாக 50க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆக்கிரமித்து செங்கல் சூளை மற்றும் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஏரியை ஆக்கிரமித்து யாரும் பயிர் செய்யக்கூடாது எனவும், ஏரியை தூர்வாரி அதிக அளவிலான நீரினை சேமித்து வைக்க அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் வருவாய்த்துறையினர் 3 ஆண்டுகளுக்கு முன்பே தெரிவித்தனர். இந்நிலையில் ஜேசிபி இயந்திரத்துடன் அங்கு சென்ற அதிகாரிகள் விவசாயிகள் பயிரிட்டிருந்த நெற்பயிரை அழிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி விவசாயிகள் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும் வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் நெற்பயிர் அறுவடை செய்யும் வரை அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு விவசாயம் செய்ய மாட்டோம் என்றும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இதனை மனுவாக எழுதி தருமாறு கூறி அங்கிருந்து சென்றனர். விவசாயம் செய்ய தங்களுக்கு மாற்று நிலம் தருமாறு தமிழக அரசுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: தொடர்ந்து, பீகாரில் நடைபெறவுள்ள பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியின் இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடையில் நடந்த மேகா ஊழல் தொடர்பாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன.
0: வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் அளித்த நகைகளில் ஒரு பகுதி மற்றும் நன்கொடையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் திருடப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 80 லட்சம் ரூபாய் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து சமாஜ்வாதி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் திரு மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த நிதி முறைகேட்டில் முக்கிய நபர்கள் உள்ளிட்ட பலர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் திட்டமிட்டதை சாதாரண ஊழியர்கள் மூலம் நிகழ்த்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சுதந்திரமான அமைப்பின் மூலம் ராமர் கோயில் முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச அரசு அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு ஒரு கண் துடைப்பு நாடகம் என்றும் அது எஞ்சியுள்ள ஆதாரங்களை அழிக்கவும் உயர்தலைகளை பாதுகாக்கவும் தான் பயன்படும் என்றும் திரு வேணுகோபால் தெரிவித்துள்ளார். 100 கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதன் மூலம் இந்து மத நம்பிக்கை, மதம் மற்றும் வாழ்க்கை முறைக்கு மாபெரும் துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த முறைகேடு குறித்து பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்தாமல் அதனை புதைக்க முயற்சிப்பது கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இழைக்கும் துரோகம் என்றும் திரு வேணுகோபால் குறிப்பிட்டுள்ளார். ராமர் கோயில் நிதி முறைகேடு தொடர்பாக வாகன ஓட்டிகள், அலுவலர்கள் மட்டுமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், அப்பட்டமான கொள்ளைக்கு பின்புலமாக இருந்த அதிகார நிலை இதுவரை தொடக்கூடப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். முறைகேடுகளை மறைக்க 7-8 மாத கால கண்காணிப்பு கேமரா பதிவுகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எந்த வாக்காளரின் பெயரை நீக்க வேண்டும், எந்த வாக்காளரின் பெயரை சேர்க்க வேண்டும் என்பது தெரிந்த பிரதமருக்கு ராமர் கோயில் நிதி முறைகேடு குறித்து தெரியாது என்பதை ஒருவரும் நம்ப மாட்டார்கள் என்று ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை பிரதமர் பாதுகாப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
1: இனி சென்னையில் தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு இன்று 1200 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,09,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 180 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,700 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லற வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் என்று, கிராம் 260 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
5: வணிக போட்டியாளர்களுக்கு எதிரான நடைமுறைகளுக்காக கூகுள் நிறுவனத்தின் உரிமையாளருக்கு விதிக்கப்பட்ட 4.7 பில்லியன் டாலர்கள் அபராதத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2018 ஐரோப்பிய ஆணையத்தால் விதிக்கப்பட்ட இந்த அபராதத்தை ரத்து செய்யக்கோரி கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ஐரோப்பிய நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அடுத்த சில ஆண்டுகளில் பல்வேறு நிறுவனங்கள் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ள 17 லட்சம் செயற்கைக்கோள்கள் ஒளியியல் வானியலுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் விளைவுகளை கொண்டிருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஐரோப்பிய தென்னக ஆய்வகத்தின் இந்த ஆய்வு சுற்றுப்பாதையில் இவ்வளவு அதிகமான பெரிய மற்றும் மிக அதிக பிரகாசம் கொண்ட பொருட்கள் இருப்பதால் பூமியிலிருந்து தொலைநோக்கிகள் மூலம் பிரபஞ்சத்தை ஆராயும் திறனை நாம் இழக்க நேரிடலாம் என்று கூறுகிறது.
1: உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் குறைந்தது 27 பேர் இறந்தார்கள், அதிகமானோர் காயமடைந்தார்கள், 130 கட்டிடங்கள் சேதமடைந்தன. இந்த ஆண்டில் ரஷ்யா கீவில் நடத்தியிருக்கும் ஆக மோசமான தாக்குதல் அது என்று கூறப்படுகிறது. இரவோடு இரவாக ரஷ்யா கிட்டத்தட்ட 70 ஏவுகணைகளையும் 500 ஆளில்லா வானூர்திகளையும் பாய்ச்சியதாக உக்ரைனின் ஆகாயப்படை தெரிவித்தது.
6: நேற்று இரவு பல இடங்களில் தீப்பிடித்திருப்பதை எங்கள் குழுவினர் பார்த்தனர். இரவு முழுவதும் குறைந்தது 10 முறை கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கான சத்தங்களை கேட்டதாக விவரித்துள்ளனர். இங்கு இருந்த கட்டடங்கள் அதிர்ந்தன. ஏவுகணைகளை இடைநிறுத்தி அளிப்பதற்கு தேவையான ஆயுதங்கள் போதியளவில் இல்லாததால் தற்போது சிக்கலை எதிர்கொள்வதாக யுக்ரைன் பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே யுக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலிமைப்படுத்த கூடுதல் உதவி தேவை என்ற கோரிக்கைகள் மீண்டும் எழுந்திருக்கின்றன. இது ஒருபுறம் இருந்தாலும் யுக்ரைன் நீண்ட தூர ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவிற்குள்ளே இருக்கும் இலக்குகள் மீதும், 12 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட கிரைமியாவில் உள்ள இடங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விளாடிமிர் புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த தாக்குதல்களை நடத்தியது.
1: தொடர்ந்து மறைந்த முன்னாள் ஈரானிய உச்சத்தலைவரின் இறுதி சடங்குக்கு பிறகு அமெரிக்கா ஈரானிடையே அடுத்த சுற்று சமாதான பேச்சு நடைபெறும் என்று சமரச பேச்சாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கோர்முஸ் நீரிணியை மீண்டும் திறப்பது, போரை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவற்றையொட்டி பேச்சு நடந்தது. ஈரானின் அணுசக்தி திட்டம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை. இடைக்கால சண்டநிறுத்த உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் மீறப்படுகிறதா என்பதை ஆராயப்போவதாக ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் ஈரான் குறிப்பிட்டது. லெபனானில் சண்டை முடிவுக்கு வர வேண்டும், அந்த நாட்டின் தெற்கு பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக கூறுகிறது. ஜூலை 9 முன்னாள் ஈரானிய உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியின் உடல் அடக்கம் செய்யப்படும். அவர் பிப்ரவரி 28 கொல்லப்பட்டிருந்தார். கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் அவரது மகனும் தற்போதைய தலைமை மதகுருவுமான முஸ்தபா கொமேனி பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 அன்று நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து இருதரப்புக்கும் இடையே வெடித்த போராடது தற்போது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதையடுத்து கொல்லப்பட்ட தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனிக்கான இறுதி சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்குகின்றன. மேலும் வரும் ஜூலை 9 அன்று அவரது உடல் ஈரானின் மசாத் நகரத்தில் அடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானில் நடைபெறவுள்ள கொமேனியின் இறுதி சடங்கில் பங்கேற்க ஈரானிய தலைமை மதகுருவின் இந்தியாவுக்கான பிரதிநிதி அயத்துல்லா ஹகீம் இலாகி டெல்லி விமானத்திலிருந்து விமானம் மூலம் தெஹ்ரானுக்கு புறப்பட்டு சென்றார். அப்போது கமேனியின் இறுதி சடங்கில் அவரது மகனும் தற்போதைய ஈரானின் தலைமை மதகுருவுமான அயத்துல்லா முஸ்தபா கொமேனி பாதுகாப்பு காரணங்களால் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவித்தார். இதுபற்றி செய்தியாளர்களிடம் அவர் உரையாற்றுகையில், நான் கடந்த வாரம் ஈரானுக்கு சென்றிருந்த போது முஸ்தபாவை சந்தித்த என் நண்பர்கள் சிலரை சந்தித்தேன். அவர் வெளியே வந்து மக்களை சந்திக்க விரும்புவதாக கூறினார்கள். ஆனால் அவர் வெளியே வருவதற்கு பாதுகாப்பு படையினர் அனுமதி வழங்கவில்லை. மேலும் அது மிகவும் ஆபத்தானது, அவருக்கு தங்களால் போதுமான பாதுகாப்பு வழங்க முடியாது என்று கூறினார்கள். எனவே இறுதி சடங்கில் அவர் பங்கேற்க மாட்டார் என்று நினைக்கிறேன் என்று குறிப்பிட்டார். முன்னதாக கொமேனியின் இறுதி சடங்கில் லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வழக்கமாக ஈரானின் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் தலைமை மதகுருவின் தலைமையில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு 8 ஆகியும் சுகாதார அமைப்புகள் இன்னமும் சீரமைக்கப்படாததால் போர்க்கால காயங்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான காயங்களால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான காசா மக்கள் வெளிநாடுகளில் மருத்துவ சிகிச்சைகளுக்கு செல்ல இன்னமும் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. அவ்வாறு காத்திருந்த 300 பேர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 15,000 பேர் அனுமதிகளுக்காக காத்திருப்பதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
7: பெரும்பாலான நாடுகள் இத்தகைய கொடூரமான பேரழிவுக்கு பிறகு எதிர்வினையாற்ற தடுமாறியிருக்கும். குறிப்பாக பல ஆண்டு காலமாக நிலவிய அரசியல் ரீதியிலான ஊழல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த வெனிசுவேலா இதற்கு தயாராக இல்லை. ஆனால் அந்நாட்டு மக்கள் பலர் முன்வந்து உதவுகிறார்கள். மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உதவிகளை வழங்க டிரக்குகளில் தன்னார்வலர்கள் பலரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்த கட்டுமான தொழிலாளர்கள். வெனிசுவேலா மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளது. காணாமல் போனவர்களை கண்டறியவும் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருப்பவர்களை உயிருடன் மீட்க முயற்சிப்பவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வதற்கும் வந்துள்ளோம் என்று ஜான் பியர் ரென்ஹெல் கூறுகிறார். உயிருடன் இதில் சிக்கியுள்ளவர்களை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிறதா? ஆம், ஒவ்வொரு வினாடியும் மிகவும் முக்கியமானது என்று இவர் கூறுகிறார். இது போன்ற தருணங்கள் தான் நம்பிக்கையை தருகின்றன. கீபர் முரான் என்ற 3 சிறுவன் 6 பிறகு ஜோர்டானிய மீட்பு குழுவினரால் இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து மீட்கப்பட்டார். மருத்துவமனையில் உள்ள அவரது உடல்நிலை தற்போது சீராகி வரும் நிலையில் அவரது உறவினர் ஆண்ட்ரினா அருகிலேயே இருக்கிறார். அவருக்கு ஒரு எலும்பு முறிவு கூட இல்லை. கை கால்களில் சில கீரல்கள் மட்டுமே உள்ளன. எனக்கு செல்லமாக முத்தம் கொடுக்கிறார். என்னிடம் பேசுகிறார். எங்கே வலிக்கிறது என்பதையும் சொல்கிறார். சிறுவனின் தாயார் ஆனா லூஸ் உயிருடன் மீட்கப்படுவார் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறுகிறார். ஆனால் ஆயிரக்கணக்கானோருக்கு மோசமான அச்சங்கள் உண்மையாகிவிட்டன. இவர் 44 தஹீனா லூனா என்ற பெண்ணின் தாயார். இதயம் நொறுங்கி போய்விட்டது. இடிந்து விழுந்த இடத்திலிருந்து நான் ஒரு வினாடி கூட நகரவில்லை என்கிறார் டிபிசே. 6 நாட்களுக்கு பிறகு தஹீனாவின் உடல் மீட்கப்பட்டதாக அவரது தந்தை கிளமென் பிபிசியிடம் கூறினார்.
8: அவர்கள் இடிபாடுகளை அகற்றி உடலை வெளியே கொண்டு வந்த போது அது ஒரு திகில் படம் போல இருந்தது. அந்த உடல் எங்கள் குடும்பத்தை சேர்ந்ததா இல்லையா என்று பார்க்க வேண்டியிருந்தது. அதே சமயம் அவர்களை கண்டறிவது நல்லதா இல்லையா என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை.
7: அலைச்சறுக்கு வீராங்கனையும் சமூக செயல்பாடுகளில் தீவிரமாக பங்கேற்பவருமான தஹீனாவுக்கு 14 வயதான சலேன் என்ற மகளும் 21 வயதான ஜோனத்தன் என்ற மகனும் உள்ளனர். வடக்கு வெனிஸ்வேலாவில் 1000கணக்கானோர் வீடற்றவர்களாகி உள்ளனர். அதைவிட பலர் அடிப்படை தேவைகளுக்காக நிதி உதவியை நம்பியுள்ளனர். இது சிறிய அளவிலான உணவை வாங்குவதற்கான வரிசை. இந்த பேரிடர்கள் நிகழ்வதற்கு முன்பிருந்தே இந்த நாடு கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்தது. மக்களில் ஏறக்குறைய 1/4 பகுதியினர் வாழ்க்கையை வாழ்வதற்கே மனிதாபிமான உதவிகளை சார்ந்திருந்தனர். மிகப்பெரிய உலகளாவிய முயற்சி இல்லாமல் இந்நாடு மீண்டு எழுவது கடினமானது என்பது தெளிவாக தெரிகிறது. அது இழந்துள்ளவற்றை மீண்டும் கட்டி எழுப்ப பல ஆண்டுகள் ஆகலாம்.
1: தொடர்ந்து தாய்வான் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை மிக கவனத்துடன் கையாளுமாறு சீனா அமெரிக்காவை கேட்டிருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் பேசிய போது இதனை தெரிவித்திருக்கிறார். தாய்வான் விவகாரத்தில் ஒரு சிறு வேறுபாடும் அமெரிக்க சீன உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்திவிடும் என்று வாங் எச்சரித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்த போது ஏற்பட்ட இணக்கங்களை நடைமுறைப்படுத்துவது பற்றி வெளியுறவு அமைச்சர்கள் கலந்துரையாடியிருக்கிறார்கள். அமெரிக்காவும் சீனாவும் பதற்றம் உண்டாக்கும் செயல்களை குறைத்துக் கொண்டு ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று வாங் தெரிவித்தார். கலந்துரையாடல் ஆக்ககரமாக அமைந்ததாக இரு அமைச்சர்களும் தெரிவித்தார்கள். அமெரிக்க சீன உறவில் தாய்வான் ஒரு முக்கிய அங்கம் என்று அதிபர் ஷி முன்னதாக கூறியிருந்தார். அதனை தவறாக கையாள்வது சண்டையில் போய் முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். தாய்வானுக்கு ஆயுதம் விற்கும் $14 பில்லியன் மதிப்புள்ள மிகப்பெரிய திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக மார்கோ ரூபியோ கூறியிருக்கிறார். தாய்வான் ஆயுதங்களுக்காக அமெரிக்காவை பெரிதும் நம்பியிருக்கின்ற நாடாக இருக்கிறது. வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து 8 நாட்களாக இடிபாடுகளில் சிக்கியிருந்த ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். கேனன் கில் என்ற பாதுகாப்பு ஊழியரே மீட்கப்பட்டிருக்கிறார். நடுக்கத்தின் போது அவர் மாடி வாகன நிறுத்துமிடத்தின் அடித்தளத்தில் இருந்த சிறிய கொங்கிரீட் சாவடிக்குள் இருந்துள்ளார். மீட்பு குழுவினர் அவரை அடையாளம் கண்டு 100 மணித்தியாலங்களுக்கு மேலான கடுமையான போராட்டத்துக்கு பின்னரே பத்திரமாக வெளியே கொண்டு வந்தார்கள். சிலி நாட்டு தீயணைப்பு வீரர் ஒருவர் இது தனது வாழ்நாளில் எதிர்கொண்ட மிகவும் சிக்கலான மற்றும் தொழில்நுட்ப ரீதியான கடினமான மீட்பு பணி என்று விவரித்துள்ளார். வெனிசுலா, சிலி, கோஸ்டரிக்கோ, எல்சல்வடோர், மெக்சிகோ, போர்த்துகல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கூட்டு மீட்பு குழுவினர் நடவடிக்கைகளில் தொடர்ந்து அங்கு ஈடுபட்டு வருகிறார்கள்.
7: காசாவின் மருத்துவர்களுக்கு இந்த ஒரு காகித துண்டுதான் கடைசி சிகிச்சை நம்பிக்கை. இது நோயாளி மருத்துவ சிகிச்சைக்காக இங்கிருந்து வெளியேற்றப்படுவதற்கான ஒரு பரிந்துரை கடிதமாகும். காசாவில் சிகிச்சை பெற முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட 1000கணக்கானோர் வெளிநாடுகளில் சிகிச்சை பெறும் வாய்ப்பு கிடைக்க மாத கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்காக அவரது மகனின் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சைக்காக 14 வயதான முவாத் அவர்களில் ஒருவர். தங்கள் வீட்டின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் துண்டிக்கப்பட்ட அவரது காலுக்கும் முதுகுத்தண்டு புற்றுநோய்க்கும் அவருக்கு சிகிச்சை தேவைப்படுகிறது. போருக்கு பிறகும் தன் மகனின் உயிரை காக்க அவரது தாய் தொடர்ந்து போராடி வருகிறார். இப்போது வரை நாங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறோம். இம்மகனின் உடல்நிலையை புரிந்து கொள்ளும் மருத்துவர்கள் அல்லது அதற்கான மருந்துகள் இல்லை. அவனை கருணையோடு பார்க்க ஒட்டுமொத்த உலக நாடுகளிடம் வேண்டுகிறேன். அவனது குழந்தை பருவமே அழிந்துவிட்டது. போர் நிறுத்தம் ஏற்பட்டு 8 மாதங்களாகியும் காசாவின் சுகாதார கட்டமைப்பு இன்னும் சீர்குலைந்தே உள்ளது. மோசமடைந்த மருத்துவமனைகள் இன்னும் பழுது பார்க்கப்படவில்லை. மருத்துவ சிகிச்சைக்கு வெளிநாடு அனுப்பப்பட வேண்டியவர்களின் நீண்ட பட்டியல் ஒரு நெருக்கடியின் அறிகுறி என்றும் சில மருத்துவ விநியோகங்களை இஸ்ரேல் இன்னும் கட்டுப்படுத்தி வருகிறது என்றும் உதவி அமைப்புகள் தெரிவிக்கின்றன.
9: தொடர்ச்சியாக சிறுநீரக டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு தற்போது மருத்துவமனைகள் அந்த சிகிச்சையை மட்டுப்படுத்தி வழங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு ஒருமுறை சிகிச்சை பெற வேண்டியவருக்கு இப்போது வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே இந்த சிகிச்சை கிடைக்கிறது. காரணம், மருத்துவமனைகளில் அதற்கான போதிய வசதிகள் இல்லை. புற்றுநோயாளிகளுக்கும் இதே நிலைதான்.
6: மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறைகள் குறித்து இஸ்ரேலிடம் கேட்கப்பட்ட போது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து சக்கரை நாற்காலிகள், புற்றுநோய் மருந்துகள், எக்ஸ்ரே மற்றும் டயாலிசிஸ் இயந்திரங்கள் உள்ளிட்ட 17,000 டன் மருத்துவ உதவிகள் காசாவுக்குள் சென்றுள்ளதாகவும் சர்வதேச உதவி அமைப்புகள் சமர்ப்பித்த அனைத்து மருந்து கோரிக்கைகளுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அது தெரிவித்தது. அமினா அபு அல் காசை சிகிச்சைக்கு வெளிநாடு அனுப்ப மருத்துவர்கள் பரிந்துரைத்த போது அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக உணர்ந்ததாக அவரது மகன் சபா கூறினார்.
10: எந்த நேரத்திலும் கடவுள் அவரை அழைத்துக் கொள்ளக் கூடும் என்பது எங்களுக்கு தெரியும். அதே வேளையில் எந்த நேரத்திலும் அதிசயம் நிகழலாம் என்பதும் எங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு எல்லையை கடந்து செல்லும் பயணத்திற்கு தயாராகுங்கள் என்கிற அழைப்பு வரக்கூடும் என்பதும் எங்களுக்கு தெரியும்.
6: ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பம் அவருக்கான சிகிச்சையிட நியமனம் மற்றும் பல கட்ட பாதுகாப்பு சோதனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று செய்தி கிடைக்க காத்திருந்தது.
10: நீண்ட காலம் காத்திருந்தோம், ஆனால் எந்த பதிலும் இல்லை. என் அம்மா சில வாரங்களுக்கு முன்பு இறந்தார். அவர் இறந்து 2 வாரங்களுக்கு பிறகு அவருடைய ஆவணங்கள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கும் மருத்துவமனையின் தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்தது.
6: காசாவில் இருந்து வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற காத்திருந்தவர்களில் 300 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்சம் அவர் அமைதியடைந்து விட்டார் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றும், காசாவில் உள்ள ஒரு நோயாளி உலகின் பிற பகுதிகளில் உள்ள நோயாளிகளிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவர் என்பதை இது உணர்த்துகிறது என்றும் சபா எங்களிடம் தெரிவித்தார்.
1: தொடர்ந்து ஜப்பானின் பசிபிக் கடலோர பகுதியில் சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி அலைகளால் 2 மில்லியனுக்கு அதிகமான கார்கள் சேதமடையக்கூடும் என்று புதிய ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பேரிடரால் பாதிக்கப்படுவோருக்கு இலவச வாடகை வாகனங்களை வழங்கும் ஜப்பானிய கார் பகிர்வு சங்கம் இந்த ஆய்வை மேற்கொண்டது. சுனாமியால் கார்கள் அடித்து செல்லப்படலாம், அல்லது வெள்ளத்தில் மூழ்கலாம், அல்லது பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படலாம் என்று அது தெரிவித்தது. 2011 ஏற்பட்ட பேரழிவுக்கு பிறகும் 2024 நோட்டோ தீபகற்ப நடுக்கத்துக்கு பிறகும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அமைப்பு வாகனங்களை வழங்கியது. அதேபோன்ற பெரிய நடுக்கம் மீண்டும் ஏற்பட்டால் தற்போதுள்ள வளங்கள் போதாது என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. அதிகமான வாகனங்களையும் அரசாங்கத்தின் நிதி ஆதரவையும் பெற வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அது வலியுறுத்துகிறது. ஜப்பானிய அரசாங்கம் அடுத்த 30 ஆண்டுகளில் நன்காய் பள்ளத்தாக்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக ஏற்கனவே எச்சரித்துள்ளது. ஹொங்கொங்கில் காவல்துறை அதிகாரி போல் நடித்து ஓய்வு பெற்ற 5 மூதாட்டிகளிடம் பணம் பறித்த கும்பலைச் சேர்ந்தவர் என்ற சந்தேகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு 19 வயது. 67 வயதுக்கும் 74 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த 5 மூதாட்டிகள் சுமார் 1.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அவர்களில் ஆக அதிகமாக ஒருவர் சுமார் 385,200 அமெரிக்க டாலரை பறிகொடுத்தார் என்று கூறப்பட்டது. மோசடியில் ஏமாந்த ஒரு மூதாட்டி காவல்துறை அதிகாரி என்று சொல்லிக் கொண்ட ஒருவர் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக தெரிவித்தார். ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும், வைப்புத்தொகை கட்ட வேண்டும் என்று அவர் கூறியதாக மூதாட்டி தெரிவித்தார். மோசடி கும்பல் கைதான ஆடவரை காவல்துறை அதிகாரி போல் நடிக்கச் சொல்லி மூதாட்டிகளை சந்திக்க அனுப்பியது. அவரும் போலி ஆவணங்களை வைத்து மூதாட்டிகளை தாம் காவல்துறை அதிகாரி என்று நம்ப வைத்துள்ளார். அவர்களை மிரட்டி பணமும் பெற்றார். குற்றம் அவருக்கு அதிகபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படலாம். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடந்த விமான விபத்தில் சம்பந்தப்பட்ட விமானிக்கு தற்கொலை எண்ணம் இருந்ததாக தற்போது தெரிவிக்கப்படுகிறது. சீன அதிகாரிகள் அந்த தகவலை வெளியிட்டுள்ளார்கள். விமானிக்கு 66 வயது, அவரது பெயர் லியூ. அவருக்கு மனநல சிக்கல் இருந்ததாக கூறப்பட்டது. அவர் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு மனக்கவலை இருந்தது. லியூ தற்கொலை தொடர்பாக தமது நாட்குறிப்பில் எழுதியிருந்தார் என்று பெய்ஜிங்கின் சவாங் மாவட்ட அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விபத்து கடந்த வெள்ளிக்கிழமை நடந்தது. விமானம் பெய்ஜிங்கின் ஆக உயரமான கட்டிடத்தில் மோதியது. சிட்டி டவர் என்ற அந்த கட்டிடத்தின் உயரம் 528 மீட்டர் ஆகும். அது 108 மாடிகளை கொண்டது. விபத்தில் 11 பேர் காயமடைந்தார்கள். விமானி உயிரிழந்தார். தாய்லாந்தின் முக்தாகான் மாகாணத்தில் யாத்திரை மேற்கொண்டிருந்த பிக்குகள் குழுவின் மீது 11 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற பிக்கப் வாகனம் மோதியதில் 8 பிக்குகள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். முக்தாகான் மாகாணத்தில் உள்ள கோவிலில் இருந்த உபோன் ரட்சாதனி மாகாணத்தில் உள்ள மற்றொரு கோவிலுக்கு 34 பிக்குகள் மற்றும் 5 பொதுமக்கள் யாத்திரை மேற்கொண்டார்கள். இந்த குழுவின் மீது 11 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற பிக்கப் வாகனம் மோதியதில் 5 பிக்குகள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மேலும் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்கள். இந்த பத்தில் மொத்தம் 22 பிக்குகள் மற்றும் ஒரு பொதுமகன் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 4 பேர் ஆபத்தான் நிலையில் உள்ளதாக முக்தாகான் மாகாண ஆளுநர் வெராயன் புனராத் தெரிவித்திருக்கிறார். சிறப்பு தேவைகள் கொண்ட அந்த 11 வயது சிறுவன் தனது வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் கெப் வாகனத்தை எடுத்துக்கொண்டு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் ஓட்டிச் சென்ற நிலையிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. சிறுவன் கடும் அதிர்ச்சியில் இருப்பதால் அவரிடம் இன்னமும் விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜப்பானின் நகோயா நகரத்தின் அஞ்சலகத்தில் கரடிய விரட்டும் திரவத்தை ஒருவர் தெரியாமல் பீச்சியதில் 8 பேர் பாதிக்கப்பட்டார்கள். சம்பவம் நேற்று நடந்தது. திரவத்தால் அவர்களுக்கு உடல்ல குறைவு ஏற்பட்டது. அவர்களில் 5 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். யாருக்கும் கடுமையான காயமோ தீவிர உடல்ல பாதிப்போ ஏற்படவில்லை என்று தீயணைப்புத்துறை தெரிவித்தது. திரவத்தை பீச்சியவர் வெளிநாட்டவர், அதை தவறுதலாக கையாண்டு விட்டதாக அவர் காவல்துறையிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அவரது பெயர் வெளியிடப்படவில்லை. ஜப்பானில் கரடி தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. ஏப்ரல் 1 முதல் இதுவரை குறைந்தது 5 பேர் இந்த தாக்குதல்களால் உயிரிழந்து போனார்கள். கடந்த ஏப்ரல் முதல் இந்த ஆண்டு மார்ச் வரை 13 பேர் கரடி தாக்குதலில் இறந்தார்கள். இங்கிலாந்தில் முதல் முறையாக கருப்பை புற்றுநோய்க்கான புதிய மற்றும் சிறப்பான மருந்து நோயாளிகளுக்கு கிடைக்கிறது. இது உடலுக்கு குறைவான பாதிப்பை ஏற்படுத்தி நோயாளிகளின் ஆயுட்காலத்தை நீடிக்க உதவுவதாக கூறப்படுகிறது. இந்த மருந்தானது 2024 முதல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது.
9: பேட்ரிசியா ஹில்லுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு கருப்பை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் அவர் பல கட்டங்களாக கீமோ தெரப்பி சிகிச்சை எடுத்துக் கொண்டார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவர் இந்த புதிய மருந்தை எடுத்துக் கொள்ள தொடங்கிய நிலையில் அவர் பெரிய அளவில் மாற்றத்தை உணர்வதாக கூறுகிறார்.
11: இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் என்னால் திரையரங்கு, உணவகங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று எனது குடும்பத்தினர், நண்பர்கள் என அனைவருடனும் இயல்பாக நேரம் செலவிட முடிகிறது.
9: அப்படியானால் எளிமையான இந்த சிகிச்சை எவ்வாறு வேலை செய்கிறது? இங்கே சிவப்பு நிறத்தில் இருப்பது ஒரு ஆன்டிபாடியுடன் இணைக்கப்பட்ட வீரியமிக்க கீமோ தெரப்பி மருந்தாகும். இவை நோயாளிக்கு செலுத்தப்படும் போது அந்த மருந்து புற்றுநோய் செல்களை தேடி கண்டறிந்து அவற்றின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டு உள்ளே உறிஞ்சப்படுகிறது. இதன் மூலம் அம்மருந்து நேரடியாக புற்றுநோய் செல்களை சென்றடைகிறது. புற்றுநோய் செல்லுக்குள் சென்றதும் அந்த ஆன்டிபாடி மருந்து கரைந்து வீரியமிக்க கீமோ தெரப்பி மருந்தை வெளியேற்றுகிறது. இது புற்றுநோயை அழிப்பதோடு உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஏற்படும் பக்க விளைவுகளையும் குறைக்கிறது. வழக்கமான கீமோ தெரப்பி சிகிச்சையை விட இந்த மருந்து நோயாளிகளின் ஆயுட்காலத்தை சுமார் 4 மாதங்கள் வரை நீட்டிக்கிறது.
12: இந்த மருந்து பயன்பாட்டிற்கு கிடைப்பது குறித்து அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது நீண்டகால காத்திருப்புக்கு பின் கிடைத்துள்ளது. நோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தற்போதுள்ள கீமோ தெரப்பியை விட சிறந்த மருந்துகளை கண்டறிய கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் தீவிர ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இறுதியாக இந்த நோயாளிகளின் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய ஒரு மருந்து இப்போது கிடைத்துள்ளது. மேலும் இந்த சிகிச்சையை நோயாளிகளின் உடல் நன்கு ஏற்றுக்கொள்கிறது. வழக்கமான கீமோ தெரப்பியை விட இந்த சிகிச்சை முறை எளிதாக இருப்பதாக கருதுகிறார்கள்.
9: இங்கிலாந்தில் மட்டும் ஆண்டுக்கு 400 பெண்கள் வரை இந்த புதிய சிகிச்சையால் பயனடையக்கூடும் என்று நம்பப்படுகிறது.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், தமிழ்நாடு பிரீமியர் லீக் August 4 முதல் தொடங்குகிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் நடத்தும் புகழ்பெற்ற DNPL T20 கிரிக்கெட் தொடரின் 10வது சீசன் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டுக்கான DNPL 2026 தொடர் August 4 முதல் August 28 வரை 2 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற மகளிருக்கான 20-20 உலகக்கிண்ண தொடரின் 2வது அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியை 40 ஓட்டங்களால் வீழ்த்தி இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் 32 அணிகளுக்கான நோக் அவுட் சுற்றில் அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி அபார வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. குரேஷியாவுக்கு எதிராக போர்த்துக்கல் அடி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறது.
0: லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெற்ற போட்டியில் ஆட்டத்தின் தொடக்க முதலே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஸ்பெயின் அணி 3 கோல் அடித்தது. ஆஸ்திரிய அணி வீரர்களால் எவ்வளவோ முயன்றும் கோல் அடிக்க முடியவில்லை. இதையடுத்து ஸ்பெயின் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது.
1: தொடர்ந்து பொஸ்னியா அணியுடன் நடந்த ரவுண்ட் ஆஃப் 32 ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் வென்ற அமெரிக்கா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் நுழைந்துள்ளது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் விளையாட போலந்து நட்சத்திரம் இகா செவியடக் தகுதி பெற்றிருக்கிறார். சென்னையில் நடந்த சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் 97வது கிராண்ட் மாஸ்டராக கர்சவர்தன் வெற்றி பெற்றிருக்கிறார். ரோரோ முரசு கொட்ட ரசிகர்களின் முழக்கம் எதிரொலிக்கிறது. எங்கும் படகோட்டுவது போல் பாவனை, போர் தொடுப்பது போன்ற உணர்வு. அதுதான் நோர்வேயின் வக்கிங் ரோ இந்த ஆண்டு உலக கிண்ணத்தின் போது தொடங்கி உலகத்தை வியக்க வைத்திருக்கிறது. நோர்வே மக்கள் தேசிய கால்பந்து அணிக்கு ஆதரவு தெரிவிக்க அவ்வாறு செய்ய தொடங்கியுள்ளார்கள். ரசிகர்களால் தொடக்கி வைக்கப்பட்டது இப்போது கால்பந்து அணியும் சேர்ந்து செய்கிறது. நோர்வேயிலும் மற்ற நாடுகளிலும் மக்கள் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். எப்படி இது தொடங்கியது? அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் நோர்வே அணி அதன் முதல் ஆட்டத்தில் விளையாட இருந்தது. அதனை முன்னிட்டு சில நோர்வே ரசிகர்கள் மின்படிக்கட்டில் சென்று கொண்டிருந்த போது அங்கு உட்கார்ந்து படகோட்ட தொடங்கினார்கள். ரோரோ என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் மின்படிக்கட்டில் பயணம் செய்தார்கள். அந்த அபூர்வமான காட்சியை கண்ட அமெரிக்க செய்தியாளர் ஒருவர் காணொளியாக எடுத்து அதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். காணொளி தீபோல் பரவியது. விரைவில் உலகம் முழுக்க ரோரோ என்ற ஒரே ஒலிதான் வைக்கிங் காலத்து வீரர்கள் போல் நோர்வே ரசிகர்கள் காட்சி அளித்ததாக காணொளியை எடுத்தவர் குறிப்பிட்டிருக்கிறார். விளையாட்டு அரங்குகளில் நோர்வே ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஒன்றாக வக்கிங் ரோவை செய்தார்கள். குழுச்சுற்றின் போது செனகளுடன் பொருதிய ஆட்டத்தில் வெற்றி கண்ட நோர்வே அணி ரசிகர்களுடன் வக்கிங் ரோவில் முதல் முறையாக கலந்து கொண்டது. அணித்தலைவர் மார்டின் ஒரகார்ட் கொண்டாட்டத்தை வழிநடத்தினார். அதன் பிறகு ஐவரி கோஸ்டுடன் பொருதிய ஆட்டத்துக்கு பிறகும் அணி வக்கிங் ரோவை வழிநடத்தியது. வக்கிங் ரோ இப்போது நோர்வே நாடாளுமன்றம் வரை சென்றிருக்கிறது. தேசிய அணி மீது நோர்வே மக்கள் கொண்டிருக்கும் பெருமையை வெளிக்காட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வக்கிங் ரோவில் ஈடுபட்டார்கள். 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உலக கிண்ண போட்டிக்கு நோர்வே தகுதி பெற்றதால் நாடே ஒன்று கூடி மகிழ்ச்சியில் திளைக்கிறது. சிறுவர்கள் முதல் மூத்தோர் வரை அனைவரும் வக்கிங் ரோவை செய்கின்றார்கள். பாலர் பள்ளிகளிலும் முதியோர் இல்லங்களிலும் கொண்டாட்டங்கள் களைகட்டுகின்றன. சமூக ஊடகங்களில் அந்த காணொளிகள் பரவுகின்றன. இணையவாசிகளின் மனங்களை உருக வைக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 383.21 ரூபாய் இந்திய பிரமதியில் 108.95 ரூபாய் ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.96 ரூபாய் இந்திய பிரமதியில் 95.23 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 417.10 ரூபாய் இந்திய பிரமதியில் 118.61 ரூபாய் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 447.42 ரூபாய் இந்திய பிரமதியில் 127.24 ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.34 ரூபாய் இந்திய பிரமதியில் 67.20 ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவிடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: நூலகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரிஃபி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Ligonnaise.
6: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:14 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 2:14 நிமிடங்கள். தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது

0: அந்த வகையில் மங்களகரமாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நிமலை அன்போடு வரவேற்றுக் கொள்ள வேண்டும். வணக்கம் நிமல், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: ஓ, நல்லா இருக்கிறோம், நன்றி. நீங்களும் அப்படி இருக்கணும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, என்ன பாடல் நிமல்?
1: எந்த இறைவனை பிரார்த்திக்கிறீர்கள்?
0: நான் வந்து முழு முதற் கடவுளாகிய சிவனை. உங்களுக்கு ஆர பிடிக்கும்?
1: நான் கேட்கும் பாடல் இசைக்காண்டி தான் நான் இந்த பாட்டை
0: கேட்கிறேன்.
1: இனிமே நிறைந்த உலகம் இருக்கு.
0: நல்லா ரசிப்பீங்களா இசையை?
1: இசையை ரசிப்பேன். அதை விஸ்வநாதன் சொல்ல வேணுமா?
0: அத கில்லாடி விஸ்வநாதன்.
1: இசைக்காண்டி தான் இந்த படம் ஓடினது. இசைக்காண்டியும் பாடல்களுக்காண்டியும் யான ஒரு பாடலை கேட்கின்றேன். ஜானகி அம்மாவும் பாலசுப்ரமணியம் பாருங்க.
0: ஜானகி அம்மாவானது இல்லையே?
1: எல்லாரீஸ்வரி, எல்லாரும்
0: நீங்க சும்மா பொய்ய சொல்லாதீங்க. வானொலியில் வந்து அதுவும் ஒரு நீங்க ஒரு மூத்த கலைஞர், அப்படி ஒரு சினிமா உலக சினிமா உலகத்துக்கே கையை கொஞ்சிருக்கிறாள்.
1: திரையரங்கில்
0: ஓடுங்க. பாலச்சந்தருக்கு இப்படி இசையில் போட்டு அடி என்ன அடிச்சிருக்கோம். ஜெயபிரதா, கமலஹாசன், ரஜினிகாந்த்.
1: ஆமாம்,
0: அப்படி பெரிய ஆக்டரெல்லாம் அடிச்சிருக்கணும். விஸ்வநாதன் பாடியவருக்காக ஆரம்பத்திலேயே ரஜினிக்காக அவர் தான் பாடினது, குரல் கொடுத்தது.
1: ஆமாம்,
0: அந்த மூன்று முடிச்சாண்டி
1: ஓடின படம் விசைக்காண்டையும் பாடல்களுக்காண்டையும்
0: மூன்று முடிச்சு படத்தில் வேண வீணைகள் யாரிடமோ விஸ்வநாதன் தான் உங்களை கொடுத்தது ரஜினிக்கு.
1: ரஜினிக்கு
0: நன்றி மிஸ்டர். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டுக்கொள்ளுங்கள்.
1: நன்றி.

இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.

0: ஒலித்த பாடலை நிமல் அவர்கள் மிகுந்த ஜேர்மனிலிருந்து நினைத்தால் இருக்கும் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. அன்பொருமல் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் ஜோசரியம்மா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நன்றி. ஓம்
1: சரி, நல்லா இந்த வெள்ளிக்கிழமை சாமி சாப்பிட்டீங்கள். நான் சிவந்திருக்கத்தான் இருக்குதான் எடுத்தேனா, நான் வானவெளியிலே கேட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு அறிஞத்திரம் எடுத்தேனால் மற்றது கழிச்சு போட்டே ஜோமா இருக்கிறீங்க, ஜோமா இருங்கள். சரி, அடுத்த நேர் கேட்கிற பாட்டோட நான் இணைய
0: போறேன்.
1: அடுத்த நேர் வேற நேரோட நான் இணைய போறேன்.
0: ஏன் உங்களுக்கு பாட்டு தெரியாதா?
1: அது நான் அப்படித்தான்
0: சமனானது. உங்களுக்கு ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலை சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து தருவோம்.
1: நீல
0: வண்ண கண்ணா வாடா,
1: அந்த பாட்டு வேணுங்க.
0: வண்ண கண்ணா வாடாவே நல்ல பாட்டுல. குட்டி பிள்ளை என்ன, குட்டி பிள்ளை என்ன பெரிய அகலம் கேட்கலாம். இது
1: எல்லாருக்கும் பொருந்தண்டனா.
0: நன்றி,
1: நன்றி எல்லாத்துக்கும், நன்றி.

0: ஒலித்து பாடலை ஜோகிஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலமணி. நல்லமா இருக்கீங்களா?
1: நிறைவுடம்
0: திரைப்படத்தில் பாத்தீங்களா அந்த படம்? யார் நடிச்சது?
1: முத்துராமன்.
0: இப்படி போய் சொல்லாதீங்க, தெரியாண்டா தெரியாண்டு சொல்லுங்க.
1: முத்துராமன்
0: நன்றி, வாழ்த்துக்கள்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் கமலமணி அவர்கள். இந்த பாடலை இயற்றியவர் கவிஞரசர் கண்ணதாசன். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் வி குமார் அவர்கள், அருமையான இசையமைப்பாளர். கிட்டத்தட்ட ஒரு 65 படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கின்றார். ஆரோக்கியமான இசை, மருதங்கத்திற்கு நல்ல முதலிடம் கொடுத்து இசையமைப்பார். இந்த படத்தில் நடித்தவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு வாணிஸ்ரீ. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கின்றேன். நீங்க?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நந்த வேணம் இந்த வேணம் நல்லது அறிந்த வேணம் ஏலேலம் குயிலே.
0: என்ன உள்ள பாட்டு எல்லாம் புதுசா சொல்றீங்க? நந்த வனம் இந்த வனமா?
1: கிழக்கு கரை வன திரையில இருந்து.
0: ஓ, அந்த
1: நந்த வனம் இந்த வனம் நல்லதே அறிந்த வனம் ஏலேலம் குயிலே.
0: அப்படியே அப்போ நந்த வனம் இந்த வனம், அதே நந்த வனம் இந்த வனம் வாலிக்குட்டி எழுதின பாட்டா?
1: நினைக்கிறேன்
0: கிழக்கு கரையில சோகமா பாடுறார் என்ன பிரபு? ஒரு மகனை எந்திக்கு வச்சு அவங்களுக்கு சோகப்பட்டனா நல்லா பிடிக்கும் என்ன?
1: அதான் விருப்பம்.
0: ஏன் பிள்ளை
1: எல்லாம் பிடிக்கும் சோகப்பாட்டு?
0: ஏன் பிடிக்குது கூட என்றுதான் கேட்கிறேன். சோகப்பாட்டு முத்தம் கொடுக்க கூடாது.
1: இனித்தான் பார்க்க போறேன்.
0: இனித்தான் பார்க்க போறீங்க? எங்க அப்பா பெரிய கட்டிக்காரி. வாழ்த்துக்கள், நன்றி.

0: துவைத்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஆற்றவர் கவிஞானி பாலி, பாடலுக்கு இசையமிட்டவர் தேனிசை தன்றல் தேவா. அடுத்து உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி, நலமா இருக்கீங்களா?
1: நலமாகவே இருக்கிறோம், நீங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம், சாப்பிட்டோம், எல்லாம் இருக்கிறோம். நீங்கள் என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: அப்படியே சாப்பிட்டு நிலமாக இருக்கும் கேட்டுக்கொண்டு. எனக்கு நான் இந்த பாட்டின் டீட்டெயில்ஸ் ஒன்றுமே தெரியாது. அதை நான் ஸ்லோன்ல கேட்ட ஞாபகம், அந்த நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான்.
0: இந்த பாட்டு ஒரு பெரிய மகிமையான பாட்டு. எந்த ஒரு மங்களகரமான கல்யாண இசையில முதலாவது பாட்டு அவளிக்கிற பாட்டு தெரியாது சொல்றீங்களே. பூவும் போட்டு
1: பாட்டை தெரியுமா? இந்த நேரம் கல்யாண ஊர்களண்டா இந்த பாட்டை தான் கேட்போம். என்ன அங்க லவ் ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு விடுவார்கள், அப்ப கேக்குறது. இன்றைக்கு எனக்கு அது ஞாபகம் வந்தது, என்னுடைய நம்பீர மகள் ஒரு ஆளுக்கு இந்த கல்யாண வீடு அமெரிக்காவில.
0: அமெரிக்காவில?
1: ஆமா,
0: அமெரிக்கால இருக்கிற பொண்ணுக்காக இந்த பாட்டு கேக்குறீங்க?
1: ஆமா, அப்ப அவ காட்ட அனுப்பினாதான் கதைச்சதுதான். அவ இங்க இருந்தா மகள் தான் அங்க. அப்ப போய் முடிக்காத நிலைமை தான் என்னட்டு போறது. எனக்கு ஞாபகம் வந்து பழைய ஞாபகங்கள். அப்ப இந்த பாட்டு இருக்கா கேப்போம்.
0: நாதஸ்வர ஓசையில.
1: ஆமா,
0: சூப்பர் பாட்டு. இல்ல
1: சூப்பர் பாட்டு மறக்கலாதேன்ல கேக்குறது. உங்க இருந்தாலும் அது வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிற மாதிரி, இப்ப வீட்டுக்காக கேக்குற மாதிரி இருக்குது. கல்யாண உடனே உடனே
0: டி எம் சௌந்தரராஜன் சுசிலா பாடிய பாடல் உங்களுக்காக வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நான் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: ஒலித்து பாடலை இயர்மனையில் இருந்து திருமதி மதனி மோகன் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் குணநாயகி.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: வெயில், என்ன பாடல கேட்க போறீங்க?
1: என்ன
0: படம்?
1: கல்லும் கனியாகும் கை விரலில் பிறந்தது நாதம். அந்த பாட்டு கேட்க வேணும் போல இருக்குது.
0: அந்த பாட்டு நல்ல பாட்டு தானே?
1: நல்ல பாட்டுகள் தான்.
0: டி எம் சவுந்தரராஜன் கதாநாயகன் நடிச்ச படம். அந்த படம் பார்க்கலையே நீங்க?
1: வாழ்க்கையில போல
0: என்ன என்ன பிள்ளை
1: பாக்கல
0: ராஜா? அந்த பாட்டு ராகவனும் டி எம் சவுந்தரராஜனும் தயாரிச்ச படம். அதுக்குதான் சிவாஜிட்ட வாழ்த்து கேட்க போனவரா? சிவாஜி சொன்னதான் நடிக்கிற வேலையை விட்டுட்டு பாடுற தொழிலே
1: பாருங்க.
0: முக அழகுகளும் அது எல்லாம் எடுக்கணும். பாட்டு தான் அது அமைக்க, பாட்டு தான் பாட்டுண்டா, பாட்டு தான் பாட்டு,
1: பாட்டு தான் வைக்கும்.
0: அப்ப சரியான கவலையா இருந்திருக்கும் என்ன?
1: ஓ அப்படி நேரே சொல்லுவாரு கவலை.
0: அதுதான் சிவாஜியில, சிவாஜியில ஒரு குணம் நேர சொல்லுவார்.
1: மருந்து
0: முடிய போதான் கவலையா கிடக்கு. எப்ப ஒன்றுவீங்க மருந்து?
1: மருந்து கொண்டு
0: நன்றி.
1: நன்றி.
2: வெற்றி வெற்றி சிவகாமி, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், வெற்றி வெற்றி.

0: ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் கனடாவிலிருந்து விரும்புகின்றனர். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் சசியம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சசியம்மா, நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சௌக்கியமா இருக்கு. ஐயா எப்படி இருக்கிறார்?
1: ஐயா
0: நல்லமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலம்மா?
1: நான் வந்து கற்பூரம் இல்லை விதையில இருந்து.
0: என்ன மேடம்?
1: கற்பூரம் இல்லை.
0: கற்பூரம் இல்லை. பூங்காவியம் பேசும் ஓவியம்.
1: ஓ,
0: அப்படி ஒரு பாட்டு. நன்றி.

0: ஒலித்த பாடலே சசியம்மா, அருமையான ரசித்து கேட்கக்கூடிய பாடல் சசியம்மா, நன்றி. உங்களுக்கு நல்ல உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒரு பாடல். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.
1: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

வணக்கம் நேர்களை, மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்காரி அவர்களின் சகோதர நிறுவனம் கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். நேரம் சரியாக 4 மணி, ஐக்கியராட்சியத்தில் 3 மணி. வவுனியா மாநகர முன்னாள் முதல்வர் காண்டிபனை பதவி நீக்கி ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானிக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் எதிர்வரும் ஜூலை 15 வரை இடைக்கால தடை விதித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் த ஷீலட் வசந்த் கன்னங்கூட கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனக்கு எதிரான நிதித்துவை தாக்கல் செய்த வழக்கின் சதித்திட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாதென தீர்ப்பளிக்குமாறு கோரி ஜோசிதர் ராஜபக்ச சமர்ப்பித்த சீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அமெரிக்கா சினிமாவின் ஊடக சுதந்திர தினத்தின் அழியாத சக்தியை பெற்றும் வகையில் அமெரிக்க சுதந்திரத்தின் 350வது ஆண்டு நிறைவு விழா கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தினால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் ஒரு முக்கிய கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களிலும் வங்கி அட்டைகள் மூலம் பொதுமக்கள் கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபையில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படும் செங்கோல் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதனின் தகமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணைக்கு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதில் தொடர்புடைய அனைத்து அரசு நிறுவனங்களும் தேசிய திட்டத்திற்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இணையவழி ஊடாக தொழில் செய்து பணம் சம்பாதிக்க முடியும் என கூறி பண மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டானை பகுதியில் உள்ள வீடொன்றில் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் நடத்திய திடீர் சோதனையின் போது உரிமமற்ற பெருங்குழல் துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் வாள்களுடன் 53 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் ஷமில் விஜயசிங்கா இதனை தெரிவித்துள்ளார். மின்சார விநியோக கூட்டமைப்பின் முள்ளேறிய உப மின்நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பந்திலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட உள்ளன. இவ்வாண்டில் அடுத்த 6 மாதங்களுக்கு நீர் கட்டணங்கள் எந்த திருத்தமும் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய செய்திகள். ஜப்பான் பிரதமர் சுனே டஹாஷிக்கு இந்தியாவின் பாரம்பரிய இசைக்கருவியை வாசிக்க பிரதமர் நரேந்திர மோடி கற்றுக் கொடுத்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது தமிழக விட்டுக்கழக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என ஆர்எஸ் பாரதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏர் இந்தியா நிறுவனம் ஓமன் குவைத் நாடுகளுக்கான விமான சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்தியாவுக்கு 3 மாதங்கள் சுற்றுலா சென்ற பிரிட்டிஷ் பெண்ணுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய மருத்துவ பிரச்சனை கண்டறியப்பட்டுள்ளது. அவரது மலத்தில் ஒரு நாடாப்புழு வெளியேறியுள்ளது. அண்மையில் நடந்த நீட் மறுதேர்வில் ஒரு கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்டுள்ளது. பீகாரில் நடைபெறவுள்ள பங்கிபூர் சட்டப்பேரவையை தொகுதியின் இடைத்தேர்தலில் என்சுராஸ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக செய்திகள். மறைந்த முன்னாள் ஈரானிய உச்ச தலைவரின் உறுதி சடங்கு பிறகு அமெரிக்கா ஈரானிடையே அடுத்த சுற்று சமாதான பேச்சு நடைபெறும் என்று சமரச பேச்சாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். வெனிசுலாவில் கடந்த ஜூன் மாதம் 24 ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து 8 நாட்களாக இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்.
ஜப்பானில் பசிபிக் கடலோர பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி அலைகளால் 2 மில்லியனுக்கு அதிகமான கார்கள் சேதமடைய கூடும் என்று புதிய ஆய்வு எச்சரித்துள்ளது. தாய்லாந்தின் முக்தான் மாகாணத்தில் யாத்திரை மேற்கொண்டிருந்த பிக்குகள் குழுவின் மீது 11 வயது சிறுவன் ஓடி வந்த பிக்கப் வாகனம் மோதியதில் 8 பிக்குகள் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள். விளையாட்டு செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற மகளிருக்கான 20-20 உலகக்கிண்ண தொடரின் 2வது அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணியை 40 ஓட்டங்களால் வீழ்த்தி இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் 32 அணிகளுக்கான நாக் அவுட் சுற்றில் அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி அபார வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. குரேஷியாவுக்கு எதிராக போர்த்துகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை உறுதி செய்துள்ளது. பொஸ்னியா அணியுடன் நடந்த ரவுண்ட் ஆஃப் 32 ஆட்டத்தில் 2-0 என்ற கால் கணக்கில் வென்ற அமெரிக்கா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் நுழைந்தது. விம்பிள்டன் கிரீன்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் விளையாட போர்த்துக்கல் நட்சத்திரம் இகா ஸ்வீடியா தகுதி பெற்றுள்ளார். சென்னையில் நடந்த சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் 97வது கிராண்ட்ஸ் மாஸ்டராக ஹர்ஷ் வர்தன் வெற்றி பெற்றுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வினம். இன்றைய நாணய மாற்றிற்கான அரசனை வழங்குகின்றால் tamilali.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியுடைய மறு ஒளிபரப்பையும் அத்தோடு எமது வானொலியை விளம்பரம் அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். €1 இலங்கையில் $383.21 இந்தியாவில் €108.95 $1 இலங்கையில் $334.96 இந்தியாவில் $95 23 பைசா €1 இலங்கை 417.10 இந்தியாவில் €118.61 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை 447.42 இந்தியாவில் €127.24 கனடிய டாலர் இலங்கையில் €236.34 இந்தியாவில் €67.20. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நாள் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Vu, Tolévisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரிக 4:11 ஐக்கியராச்சியத்தில் 3:11. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: டென்மார்க் பிரண்டபதி எழுந்தருளி அடியார்கள் கருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த அபிராமி வாசகை தாயினுடைய அவதாரமும் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகை தாயினுடைய அருள் கடாட்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் வளமை போல் என்றும் உங்களுக்காக அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் கூறுவதற்காக இந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பர்களே, இந்த நேரத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். அத்தோடு அன்னையினுடைய ஆலயத்தில் 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா இடம்பெற இருக்கின்றது. அதனையும் இப்பொழுது கேட்போம். டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியார்களுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசகி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால் குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26. சரி, அங்கு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு அன்னையுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் அவதான் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் கனடாவில் இருந்து திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம். இப்பொழுது கனடாவில் என்ன நேரம்?
2: இப்ப வந்து 10:12.
0: ஓகே. அங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா?
2: கோபுரங்களோட
0: இருக்கு. பெரிய இடம் தானே கனடா? அப்படியே பூமி பூமி பெரிய பூமி தாய் பெரிய பூமி தாய்
2: மூன்றாவது பெரிய இடம் தானே.
0: நீங்கள் சொல்ல வந்ததை கூறுங்கள் சோதரி.
2: சரி, நன்றி. அபிராமி அம்மன் உபாசகி அம்மா அபிராமி

பன்னளிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடும் அன்றோ, பன்னளிக்கும் சொற்பரிமலையாமலிப்பங்கிலேயே. கிளியே இளைஞர் மனத்தே கிணந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும்.

0: அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசெய ஆன சுந்தரவெல்லி துணைதீபதி சயமானது அவசயமாக முன் பார்த்தவர் தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மங்கிருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் செந்தையுள்ளே அவ்வியம் தீத்து என்னை ஆண்ட பொற்பாதமுமாகி அவ்வியம் தீத்து என்னை ஆண்ட பொற்பாதமுமாகி வந்து வவ்விய காலனின் மேல் வரும்போது வழி நிற்கவே. வழி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை ஹரத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றதின்னதிருளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மதி குறைபவளே. உரைகின்ற நின்றிரு கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மலையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற பெண் திங்களோ கஞ்சகமோ என் நெஞ்சகமோ முறைகின்ற வாரியோ புறநாசல மங்களையே. அம்பிகை வழிபடாமல் இருந்த பாவம் துளிய மங்களை செங்கலை சம்மொழையால் மலையால் வருணை சங்கு அலை செங்கச் சகல மங்களை செங்கலை சம்மொழையால் மலையால் வருணை சங்கு அலை செங்கச் சகல அமையில் தாவுகங்கை பொங்குவலை தங்கம் பொரிசடையோ குடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யால் வழியால் பதும் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த அடியே மறையின் பரிமளமே பரிமாளி மேயப்பிடியே பிரமன் முதலாய தேவரை திட்டம்மே அடியே நிறந்திங்கு இனி பிறவாமல் வந்த ஆண்டுகொள்ளே. அடியேன் இறந்திங்க இனி பிறவாமல் வந்த ஆண்டுகொள்ளே. அபராமி அம்மன் கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி அன்பாக விட வருகிறேன் ராஜா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவிழா கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் சகோதரி திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்கான பாடலை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு தாயை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
1: ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல
1: சூப்பரா இருக்கிறோம். ஆன்மாவுடைய அருளோடும் அதுதானே
2: உள்ளது நான் அம்மாவோட நெடுக்க பிடிக்க வரலன்னா அம்மாவோட படத்தை முடிச்சு போட்டு தான் நான் விழுந்தி போய் பேட்டி மங்கலிக்கு திரும்ப அம்மா அந்த படம் கலந்த படம் சுந்தர்லிங்கம் அந்த ரேவதி
1: ரேவதி சுந்தர்லிங்கம் சுவிஸ்
2: சுவிஸ் அன்னைக்கு வள்ளி கணக்கு வந்தவன் நான் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போட்டேன். இங்கே அங்கே மகளிர் கிட்ட கதைச்சு கேட்ட வீட்டு வரையில அம்மா வந்து பூனைக்கிழமை சரி என்று சொல்லிக்கொண்டு அம்மா வந்து அருள் தேவரைக்கும் கிடைக்க வேணும் எனக்கு அந்த அம்மாண்ட கலண்டரை தந்தவா அது நான் மறக்க மாட்டேன். நன்றியே தந்தவா சுகமா இருக்கணும் பிள்ளைகளோட சுகமா இருக்கணும் வேண்டிக்கொண்டு அம்மாவிட உங்களையும் எல்லோரும் நீங்கள் நாங்கள் அன்பு நேரில் எல்லோரும் சுகமா இருக்கணும் அம்மா வேண்டிக்கொண்டு நான் ஒரு பாட்டு தரப்போறேன். நன்றி. அருள் வாக்கு சொல்பவளே ஆனந்தம் தருபவளே அம்மா.

தென்னாட்டில் கோவில் கொண்டு திகையட்டும் வாழ வைக்கும். தென்னாட்டில் கோவில் கொண்டு திகையட்டும் வாழ வைக்கும். அம்மாவே அபிராமியே, எங்கள் அம்மாவே அபிராமியே, பிறந்தாவதியினில் உன் பெருமை போயாமல் ஒடுக்கிடுமா, பிறந்தா

0: வந்தவர்க்கும் அம்மாவே அபிராமி, எங்கள் அம்மாவே அபிராமி. மண்ணீடு மண்ணீடு உன் கருணை மலையாக பொழியுதம்மா, மண்ணீடு உன் கருணை மலையாக பொழியுதம்மா. அம்மாவே அபிராமி, எங்கள் அம்மாவே அபிராமி. தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கும் தேவியம்மா, தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கும் தேவியம்மா. அம்மாவே அபிராமி, எங்கள் அம்மாவே அபிராமி. நல்வழி காட்டுகின்ற நாயகியே சரணமம்மா, நல்வழி காட்டுகின்ற நாயகியே சரணமம்மா. அம்பாரே அபிராமி, அம்பாரே அபிராமி, எங்கள் அம்மாவே அபிராமி. ஓம் சத்தியோ ஓம் அபிராமி, ஓம் சத்தியோ ஓம் சத்தியோ ஓம் சத்தியோ ஓம் சத்தியோ அபிராமி ஓம் சத்தியோ. நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றியமாக இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அன்னையனுடைய திருவுருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி ஜோசரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் சகோதரர் பொங்கை ராஜா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி.
2: அபிராமி அம்மா மலரடி பணிந்தோம், மங்களம் தந்தருள் மாசில்லா தாயே. அபிராமி அம்மா மலரடி பணிந்தோம், மங்களம் தந்தருள் மாசில்லா தாயே. என் மாக் மண்ணிலே சுடருளி வீசும் அபிராமி தாயே, அன்னையே சரணடைந்தோமே, அன்னையே சரணடைந்தோமே. அபிராமி அம்மா மலரடி பணிந்தோம், மங்களம் தந்தருள் மாசிலத்தாயே. பனிமலை சூழ்ந்தேறும் கண்டாபரிதலத்தில் பக்தர்கள் கூடிடும் பாக்கிய நாடே, கனிவுடன் காக்கும் கருணை கடலே, கற்பக வழி காத்தருளம்மா. வசந்தங்கள் வீசிடும் வானவில் மேகம், வண்ணமாய் போத்திடும் வாழ்வில் நீயே. இசைமலை பொழிந்திடும் இந்த திருவிழா, இசைமலை பொழிந்திடும் இன்பத் திருவிழா. எங்கு முன்னாவமே ஒழிக்குது தாயே, தங்கே முழங்கிடும் சந்தனவாசம், சத்தியின் வேரொழி திகழ்கின்ற வேளை. அங்கங்கு தீபங்கள் ஆனந்தங்கூற, அம்மா உன் திருவலு ஒழிகிறதே ஒழிகிறதே. அபிராமி அம்மா மலரடி பணிந்தோம், மங்களம் தந்தருள் மாசிலத்தாயே. நென்மாக் மண்ணிலே சுடரொளி வீசும் அபிராமி தாயே, அன்னையே சரணடைந்தோமே, அன்னையே சரணடைந்தோமே. அபிராமி அம்மா மலரடி பணிந்தோம், மங்களம் தந்தருள் மாசில்லா தாயே. நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
2: நன்றி வணக்கம் ராஜா.
1: உங்களுக்கும் அண்ணனுடைய தருவர்கள் கிடைக்க வேண்டும் அண்ணே பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி,
2: நன்றி வணக்கம் ராஜா.
1: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டென்மார்க் இரண்டாவது இளந்தரளி அடியாரில் கரும்பு அளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகை தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அன்னையினுடைய அடியார்கள் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதங்களையும் அவதாரங்களையும் ஒரு அன்பர்களோடு பயின்று கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வை வசந்தம்
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசகி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால் குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26. நேரம் சரியாக 4:29 ஐக்கியராஜ்யத்தில் 3:29 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டபதியில் இளந்தரளி அடியாரில் கரும்பு அளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4:00 to 5:00 வரை டிஆர்டி தமிழில் இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக அன்னையுடைய அடியார்கள் ஓடோடி வந்து அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் எமது அன்புறவுகளோடு நீங்கள் பயின்று கொள்ளலாம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து திருமதி ஏந்தன் அவர்கள். வணக்கம் சகோதரி. அன்போடும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று அன்னியை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு
4: எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். எல்லோரும் அம்மாவின் அருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். அம்பாள் அம்பாளின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அம்மாதா அம்மாவை எல்லோரும் வணங்கி நற்பலன் பெற வேண்டும். ஓம் சக்தி அம்மா, நாங்கள் அம்மாவிடம் போனதற்கு நாங்கள் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீயாகவே தான் தோன்றி அம்பாளாக வந்து அம்பாள் அவதரித்து மக்களை காக்க வென்று வந்த தாய்தான் அபிராமி தாயார். உண்மையாகவே நடமாடும் தெய்வமாக அந்த ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக அம்பாள் அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். அம்பாளை நினைத்து நாங்கள் வணங்கும் போது எங்கிருந்தாலும் தாய் ஓடு ஓடி வந்து மக்களை காத்து கொண்டிருக்கும் தாய்தான் அபிராமி தாயார். அபிராமி தாயை எல்லோரும் நம்பி எல்லோரும் அம்மாவை மனமுருகி வணங்கும் பொழுது அம்பாளின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோரும் அம்மாவிடம் போய் நலம் பெறுங்கள். உண்மையாகவே இந்த திருவிழா அடுத்த மாதம் இந்த மாதம் துவங்குகின்றது. அம்பாள் எல்லோருக்கும் அம்பாள் அருள் புரிவா. அந்த திருவிழாவில் போய் கலந்து கொண்டாலே பெரியொரு ஆனந்தம். உண்மையாகவே அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியாது. அப்படியொரு தாயின் அந்த திருவிழா நடக்கும் ஒரு நாளும் அது நிறைய மக்கள் போய் நின்று வெளிநாட்டவர் தான் போய் நின்று அம்பாள் பூசையில் கலந்து கொள்வார்கள். உண்மையாகவே அது அந்த அம்மாவை அந்த அந்த நேரத்தில் அம்பாள் தனியொரு சக்தியாக இருப்பார். அவவின் பார்வை பட்டாலே உங்களுக்கு காணும் உண்மையா அது சரியான ஒரு வித்தியாசமான தாய் அம்மா. அம்பாள் வந்து நின்றுதான் அருளாக்கி புரிகிறாள். தள்ளியம்மன் பொழுது தனிய ஒரு சக்தியாக அம்மா சாத்துப்படி சாத்தி அவை ஏற்றி விடுவா. அம்மா அந்த இடத்தில் அம்மாவின் திருவடி பட்ட இடத்தில் நாங்கள் நடக்கும் பொழுதே அந்த எங்களின் எங்களை பிடித்த உரிமை பீடைகள் பறந்தோடி விடும். உண்மையாகவே அந்த தாய் இவ்வளவு மக்களுக்காக கஷ்டப்பட்டுத்தான் மக்களுக்காக ஒவ்வொருவருக்கும் பேசிக்கணி வெட்டி ஒவ்வொருத்த வருத்தங்களையும் நீக்கி அம்மா அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த திருவிழா நேரம் போறவர்களுக்கு நிறைய பலன் கிடைக்கிறது. அவர்களே சொல்லுவார்கள் அம்மாவின் பூசைக்கு வந்துட்டு போன பிறகு எங்களுக்கு இவ்வளவோ ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான இதை அம்பாள் காட்டுவார். அம்பாளுக்கு சரியான சந்தோஷமாக இருக்கும். நீங்க வந்துட்டு போனாலே அம்பாள் பெரிய சந்தோஷத்தில் இருப்பா. உண்மையாகவே அந்த அம்பாள் கருணையுள்ள தெய்வம் கருணையுள்ள தாய் தான் தாயார். இந்த கலியுகத்துக்கு வந்த தெய்வம் தான் தோன்றி அம்பாளாக வந்து அந்த கோயிலில் ஓடி ஓடி தான் அந்த கோயிலை விட்டு எங்கும் போவதில்லை. ஒவ்வொருவருக்காக யாகங்கள் பூசைகள் எல்லாம் செய்து செய்து கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது இப்போ தோட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. பூந்தோட்டங்கள் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அம்பாளின் திரு கோயிலுக்கு போனாலே ஒரு தனி அழகுதான் தனி அழகு. அந்த கோயிலை போய் நீங்கள் எல்லோரும் போய் கோயிலை தரிசிக்க வேண்டும். எல்லோரும் வணங்கி நற்பலன் பெற வேண்டும். உண்மையாகவே அந்த அம்பாளை நாங்கள் ஒருமுறை போய் ஒரு கற்பூரை கட்டி எடுத்தாலே ஒரு ஒரு இயலாத பிள்ளை ஒன்று வந்து அவருக்கு கிட்னி பிரச்சனை என்று வந்து கற்பூரை கட்டி எடுத்துட்டு வீட்டை போன பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போக அந்த கிட்னி தானாகவே வேலை செய்ய தொடங்கி விட்டது. டாக்டரே ஆச்சரியப்பட்டார் என்ன நடந்தது. அது உண்மையாகவே அவரே பெரியது நான் நேரடியாக கண்ட காட்சி. அப்படி அம்மாவிடம் ஒரு கற்பூரை செட்டியோ ஒரு பால் செம்போ நீங்கள் நினைத்தெடுத்தால் அந்த உங்களுக்கு அருள் கிடைக்கும். எல்லாம் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அருள் கிடைக்கும். நீங்கள் ஒரு தேங்காய் வாங்கிட்டு கற்பூரம் எடுத்து அம்பாளிடம் கொடுத்து நீங்க சொத்தி அந்த வைரவரடியில் அடித்தாலே உங்கள் பிரச்சனைகள் தீரும். எல்லோரும் போய் எல்லோரும் நலம் பெறுங்கள். எல்லோரும் நலம் பெற்று அம்மாவை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கூறுகிறேன். எல்லோரும் இப்பொழுது கலியுகத்தில் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வித்தியாசமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. எல்லோரும் அம்மாவை வணங்கி எல்லோரும் அம்மாவிடம் போங்கள். அம்மாவின் திருவிழாவுக்கு போனியல் என்றா பைரவர் மடையில் விசேஷமாக அம்பாள் வருவார். அம்பாள் வழி வந்து எல்லோருக்கும் வெப்பமிலை வைத்து வருத்தங்கள் உள்ள இடங்களுக்கு வேப்பமிலை வைத்து ஆசீர்வாதம் கொடுத்து அந்த வேப்பமிலையை வைத்தாலே கண் பார்வை குறைந்தவர்களுக்கு கண் திறந்து விடுவா. அந்த கழுத்தில் இருக்கும் வருத்தத்தை எடுப்பான். அப்படி அம்மாவின் அப்படி யாருமே செய்வதில்லை. தாய் தன்னை வருத்தி எல்லோருக்கும் செய்வார். அது எல்லோருக்கும் விளங்குவதில்லை. அம்மாவிடம் போய் பலன் பெற்று மக்களுக்கு தான் விளங்கும். அம்மாதாயே என்று நாங்கள் எங்கேயோ இருந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தாயிடம் போக முடியாது என்று தாயிடம் போனாலே ஒரு தனியொரு சந்தோஷமும் அதை நாங்கள் வார்த்தையால் கூற முடியாது. அம்பாள் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தாய். எல்லோரும் போய் நலம் பெற்று நலமுடன் வாழும் விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரி கண்டாவிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார் திருமதி இந்திரா அவர்கள். அவர்களுக்கும் அன்னையுடைய திருவள்ளுவர் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி
4: நன்றி வணக்கம்.
1: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாளர்கள் அருள்ப அளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது நீண்ட காலமாக டிஆர்டி தமிழொலியில் ஒலிபரப்பாகி வருகின்றது. இந்த ஒலிபரப்பை கேட்டு எத்தனையோ அன்பர்கள் அடியார்கள் அங்கே சென்று அன்னையிடம் தங்களுடைய துன்பதிகரங்களை கூறி இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வந்து நேரடியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தாங்கள் கூறினால் செய்த எங்களுக்கு வந்த பலன் இல்லாமல் போய்விடும் என்று பயப்படுவார்கள். இப்படித்தான் எங்களுடைய சனத்தங்களை அந்த காலத்திலேயே பயப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக யாம் பெற்ற இன்பம் பெறுக என்று கூறிய திருமூலரின் கருத்திற்கமைய நீங்கள் பெற்ற இன்பத்தை வந்து இந்த நேரத்தில் நீங்கள் கூறும்போது மற்றவர்களுக்கும் நீங்கள் வழிகாட்டுகின்றீர்கள். இத்தனையோ போர் இந்த புலம்பு இந்த தேசத்திலே துன்பது இறங்குளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இன்பமாக வாழ்வதற்கு நீங்கள் வழி சமைத்துக் கொடுக்கின்றீர்கள். அவ்வாறான கூடான கோடி புண்ணியம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கும் வந்து சேரும் என்பதனை நான் மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். அன்புறவுகளே, தாயார் நிச்சயமாக எங்களுக்காக ஒரு நடமாடும் தெய்வமாக அந்த கோவிலை சுற்றி சுற்றி காலையிலிருந்து மாலை வரை எவ்வளவோ பணிகளை செய்து கொண்டு அந்த பெரிய ஒரு நாங்கள் எங்களுடைய வீட்டையே எங்களால் கவனிக்க முடியாது. தாயார் அந்த பெரிய வீட்டையும் கவனித்து அங்கே இருக்கின்ற தெய்வங்களையும் கவனித்து அந்த தெய்வங்களோடு பேசி வணங்கி அபிராமி அம்மனோடில் இருந்து அப்படியே பைரவர் பிள்ளையார் முருகன் சோருமான் அப்படியே ஆஞ்சநேயர் அங்காலே பைரவரும் இருக்கின்றார். வெளியிலே உங்களுக்கு சுகமில்லாமல் அதாவது நீங்கள் வருத்தத்தோடு போகின்ற அங்கே ஆஞ்சநேயருக்கு முன்னாலோ அல்லது சிவனுக்கு முன்னாலேயோ தண்ணீரை ஊட்டி அந்த வருத்தங்கள் எல்லாம் இல்லாமல் செய்து உங்களை நட்பலனாக்கி நீங்கள் செய்வதற்கு செய்து கொண்டே இருக்கின்றார் அந்த தாயார். அந்த தாயாரிடம் செல்ல முடியாதவர்கள் நீங்கள் அந்த தாயாருக்கு கடிதத்தை எழுதி அன்புகளை உங்களுடைய முகவர் இல்லை என்று சொன்னால் என்னுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொலைபேசி ஊடாக அடித்து அம்மாவுடைய முகவரியை தாருங்கள் என்று கேட்டால் நிச்சயமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். அல்லது அம்மாவோட கதைக்க போகிறோம் என்ற தொலைபேசி இலக்கத்தை கேட்டால் கூட இப்பொழுது உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அன்னையினுடைய தொலைபேசி இலக்கம் 0595-91-44-76. இந்த தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் 8 மணிக்கு பிறகு செவ்வாய் வியாழன் போன்ற தினங்களில் நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தலாம். அன்புருளே, அந்த அழைப்புகளும் உங்களுக்கு நல்ல காலம் இருந்தால் தான் அது கிடைக்கும். அந்த நல்ல காலம் உங்கள் தலையில் விதியில் எழுதியிருந்தால் நிச்சயமாக அன்னையார் உடனடியாக தொலைபேசியை தூக்கி உங்களோடு உரையாடுவார். அதற்கு பின்பு நீங்கள் போகக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக காரிலேயோ அல்லது விமானத்திலேயோ போய் நீங்கள் தங்குமிட வசதியெல்லாம் தாயாரிடம் சொல்லி கேட்டு ஒழுங்குபடுத்தி சென்று உங்கள் துன்பதிகாரங்களை கூடி நீங்கள் ஃபேமிலியாக குடும்பமாக போய் உங்களுடைய பிள்ளைகளையும் கூட்டி சென்று நிச்சயமாக அங்கே சாந்தியாக எல்லாத்தையும் செய்து தாயார் உங்களுக்கு உங்களையும் நல்ல வடிவாக நல்ல அழகாக உங்களை அனுப்பி வைப்பார். உங்களை மன திருப்தியாக நல்லாக உரையாடி இப்போ நீங்கள் திருவிழா காலத்தில் போய் அம்மாவோட கதைக்கலாம்னு நினைச்சா அந்த அம்மா விபூதி மட்டும்தான் வந்து தேசிகா பாதுகாப்பு தேசிகா அந்த தேசிகா இந்த தேசிகாண்டெல்லாம் வச்சிருக்கின்றார். உங்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற வருத்தங்கள் நோய்களை இல்லாமல் செய்வதற்கு அந்த புனிதமாக நீங்கள் இருந்து அந்த தேசிக்காயை தடவி அன்னையுடைய விபூதி பிரசாரங்களை நீங்கள் பெற்று சென்று வாங்கி சென்று அன்னைக்கு செலுத்தினால் நல்லது. அவற்றோடு காணிக்கையாக நீங்கள் அன்னையிடம் தாயிடம் காணிக்கையை கொடுங்கள். அன்புறவுகளே, அந்த பெரிய கோவிலை நிர்வாகிக்கின்றதோடு அந்த பலன்களையும் செய்ய வேண்டும். அந்த இடம் அந்த கோவிலுக்குரிய மின்சாரம் கட்ட வேண்டும். அந்த மாதிரி பல விடயங்கள் இருக்கின்றது. அதற்கான உங்களால் நிறைந்த காணி கொடுத்து தாயாருடைய நிச்சயமாக அந்த கோயிலை கொண்டு நடத்துவது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பொடும் வெயில் காலங்களில் கூட தாயார் அங்கிருந்து அந்த அம்மனுக்கு பணி செய்து அந்த அம்மனுடைய திருவுருளை பெற்று உங்களுக்கும் தருகின்றார். அந்த தாய் ஒரு நடமாடும் இந்த காலத்திலேயே ஒரு நடமாடும் தெய்வமாக அந்த ஆலயத்தை சுற்றி சுற்றியே அவருடைய பணி நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த அவருடைய வீடும் அந்த ஆலயம் தான் அவருக்கு ஒரு சொர்க்கலோகம். அன்பு உறவுகளை, அதே போல் நீங்களும் அந்த தாயிடம் சென்று உங்கள் துன்பதிகரங்களை கூறி இன்பமாக வாழ்வதற்கு வழி சமைப்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய பணியாக இருக்கின்றது. இப்பொழுது கமலமணி அவர்கள் பாடலை ஒலிப்பதிவு செய்து அனுப்பியிருக்கின்றார். அவருடைய பாடலை உங்களுக்காக தருகின்றேன். அன்பு உறவுகளே,
3: வணக்கம் ராஜா. இன்னும் ஒரு பாடல் திருமதி வஸ்தாந்தன் கலைச்செல்வி இயக்கவின் கவிதை புத்தகத்திலிருந்து கவிதை வரைக்கும் பாடலாக்கி அனுப்புகிறேன். அன்பாக போடும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. ஓம் சக்தி அபிராம சக்தி எல்லோருக்கும் அம்மாவை நெருக்கடிச்சாங்க கிடைக்க வேண்டும் என்று வணங்கிக் கொண்டு இந்த பாடலை நான் பாடுகிறேன். அற்புத கோயிலே கண் திறக்க திருக்கோலம் எம் கண்ணும் கண்டுகொள்ள மெய்யான அருட்பார்வை நாமும் பெற்றேன் மெய்யான அருட்பார்வை நாமும் பெற்றேன் மெய் சிலித்தான் சிலித்தான் பொய் இல்லையே

Another day, boys, I say.

படித்தோம் இப்புதுமையினை தாராளமாக கண்டபோது தத்துவம் என்று புரிந்ததுவே தத்துவம் ஒன்று புரிந்ததுவே அற்புதத்தாயவள்

அவ் உண்மையினை வல்லவன் உணர வைத்திடவே வரலாறாய் பதிவு பெற்றதுவே. பாலினுள்ளை போல பூமுளே தேனை போல கல்லுளே தேரை போல கருவிலே உயிரை போல கல்லினே வடித்த சிலையும் கண்வெளித்து

0: மேம்பார்த்தைகள் தான் எதற்கு அற்புதத்தாயவள் வாசலிலே அன்னை அபிராமி கோவிலிலே தெய்வானை கண்டிருக்க எத்திருக்கோலம் என் கண்ணும் கண்டுகொள்ள மெய்யான அருட்பார்வை நாமும் பெற்றே மெய்யிலித்தோம் சிலித்தோம் பொய் இல்லையே
1: ஓம் சக்தி அபிராம் சக்தி. நன்றி வணக்கம் ராஜா.
2: நன்றி சகோதரி. உங்களுடைய ஃபேன் சத்தம் தான் மேலோங்கி வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஃபேனை நிறுத்தி போட்டு இந்த பாடலை பாடியிருக்கலாம். ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு விளங்குதில்லை, நீங்கள் தொழில்நுட்பத்திலே நம் பயிற்சி காணாது என்பதனை தெரிவித்துக் கொண்டு, அதாவது ஃபேன்ஸ் உங்களை மிஞ்சி போய்கொண்டிருக்கின்றது. என்றாலும் உங்களுடைய சத்தம் வந்து தான் வெளியால் கேட்டிருந்தால் ஃபேன் சத்தம் தான் கூடுதலாக வந்திருக்கும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்ளும். இந்த மாதிரி சில குறைபாடுகளை நீங்கள் விடாமல் வடிவாக ஒலிப்பதிவு செய்கிறதுன்றது மிக மிக ஆசையாக செய்ய வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இப்பொழுது இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்களுடைய பாடல் ஒன்றை உங்களுக்காக தருகின்றேன்.

0: ஒலித்த பாடல் ஜெர்மனியில் வசிக்கும் இசை வேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடிய பாடல். ஒவ்வொரு திருவிழாவிலும் இசைவேந்தனுடைய பாடல்கள் அன்னையினுடைய திருக்கரங்களால், அதாவது இசைப்புகளையே அங்கே வழங்கி ஒவ்வொருவரிடமும் அவருடைய பாடலோடு பல இழுத்து கலைஞர்களும் பாடிய பாடல்களை இணைத்து அந்த இசைப்புகளையே அங்கே அன்னை வெளியிட்டு அதனை பெற்றுக்கொள்ளுகின்றவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாடல் வெளிவந்த இசைப்புகளை 21வது இசைப்புகளை இப்பொழுது 25க்கு மேலே வந்துவிட்டது. அந்த இசைப்புகளில் அவர் தானே இயற்றி அன்னைக்காக அன்னையுடைய ஆலயத்திலே நிற்பது போன்ற ஒரு பெருமையை ஏற்படுத்தி இவ்வாறு பாடலை கற்பனையாக எழுதி, அதுவும் சரணம் வந்து 10 நிமிட பாடல்கள், கிட்டத்தட்ட 7 சரணம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு பல்லவியோடு 7 சரணம் என்றால் யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு கற்பனையாக எழுதுவதென்றால் அந்த ஆலயத்திலே அவர் உடனே ஒரு பித்தனாக ஒரு அடியானாக போய் நின்று அந்த பாடலை தானே கற்பனை செய்து எழுதுகின்ற ஒரு பாடல். அவ்வாறு அன்னையிடம் செல்ல இருக்கின்றவர்கள் முற்கூட்டியே அன்னையோட தொடர்பு கொண்டு, நீங்கள் அன்னையினுடைய தொலைபேசியோடு தொடர்பு கொண்டு, அவருக்கு இப்பொழுது வேலைப்பழுக்கள் கூடுதலாக தயாராக இருக்கும் என்று நினைக்கின்றேன். 23ஆம் தேதி ஜூலை மாதம் கொடியேற்ற 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற அபிராமியம்மன் அருள் பாலித்துள்ளார். அந்த ஆலயத்திலேயே அந்த 14 நாட்களும் அது தீர்த்தம் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடக்கும். நீங்கள் தீர்த்தம் ஆடலாம் அன்புறவர்களே. அந்த வயலையிலே நீங்கள் தீர்த்தமாடி அன்னையினுடைய திருக்கரங்களால் தண்ணீர் ஊட்டப்பட்டு உங்களிடம் இருக்கின்ற பிணிகள் தோஷங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் இன்பமாக வாழ்வதற்கு அந்த தாயாருடைய திருக்கரங்களால் உங்களுக்காக தண்ணியை அந்த கடல் நீரிலிருந்து உங்கள் தலையிலே வார்த்து அவ்வாறெல்லாம் அந்த தாயார் செய்து அந்த தாயினுடைய திருக்கரங்களோடு நீங்கள் வருடா வருடம் சென்று செல்கின்றவர்களுக்கு தெரியும். நீங்களும் புது ஆளாக இருந்தாலும் சென்று அங்கே அன்னையுடைய பேசி பழகி நீங்கள் அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கின்ற திருவிழாக்களை எடுத்து செய்யலாம். மற்றது ஆலயத்துக்கு நீங்கள் உதவி செய்ய போகின்றிருக்கலாம். தேருக்கான பெயிண்டுகளை அடிப்பதற்கு முன்வரலாம். அதேபோல் கோபுரத்துக்கான பணிகளை செய்யலாம். அவ்வாறு பல பல பணிகள் எல்லாம் இருக்கின்றது. அதுகளெல்லாம் ஒரு கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். கோயிலுக்கு செய்கின்றது ஒரு கோடி புண்ணியமாக உங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு நீங்கள் செய்தால் அது அந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பொறுப்புகளே
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம்
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ளவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545-91-44-79-26.
0: சரி, அன்பு ஒரு வழியத்துடன் நிறைவுக்கு வருகின்றது அண்ணனுடைய அவதாரம் அற்புதம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலேயே இணைந்து கொண்டு சிறப்பு அன்னையினுடைய அடியார்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்கடாட்சியம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், அன்போடு.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: என்ன சமயலோ, என்ன சமயலோ.
3: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூகாய் பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:03 ஐக்கியராஜ்யத்தில் 4:03 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

நேரம் சரியாக 5:05 ஐக்கியராட்சியத்தில் 4:05 அன்பூர்வர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் ஊடாக அதாவது செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் மாலை 5:00 தொடக்கம் 6:00 வரை இந்த நிகழ்ச்சி வானொலியில் வலம் பெறுகிறது. வலமை போல் என்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். விடை தெரிந்தால் நீங்கள் 4 பக்கமும் உங்களுக்காக 4 தொலைபேசிகள் இருக்கின்றதோ அந்த அழைப்பை எடுத்து நீங்கள் வந்து விடையை கூறலாம். அன்புறவர்களே, இதுவும் உங்களுக்கான கேள்வியை சொல்கின்றேன். சமூகத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்பட சிலரிடம் இருப்பதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சமூகத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்பட சிலரிடம் இருப்பதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. இதோ அதற்கான பாடல். அந்த பாடலிலிருந்து சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்புறவுகளே.

0: என்னடா சேருவீங்க? ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
1: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல எழுதிட்டு அடிக்க மாட்டேன்ல.
0: தப்பு பண்ண வேண்டியதான அடிப்பேன். உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு பிடிச்சிட்டு இருந்தியா? அப்படி படிக்கணும்.
1: என்னடா
0: பாட்டு? புண்ணாக்கு ஆமனுக்கு.
2: நீ எவனையும் மதிக்கிறியா?
0: உன்னை
2: பத்தி எவன் என்ன சொன்னா நீ ஓகே இருக்கியா? அதான் நீ அவங்கள பாத்து சொல்ற மாதிரி போட போட உன்னாருக்கு வாரி இருக்கியா?
0: அதெல்லாம் தப்பு கணக்கு.
2: உன்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்க இல்ல? அதான் போடா தப்பு கணக்கு. என்ன செய்யுதுன்னு
0: சரி சரி பாரு.

0: சரி, அந்த உறவுகளை ஒழித்த பாடலை கேட்டீர்கள். ஒழித்த பாடலிருந்து முதலாவது கேளிக்கான சொல்லை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு நேற்று இணைந்து கொண்டார்களோ என அவர்கள் கிறுக்கையே கிறுக்கன் என்று சொல்லியிருந்தார், கிளைக்கோமா என்று சொல்லியிருந்தார், யா நடேசன் அவர்கள் மேட்டு என்று சொல்லியிருந்தார், பின்பகுதியில் பத்மராணி கிறுக்கு கிளைக்கோமா என்று சொல்லியிருந்தார், ஸ்ரீயாமலா அவர்கள் புண்ணாக்கு புரே என்று சொல்லியிருந்தார், சுபாசினி அவர்கள் கிறுக்கு கிளைக்கோமா என்று சொல்லியிருந்தார், மற்றது பதனா அவர்கள் நேற்று வந்திருந்தார் ஏமாற்று என்று சொல்லியிருந்தார், பிறகு சிற்றா பவன் அவர்கள் கிறுக்கு கிறு கிருப்பா என்று சொல்லியிருந்தார், பிரேமா அவர்கள் கிறுக்கு கிளைக்கோமா என்று சொல்லியிருந்தார், புஷ்பா புஷ்பவதி அம்மா அவர்கள் இணைந்து கிறுக்கு கிளைக்கோமா என்று சொல்லியிருந்தார், உதயன் அவர்கள் கிறுக்கு கிளைக்கோமா என்று சொல்லியிருந்தார், ராதா அவர்கள் ஏவல் என்று சொல்லியிருந்தார், ராணி அவர்கள் ஏக்கிரவன் என்று எம் எம் என்று சொல்லியிருந்தார், சசி அம்மா அவர்கள் கிறுக்கு கிளைக்கோமா என்று சொல்லியிருந்தார், வதனி அவர்கள் கிறுக்கு கிளைக்கோமா என்று சொல்லியிருந்தார், தேவி ஆண்டன் அவர்கள் கிறுக்கு கிட்ட பார்வை என்று சொல்லியிருந்தார், மீனா மகேசன் அவர்கள் கிறுக்கு கிளைக்கோமா என்று சொல்லியிருந்தார். ஆனால் முன்பு அது விடையே நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். ராஜாதி ராஜர்கள் சூராதி வீர புலிகள் அது கிறுக்கு என்பது சரியான முன்பு அதிபடியாக நாங்கள் உங்களுக்காக தருகின்றோம். அந்த கிறுக்கு என்ற சொல்லை கண்டுபிடித்து கூறியவர் பிலோமனா அவர்கள் முதலாவதாக வந்து அதனைத் தொடர்ந்து பத்மராணி அவர்களும் சொல்லியிருந்தார், அவரை தொடர்ந்து சுவாசினி அவர்களும் சொல்லியிருந்தார், அவரை தொடர்ந்து சித்ரா பவன் சொல்லியிருந்தார், பிரேமா சொல்லியிருந்தார், புஷ்பா புஷ்பதி அம்மா அவர்கள் சொல்லியிருந்தார், உதயன் அவர்கள் கிறுக்கு சொல்லியிருந்தார், அவரை தொடர்ந்து சசி அம்மா சொல்லியிருந்தார், வதனி மோகன் அவர்கள் சொல்லியிருந்தார், தேவி ஆண்டன் அவர்கள் சொல்லியிருந்தார், மீனா மகேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருந்தார். இதற்கான பின்பகுதி வீடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவர்களை வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியை நாங்கள் துரிதமாக நகர்த்தி செல்ல வேண்டும். வேகமாக நீங்கள் கூறினீர்கள் என்றால் நாங்கள் வேகமாக கொண்டு செல்லலாம்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
2: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான

0: 93.30/4
1: தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40.
3: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. தேவி மகால் நேரம் சரியாக 5:19 ஐக்கியராட்சியத்தில் 4:19 இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் மதனா.
2: வணக்கம் மதனா, நலமா இருக்கீங்களா?
5: ஆமா, நலமா இருக்கிறோம்.
2: ஓம், நல்லா இருக்கிறோம், நன்றி. நான் சொப்ப
5: சொன்னேன்
2: நேற்று கிறுக்கு, நான் சரின்னு சொல்லியே
5: அப்பேன்னு
2: சொல்லியில்ல, இப்ப சொன்னா சரியான லூசு பையனா
5: இருக்கிறான்
2: ரகு. அப்படியே
5: என்னன்னு கண்டுபிடிச்சீங்க
2: தடையாக வரக்கூடியவற்றில் ஒன்றின் ஒரு வகையை
5: கிட்ட
2: பார்வை நேற்று சொல்லிட்டா என்ன தேவி என்ற கடைசி வந்தவா முதலா வந்தாவ தெரியா, அவ சொல்லி போட்டா.
5: நீங்க
2: நிகழ்ச்சியை கேக்குறீங்கல்ல, சும்மா
5: கடைசியா வந்தவா
2: நன்றி, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். அவர் திருமதி வந்தனா தயாளன், அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தர் அவர்கள் வைபர் ஊடாக வந்திருக்கின்றார். வணக்கம் மதனி. ராணி
6: வணக்கம். ராஞ்சண்ணா
2: நலமா இருக்கீங்களா?
6: ஆமா, நான் நல்லமா இருக்கிறேன். நந்தி அண்ணா, நீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம். சொல்லுங்க பாப்பம்,
6: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: எல்லாம் குடிச்சிட்டோம்.
6: நல்லா குடிக்காதீங்க, கொஞ்சமா குடிங்க.
2: ஏன்?
6: எனக்கு டீ குடிக்க கூடாது.
2: யார் சொன்னது? எந்த டாக்டர் சொன்னார்?
6: தேயில வந்து சாயத்தை மெல்லமா போட்டீங்கன்னா சரியா இருக்கும். எனக்கு சாயம் போடு,
2: சாயத்தை மெல்லமா போட்டு குடிக்கட்டும். அம்மா அம்மா சொல்ல இல்ல,
6: பல்லுக்கு பல்லுக்கும் கூடாது.
2: பல்லு பிரச்சனை இல்லை, வயது பண்ணி கல்யாணம் பேச போறாங்க. அம்மா அப்படியா?
6: இருந்தாலும் பல்லு தானே வடிவுறும்.

0: வயசு போனாலும் பல்லு இருக்க வேணும்,
1: எங்களுக்கு தேவையில்லை.
0: பின்ன பின் கலட்டி வச்சுட்டு பூட்டி பூட்டி போட்டு புருஷ மாதிரி காட்டுறது,
1: புருஷ மாதிரி காட்டுறது
0: அதானே.
1: சொல்லுங்க,
0: நீங்க ஒரு நோய் எண்ட் எடுக்கிறீங்களா அல்லது ஒரு
1: அது அது எனக்கு தெரியும். இந்த இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாது. நான் நோய் எண்டா என்ன அதை பற்றி எனக்கு தெரியும். அவர் கேட்கிறேன் உங்களுக்கு நோய் தான் அவர்
0: வருத்தம் கண்களின்
1: ஒரு வகையான
0: வரக்கூடியவற்றில்
1: நான் பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை நீங்கள் இப்படியாக கண்டுபிடிக்கலாமா?
0: நான் வந்து கிறுக்கில இருந்து கிளா நண்டா சூரியன்.
1: அவாதான் பாத்தீங்களா, நீங்க எங்கே போயிட்டீங்க கிளான்
0: பச்சப்புல, நீங்க எங்கேயோ போயிட்டீங்களா?
1: கிறுக்கில இருந்து கிளா நண்டா என்ன உள்ள
0: சூரியன்,
1: சூரிய பகவான்,
0: சூரிய பகவான கண்ணுக்கு
1: அவரு இவ்வளவு பிரச்சனை தாரோ, கண் பார்வையை கண்ணால் கண்ணீர் ஓடும் சூரியன்.
0: அது சரி, நாங்க நெடுகலம் யூடியூப்ப பார்த்து பார்த்து கடைசியா சீனா கடந்த கண் மாதிரி தான் பிறப்போம்.
1: ஏன் யூடியூப்ப பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன பெரிய சொன்னால் இருக்கு?
0: அவட்ட அவன் கண்ணை
1: நீங்க மற்றவங்க காசு காசுக்கு வழிவகுக்கிறீங்க.
0: முழுக்க
1: இந்தியர் தான் கூட
0: உழைக்கலாம். ஒரு போதை மாதிரி,
1: என்ன போதை மாதிரி, ஒரு விஸ்கி மாதிரி,
0: அது போதை தான் உண்மையில. உண்டை பிடிச்சு பிடிச்சு அப்பா அதை தொடர்ந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நாங்களும் தான் அதுக்கு நிற்கிறோம். எங்களுக்கும் அந்த விரதம் பெற
1: போகுது. கௌரவமாக காத்துக்கொள்ளுங்கள்.
0: நன்றி அண்ணா.
1: நன்றி வாழ்த்துக்கள். இப்படியே கண்டுபிடிச்சு ஓடிவாங்க.
0: நன்றி அண்ணா.
1: அவர் ராணி சமந்தர் அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்தான்பூர்வம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் கமலவணி. என்ன கமலவணி, பான் கார்டை விட்டு நீங்க
2: நீங்க
1: கேட்கலையா வீட்ல இருந்து கூட பாட்டு, உங்களோட பாட்டை கேட்கலையா அவ்வளவு வீட்டுல இருந்து?
2: அதுதான்
1: இவ்வளவு வருஷமா ரெக்கார்டிங் பண்றீங்க, ஒரு விஷயம் தெரியுது இல்லை
2: சொன்னீங்க.
1: அப்படி இல்ல, அது விளங்க உங்களுக்கு பாடைக்க ஹெட்போன் போட இல்லையா தலையில?
2: ஜன்னலும்
1: பாருங்க காத்து இல்லாம இருக்கிறோம்.
2: நன்றி.
1: என்ன
2: விடைய
1: சொல்லுங்க? அது கண்ணுக்கு வர்றது அலட்சி.
2: நன்றி
1: வாழ்த்துகள் கமலவணி. அவர் கமலவணி, கமலவணியை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம்
1: அண்ணா. வணக்கம் சித்ரா.
3: எனக்கு
1: நன்றி சொல்றதில்லை, எனக்கு நன்றி செய்யவில்லை. எனக்கு நீங்க பாட்டு கேட்டுனீங்களா? பாடலுடைய ரசனை, அந்த ரசனைகள் எல்லாம் என்ன மாதிரி செய்து செல்வி செய்தவர் கூட அத்தான்
3: கர்நாடக
1: சங்கீத பாடல். தந்தி தும் தோம் திக்கு தக்கு திக்கு தோம்
3: அதுதான்
1: அதுதான் சாப்பிட்டீங்களா மத்தியானம்
3: விளையாட்டுகள்ிப்பாரு
1: குசினி கதவை திறந்து போட அந்த கதவை நாங்க சாத்தி விட குசினிக்கு இருக்கிற ஒண்ணும் பெறாது உள்ளுக்கு அமைக்கணும் உங்களுக்கு டாவலும் இது பிறகு காத்து அடிச்சதுன்னா திறந்து விடலாம் அது உங்களை மாதிரி வீட்டிலே இல்லை இங்கே எல்லாம் பாவங்கள் நாங்கள் 100 வருஷம் போய் கட்டிடங்கள்னா ஒன்றும் செய்யலாம்ல
3: உள்காத்த வழியை கொண்டு போய் வழிக்காத்த உள்ளுக்கு கொண்டு வர்றது அது அவங்க சொல்றாங்களே ஏன் திறக்கிறீங்க
1: ஏன் திறக்கிறீங்க
3: யா
1: கமலமணி கமலமணி ஒரு புது வீடு வாங்கலாம்
3: அவாக்கு விருப்பம் இல்ல அது காணும் தானே
1: அவாக்கு அது காணாது உள்ள
3: இனிமேல்
1: ஒருவரும் சகோதரி சித்ரா பவன் அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பூர் வணக்கம்
4: வணக்கம் ராஜா ஜென்மந்து
1: உதயன் நலமா இருக்கீங்களா உதய்
4: ராஜா
1: சூப்பரா இருக்கும் சகோதரர்
4: வந்துட்டீங்க
1: என்ன
4: அனுப்பியிருக்கலாம்
1: அங்கே இலங்கையை விட்டுட்டு அந்த நாட்டை விட்டுட்டு ஓடி வந்தீங்க
4: கிடைக்கிறீங்களா வச்சுக்கொண்டு சரி ராஜாண்ணா வாயிலிருந்து முத்து இருந்தால் என்ன அர்த்தப்படுது என்று சொல்லி
1: கண்டு பாக்குறது
4: என்ன சொல்லி தெரியும் தானே
1: என்ன நீங்க சரியான விட கண்டுபிடிக்க இல்ல
4: இல்ல
1: வர இல்ல
4: போயிட்டு
1: வாங்க நன்றி வாழ்த்துகள் சோறும் அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவருக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும் அவரை தொடர்ந்து அன்புறவுகளை வேகமாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலகலப்பாக வந்து நேரத்தை மிச்சம் பிடிச்சி நீங்கள் கதைக்கிறவர்களெல்லாம் ஓடி ஓடி வந்து கதைக்கிற நேரம் இந்த நேரம் தான் நீங்கள் வந்து கதைக்கலாம் நீங்கள் வரமாட்டீங்கள் வந்து பின்னுக்கு வந்து இழுத்து கதைச்சிருப்பீங்க சரி நீங்கள் வரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை நாங்கள் கேட்போம்
5: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா
6: வாழ்வை வசந்தம் வந்து
5: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசகி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545 91 44 79

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்
0: நேரம் சரியாக 5:34 அக்கராட்சத்தில் 4:34. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
0: நன்றி.
2: நானும் கிறுக்கில இருந்து கிளிசரி நான் சொல்றேன் அண்ணா.
0: கண்ணீர் வர்றதுக்கா?
2: கண்ணீர் வர்றதுக்கு அந்த கிளிசரின பாவிக்கிறவ அதுவும் தொடர்ந்து பாவிச்சால் அது பாவிக்கும் இருக்கு. கண்ணை பாதிக்கும், தொடர்ந்து அதை பாவிக்கிறீங்கள தானே? ரெண்டு ஹீனாவில அதை எடுத்துக்கொண்டு
0: வந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள்.
2: பாப்பா மண்ணா, வேற எதுவும் வந்தா திருப்பி வருவேன்.
0: கிளிசரின்
2: கிளிசரின்
0: சானாவா?
2: கீனா, லீனா, சானா, ரீனா, இன்னென்னா கிளிசரின்.
0: கிளிசரின் சொல்றீங்க. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு எங்கள் நன்றிகள்.
2: நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி ராதா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்கள் ராதா வந்து கிருக்கன்ல இருந்து கிளிஷரன் என்று சொல்லுகின்றார். உதயன் அவர்கள் கிருதி தூக்கி அடிக்கிறது என்று சொல்லுகின்றார். அவ்வாறு பல வகையாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். சரி, உங்களுடைய விடையை பார்ப்போம்.
3: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்கான ஒரு அறிவித்தலையும் தருகின்றேன் அன்புறவுகளை. அதாவது தாயகத்தில் அல்வாயில் வசிக்கும் மன மக்களுக்கு என்றால் அவர்கள் வந்து சகோதரர்கள் இருக்கின்றார்கள். 25, 26, 30, 35 போன்ற வயதுகளில் மணமக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த மணமக்களுக்கு மணமக்களை தேடுகின்றார்கள் பெற்றோர்கள். தாயகத்தில் வசிப்பவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள்.
4: கல்வித்தகமையிலும் இருந்தாலும் பரவாயில்லை. அன்பர்களே, மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் இப்படி இருக்கின்ற அல்வாய் பகுதியில் கூடுதலாக வசித்து கொண்டிருக்கின்றவர்கள் அங்கே தாயகத்திலேயே ஒழுங்காக ஒழுங்கான கட்டமைப்போடு வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை தருவோம். நீங்கள் பெற்று அவர்களோடு நீங்கள் அதாவது நட்சத்திரங்கள் அதுகள் ராசி பொருத்தங்கள் எல்லாம் பார்ப்பார்கள். அதுகளை பார்த்து புரிந்து இருந்தால் திருமணம் செய்வதற்கு தயாராகலாம். அதாவது தாயகத்தில் அல்வாயில் வசிக்கும் மணமக்களுக்கு வயது 25, 26, 30, 35 மணமக்களை தேடுகின்றார்கள் பெற்றோர்கள். தாயகத்தில் வசிப்பவர்கள் வரவேற்கப்படுகின்றது. எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கான இந்த மணமக்களை திருமணம் செய்து வைப்பதற்கு கண்ணியமான குடும்பம் என்பதையும் உங்களுக்கு முற்கூடியே அறிய தருகின்றேன். இந்த நேரத்தில் சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா சுகமா இருக்கிறீங்களா?
5: யாழ்ப்பாணத்துல
4: கேட்ட கேள்விக்கு தெரியாண்டா தெரியாண்டு சொல்லுங்க. ஓடுதுன்னு சொல்லாங்க கேட்ட கேள்விக்கு பதில். எத்தனை மணிக்கு கடைசி பஸ் நாங்கள் பட பஸ்ண்டா அந்த காலத்தில் 10 மணிக்கு கடைசி அப்படி இல்லையா?
5: அப்படி இல்லை.
4: வடிவா விசாரிச்சு சொல்றீங்களா உங்களோட வேலை சொல்றீங்களா? நைட்ஸ் ஓடுற இல்லையா? நைட்ஸ் ஓடுற
5: இல்லையா?
4: அது லாங் சர்வீஸ்க்குள்ள உங்களோட உங்களோட உங்களோட இதுகளை கேட்கறோம்ல
5: வீட்டுலயோ
4: யாழ்ப்பாணத்துல வெளியால பூங்கா கட்டினாங்களா?
5: இன்னொரு
4: வெளிநாடுகள் உதவி செய்யறதுவார்கள் வெளிநாட்டுல இருந்து. இப்ப அங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கே வெளிநாட்டுல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நாள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக போகின்றார்கள். இங்க வந்து லஞ்சங்கள் கச்சேரி என்று சொல்றார்கள். கச்சேரிகளை போய் தேடுறதுன்னா கச்சேரி பெரிய எத்தனை ஏக்கர் காணி?
5: நானும் யோசிச்சேன் உள்ளுக்கு போய் இருக்கி பாப்பம் அண்ணாவை
4: போவோம். தள்ளிய போங்க போங்க. அப்ப சொல்லுங்க
5: வெளியாக்களை தேவையில்லாம விட மாட்டேன்னு தெரியும்.
4: அதுதான் அடுத்த வழியா
5: அண்ணா கச்சேரியில வேலை செய்தபடியா சில வேலை எல்லாம் கொண்டு
4: நீங்கள் கதைக்க பயப்படுறது அங்கே வெளிநாட்டில் வெளிநாட்டிலிருந்து போனோண்டு காட்டாமல் நீங்கள் கதைக்க வேணும். அங்கே இருக்கிற அரசாங்க அதிபர் பேர்
5: இவ்வளோனால
4: அரசாங்க அதிபரோட போயெல்லாம் நீங்கள் ஒரு உடனடியாக உரையாடலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் வேண்டாம். நாங்கள் நாங்கள் சந்திக்க டே சந்திக்கத்தான்
5: கடைக்கு போனேன்.
4: ஓ
5: நேற்று கடைக்கு போனேன்.
4: ஓ
5: அவர் உடனே கேட்குறாரு, புள்ள நீ எங்கேருந்து வர, எந்த நாட்டிலேருந்து வர,
4: எங்கேருந்து வரான்னு கேட்குறாரோ.
5: தெரிஞ்சிருந்தா
4: நடந்து போனாங்க அப்ப அந்த அப்பு கேக்குறாரு மச்சான் முஞ்சன்ல இருக்கிறாராம்
5: அங்க துருக்கியாக்கள் இந்த மண்டே எனக்கு கதை சொல்லுறேன் அருளிநாட்டு கதை சொல்லுறேன் கடைக்காரங்களும் அப்படித்தான் போனோம் அக்கா நீங்க அந்த நாட்டு கேட்ட மாதிரி இந்த துணி வேலை பாவிக்கும் அது இதை சொல்லுவீன் அதான் பிசினஸ் ரிஸ்க்
4: என்ன விட கண்டுபிடிச்சீங்க சியாமளா?
5: என்ன
4: புள்ள
5: வெளிநாட்டுல
4: இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறீங்களா, விடிய கண்டுபிடிக்கிறீங்களா, இவ்வளவு கவலையா இருக்கு எனக்கு.
5: அது சரி, தேடுறதுக்கான
4: நன்றி சியாமளா, இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக நன்றி. சகோதரி சியாமளா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சியாமளாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
6: வணக்கம் ராஜானா, இது அகராதி உடைய நேரடியா வருதா?
4: இந்த கேள்வியில் எல்லாம் என்னிட கேக்காங்க.
6: நீங்க சொல்ற நீங்க தான்,
4: நான் சொல்ல மாட்டேன்.
6: சொல்லுங்க. கிட்ட கல்லண்டி இருக்குது, கிட்ட கல்லண்டா இரும்பு துருசு அளவுகள், இரும்பு அந்த சின்ன சின்ன தூ அளவுகள்.
4: நீங்க கேள்வி சொல்லேக்க விளங்குது இல்லையா? நான் கதைக்கிறது உங்களுக்கு தமிழ் விளங்குது இல்லையா? பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகை.
6: மறைஞ்சு போய் கொண்டிருக்கும்.
4: நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. நன்றி.
6: நன்றி அண்ணா.
4: நன்றி. வாழ்த்துக்கள் சகோதரி. அவர் சகோதரி ராணி சம்பந்தர். ராணி சம்பந்தரை தொடர்ந்து வைஃபருடாக இணைந்திருக்கின்றார் தேவன் அவர்கள். வணக்கம்
7: தேவன்.
4: கோபம் இருக்கா
7: உங்களை? பொதுவா
4: ரேடியோட கோபமா?
7: ரேடியோ இல்லாத சில சில இதனால என்ன சொல்றது,
4: அது அது அதுகளை கோவிக்காங்க. நீங்க ஏன் கோவிச்சு டென்ஷன் ஆகி உங்களை பல
7: இல்ல இல்ல நான் சொல்றேன். இப்ப நான் வந்து இடையில இப்ப என்ன சொல்றது, நான் இடையில வந்தேன்னு சொன்ன போல இடையில வந்தாலும் வேற கதை வேற
4: அப்படி அப்படி இல்ல தேவன், அது இப்ப அப்படி பாக்குற இல்ல தேவன். நீங்களே உங்களுக்கு
7: சில நேற்ற கருத்துக்கள், நீ நேற்று வந்தவன அது
4: சம்பந்தங்கள் யார் சொன்னது,
7: அது ஏன் நான் பேசிட்டேன், அப்ப அதுக்கு கவலையா விஷயம்.
4: சரியா, நலமா இருக்கிறீங்களா?
7: எங்களுக்கு
4: சரியான கூட
7: எங்களுக்கு இப்ப இந்த கிலோமீட்டருக்கு 20-24 மேல போகாது.
4: ஆ ரைட், நல்ல நல்ல மலைப்பிரதேசத்துல இருக்கு.
7: என்ன சொல்லி கொடுத்தா என்ன சொன்னா, அந்த இதுக்கு பேரு ஒரு திரவத்தின பேர் கேக்குறீங்களோ?
4: இல்ல திரவம் இல்ல சௌரம்.
7: அப்ப
4: ஒரு பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை நீங்கள் விடையாக பெறலாம். பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை. அப்ப
7: நான் சொன்னது வந்து கிளிசரான்னு சொல்றது, அது வந்து அது வந்து ஒரு இந்த என்ன அலெக்சாதன இதுகள் தயாரிக்கிறதுக்கும் மற்றது வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுத்துதான் இந்த கிளிசரான்னு சொல்றது.
4: கிளிசரின் வந்து அழுகிறது
7: இல்ல,
4: எருமையலுக்கு கண்ணீர் வராது. சில படத்தை பார்த்து
7: மருத்துவத்தை பயன்படுத்த சொல்லி நான் இணையத்தை பார்க்கிறேன்.
4: கண்ணீர் வராத நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு அது ஒரு சொட்டு விட்டா டக்கடு கண்ணீர் பொழிஞ்சு சொட்டு
7: இருக்கு. அப்படி அடிக்க கண்ணை பாய்ச்சி கண்ணை பாய்ச்சிடும்
4: கண்ணையும் பாய்ச்சிடும். அப்ப தேவன் ஹெருக்கு சொல்லி போட்டு கிளிசரின்னு சொல்றீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சோதரம்.
7: இல்ல இல்ல, நான் என்ன போது கிளிசரால் கிளிசரால் கிளிசரால்
4: கிளிசரால்
7: நன்றி,
4: வாழ்த்துக்கள்.
7: நன்றி, அழைக்கும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
4: நன்றி சோதரம். அவர் தேவன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். தேவனை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம். வணக்கம், நேரம் சரியாக 5:49 ஐக்கியராட்சியத்தில் 4:49 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியில் வேகமாக நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்புறவுகளை வேகமாக இணைந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவுகளே,

0: என்னடா சேருவீங்க? ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
1: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல எழுதிட்டு அடிக்க
0: மாட்டேன்ல. தப்பு பண்ண உடனே அடிப்பேன். உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தியா?
2: நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
0: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வாவாசம் பாட்டு கேட்டா காட்டுப்பாடு கூட புத்தி வந்துடுறேன். இப்ப என்ன பாரு, வாவாசம் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும் உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு
2: பாப்பா.
0: என்ன பாட்டு இது? புண்ணாக்கு ஆமனுக்கு இருந்துகிட்டு.
3: நீ எவனையும் மதிக்கிற இல்லையா?
0: உன்னை
3: பத்தி எவன் என்ன சொன்னாலும் நீ போயிட்டே இருக்கியா? அதான் நீ அவங்கள பாத்து சொல்ற மாதிரி போற போற உன்னாருக்குன்னு வாடிருக்கியா?
0: அதெல்லாம் தப்பு கணக்கு.
3: உன்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்க இல்ல? அதான் போறா தப்பு கணக்கு. என்ன செய்யுதுன்னு?
0: சரி சரி பாரு.

0: இன்று உலகில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா?
1: மகளிட்ட போயிட்டு வேலை வேறையெல்லாம் போயிட்டு அப்ப செவ்வாய்க்கிழமை சொன்னதான் வச்சிருக்கிறான். கட்டில இருந்து கண் படலமன் சொல்லி
0: அது வராது,
1: அது வராதா?
0: இப்ப கிறுக்கு முன்பது விட கிறுக்கு சரியான விட
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள் சகோதரி.
2: நீங்க துடிப்பு என்னது சொல்றது வந்து கதைக்கே இல்ல சொன்னார். வந்து கதைக்கிறவங்க எல்லாம் கதையுங்கள் சொன்னார். இந்த
1: அதுக்கு விட தெரியாமல வந்து கதைக்கிறது
2: விட தெரியும் தானே, ஒரு வகையில தெரியும் தானே விட. நான் மத்திய வைத்து அவற்று வந்தாலும் டெலிபோன் அந்த நேரத்தை வந்தாலும் அந்த நேரத்தை முடித்து
1: வேற ஒரு பெயர்ல அழைக்கப்படுவது
2: அது வேண்டாம். நீங்க கிளாக்கோமா வராது புள்ள,
1: வராத
2: வராது,
1: அது அந்த சம்பந்தப்பட்டதா வராத?
2: இல்ல இல்ல,
1: என்ன சொல்றீங்க அப்ப பிளீஸ் அறிந்த
2: வயதானாக்களும்
1: அது கண்ணுக்க பட்டால் கொஞ்சம் கண்ணீர் வந்து கண் அப்படி பார்வையில கொஞ்சம் அந்த கரை பார்வையெல்லாம் குறையும் அந்த மாதிரி சொல்லுங்க.
2: கண் பார்வையை குறைக்கும்,
1: கண் பார்வையை குறைஞ்சு கொண்டு வரும். அது
2: விட்டால அழகு வருமா?
1: நான் அம்மா கவலையான படங்கள் பார்த்தால் எந்த பிள்ளைகளை என்ன பார்க்க முந்தி என்னோட
2: இருக்கேக்க
1: என்ன அது அறியாமலே
2: வந்துடும். பாசம் உள்ள
1: இப்ப வந்து எனக்கு கண் பிரச்சனை தானே, அப்பதான் எனக்கு டாக்டர் என்ன சொல்ற, ரெண்டு கண்ணுக்குள்ள கண்ணீர் நிக்குதுன்றதான் சொல்றேன்.
2: கண்ணுக்குள்ள கண்ணீர் நிக்குது, ஊத்துங்க.
1: அதான் நாங்க என்ன இவ்வளவு அழகியா அந்த எனக்கு இழப்புகள் வந்தது கூட தானே, இப்ப ஒரே அழகுதானே அழகு அழாது என்று சொன்னாலும் அழுதது கூட. ஆனா டாக்டர் சொல்றாரு இப்ப எனக்கு அதுக்கு இந்த கண்ணீரை எடுக்கிறதுக்கு ஊசி போட்டு
2: கொண்டிருக்கிறேன். நன்றி சௌதரி மதனி, இணைந்து கொண்டு சொல்லி கிளிசரின் சொன்ன உங்களுக்கு நன்றிகள். உங்களுடைய கண்ணீர் அழுது ஊத்துங்கன்னு சொல்லி இவிட வருவோம். நன்றி,
1: அதுதான் சரியான சொல்றேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம் சௌதரம்.
0: அவர் மதனி மோகன் அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபாதன். நீங்களும் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ? நிகழ்ச்சி
3: என்ன பின்பட்டு
0: நல்லா இருக்கிறோம்.
3: நான் வந்து கிறுக்குல இருந்து
0: சொல்லுங்க
3: என்ன
0: சொல்றேன், தூக்கி அடிக்குது
3: கிரந்தி அது வராது, கண்ணுக்கு வர்ற நோய் கேக்குறீங்க.
0: என்னமா
3: கிரந்தின்னு சொல்றதுல அது கண்ணுக்கு வராதானே?
1: நன்றி,
0: வாழ்த்துகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: சரி, அவரோடு நான் நிகழ்ச்சியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன். அன்பு உறவுகளை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது ஜெர்மனிய நேரம். தொடர்ந்து ரகு அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். அதுவரை நீங்களும் அன்பாக பொறுமையாக காத்திருங்கள் அன்பு உறவுகளே.
4: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்,
5: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன். சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
6: ஒரு கவிதை சொல்வாயா?
7: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
8: எத்தனை பேருக்கு?
7: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
8: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
7: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15, மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
9: வாழ்வை வசந்தம் வந்து
4: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-20.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
4: Mélodie et Tordrelaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

வந்த தடைகள் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilari.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் சாட் 9 பாகையில் 11727 வேட்டிக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து 24 மணி நேரம் அலைபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:12 நிமிடங்கள், ஆகிய ராஜ்யத்தில் 5:12 நிமிடங்கள் இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது சந்தோஷ நேரம். இன்றும் பழமை போல் சந்தோஷ நேரத்தில் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது

பட்டும் படம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வரவேண்டிய தொலைபேசி இலக்கம் பழமைபோல் தான் 01-482-3245-0 அல்லது 09-51-48-47-71 வைபர் இலக்கம் இருக்கின்றது 00-33-650-07-74-27. அந்த வகையில் இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள்

மண்ணச்சிலையே மண்ணச்சிலையே வளத்திரையே வந்ததறியேன் மனக்குறையேன் வண்ணச்சிலையே வ

ஆம், இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன். 0143 1215 0 அல்லது 0 1 4 8 4 7 7 1 வைபர் இலக்கம் 0033 6 50 0 7 7

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். சென்ற வாரம் இல்ல, ஒரு வாரம் கட் அடிச்சுட்டார்.
0: ஏ நீ என்னாச்சு?
1: ஒரு வாரம் வெயில் அள்ளி கொண்டு போட்டு.
0: ஆ வெயில் கருத்து கருத்து போயிருங்க, பயத்துல வர இல்லையாக்குமா?
1: மலையாளி மலையாளி கொண்டு போல வெள்ள வெயில் அள்ளி கொண்டு போட்டு.
0: வெயில் அள்ளி கொண்டு போயிட்டு தானே. ஒரு மாதிரி நீந்தி நீந்தி வந்துட்டீங்களா? பறந்து வந்தீங்களா?
1: பறந்து
0: வந்தாச்சு. அன்பே நீ எங்கே நான் அங்கே? அதா அன்பு நடமாடுமா?
1: அன்பு மனம் கனிந்த பின்னே
0: அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சந்தேவை. அந்த பாடல் என்ன? இந்த பாடல் பாடிட்டு இருக்கிறீங்களா?
1: ஓ அதுதான் பாடு பாட்டு இல்லை.
0: ஆ
1: பாடு பாட்டு இல்லையா?
0: என்ன சும்மா அடிச்சு பார்க்க வருமே?
1: வரும்தான் பார்ப்போம்.
0: ஆமா சரி
1: சரி
0: ஓகே. நன்றி கணேஷ்.
1: நன்றி.
0: ஓகே, அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் தேவி தனராஜ். நலமா? நாங்களும் நலமாக இருக்கிறோம் தேவி தனராஜ போல.
2: என்ன
0: உங்களை போல? நீங்க நலமண்டா உங்களை போல நலமா இருக்கிறேன் நான்.
2: நீங்க
0: சொல்லுங்க பாப்போம்.
2: என்ன
0: சொல்ல எடுத்தீங்க?
2: கண் எடுக்கிறேன்.
0: கண்ண கண் எடுத்து
2: கண் எடுத்து பாடம் பாட்டு வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளி அடிக்க காதல் என்று.
0: அந்த பாடலா? கண்ணும் கண்ணும் கொள்ளி அடித்தால். ஓகே, படம்
2: கண்ணுக்கு மை அழகு
0: எடுக்கலாம். படம்
2: கண்ணு பட போகுதையா?
0: கண்ணு பட போகுதையா? ஓகே நன்றி அம்மா. ஓ சரியா, ஓ சரியா சொல்லிட்டீங்க. ரெண்டும்
2: கட்டிக்காரி
0: கட்டிக்காரி என்ன உங்களுக்கு? நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க.
2: நானே சொல்றேன், எனக்கு நானே கட்டிக்காரி.
0: ஓகே நன்றி அம்மா.
2: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி.
3: நலமா?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம் ரொசாலி மாதிரி நலமாக இருக்கிறோம்.
3: கண்கள் எடுத்து
0: கண்கள் எடுத்து
3: கண்கள் படம்
0: கண்கள் படம்
3: கண்கள் எங்கே கா
0: என்னது
3: அந்த
0: பாடலா? ஓகே அம்மா
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரொசாலி அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் அகிலன். வணக்கம் அகிலன். நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி
4: நன்றி. அப்படி இருக்கிற மன்னிக்கு கொண்டு நான் உன்னெடுக்கிறேன். உன்னு வந்தது
0: உன் என்ற சொல்லெடுத்து
4: உன்னை தேடி படம்
0: உன்னை தேடி படம்
4: மற்றது பாடல் இந்த பாடல் அதை விட மாத்தி சொல்லும்.
0: சரி மாத்தி சொல்லுங்க பாபம்.
4: உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன்
0: நான். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன்
4: நானே.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ஜெயந்திமாலா சதாசிவம்.
2: என்ன
0: சொல்லாட்டி சொல்லி போட்டு தானே போகணும் இப்ப நீங்க.

0: நீங்க வளமையா கெட்டிக்காரீங்கன்னு கெட்டிக்காரன்னு சொல்றீங்க, சொல்ல இல்ல. அப்ப அதோட நானே சொல்லிட்டேன்.
1: என்ன
0: நீங்க நலமாமா?
1: அன்படுக்கிறீங்களா? அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து அது நான் கொடுத்தேன். நல்ல
0: அன்பு என்னும் தேன் கலந்த அந்த பாடல்,
1: அந்த பாட்டு படம் வந்து அன்புக்கு நான் அடிமை.
0: அன்புக்கு
1: நான் அடிமை.
0: நான் அடிமை.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி அம்மா.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா நலமா? நலமாக இருக்கிறோம். நன்றி. அது தன்னுடைய வேலையை காட்டி கண்டு இருக்குது.
2: நான் வந்து வண்ணம் எடுத்து.
0: வண்ணமா?
2: வண்ணம் எடுத்து வண்ணம் வண்ண பூக்கள்.
0: வண்ண வண்ண பூக்கள் படம்.
2: படம் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே.
0: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பாடல். என்ன
2: பாடல்? பாடல்.
0: ஓகே. நன்றி ராஜா.
2: நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வதனா. வணக்கம் வதனா.
3: வணக்கம் ரவு.
0: நலமா?
3: நலமானா கொஞ்சம் கவலை. அதே பாடல் அதே பாட்டை எடுத்து.
0: அதுக்கு பரவாயில்ல. நீங்க நீங்க எடுத்தா தான் எடுக்கிறீங்க. அது பரவாயில்லை.
3: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். நாங்க சும்மா இருக்கேன். நீங்க?
4: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம்.
0: போனங்களா வந்தீங்களா?
4: இல்ல இல்ல.
0: அதான் அதான் இந்த இழுவு, அந்த வணக்கம் இழுவு. என்ன ஒரு மாதமா வர இல்ல?
4: என்ன
0: எனக்கு ஒரு வாரம் தானே ஞாபகத்துல இருக்கிறது. நீங்களாவே சொல்லிட்டீங்க ஒரு ஒரு மாதம் உண்டு.
4: குடும்பத்திலும் எல்லாரும்மா இருக்கியா?
0: சும்மா இருக்க.
4: நன்றி. நன்றி. நான் கண் எடுத்து.
0: கண்ணா?
4: ஓமாம். கண்ணெடுத்து கண் எதிரே தோன்றினால்
0: படமா பாட்டா?
4: பாடத்தை சொல்லுவோம்.
0: கண் எதிரே தோன்றினால். ஓகே.
4: பாட்டு கண்ணிலே அன்பிருந்தா கல்லிலே தெய்வம் வரும்.
0: அந்த பாடல
4: சொல்றேன்.
0: நன்றி அம்மா.
4: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம். வணக்கம். கலா ராணி. நலமாமா?
5: நல்ல நலம். அண்ணா நீங்கள்?
0: நாங்களும் கலா ராணி மாதிரி நல்ல நலம். ஓ நல்ல நலம்.
5: அப்படியே இருக்கணும் அண்ணா நீங்க.
0: சரி சொல்லுங்க அம்மா.
5: அரநேரம் வந்த நான் அண்ணா மன்னித்து கொள்ளுங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சொல்ல எடுத்தீங்க?
5: இத எடுக்கிறேன் அண்ணா. உன்னை எடுக்கிறேன்.
0: உன்னை எடுக்கிறீங்களா?
5: படம் என்ன தருவேன்? படம் இருக்கு.
0: உன்னை கொடு என்ன தருவேன். ஆமாம்.
5: பாட்டு வந்து உன்னை ஒன்று கேட்டு.
0: உண்மை சொல்ல வேணுமாண்டா?
5: நீங்க உண்மையே சொல்லிடுங்க அண்ணா.
0: இன்றைக்கு நீங்க இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கையில் கஷ்டப்படுத்த போறோம் உங்களை எல்லாரையும். இன்றைக்கு வேலைக்கே விரட்டி விடுவோம். என்ன? ஓகே அம்மா. ஓகே, அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சுபா. வணக்கம் சுபா. சுபாஷினி வணக்கம். வணக்கம் சுபாஷினி, இணைந்திருக்கின்றீர்கள்.
6: வணக்கம்.
0: விபியா?
6: அது
0: பத்மநாதன் வந்தது, நான் பத்மநாதன் சுபா சுபாஷினியாக நினைச்சேன். ஓகே,
6: பத்மநாதன் சுபாஷினி அப்படிதான்
0: பாட்டு
6: வந்து மனம் என்னும் குணம் ஒன்று ஆடுது.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் அகேனி. ஆர்த்தியனா? நலமா? நாங்களும் ஆர்த்தியன் குட்டி மாதிரி நலமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன எடுக்கிறீங்க? விளங்க இல்ல, இன்னும் வளைவா விளங்க? கனிமொழியா? கனிமொழி எடுத்து. ஓகே, கனிமொழி படம்.
7: கனிமொழியே உன்னை கொண்டு போகிறாய்.
0: கனிமொழியே உன்னை கொண்டு போகிறாயா?
7: என்னை கொண்டு போகிறாய?
0: என்னை கொண்டு போகிறாய். கனிமொழி என்றா என்ன? கண்ணால பேசுற பார்வைன்னு சொல்றீங்களா? கண்ணால பேசுற பார்வைக்கு கனிமொழி என்று ஆர்த்திகன் குட்டி கருத்து தாரீங்க.
7: என்னக்கு
0: இனிமையான
7: கதை?
0: இனிமையான கதையா? கனிமொழி ஏண்டா? அப்ப கனிமொழி உன்னேண்டா இனிமையா? என்ன கனிமொழி உன்னேண்டு பாடல் அப்படி என்ன இனிமையான பேராடுப்பமா? சரி, கனிமொழி என்ற பேர் என்ன? அதுவும் கனிமொழி உன்னேண்டு அதையும் சொல்றீங்க என்ன? ஓகே, எங்க தங்கச்சி? என்ன தங்கச்சி எங்க பிள்ளை இல்ல? அதான் கேட்டான், என்ன கனிமொழி என்றா என்ன பேரும் வரும். அதே நேரத்துல என்ன என்ன சொல்ற கனிவான பார்வை மொழிக்கும் பேச்சுக்கும் வருமாக்கும் என்ன? அப்ப தங்கச்சி எங்க? நன்றி வணக்கம். இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
8: வணக்கம்.
0: வணக்கம்.
8: நாங்கள் நலம்.
0: நாங்களும் நலன். நீங்களும் நலன் தானே?
8: ஓமோம் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் ஓம் நலமா இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி. நான் வளர்வுரை என்று எடுத்தேன்.
0: வளர்வுரை, ஓகே.
8: வளர்வுரை என்பதும் தேவிரை என்பதும் நிலவுக்கு தெரியாது அந்த பாடல்.
0: அந்த பாடல்
8: வளர்வுரை படம்.
0: வளர்வுரை படம், ஓகே. நன்றி அம்மா.
8: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
9: வணக்கம் ரோவண்ணா.
0: வணக்கம் சுபாசினி. நலமா?
9: ஓ நாங்க நலமா இருக்க, நீங்களும் அப்படியே நலமா இருக்கோன்னு வேண்டிக் கொண்டு நான் நீங்க என்ன கூப்பிடுறீங்க?
0: இல்ல பத்மநாதன் வந்துச்சு தாங்க, அதான் நான் அப்ப
9: கூப்பிட்டேன். சுபாசி வந்து தெரியும் வீட்டு அண்ணா
0: வந்தேன். நலம் தானே அம்மா?
9: ஓ நாங்க நிலமா இருக்கின்றவண்ணா. நான் வந்து உன்னை எடுத்து,
0: உன்னை என்ற சொல் எடுத்து,
9: உன்னை நான் சந்தித்தேன் படம்.
0: உன்னை நான் சந்தித்தேன் படம்
9: பாட்டு, மறைய பாட்டு. உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன்.
0: உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒரு. அந்த பாடல் என்ன?
9: அந்த பாடல்,
0: ஓகே. நன்றி அம்மா.
9: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சுபாசினி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வங்கள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. வணக்கம் வணக்கம் சியாமலா. ஓ நான் நல்ல. நீங்க இப்ப வந்த இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு அம்மாவோட?
10: வாரகிழமை மட்டும்.
0: வாரகிழமை மட்டுமா? இங்க விட அங்க வெயிலா அல்லது இங்க வெயிலா? எங்களுக்கு இங்க சரியான வெயில். இங்கேயும் அப்படித்தான். அப்ப ஒரு அளவு தான் அஞ்சத்தையும் வைக்க மாதிரி. ஓ இஞ்ச 40. ஆமா இஞ்ச 40. அங்க காத்து இருக்கும்
10: என்ன? நல்ல இப்ப நல்ல காத்து. அப்ப அந்த வெக்க கொஞ்சம் பெருசா தெரியல. வெக்கதான்
0: அங்க இருந்தானே வந்தாங்க. இங்க வந்து அங்க இருந்ததை விட இங்க வந்து கூட வருஷம் இருந்துட்டோம்
10: என்ன?
0: பாருங்க நீங்க அங்க 40 இருக்க இல்ல. தத்துவம் கொட்டு என்ன இங்க இருக்கீங்களே, இவ்வளவு தத்துவம் வர இல்ல
10: என்ன? நான் கொட்டுறேன்,
0: தத்துவம் எடுக்கிறேன் இல்ல. மடிஞ்சு வருது. சரி சாப்பாடுகள் எல்லாம் ஒத்து போகுதா? சாப்பாடுகள் எல்லாம் ஒத்து போகுதா? இல்ல வித்தியாசம் அந்த அந்த சேர்வைகள் அதுகள் இதுகள் கூடுதலா இங்கே இருந்து போறாங்களே ஒத்துக்கொள்றேன். அப்ப நுழம்பு
10: இல்ல, இப்ப நுழம்பு கொஞ்சம் எறும்பு இருக்கு.
0: எறும்பு, ஓகே.
10: ஈரத்தன்மை
0: இருக்க வரும் என்ன?
10: புதுனம்
0: புதுனமா?
10: புது வண்ணம்,
0: எண்ணம் புது வண்ணம், அந்த படம் அப்படி ஒன்று வந்ததானோ. பாடல்
10: பாடல்
0: எண்ண பறவை சிறகடித்து இல்லையா?
10: இல்ல
0: அப்ப என்ன எண்ண சொல்லுங்க. அப்ப நீங்க
10: அந்த பாலசுப்ரமணியமும் பூம்பாடுற மாதிரி ஒரு பாட்டு உண்டு,
0: எண்ணம் பல வண்ணம், அதா? இல்ல
10: இல்ல.
0: நீங்க சொல்ல விளங்க இல்லை, அங்கே நிற்கிறீங்கன்ட்டு அம்மாவோட நிற்கிறேன், அம்மாவோட நிற்கிறேன்னு சொன்னோடனே எனக்கு விளங்க இல்லை. அப்புறம் யாரோ சொல்லித்தான் எனக்கு நாங்கள் விளங்க. ஓ, டென்மார்க்கோ கனடாவோ
10: யோசிச்சேன்.
0: அதான் இலங்கைன்னு நான் யோசிக்க இல்லை.
10: ஒவ்வொரு வருஷம்
0: இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா, நலமா?
11: நன்றி அம்மா.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம் பதனி
12: மோகன்.
0: சொல்லிட்டேன். நீங்க?
12: நாங்களும் பலமாக இருக்கிறோம். எப்படி பயணங்கள்?
0: பயணங்கள் இன்றைக்கு அவ்வளவு சுலபம் என்று சொல்லலாது.
12: கொஞ்சம்
0: நினைக்கிறேன்.
12: புதுசும் இருக்குதான பாட்டு வந்து அன்பே ஆறு இரே ஆசை பூங்குளி என்று வரும்.
0: என்ன?
12: ஆமா.
0: ஓகே, நன்றி.
12: நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் பதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் லண்டு மனு. வணக்கம் மனு.
13: வணக்கம் ராகு. எப்படி நலந்தான்? நல்ல சௌக்கியம். நானும் இப்பான் ராகு வந்தேன். உங்களோட பயணம் எப்படி?
0: எந்த பயணம் இன்றைக்கு அவ்வளவு சிரமம் என்று சொல்லல.
13: பேக்கே இல்லையா?
0: இல்லை.
13: நீங்க முந்தின மாதிரி சாக்கு கொண்டு வாரதோ? இல்லையா?
0: வருவாய் கொஞ்சம் குறைஞ்சிருது, அப்படி இருந்தும் கொண்டு வாரனா. வெறும் சாக்கு கொண்டு வரும்
13: என்னது
0: எடுப்பாங்க
13: முறிஞ்சு உடையாம விழும். அதோட உண்மையில ஒரு செயல்பாடுகள் நாங்கள் இப்பான்னு யோசிக்கிறோம். எப்படி மீள் கோப்பில இருந்து உள்ளு தின்னாலும் உடையாது இல்லையா சொல்லியா?
0: ஆமாமாமாம்,
13: அப்படி சொல்லிக்கொண்டு உண்மையாராக நான் பாட்டு கேட்கல. நான் சொல்லுங்க
0: வார்த்தையில சொல்லு, வார்த்தையில சொல்லவா?
13: சரி சொல்லுங்க.
0: அன்பு கண், கண்கள், உன் வண்ணம், மனம்.
13: சரியா, ஓகே. நான் கண்கள் எடுக்கிறேன் படம், கண் எடுத்து,
0: கண் எடுத்து,
13: ஓ கண்கள் படம், சிவாஜி ஐயன்ற முந்தின படம் இருக்கு கண்கள் என்ற. பாட்டும் அவற்ற பாட்டு தான், கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணு, அருமையான பாட்டு நிறாவுடத்துல.
0: ஆமா, அருமையான பாடம். முதல் முறைக்கா சொன்னீங்க இந்த பாடு?
13: அது வந்தன வந்திருக்கு எடுத்த நல்ல டச் வந்துருக்கு அந்த
0: பாட்டை. நான் சிமுல்லானே எடுக்கிறேன். நான்
13: அதுல வாரம் இல்லையோ,
0: இல்ல நான் அடிச்சு பார்த்தா எடுக்கலாம்.
13: அடுத்து பார்த்து எடுத்து பாருங்க. சிமுல்லியன் கிளியரா போட்டு இருப்பாங்க அந்த
0: பாட்டை.
13: நாங்க யூடியூப்லயே நல்லா இருக்கு அந்த ரைக்கெல்லாம் சூப்பர். நீங்க யூடியூப்லயே உங்களுக்கு சிமுல்லியர் தான் இன்னும் நல்லா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததுல சந்திப்பாம.
0: நன்றி மனு, நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் லண்டோ மனு அவர்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:43 ஆகிய ராஜ்யத்தில் 5:43. அன்புடன் கணேஷ் இணைந்திருந்தார், கண்ணுடன் தேவி, கண்களுடன் ரொசாலி, உன்னுடன் அகிலன், அன்புடன் ஜெயந்திமாலா, வண்ணத்துடன் ராஜா, வண்ணத்துடன் வதனா, கண்ணுடன் திருமதி சிவசுந்தர்லிங்கம், உன்னை என்ற சொல்லுடன் கலா ராணி, மனத்துடன் விபி, கனிமொழியுடன் ஆர்த்திகன் குட்டி, வளர்பிழையுடன் சிவராணி, உன்னை என்ற சொல்லுடன் சுபாசினி, எண்ணத்துடன் சியாமலா, உன்னை என்ற சொல்லுடன் சசியம்மா, அன்புடன் வதனி, கண்ணுடன் லண்டோ மனு. இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார் யார் என்று பார்ப்போம். ஆம், இணைந்திருக்கின்றார் ஜெயா நடேசன். வணக்கம் ஜெயா. ஜெயா நடேசன் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம்.
14: வணக்கம்.
0: ஆ, வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றீங்க என்ன? சொல்லுங்க, எப்படி நலந்தானே? ஆமா, நான் வகுப்பு மூடி அடுத்த கிளாஸுக்கு போக வலிக்கிட்ட.
14: நான் வெளியில போயிட்டு வந்தேன்.
0: சரி, பைய.
14: நான் அன்பு தான் எடுத்தேன்.
0: அன்பு எடுக்கிறீங்களா? அன்பு எடுத்து
14: படம்,
0: அன்பே அன்பே வா படம்.
14: நன்றி
0: அம்மா.
14: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். சரி, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி கேள்விக்குரிய பாடல் வரிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
15: அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம். வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளவே போல் 01 4 8 3 2 1 5 4 0 அல்லது 09 5 1 4 8 4 7 7 1. ஆம், அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் கணேஷ். அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம். மீண்டும் நானே,
0: மீண்டும் நீங்களே.
1: மற்றது யாரை நம்பி நான் புறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க
0: வாங்கடா வாங்க என்ன
1: வாங்கடா வாங்க
0: வாங்கடா வாங்க
1: வாங்க.
0: ஓகே, நன்றி கணேஷ்.
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் வதனா. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ரவு.
0: வணக்கம் வதனா.
2: நான் குங்குமம் எடுத்து.
0: குங்குமம் எடுக்கிறீங்களா?
2: ஆமா.
0: குங்குமம் எடுத்து
2: படம் குங்குமம்.
0: படம் குங்குமம்.
2: பாட்டு வந்து குங்கும பூவே குஞ்சு போறாவே.
0: அந்த பாடலா? குங்கும பூவே குஞ்சு போறாவே. ஓ, இது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல வந்த நீங்க WhatsApp 0 39 68 95 59. ஓகே, நன்றியம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நாங்களும் அதே படத்துடன் தான் வந்திருக்கிறோம்.
0: என்ன, குங்குமத்தோடையா? சரி, குங்குமம் எடுத்து.
3: குங்குமம் படம் இருக்குல்ல?
0: குங்குமம் படம் இருக்கு.
3: அதைய சொல்லி குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள்.
0: குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள். என்ன? ஓகே, நன்றி அம்மா.
3: நன்றி. வணக்கம் ரகு.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. நீங்க சொல்லுங்க ரோசாலி.
4: மஞ்சள் குங்குமம் படம்.
0: குங்குமம் என்ன எடுக்கிறீங்க? குங்குமமா?
4: மஞ்சள் குங்குமம் படம்.
0: இப்ப என்ன சொல்ல எடுக்கிறீங்க?
4: மஞ்சள்.
0: மஞ்சள் குங்குமமா? ஓகே, மஞ்சள் குங்குமம் சொல்ல எடுத்து.
4: குங்குமம், குங்கும பூவே கொஞ்சு பூராவே.
0: அதுல குங்குமம் எடுத்து கொஞ்சு குங்குமம். குங்குமம் படம். கொஞ்சம் குங்கும பூவே கொஞ்சம் பூராவே.
4: என்ன?
0: ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வைபர் மூலம் அகிலன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க அகிலன்.
5: நான் அவள் எடுக்கிறேன்.
0: அவள் எடுக்கிறீங்களா?
5: அவள். அவள்.
0: ஓகே, எடுத்து.
5: அவள் ஒரு தொடர்கதை படம்.
0: அவள் ஒரு தொடர்கதை படம்.
5: அவளா சொன்னால் இருக்காது நம்ப முடியவில்லை.
0: அவளா சொன்னால் இருக்காது நம்ப முடியவில்லை. என்ன,
5: சிலதை
0: நம்பித்தான் ஆகணும், ஒன்றும் செய்யாது. என்ன,
5: பார்த்து தான் பாப்போ.
0: அவளை நம்பித்தான் ஆகணும், ஒன்றும் செய்யலாது. ஓகே, நன்றி அகிலன்.
5: நன்றி, நன்றி வளர்.
0: அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம்
0: தேவி தனராஜ், நீங்க சொல்லுங்க.
6: விட்டுட்டேன், என்ன வரிகள் வந்ததுன்னா
0: பாட்டை தாரதா பாட்டை.

0: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ். பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம். வணக்கம் கலா ராணி. நீங்க சொல்லுங்க. மஞ்சள் எடுக்கிறீங்களா?
2: மஞ்சள் குங்குமம்.
1: மஞ்சள் குங்குமம்.
2: பாட்டு வந்து மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் நிலவே வருக கோடானு கோடி தருக.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
3: வணக்கம்.
1: எடுத்தாங்க.
3: அச்சம் என்பது மடமையடா.
1: அச்சம் எடுக்கிறீங்களா?
3: அச்சம் எடுத்துக்கொண்டு.
1: அது பாடல்
3: அச்சமின்றி படம். படம் அச்சமின்றி.
1: அச்சம் இன்றி.
3: ஓ அச்சமின்றி படம். பாடலாம் அச்சம் என்பது மடமையடா.
1: அந்த பாடல் என்ன?
3: ஓகே
1: நன்றி அம்மா.
3: நன்றி
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் ராணி. ஏற்கனவே இணைந்திருந்தார் யாரு? ஜியான் நடேசன் இணைந்திருந்தார். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இணைந்திருக்கின்றீர்கள்? ராணியா?
4: வணக்கம் ரகு அண்ணா.
1: வணக்கம் ராணி. எப்படி நலமா?
4: அத்தோட சென்றகிழமை வர முடியாம போயிட்டு நாங்க ஒரு தூரத்துக்கு போயிட்டோம். 380 கிலோமீட்டர் கிட்ட ஒரு ஹம்பர் கண்ட இடத்துக்கு போனோம். பாடல் பாடினோம். அங்க கன்சர்ட் நடந்தது. ஒரு 5000 பேர் வந்திருந்தார்கள். 96 பேர் கிட்டார் கீபோர்ட் எல்லாம் வாசித்தார்கள். ட்ரம் செட் எல்லாம் வாசித்தார்கள். நாங்க 15வது மாடியில இருந்து பார்த்தோம்.
1: சரி ஓகே.
4: நல்ல அழகான இடம். நான் என்ன கேக்குதா?
1: கேக்குது கேக்குது, தாராளமா கேக்குது. இப்ப வாட்ஸ்அப்பும் இருக்குதானே? இப்ப வாட்ஸ்அப்ல நீ வந்திருக்கீங்க ராணி. கேக்குதா? ஹலோ
4: கேக்குதா?
1: வாட்ஸ்அப்ல வந்திருக்கீங்க

0: சரி, அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா.
1: ஓம்.
0: நீங்க?
1: நான் குங்குமம் எடுத்து.
0: குங்குமம் எடுத்து.
1: குங்கும பொட்டு கவுண்டர் படம்.
0: குங்கும பொட்டு கவுண்டர் படம்.
1: குங்குமம் மஞ்சளுக்கு என்று பாட.
0: ஓகே, குங்குமம் மஞ்சளுக்கு. ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் மாமா.
0: வணக்கம் அகேனி குட்டி. நலமா? நாங்க நலமா இருக்கோம். முடியெல்லாம் எடுத்து வந்துட்டீங்களா? ஏன் கதவை கொண்டே முடிய கொடுத்த நீங்க? அப்ப ஆறு அண்ணாவா? அப்ப என்னண்டு போனது? தனியா போனதா? இது நல்ல முடியா இருக்குது. அதுக்கு நடக்கிறது கால் இருக்கா? எத்தனை கால்? உங்களுக்கு ரெண்டாமா இருக்குது கால். அப்ப அந்த முடியின் ரெண்டு கால் சேர்த்தா அப்ப நாலு கால். என்ன அப்ப இன்றைக்கு ஒரு பிசினுக்கு போவோம் இல்லையா?
2: நீங்க
0: நடுவிலும் குளிக்கிறீங்கடா? அப்ப
2: வெயில் போடு.
0: வெயில் போகுதுண்டா? வெயில் இப்போதைக்கு போவாது, அப்பாட்ட சொல்லுங்க. வெயில் வெயில் இன்னும் ஒரு கிழமைக்கு இருக்குமா?
2: என்ன
0: சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க? யார் எடுத்து?
2: படம்.
0: யார் நீ? படம்.
2: யார் இந்த தேவதா? பூமல்.
0: திருப்பி சொல்லு, திருப்பி படிங்கோ.
2: யார் இந்த தேவதா?
0: கெட்டிக்காரி அச்சா பாட்டு. என்ன? ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகேனி குட்டி அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம் விபி. வணக்கம் விபி.
3: வணக்கம். மீண்டும் விபி.
0: ஆமாம்.
3: வந்து குங்குமம்.
0: குங்குமம்.
3: குங்கும சிமிழ் படம்.
0: குங்கும சிமிழ் படம்.
3: பாட்டு வந்து குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம்.
0: அந்த பாடல் என்ன?
3: முகத்தில் தவளும் மங்களுக்கும். ராஜாமணி என்றதே நடிகர் திலகத்தின் சிவாஜி கணேசன் அம்மாவுக்கு பேர் ராஜாமணி. அவதான் அந்த படத்தை எடுத்த குங்குமம் படத்தை. அது சரி, நீங்கள் கலாக்காட்ட இதயத்தை தந்தால் குங்குமம் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களா? பாரு,
0: இன்னும் சொல்ல இல்ல.
3: என்ன சொல்ல?
0: இன்னும் சொல்ல இல்ல. இன்னும் சொல்ல இல்ல.
3: அடக்கடை. என்ன படத்தில் தெரியுமா? புதிய வார்ப்பில
0: அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: ராஜா சொல்லுங்க. ராஜா,
4: அவள் எடுத்து.
0: அவள் எடுக்கிறீங்களா?
4: அவள் ஒரு தொடர்கதை.
0: அவள் எடுத்து. அவள் ஒரு தொடர்கதை படம்.
4: படம். மற்றது அவள் ஒரு மேனகை.
0: அவள் ஒரு மேனகை படம். என்ன
4: படம்?
0: ஓகே, நன்றி ராஜா.
4: நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம்
0: ராணி. நீங்க
5: கதைக்கிறதும்
0: நீங்க வந்தது ஜெயநடேசன் லைன்ல நீங்க வந்த நீங்க
5: ஆனா அது தெரியல ராஜா ரகு அண்ணா. இப்ப இன்னொருத்தர் நின்றால் எங்களுக்கு இப்ப வைபரண்டா தெரியும், இதுல தெரியுதுல, இது ரிங் பண்ணி அங்க லைன் வருது உங்களுக்கு.
0: அதுதான் என்ன ஒரு நீங்க வாரத்துக்கு மேல அஞ்சயா நடேசன் எடுத்து வச்சு அவன் பேரை எழுதி வச்சிட்டு இருந்தா அப்புறம் பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க.
5: அதான் தெரியல, அதான் அது வந்து முந்தி சுதாகர் சொல்றவரு என்ன அது வந்து வந்தா கட் பண்ணப்படும்
0: என்ன. சரி சொல்லுங்க நீங்க.
5: நான் சென்ற இடமே வராம போய் வர முடியாம போயிட்டது. ஒரு கான்சர்ட் நடந்தது அங்க வந்து ஒரு
0: சொன்னீங்க
5: சரி சரி நந்தியண்ணா, நீங்க நிலைமை இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நான் எடுத்த சொல் வந்து யார் என்றது,
0: யார் என்ற சொல் எடுத்து,
5: யார் என்ற சொல் எடுத்து, யார் அவள் படம் இருக்கல்ல, யார் நீ,
0: யார் அவள் படம், ஓகே,
5: மற்றது பாட்டு வந்து யாரோ நீயும் நானும் யாரோ அந்த பாடல் இருக்குல்ல,
0: யாரோ நீயும் யாரும் யாரோ, அதா,
5: ஆமா
0: ஓகே அந்த பாடல் இருக்குது. ஆமா
5: ஆமா நந்தியண்ணா.
0: நன்றி அம்மா.
5: நன்றி அண்ணா.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்போது இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. என்னம்மா ஓ நிச்சயமா தேவதை தான் அவ தேவதை நான் குட்டியா கண்டு நான் குட்டியா
6: கண்டிப்பீங்க.
0: பேர் எடுக்கிறீங்களா? அதுல பேர் ஓகே ஓகே. பேர் சொல்ல ஒரு பிள்ளை அதா படம். பேர் சொல்லும் போல பேரை சொல்லலாமா பாட்டு? நூறையும் எடுத்தாச்சு பரவாயில்ல. இலங்கையில எல்லாட்டும் எடுக்கிற போல கட்டி அவ்வளவு சுலபம்
6: இல்லைன்னு.
0: சிலவனு போனா கூட கஞ்சத்தனம்
6: நூறுன்றது கொஞ்சம் மாதிரி இருக்கு.
0: ஓ அடுத்த முறைக்கு வந்துருவீங்களா? இங்க நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் மாசலின், நலமா?
7: நலம் நலம். நீங்க நலமா இருக்கிறீங்க?
0: ஓ நலமா இருக்கிறோம், நன்றி. வெயில் என்ன மாதிரி?
7: வெயில் பரவாயில்ல, 20-22 நிக்குது.
0: கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போல என்ன?
7: கொஞ்சம் குறைவா தான் இருக்கு.
0: சரி சொல்லுங்க மாசலின், என்ன சொல் எடுத்தீங்க?
7: நான் அவள் எடுத்து. நான்
0: அவள் என்ற சொல் எடுத்து.
7: படம் வந்து அவள்.
0: படம் அவள்.
7: பாட்டு வந்து அவளுக்கு என்ன அழகிய முகம்.
0: அவளுக்கு என்ன அழகிய முகம் அந்த பாடல் என்ன?
7: ஆமா சர்வசுந்தரம்.
0: ஓகே நன்றி மாசலின்.
7: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் ஜெயந்தி மாலா.
0: வணக்கம் ஜெயந்தி மாலா சதாசிவம். நீங்க?
8: நான் யார் எடுத்து?
0: யார் எடுத்து?
8: பாட்டு வந்து யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா?
0: அந்த பாடலா?
8: அந்த பாடல். படம் வந்து தனியே யார் ரெண்டும் இருக்குதானே?
0: ஓ யார் ரெண்டு இருக்காமா?
8: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் லண்டு மனு. வணக்கம் மனு.
9: வணக்கம் ரகு.
0: வணக்கம்.
9: எல்லாரும் வெயில பற்றி
0: கதைச்சோன்ற
9: கொஞ்ச நாள் போ குளிர பற்றி கதைப்பண்ணா.
0: அதுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டு ஒரு 3 மாசம் இருப்போம். இதை அனுபவிச்சுட்டு
9: இதுக்கு அனுபவிச்சு போட்டு എന്ത് കുളിരെ പറ്റിയാണ്
0: കുറാങ്കാല തുവങ്ങ വേണ്ടിയാണ്, അടുത്ത പാടത്ത് അടുത്ത പക്കത്ത് തട്ട വേണ്ടിയാൻ.
9: ഓ പയ്യോ, കൈയെല്ലാം കുത്തത് കാലെല്ലാം കുത്തണ്ട് ചൊല്ലുവാം
0: എന്റെ
9: ചൊല്ലിക്കൊണ്ട് റഘു. ഞാൻ யார் யார் யார் அவர் யாரோன்றதான் எங்க வரியில வருது. யார் யார் யார் அவர் யாரோ.
0: அவரும் அவளை எடுக்கிறீங்களா?
9: இல்ல, நான் யாரோ எடுக்கிறேன். யார் எடுத்தவ எல்லாரும்
0: யாரோ எடுத்து
9: யாரோ எடுத்து யாரோ எழுதிய கவிதை என்று சிவகுமார்ட்ட படம் இருக்கு.
0: யாரோ எழுதிய கவிதை
9: கவிதையோ அதுல பாட்டு யாரோடு யார் என்று கேள்வி அப்படி வரும் அருமையான பாட்டு ஒன்று இருக்குது. நினைக்கிறேன் எஸ்பின்ற பாட்டா இருக்கும் அந்த பாட்டு. யாரோடு யார் என்ற கேள்வி பாட்டு,
0: அதுக்கு அந்த
9: படம் யாரோ யாரோ எழுதிய காவித்தியா?
0: ஓகே, அந்த பாடல் ஓகே.
9: நான் சொல்லாத சிந்திச்சு பார்த்தேன், சரியா வந்து
0: சரியா வந்து சரியா வந்து நன்றி. ஆமாம், அவர் இணைந்திருந்தார் லண்டோ மனு அவர்கள் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
10: ஆமா, அவரேதா.
0: சொல்லுங்க.
10: நீங்க எப்படி? நலமோ?
0: ஓ, நான் நலம், நான் நலம்.
10: நலம் வெயில் உடுப்பு தான் போட்டு கொண்டு வந்திருக்கிறீங்களா?
0: வெயில் உடுப்பு தான், வெயில் உடுப்பு தான்.
10: அப்படியே நல்ல வடிவா சந்தோஷமா இருக்கணும். எந்த குளிர் குளிர் என்ற காத்திர காலம் வர
0: பிறகு இருக்கிறதே போத்து கட்டியல் வருவோம்.
10: வெயில்
0: காலத்தானே வேணும்
10: திரவியங்களையும் காட்டி போட்டு.
0: அர்ஜுனும்
10: நளினியும் நடிச்ச படம் உண்டு, யார் என்ற படம்.
0: யார்? ஓகே.
10: ஓ, அத படுத்து பாட்டு நான் இப்ப நீங்க போட்டீங்களே ஒரு பாட்டு உண்டு.
0: யார் யார் அதான் கலைக நேரம் சரியாக 7:10. இத்துடன் இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர முன் யாருடன் இணைந்திருந்தார்? கணேஷ் குங்குமத்துடன், வதனா குங்குமத்துடன், திருமதி சிவசுந்தரம் மஞ்சளுடன், ரொசாலி அவள் என்ற மல்லிகவன் குங்குமத்துடன், ரொசாலி அவள் என்ற சொல்லுடன், அகிலன் ஊர் என்ற சொல்லுடன், தேவி தனராஜ் இந்த நேரத்தில் இணைந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம் சுபாஷினி. நீங்க நீங்க சொல்லுங்கம்மா.
11: நான் வந்து மஞ்சள் எடுத்து கஸ்தூரி மஞ்சள் படம் இருக்கு.
0: மஞ்சள் எடுத்து கஸ்தூரி மஞ்சள் படம்
11: பாட்டு வந்து மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி.
0: மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூங்கொடி அந்த பாடல் என்ன?
11: ஆமா.
0: ஓகே, நன்றி அம்மா. நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள். ஊருடன் இணைந்திருந்தார் தேவி தனராஜ், மஞ்சளுடன் கலாராணி, அச்சத்துடன் சிவராணி, அப்புறம் குங்குமத்துடன் சசி அம்மா, யார் என்ற சொல்லுடன் அகேனிக்குட்டி, குங்குமத்துடன் பிபி, அவள் என்ற சொல்லுடன் புங்கையூர் ராஜா, யாருடன் ராணி, பேருடன் சியாமலா, அவள் என்ற சொல்லுடன் மாசலின், யார் என்ற சொல்லுடன் ஜெயந்திமாலா, யாரோ என்ற சொல்லுடன் லண்டோ மனு, யாருடன் பதனி மோகன், மஞ்சளுடன் இறுதியாக சுபாஷினி. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமெடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் மீது அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்க நேர்கே. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது எதிரொலி. மீண்டும் எதிரொலி நிகழ்ச்சி.

0: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 1/2 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
3: 65 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சி களஞ்சியம்.
4: நீங்கள்

அவர்களின் ஒலிவழித்தை சற்று வித்தியாசமாக தருவேன். அந்த குரலுக்குரியவர்கள் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்ததை நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இணக்கம் அளவை போல்தான் 0148321540 அல்லது 0951548477 அது மட்டுமல்ல, வைஃபர் இலக்கம் இருக்கின்றது 0033650 0774 27 அது மட்டுமல்ல, ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் கூட இருக்கின்றது 0033688569 வைஃபர் இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன், 0033688569 சரி, இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வரும் ஒலி வடிவம் இதோ.

0: சரி, வரவேண்டிய தொலைபேசியில் கதை தருகின்றேன். இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. 0909514771 0148 3142 வைபர் இலக்கம் 0033650 0774 7427 வாட்ஸ்அப் இலக்கம் 0033680 89 56 55 29. அந்த வகையில் இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியை அட்டகாசமாக ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்றார் வைபர் மூலம் வதனா. வணக்கம் வதனா.
1: வணக்கம் ராவு.
0: வணக்கம். நலமா?
1: நலம் நலம். நீங்கள்
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: இது வந்து பாட்டு போடுறீங்களா இல்ல சும்மா
0: பாடு? இல்ல இல்ல, பாட்டு பாட்டு பாட்டு. அந்த கச்சேரி ஆரம்பம் வந்து அந்த ஆரம்பத்துல அந்த ஆரம்பத்துல வந்து
1: மஞ்சள் மஞ்சள் மஞ்சள் என்று
0: வருது. மஞ்சள் மஞ்சள் என்று வருதா?
1: கேக்குற மாதிரி கிடக்குது. நான் நீங்க உருக்காத்தானே அது போடுறேன்றது இல்லையே.
0: எது
1: அந்த கச்சேரி?
0: கச்சேரி அது இந்த இந்த இப்போ இந்த நிகழ்ச்சியில் போட்டது. இன்னும் நான் போடத்து வாங்கவில்லை.
1: இல்லை இல்லை, ஒவ்வொருகளுமே கச்சேரிக்கா போட போகிறீங்க?
0: இல்லை இல்லை, இப்போ இது இப்போ ரெண்டு வாரம் போடுறேன். நீ அடுத்த வாரம் இனி மாயகானம், அதுக்கு பிறகு கச்சேரி ஆரம்பம், அதுக்கு அதுக்கு பிறகு எதிரொலி.
1: தெரியல. மஞ்சள் மஞ்சள் என்று கேட்டால் இப்போதைக்கு வதனி என்று
0: சொல்லிட்டேன். வதனி மோகன் என்று சொல்கிறீங்களா?
1: வதனி மோகனா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் தேவி தனராஜ். அவர் இணைந்திருக்கார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம் ராணி.
3: எனக்கு கேட்டது வந்தது வந்தது வந்தது. இது யாரடா வந்தது வந்தது வந்ததுன்னு? அது வதனி மோகன் தான் அடிக்கடி அந்த சொல்லி சொல்லுவா. அல்லது ஜெயந்தி மாலாவோ தெரியல, எனக்கு தான் கூட சொல்றவா. அது வந்தது அவன் குரல்லாம் அப்படி எனக்கும் கேட்டது. வதனி மோகன் தான் நானும் எடுத்த உடனே அவ வரத்தான் இருக்குமன்னு நினைச்சுனா அப்ப நானும் வதனி மோகனை சொல்றேன்.

0: நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சதீஷ். நலமா?
2: ஓ நான் நலம். நீங்கள்
0: நலமாக இருக்கிறோம்.
2: நானும் பதனி
0: மோகன். நீங்களும் பதனி மோகன் என்று சொல்றீங்க. ஓகே நன்றி. அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். நீங்கள் இணையலாம். எல்லா அழைப்புகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நன்றாக கேளுங்கள். ஆம், அந்த வகையில் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வைபர் மூலம் சிவராணி இணைந்திருக்கின்றார். வணக்கம் சிவராணி.
3: எனக்கு ஒருவன் ஒருவன் ஒருவன் நல்ல வழியாக எல்லா காதுக்களே காதையும் மாத்திய விட்டு
0: உங்களுக்கு ஒருவன் ஒருவன் ஒருவன் கேக்குதா? அவன் நீங்க யாரும் சொல்ல போறீங்க ஒருவன் ஒருவன் ஒருவன்?
3: நிச்சயமாக.
0: அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன் குட்டிக்கு எப்படி கேட்டுச்சு? நானும் நலமா இருக்கேன். இன்றைக்கு நான் நலமா இருப்பேன். இன்னைக்கு ஒரு புது பேக்கு கொண்டு
4: வந்தேன்.
0: இல்ல நான் சண்டை பிடிக்க வரே இல்ல. புது பேக் கொண்டு சண்டை பிடிச்சது மாறி இருந்ததா? அந்த குரல் எப்படி இருந்தது? சண்டை பிடிச்ச மாதிரி இருந்தது. என்ன அப்ப நீங்க அப்ப ஆரோட சண்டை பிடிச்ச நினைக்கிறீங்க? கமலவாணி ஆண்டி வந்தவா? இல்ல வந்தவா. கமலவேணி ஆண்டியன்னு சொல்றீங்களா? ஓகே நன்றி ஐயா.
4: நன்றி வணக்கம் மாமா.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள் இணைந்திருந்தார். சரி இப்பொழுது நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:25 ஆகிய ராஜ்யத்தில் 6:25. எல்லா அழைப்புகளும் உங்களுக்காக 4 அழைப்புகளும் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது. இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம் பிரபு.
0: திருமதி சிவசுந்தரி வந்த அமைதிய பகை கண்டுபிடிச்சிட்டீங்க.
5: நாங்க கண்டுபிடிக்கல. நாங்க இந்த ஒரு மாதம் ரேடியோ கேட்டது. ஆனா இந்த நிகழ்ச்சியில கூர்ந்து கவனிக்கும் பேர குட்டிகள் அட்டாசம் பெரிய அட்டாசம். அப்ப அப்படியும் இப்படியும் நிகழ்ச்சியில கேக்குறது. அந்த உங்களோட நிகழ்ச்சிக்கு காதை அதுக்கே கூட்டு வந்துருக்கோம்.
0: அங்காரஞ்சால கவனம் செலுத்த கூடாது என்ன?
5: அப்ப அதுக்காக ரெண்டு பேரும் விட ஆயினம். ஒரு மாதிரி அப்படி இப்படிதான்றது. இது என்ன எனக்கும் வருமா வருமா வருமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா கேக்குது. வேணி அடுத்த இதுல நீ கேள்வியில கேட்டு அதுல சொல்லலாம். அப்ப நான் இப்ப குலப்படியன்னு சொல்றேன்.
0: குலப்படி ஜெயந்தி மாலான்னு சொல்றீங்களா?
5: ஜெயந்தி மாலான்னு சொல்றேன் சொல்லி பாப்போம். அதான் அடுத்த முறையில கேள்வியை கேட்டு பாப்போம்.
0: அங்கால கேள்விக்கு போவோம். ஓகே நன்றி.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தர்லி. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் தயாளன். வணக்கம். எங்க சத்தத்தை காணல ஒருக்கா வணக்கம் வந்துச்சு. ஓ நான் நல்ல. நீங்க நலத்தோட இருக்க வேணும். என்ன சரி
6: என்ன
0: ஞாயிற்றுக்கிழமை
6: வெயில் வருமா?
0: திருப்பி அவருக்கும் ஒரு ஆசைதான் இந்த வெயில் இப்படியே விட்டு போயிருவோம் என்ன பிசின கலட்டிட்டா வெயில் போயிரும். இரண்டு பேர் போச்சு ஆகல எனக்கு அதுவும் இப்ப தண்ணிய குறைவா பாவிக்க சொல்லி எல்லாரும் போட்டு வச்சிருக்காங்க. பூங்கண்டுகளுக்கும் விடக்கூடாதான், காரம் கலவ கூடாதான். அப்படியே வருவேன் ஒரு முடிவு விடாம வந்திருக்கிறேன். சேர்க்கக்கூடிய அளவு இந்த இந்த மாசம் இப்ப இந்த இன்றைக்கு சேர்க்கணும். அவைகளுக்கு முந்தும் பிந்தும்
7: என்ன
0: அப்படியா? இல்ல அந்த அவைகளுக்கு சில நேரம் முந்தி பிந்தி வரதானே லீவுகள்
7: அப்படி வர அது மற்றது இப்ப பெரிய அதாவது வந்து இப்ப இந்த என்ன படிக்கிறாங்க அவைக்குத்தான் சிலவள வேலை கொண்டு மேனு சொன்னா இந்த பேக் எக்ஸாம் வந்துன்னு சொன்னா அவைக்கு வேலைக்கு விட்டுடும். என்ன சோதனை நடக்கிறதுக்காக பிரிமியர் படிக்கிறாங்களுக்கு விட்டுடுக்கலாம்.
0: என்ன கமலவேணியும் ஜெயந்தி மாலானும் சொல்லிட்டோம்.
7: நன்றி.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ராஜா. நீங்க சொல்லுங்க ராஜா.
8: நானும்
0: இதுதான் எனக்கு இதுதான் எனக்கு கோபம் பாரு. எனக்கு கோபம் வர இதுதான். எல்லாரும் சொல்ல வழிக்கிட்டா கொஞ்சம் இதாக கொண்டு தட்டுப்பட்டுட்டா ரைத்து வாங்கிடுவீங்க. அதுக்காக நாம் போயிருந்து அரை அரையாண்டு அரைக்கிறது என்ன. இப்ப நீங்களும் மதனி மோகன் சொல்றீங்க
8: என்ன.
0: ஓகே நன்றி ராஜா.
8: நன்றி
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் மாசரி. நீங்க கண்டுபிடிச்சு முதலாவது சுற்றுல சொல்லிட்டு ரெண்டாவது சுற்றுல வந்து கேள்வி கேட்டு யாராவது விடைய சொல்லிட்டீங்கண்டா அந்த வெற்றி முழுக்கணும் அவரே கொடுத்துட்டு அதோட அந்த இந்த நிகழ்ச்சியை நிறைவே செய்துட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடுவேன். அப்படி ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கு கொண்டு வந்தனான்னு பார்ப்போம்.
9: இதுவரையில கொண்டு வராதால கொண்டு வந்துருக்கீங்க அப்படி.
0: அது சொல்ல மாட்டேன், அது கேள்வி, அதுவும் கூட கேள்வி, அதுவும் கூட கேள்வி. அதை நீங்க அது கேள்வி, அதில் கேள்வின்னு வருது. அப்ப அங்க எங்கேயோ போயிரும், அது கால போயிரும், போயிருந்து திசை மாறிடும். நீங்க யார கண்டுபிடிச்சீங்க?
9: நீங்களும்
0: சொல்றீங்க. ஓகே, நன்றி மாசலின்.
9: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன். நீங்க சத்தியமணி சொல்லி விடுங்க, நீங்க இல்லையாண்டு
10: நீங்களும் இல்ல. இப்ப நான் யோசிக்கிறேன், ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு விதமான ஒளி வாங்கி வச்சிருக்குது. ஒவ்வொருக்கு ஒவ்வொரு சட்டம். எனக்கு என்னுடைய காரு எப்படியான ஒளி வாங்கி என்ற எனக்கு கேட்டது ஜனனம் ஜனனம் ஜனனம் அப்படித்தான் என்னுடைய ஒளி வாங்கி கேட்டது.
0: ஜனனம் ஜனனம் கேட்டிருக்கு.
10: ஆமா. ஆனா ஒருவேளை நான் நீங்களும் பேக்கோட வந்திருக்கிறீர்கள். எனக்கு இது கமலவாணி அல்லது சியாமலா, நான் சியாமலாவை சொல்லி பாக்குறேன்.
0: சியாமலான்னு சொல்றீங்களா?
10: ஆமா.
0: ஓகே, பாடகி சியாமலான்னு சொல்றீங்க.
10: பாடகியே?
0: அவ பாடக பாட போறான். இப்ப ஸ்லோனுக்கு சங்கீதம் படிக்கத்தான்
10: போயிருக்கிறான்.
0: ட்ரைனிங் ட்ரைனிங்
10: நன்றி,
0: வணக்கம். இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி. நீங்க
11: சரி,
0: அவர் இணைந்திருந்தார் கலாராணி. யாராவது முதலாவது சுற்றுக்கு இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். சரி, அந்த வகையில் இப்பொழுது ஒரு நேர் இணைந்திருக்கின்றார், இரண்டாவது சுற்று இணைந்திருக்கின்றார். வணக்கம். நன்றி வணக்கம் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:37 ஆகிய ராஜ்யத்தில் 6:37 இணைந்திருக்கின்றோம் எதிரொலி நிகழ்ச்சியூடாக. சரி, வதன அவர்கள் இணைந்து வதனி மோகன் என்று கூறியிருந்தார். தேவி தனராஜ் வதனி மோகன், ராணி சம்பந்தர் வதனி, சதீஷ் வதனி, சிவராணி வதனி, ஆர்த்திகன் குட்டி, கமலவேணி. சரி, இப்பொழுது ஒரு நேர் இலக்கம் ஒன்றில் இணைந்திருக்கின்றார், வணக்கம்.
12: வணக்கம் ரவண்ணா.
0: வணக்கம் சுபாசினி.
12: எப்ப போட்ட கச்சேரி ரவண்ணா?
0: இது ஒரு 3-4 வாரத்துக்குமா போட்ட, சனிக்கிழமை நடந்த ஒரு நிகழ்ச்சி.
12: நீங்க வெள்ளிக்கிழமை இருக்க
0: நடத்தினா வர இல்ல, அதை நீ அடுத்து நீ இந்த இது இண்டியோட இதை நீ பாட்டிட்டு அதை துவங்க போறேன். அவர் இணைந்திருந்தார் சுபாசினி அவர்கள். இப்பொழுது ஆம் ஆர்த்திகன் குட்டி கமலவணி என்று கூறியிருந்தார். திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் ஜெயந்தி மாலா என்று கூறியிருந்தார். தயாளன் மோகன் வதனி மோகன் என்று கூறியிருந்தார். ராஜா வதனி என்று கூறியிருந்தார். மாசலின் வதனி என்று கூறியிருந்தார். வதனி மோகன் சரி வித்தியாசமாக ஷியாமலா என்று கூறியிருந்தார். கலாராணி கமலவணி என்று கூறியிருந்தார். ஜெயந்தி மாலா கூட சற்று வித்தியாசமாக பிரேமாண்டு. சுவாசினி அவர்கள் கூட பத்மாளி ராஜரத்னம் என்று கூறியிருந்தார். சரி, இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கின்றேன். இந்த குரலுக்குரியவர் யாராக இருக்கலாம்? ஒரு கேள்வி ஒரு பதில்.

0: சார், இப்பொழுது நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லா கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகிறேன். 01-4832-1550 அல்லது 09-5141-4771. வைஃபர் இலக்கம் 00-33-650 07-7420. வாட்ஸ்அப் இலக்கம் கூட இருக்கிறது 00-33-689-86-55-29. அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புற வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன் குட்டி, நல்லமாக இருக்கிற நீங்க சௌக்கியமா இருக்கிறீங்க. சரி, சௌக்கியத்தோட கேள்வி கேட்க போறீங்களா இல்ல பதிலே சொல்ல போறீங்களா? கட்டாயம் கேள்வி கேட்கணும். என்ன? சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: நன்றி
0: வணக்கம். அருணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். சரி, நீங்களும் இணையலாம். இணைந்தால் நேரத்துக்கு அப்படியே கச்சேரியை முடிச்சுட்டு அங்கே அடுத்த கச்சேரிக்கு ஆரம்பிக்கலாம். இணைந்து கொள்ளுங்கள்.

0: அந்த வகையில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் மாசலின்.
0: மாசலின், நீங்க
1: நன்றி வணக்கம்.
0: ஒரு வாசல துறந்து விட்டு போயிருக்காரு மாசலின். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் சதீஷ். நீங்க
2: இந்த குரலா
0: எல்லாரும் வாராக்கள் எல்லாம் சரியான வாசல தான் திறக்கிறீங்க. என்ன இனி வாரவர் என்ன கேள்வியை கேட்பார் என்று எனக்கு அடியவா தெரியும். பார்ப்போம். இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். ஓம் கலாராணி.
3: திருப்பியும்
0: தகவலை கேட்டு என்ன பொய்காரன் ஆகுறதுக்கு
3: இல்ல இல்ல நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க.
0: இவர் வந்து பாடகரோ ஆனா பெண்ணாண்டு கேட்டு நான் பெண் சொல்லிட்டேன். பாடகர் ஆண்டு கேக்குறீங்க, அப்ப நான் பாடகி என்று
3: சொல்றேன்.
0: பாடகி என்று சொல்றேன்.
3: பாடகி என்று சொல்றீங்க.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் பாமா.
4: நலமோ?
0: நான் நலம். நீங்க? இலக்கம் ஒன்றா ரெண்டு காவந்து ஒன்றுல சொல்லுங்க பாபம்.
4: நாங்களும்
0: கமலவாணி
4: என்று
0: அவர்களுக்கும் சேர்த்து சொல்றீங்களா?
4: நேயர்களெல்லாம் வருவினம்
0: தானே வருவினம். அவையில நாங்களும் போறோம். திருப்பி வர வேணும். என்ன
4: வெளியில போக போறோமே?
0: அப்படியா? சரி, அப்ப என்ன செய்ய போறீங்க? அவர் இணைந்திருந்தார். வணக்கம் பாமா அவர்கள். நீங்களும் இணையலாம். உங்களுக்காக வாசல் கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. என்ன தயக்கம் என்று விளங்கவில்லை. சரி, இப்பொழுது ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
5: அவரே.
0: நீங்க?
5: நீங்க இப்ப நலமோ?
0: நான் நலம்.
5: நீங்க இப்ப உண்மையை தவிர வேற ஒன்றும் சொல்லல தானே?
0: அது கேள்வியா கேட்டா நான் சொல்லுவேன்.
5: நீங்கள் எல்லாம் இப்ப நல்ல உள்ளே ஆகிட்டீங்க.
0: நான் திரும்பிட்டேன்.
5: திரும்பிட்டீங்க என்ன? இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டு கேட்க போறேன், பதில நீங்க உண்மையா சொல்ல போறோம்.
0: நீங்க கேள்வி கேளுங்க.
5: உண்மையா உண்மையா உண்மையா உண்மையாவே சொல்ல போறோம், போய் சொல்லாம.
0: சரி, நீங்க கேக்குற கேள்விய பொறுத்து இருக்கு.
5: இந்த பெண் நேயர் என்று சொல்லி பெண் பாடகி என்று சொல்லிட்டீங்க. இந்த பாடகி பாடி வரும் மேகத்தில் பாடுபவர.
0: பாடி வரும் மேகத்தில் பாடுவர் ஆண்டு கேடுக்குங்களா?
5: பின்னுதாரணம்
0: தெரியாது.
5: முதல் நேரா வருவா?
0: அது எனக்கு தெரியாது. பாடிபெரும் முகத்துல பாடி
5: நீங்க ஒரு பாடகனுக்கு தெரியாது. நீங்க சொல்லி என்ன மலப்பேனாது?
0: இல்ல, நான் நிகழ்ச்சி கேக்குறேன்னு சொன்னா நேர் நேரம் கேப்பன், பாடுவோர் பாடலாம் கேப்பன். வந்த நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டீங்கன்னா நான் அதுக்கு சரியான பதில் தருவேன்.
5: இது பாடுபவர்களின் நிகழ்ச்சி என்ற படிக்கையால நீங்கள் எப்படியும் பாட்டை கேட்டிருப்பீங்க. ஆனா படிச்சால நீங்க உண்மையை தவிர வேற ஒன்னும் சொல்லாம சத்தியமணி சொல்லுங்க.
0: நான் சத்தியமணி எல்லாம் சொல்ல மாட்டேன், பாடிவரும் முகத்துல இவா பாடி நான் ஒரு அளவு கேட்டிருக்கிறேன்.
5: எனக்கு முதல் முறையே ஒரு சந்தேகம் இருந்தது, நான் கமலபாணி என்றே சொல்றது.
0: கமலபாணி சொல்றீங்களா?
5: ஆமா.
0: ஓகே, நன்றி
5: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: மீண்டும் வணக்கம்.
0: மீண்டும் தயாளன். நீங்க
6: ஆட்கள் தர பஞ்சு புரியணும். எல்லாரும்
0: எல்லாரும் ஜோதிச்சு கண் நிக்கணும்.
6: கொஞ்சம் தரவள சேர்த்து போட்டு வேற.
0: ஓ,
6: எல்லாருங்கள் அப்படி மூணுமா கிடக்கு. கேட்டே திரும்பியும் வந்து கேட்டு வளர்த்த மாத்தி சரி. இப்ப இந்த கேள்வி கேக்கிறதானே கேட்டு பாப்போம். மிகச்சரியான கூட வந்துடும்.
0: மிகச்சரியான விட வந்துட்டோம்னு கேக்குறீங்களா?
6: அதுதான்
0: கேட்கணும். மிகச்சரியான விட இன்னும் வரவில்லை.
6: நேரத்துல இப்ப அந்த கேள்விய திருப்பி கேட்டா சில வளர்க்கு வந்தவரன்னு சொல்லாலும் சொல்லுவியல் தெரியல.
0: என்ன கேள்வி கேட்க போறீங்க?
6: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் அவர் இணைந்திருந்தார் சுபாசினி அவர்கள். நீங்கள் முனையலாம். ஆம், அந்த வகையில் இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் தேவி தனராஜ். நீங்க
7: இந்த நாடு இந்த ஊர் எல்லாம் சொல்லிட்டீங்களா?
0: நான் சொல்லி சொல்லிட்டேன். அப்புறம்
7: வேற என்ன சொன்னீங்க? உங்களுக்கு டெலிபோன் ரிங் பண்ணி கொண்டிருக்கு.
0: இப்போ இந்த வாட்ஸ்அப்புக்கு வருதா? அதை எடுக்க முடியாம இருக்கின்றது. வணக்கம். எடுக்க முடியாம இருக்கு.
7: அப்ப கூட கேட்டு கொண்டு இருக்கு. நான் வீடு எல்லாம்
0: தேடுறேன். அது எடுக்க இல்லாம இருக்குது. தயவு செய்து வைஃபருக்கு வராதீங்க, வாட்ஸ்அப்புக்கு வராதீங்க, வைஃபருக்கு வாங்க. எடுக்க முடியாம இருக்கின்றது.
7: வாட்ஸ்அப்புக்கு கஷ்டம் ரிங் பண்ணி உங்களுக்கு கேட்குது. அது நான் எடுக்க முடியாம இருக்கிறீங்க.
0: நீங்க
7: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம், திருமதி சிவசுந்தரலிங்க. அமைதியா வாரபடியா ஏதோ உங்களுக்கு மனத்திட்டது.
8: நீங்க கேள்வி கேட்டவைக்கும் பதிலை சொல்லி போட்டீங்க.
0: ஆமா,
8: மூன்றாவது போதுன்றீங்க, வேணும்னு சொல்றீங்களோ உண்மையோ தெரியாம கிடக்குது. சரியான விடை வந்து விட்டதா?
0: சரியான விடை வரவில்லை.
8: வரவில்லை. அப்ப நான் பேபி சிவான்னு சொல்றேன்.
0: பேபி சிவான்னு சொல்றீங்களா?
8: குத்து மதிப்புல சொல்றேன், பேபி சிவான்னு.
0: சரி, பார்ப்போம் என்ன.
8: நன்றி, வணக்கம் ரகு.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார், திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் பதனா.
9: ஆமா,
0: நீங்க?
9: நானும் வேற யார கேக்குறேன் இருக்கா? மக்கள கதை முதல் எழுதியெல்லாம் வைக்க ஒண்ணு கச்சேரி. எப்போதும் மிகச்சரியான விட வந்து விட்டதா?
0: தற்போது மிகச்சரியான விடை வரவில்லை.
9: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார், வந்தனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
10: வணக்கம் ஜெயந்தி மாலா.
0: வணக்கம் ஜெயந்தி மாலா சதா சிவம்.
10: ஒரு உருட்டலும்
0: இல்ல. நீங்க சரியா சொல்லி போட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லிடுவேன்.
10: அப்பாவித்தனமா
0: நிகழ்ச்சியை நடாத்திக்கிட்டு இருக்கிறேன்.
10: நன்றி, வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார், ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
11: வணக்கம், மீண்டும்
0: மீண்டும் சதீஷ்
11: அந்த
0: நோர்வேலிந்து வார சித்ராவா?
11: சித்ரா,
0: சித்ரா, ஓகே. சித்ரா ஜெயக்குமார்னு சொல்றீங்களா? ஓகே, நன்றி ஐயா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
12: வணக்கம். நீங்க என்ன ஏதாவது பொய் என்று சொல்றீங்களா?
0: கேள்வி என்று கேட்டா நான் சொல்லுவேன் பதில். சும்மா
12: இல்ல, பொய் இருக்கா இந்த இந்த இதுல உங்களோட? நீங்க ஏதாவது பொய் ஒன்று சொல்ற நீங்க தானே?
0: நீங்க அதான் கேள்வியா கேக்குறீங்களா?
12: ஓ, அதை கேப்போம். வேற என்ன செய்யறேன்? நீங்க பாடுவ பழக்கு வாழ்றீங்க.
0: இதுவரைக்கும் பொய் இல்ல.
12: நீங்க
0: பாடி வரும் சில நேரத்தில் கேட்பேன். டைம் இல்ல, வராட்டி டைம் இருக்கே கேட்பேன்.
12: எப்படி சொல்றது ரொசாலிய சொல்லிப்பா, ரொசாலி பாட்டு பாட வாட இல்லையே, உங்களோட சந்தோடிக்குதான் வருவா.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
13: வணக்கம் ராகவண்ணா.
0: வணக்கம் ராணி.
13: இப்ப இந்த இரண்டாவது சுற்றிலும் மிக சரியான விட வந்து இருந்ததா?
0: இல்ல இல்ல இல்ல,
13: இன்னும் வரை இல்லையா?
0: இன்னும் வரை இல்ல.
13: ஓ, சும்மா சொல்றீங்களோ தெரியல. என்னடா, எனக்கும் வேற போன் வந்தபடியா எனக்கும் வடிவா இந்த முறை வடிவா கேட்க முடியாம போயிட்டது. ருசாலியும் இல்ல, சித்ரா ஜெயக்குமாரும் இல்ல, ஸ்கந்தாவும் இல்ல. அப்படி என்று சொல்லிச்சுனா சோதி புஷ்பாவை சொல்லி பாக்கலாம்.
0: சோதி புஷ்பா,
13: என்னடா அந்த நிகழ்ச்சியில இதுல வேற அதாவது எல்லாரும் வந்திருப்பினம்
0: தானே,
13: அது வேற யாரையும். ஆனா அந்த நாள்ல கேக்குறேல, எனக்கு மகன் பிறச்சு மகன் வந்து போவேற, அப்ப அதால சமையலோட நிக்கிறதெல்லாம் சாட்டர்டே சண்டே துப்புரவா கேக்குறது இல்ல, அப்ப அது டைம் கிடைக்கிறதில்ல, எனக்கு தெரியாத. நான் சோதி புஷ்பா அவாவ சொல்லி பாக்கிறேன்.
0: ஓகே, நன்றி.
13: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது கலேகன், சரி இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் ஒருவர் இணைந்திருக்கின்றார், பார்ப்போம். வணக்கம்.
14: வணக்கம்.
0: வணக்கம். பத்மினி கமலகாந்தனா?
14: ஆமாம்.
0: எப்படி
14: நல்லா
0: நீங்க?
14: இதுவரையிலும் வரையிலேருந்து சொல்றீங்க?
0: ஆமாம் ஆமாம்.
14: மீனா இந்த நாடு பிரான்சா?
0: ஜெர்மன் ஜெர்மன் ஜெர்மன்.
14: ஐயோ, நான் மீனா மகிழனும் பாடுற மாதிரி இருந்தது, அவதான் நான் நினைச்சேன். நீங்க பிரான்ஸ் வந்து சொன்னபடியால் அந்த ஒரு அம்மா பாடுவா பாட்டு,
0: யோகேஸ்வரி அம்மாவா?
14: ஓ, நீங்க இதுவரையிலும் வரையில் என்றீங்கள். யோகேஸ்வரி அம்மா அந்த பேர் வந்ததா?
0: இன்னும் வரவில்லை.
14: அவாவை சொல்றேன்.
0: யோகேஸ்வரி அம்மான்னு சொல்றீங்களா?
14: ஆமாம்,
0: யோகேஸ்வரி அம்மா. ஓகே, நன்றி அம்மா.
14: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பத்மினி கமலகாந்தன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
15: வணக்கம். சரியான
0: விட வந்து விட்டதா? முதல் கேட்டுட்டீங்களா கேள்வி வந்து?
15: முதல் நான் அதுக்கு கேட்கிறேன், சரியான விட வந்து கேட்கிறேன். இப்ப நான் ரெண்டாம் தினம் வந்துட்டேன்.
0: ஓ, ரெண்டாம் தினம் வந்து. நீங்க பேரை மாத்தலாம் முடியும்.
15: நான் யோகேஸ்வரியம்மான்னு சொல்றேன்.
0: யோகேஸ்வரியம்மான்னு சொல்றீங்களா?
15: ஆமா, எல்லாரும் வந்து போட்டியில ஒரு ஆள் என்ன.
0: ஓகே, நன்றி.
15: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள் இணைந்திருந்தார், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
16: வணக்கம்.
0: மீண்டும் மாசலின், நீங்க கேள்வி கேட்கலாம், பதில் கூறலாம். பேபி சிவா சொல்றீங்களா? ஓகே, நன்றி.
16: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
17: வணக்கம். நான் மீண்டும் நான் ஜோகேஸ்வரியம்மா.
0: ஜோகேஸ்வரியம்மான்னு சொல்றீங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வதனா, இணைந்திருக்கின்றார் வைபர் மூலம். வணக்கம் வதனா.
18: வணக்கம். நானும் யாரை சொன்னேன்?
0: ரெண்டாம் சீட்டுக்கு இப்ப நீ வந்திருக்கீங்க இல்லையா? இல்ல வந்திருக்கீங்க, ஸ்கந்தா சொன்ன நீங்க.
18: ஓ, ஸ்கந்தா சொன்ன எழுதி இருக்கேன். நான் விடைய மாத்தி நான் சாசாதி என்று சொல்றேன்.
0: ராசாதி தியாக
18: ராஜா.
0: ஓகே, நன்றி.
18: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
19: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
19: நானும் கேள்வி மாத்துறேன்.
0: கேள்வி மாத்தல, விடைய மாத்துங்க.
19: விடைய மாத்துறேன்.
0: ஓகே,
19: கேள்வி கேட்கலாமோ?
0: இல்ல இல்ல, மூன்றாவதுக்கு நான் போய்க்க வந்து கேட்கலாம்.
19: கேட்கக்கூடாது. நான் இப்ப பேபி சிவா சொல்லி பாக்குறேன்.
0: பேபி சிவான்னு சொல்றீங்களா? ஓகே, நன்றி. நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். சரி, இப்பொழுது கலேக நேரம் சரியாக 8:01 அக்கிராச்சத்தில் 7:01. இதுவரைக்கும் சரியான விடை வரவில்லை. இப்பொழுது 3வது சுற்றுக்கு இந்த சரி இப்பொழுது நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்
20: வணக்கம். ஜெயந்தி மாலா சதாசிவம்.
0: ஜெயந்தி மாலா, நீங்க பேர் மாத போறீங்களா?
20: பேரை மாற்றணும் நினைக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப இது வரைக்கும் பேர் வேற இல்லையாண்டு.
0: ஓ,
20: அப்ப ராசாத்தியும் இல்லையாண்டா? அப்ப ஜோவே சரியம்மா இல்லையாண்டியே? கலாராணி இல்ல,
0: வேறு
20: நான் சொல்றது
0: அதுதானே.
20: காதுக்க சொல்லுங்க,
0: நீங்க சொல்லுங்க. 3வது சுற்றுக்கு வாங்கல, நம்ம போயிட்டு.
20: நான் போயிட்டு வரேன் 3வது சுற்றுக்கு.
0: ஓகே, நன்றி.
20: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இப்பொழுது ஒரு நேர் இலக்கம் ஒன்றில் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
21: வணக்கம் மோகனா.
0: தேவி தனராஜ்.
21: ஓம்.
0: நீங்க
21: கேள்வியான கேட்டு உங்கள்ட்ட அப்பதான்
0: இல்ல கேட்டுட்டு வரையாத்த கேட்டுட்டு தான் போ. நீங்க
21: என்ன கேட்டேன் நான்?
0: என்ன கேட்டேன் நீங்க?
21: சம்பந்தம்
0: இல்லாம கேட்டீங்க.
21: கேள்விதானே
0: தெரியுதான்னு பாப்போமே.
21: ஓ, அப்படி நீங்க பேரு சொன்னீங்கடா, ஆர் ஆர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட வேண்டு சொன்னா நாங்கள் பிடிப்போம். கேட்காத நிகழ்ச்சியை நாங்கள் வந்து சொல்லல. அதுங்களுக்கு எனக்கு இப்ப நான் கேட்கல, ஆர் ஆர் கேட்கல தெரியாது. நான் சும்மா சொல்றேன் சரோன்னு சொல்லி. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில சரோ வந்தாவோ எனக்கு தெரியாது.
0: அது என்ன தெரியல, எனக்கும் தெரியல. ஞாபகம் இல்ல. 3 கிழமை 4 1 மாசம் ஆச்சுதானே?
21: ஒரு
0: மாதம்
21: நிகழ்ச்சியாயிருக்கு.
0: நன்றி, வணக்கம். இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது
22: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம்.
23: வணக்கம், மீண்டும்
0: இப்பொழுது 2வது சுற்றுல நிக்கிறீங்க. நான் 3வது சுற்றுக்கு போயிருக்கேன். நீங்க கேள்வி சரியான விடை வரவில்லை. எனவே மீண்டும் கேளுங்கள். இந்த குரலுக்குரியவர் யாராக இருக்கலாம்? சரி, மூன்றாவது சுற்றினார் குழுவானதாரில் இவர் ஒரு செல்ல குரலுக்கு சொந்தக்காரி, இவர் ஒரு அறிவிப்பாளர். இணையெல்லாம் இணைந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஏற்றந்து விட்டேன். 0148 3215 4 பூஜ்ஜியம் அல்லது 0951 4847 4771 வைஃபர் இலக்கம் 0033 650 0774 27 வாட்ஸ்அப் இலக்கம் 0033 689 86 55 29. அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன்.
1: அவரே தான். நீங்கள் அவரை போடக்கு அந்த பேரை தான் போட்ட. நீங்க என்ன இப்ப
0: என்ன பேரை போட்டுனா?
1: இலக்கம்
0: இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் ரகுவண்ணா.
0: ராணி சம்பந்தர்.
2: ஓ, நான் யோசிச்சேன் என்ன பேர் பிரதீபா பட்டியலோ அவன் இவவும் இருக்கிறதான் அறிவிப்பாளராம். சோபிதாவும் நீங்க சோபிதாவை சொல்லுவோம்.
0: சோபிதான்னு சொல்றீங்களா?
2: நன்றி அண்ணா.
0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வதனா. வணக்கம் வதனா.
3: வணக்கம் ரகு.
0: வணக்கம். நீங்க?
3: நாங்கள் நலம் இல்லை. என்ன என்று சொல்றது, கொஞ்சம் இல்லாட்ட பேரும் வந்துட்டு. ஆனா நீங்கள் அறிவிப்பாளர் என்று சொன்னால் ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி மட்டும் செய்கிறதா வேறு நிகழ்ச்சிகளும் செய்கிறது?
0: என்னது, என்னுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்றாங்கள தான் நான் கொண்டு வர்றது.
3: நிகழ்ச்சியில கலந்து கொள்றவா?
0: என்னுடைய நிகழ்ச்சியில ஒரு தடவை கலந்து கொண்டா கூட அவருடைய குரலை தான் நான் கொண்டு வருவேன்.
3: ஓ மாமா. நான் விஜய் ராஜேந்திரன் நச்சன். நான் பிரதீபாவை சொல்றேன். அப்ப
0: பிரதீபான்னு சொல்றீங்களா?
3: ஆமா.
0: ஓகே, நன்றி
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா. வதனா இணைந்திருந்தார் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
22: வணக்கம் பிரபு.
0: வணக்கம் தயாளன்.
22: குரலுக்குரிய வந்து கிழமையில ரெண்டு மூன்று நிகழ்ச்சி நடத்துறவா, இல்லாட்டி கிழமைக்கு ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடத்துறவா?
0: நேர் நேரம் பாடுவோர் பாடலாம், தவிர என்னிடம் வேறு ஒன்றும் கேட்க கூடாது.
22: அப்ப என்ன அறிவிப்பாளர் சொல்லி
0: என்ன
22: அறிவிப்பாளர் சொன்ன? நீங்க அறிவிப்பாளர்
0: என்னுடைய நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றவர். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில பாடுறவர் பாடுறவர் என்னுடைய நிகழ்ச்சியில பங்கு
22: பெற்றவன்.
0: அதுக்கு நான் அது பெண்களை சொல்றேன் இல்லையா, அப்படி இங்க வாங்கப்பான்னு கூப்பிடுறேன் இல்லையா? அது நானுமே தான் அன்புதான். இதுவும் ஒரு அன்புதான். இவ்வளவு அள்ளி தந்தபடியா ஒரு அன்புதான்.
22: என்னுடைய
0: நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்.
22: சரி, நான் விஜய சொல்றேன். விஜய்வா? என்ன விஜய் ராஜேந்திரன்.
0: ஓகே,
22: விஜய் ராஜேந்திரன். என்ன பேர்? விஜய் ராஜேந்திரன் தானே?
0: விஜய் ராஜேந்திரன் சொல்றது. ஓகே, ஆமா. நன்றி
22: நன்றி.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்த அதையாளன் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
24: வணக்கம்
0: மாசலின்.
24: மூன்றாவது சுற்றில மிக சரியான உடை வந்து விட்டது. செல்ல குரல் என்று சொல்லியிருக்கல. நான் பிரதீபா பட்டேல தான் சொல்றேன்.
0: ஓகே, நன்றி.
24: ராஜாக்களோட குரல்கள் எல்லாம் செல்ல குரல் என்று சொல்ற அளவுக்கு இல்லை. அது ஒரு ஆளோட குரல், கம்பீரமான குரல். என்ன பேர் சொன்னா பிற அவங்க தங்களை குறையாக கூட சொல்றேன்னு நினைப்பாங்க. மற்ற ஆளோட குரல் அது நோமல் குரல். ஆனவடியால் செல்ல குரலாக கதைக்கிறதுன்னு சொன்னால் பிரதிபா பாட்டு எல்லாம் உங்களோட நிகழ்ச்சியில கூடுதலாக வரும். ஆமாம், ஏன்னா விஜய் ராஜேந்திரன் முந்தி வந்திருக்கிறா, அவ அறிவிப்பாளராக வந்த பிறகு வந்தது மிக குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ அறிவிப்பாளராக வந்த பிறகு வர்றது மிக குறைவு. மற்றவ வந்து நான் கேட்கல உங்களோட நிகழ்ச்சியில்.
0: ஓகே, அப்ப நீங்க பிரதிபான்னு சொல்றீங்க.
4: புது
0: பேக் வாங்க. சிவராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்,
0: சதி சொல்லுங்க.
5: பிரதீபான்னு
0: சொல்றீங்களா? ஓகே, நன்றி சதீஷ், நன்றி. அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள் இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
6: வணக்கம், பத்மினி கமலா. அந்த
0: பத்மினி, நீங்க சொல்லுங்க.
6: இந்த இவ வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தி விடுகதைகள் எதுவும் கேட்பாவோ?
0: எனக்கு தெரியாது, நான் பாடுவோர் பாடலாம் மட்டும்தான் கேட்பேன்.
6: அப்ப நானும் பிரதீபா பட்டேல்னு சொல்றேன்.
0: ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். பத்மினி காந்தன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ராணி.
7: நானும் அந்த பிரதீபா பட்டேல் அவதான் அந்த கூடின அந்த குரல் வந்து வித்தியாசமா இருக்க மெல்லிய குரலோட வெறும் செல்ல குரலா.
0: ஓகே, அவன்னு சொல்றீங்களா?
7: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி சமந்தர் அவர்கள் இப்பொழுது இலக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம்
8: ஓம்
0: தேவி.
8: ஓம்,
0: நீங்க?
8: நானும் பிரதீபா சொல்றேன்.
0: அப்படின்னு சொல்றீங்களா?
8: ஓ, என்ன செய்யறது? நீங்க நான் கேட்கல. நீங்க அறிவிப்பாளர்கள் வந்து
0: அறிவிப்பாளரோ யாரோ
8: என்னன்னா
0: கூட அரைஞ்சு போட்டு கொண்டு போடுவேன்.
8: பண்ணிட்டு
0: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராட்சி பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
25: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
25: என்ன மாதிரி கிளட்டுறீங்கள்? என்ன ஆக்களை அப்படி போட்டு இப்படி போட்டு
0: நான் வெறும் பேக் அப்படி உதறி போட்டு தான் கொண்டு போயிருக்கணும்.
25: இப்ப பேக் நீங்க சேர்க்கறதுக்காண்டி தானே இந்த அளவு சுத்தல். சரி, சேர்த்து பட்டீங்க தானே? அப்ப நானும் பிரதீபா சொல்லி
0: ஓகே
26: நலமாயிருக்கிறீங்களா? ஓ, நலமா இருக்கிறேன். அதே போல நீங்களும் இருக்க வேணும்னு வேண்டிக் கொண்டு நல்லா போகுது. ஆனா நல்லா சுத்துறீங்களே,
0: ஏதாவது ஒரு சுத்தல நீங்க சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்ச
26: ஒரு சுத்தல ஒரு சுத்தல நான் ஒரு அடி அடி அடிச்சு விட
0: போறேன். ஓகே நன்றி பார்ப்போம்.
26: வணக்கம்.
0: நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் புஷ்பா அம்மா அவர்கள். இப்போ இணைந்திருக்கின்ற யூஎஸ்ல இருந்து ராஜா. வணக்கம் ராஜா.
4: வணக்கம்.
0: ஓ நான் நல்ல. நீங்க ராஜா?
4: நாங்கள் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு போன கிழமை நடந்தது எங்களுக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கு.
0: என்னது வெயிலா?
4: வெயில் 105 கொளுத்தி தள்ளு.
0: கடவுளே கடவுளையா.
4: வெள்ளியால போவே இல்லாது. கார்கள் எல்லாம் ஓட்டம் குறைய. சூப்பர் மார்க்கெட் போனா சரங்களே இல்ல.
0: அவரு இங்க இங்க அப்படிதான். ஒரு கடையில ஆக்கள் இல்ல.
4: எப்படி அண்ணி பிள்ளைகள் எல்லாம் சும்மா இருக்கிறாங்களா?
0: எல்லாரும் சும்மா இருக்கிறார்கள்.
4: இப்ப நீங்க கேட்டீங்கள எங்கட புஷ்பவதி அம்மாவே ஏதாண்டு சுத்தினதை உண்ட சொல்லுங்க.
0: அதான் அதான் இதுவரைக்கும் சுத்தம் இல்ல. ஒரு சுத்தம் சுத்தம் இல்ல.
4: அன்னைக்கு மட்டும்தான் தெரியும்.
0: அது வேற சுத்து. அது வேற சுத்து.
4: இல்ல அண்ணி நிகழ்ச்சி கேட்டு
0: இருக்கா
4: அவருக்கு தெரியல. நீங்க எப்படி சுத்துறீங்க?
0: அதான இப்ப எனக்கு வீட்டுல இந்த நம்பிக்கை ஃபுல்லா போயிட்டு ராஜா. இந்த நிகழ்ச்சியா
4: நீங்கள் நான் முதல் கேள்வி கேட்கல. அத முதல்

0: அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: கலா ராணி.
1: நான் உண்மையாண்டா முதலே நினைச்சேன் நான் இது பிரதீபம். ஆனா சரி, நீங்க சொல்றதுக்காக நான் அப்ப அவையே சொல்றேன் அண்ணா.
0: நான் சொல்றதுக்காக நான் இன்னும் சொல்ல இல்லையாவாண்டு. இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம். ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: ஜெயந்திமாலா சதாசிவம், நீங்க
2: அப்படியாவே
0: நீங்க போட்டீங்க தெரிஞ்சா
2: நன்றி வணக்கம்
0: ஜெயந்திமாலா சதாசிவம் அவர்கள். ஆம், இப்பொழுது நான் இப்பொழுது மூன்றாவது சுற்று கலந்து கொண்டவர்களுடைய பெயர் மட்டும் தருகின்றேன். மூன்றாவது சுற்றில் ஆரம்பத்தில் இணைந்திருந்தார் வதனி மோகன், சோபிதாண்டு கூறியிருந்தார். ராணி சம்பந்தன் இணைந்து கூட சோபிதாண்டு கூறியிருந்தார். வதனா இணைந்து பிரதீபாண்டு கூறியிருந்தார். தயாளன் விஜயண்டு கூறியிருந்தார். அதுக்கப்புறம் மாசலின், சிவராணி, சதீஷ், பத்மினி கமலகாந்தன், ராணி சம்பந்தர், தேவி தனராஜ், திருமதி சிவசுந்தரலிங்கம், புஷ்பா அம்மார், உயர்சிலிந்த ராஜா, கலாராணி, ஜெயந்திமாலா அனைவருமே பிரதிபாண்டு கூறியிருந்தார்கள். சரி, இந்த குரலுக்குரியவர் யார் என்று இப்பொழுது சரிபார்த்து கொள்வோம்.

0: இந்த குரலுக்குரிய நிச்சயமாக பிரதீபா அவர்கள் ஆரம்பித்து வைத்தார் வதனா. அதனைத் தொடர்ந்து மாசலின் சிவராணி, சதீஷ், பத்மினி, கமலகாந்தன், ராணி சம்பந்தர், தேவி தனராஜ், திருபதி சிவசுந்தரலிங்கம், புஷ்பாமா, ராஜா யுஎஸ்ஏலேருந்து, கலாராணி, ஜெயந்திமாலா அனைவருமே சரியான பதிலை கூறியிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செவிமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவதன் முன் ராஜா இணைந்திருக்கின்றார். ராஜாவை அமைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் ராஜா. வணக்கம் ராஜா.
1: அண்ணா
0: வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. நான் பிரதிபா சொல்லு. நான் வந்து
0: நீங்க பசுபதி குணநாயகி சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா. நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு குரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி.
2: பரிசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை

அளிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷோரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரி மஹால் கனடா.

வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:24 நிமிடங்கள், அக்கியராஜ்யத்தில் 7:24 நிமிடங்கள். இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாகின்றது பல்லவி தேடும் சரணம். ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன், அதற்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்ததை நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமை போல்தான், 0148-3215-40 அல்லது 0959-41-47-71. வைஃபர் இலக்கம் இருக்கின்றது 0033-650-0774-77. புதிதாக வாட்ஸ்அப் இலக்கம் கூட இருக்கின்றது 0033-689-86-55-29. இதிலே இரண்டு தொலைபேசி இலக்கத்தில் இரண்டு நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இதோ இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது பாடலுக்குரிய வரிகள்.

0: நாம் அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம். ஆம், இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம். சரியா மாசலின், நல்ல காலம் நான் வரல் வரையில் என்ன போல நிப்பாட்ட பார்த்தேன். சொல்லுங்க மாசலின். அந்த பாடல் சொல்றீங்களா? வண்ணமலர் கன்னியாவள். ஓகே, நன்றி மாசலின்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். மீண்டும் ஒருமுறை இணக்கம் இரண்டில் வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்பொழுது ராஜா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா.
2: வணக்கம் அண்ணா. முதலில் உங்களுக்கு இது கை கூப்பி கும்பிடுகிறேன். நன்றி, சூப்பர் பாட்டு பாடி இருக்கிறீங்க.
0: நன்றி, நன்றி.
2: இந்த எனக்கு இந்த லைஃப்ல எனக்கு பிடிச்ச பாடல், அதுவும் கணவனும் மனைவியுமா ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாரு, எஸ் எஸ் ஆரும் வைஃபும். ஆனால் வாராறு இருப்பாரோ வண்ணமலர் கண்ணன் அவன். ஆனால் இதுல எனக்கு பிடிச்சவர் என்ன,

0: நன்றி அண்ணா.
1: ஓகே, நன்றி ராஜா. அவர் இணைந்திருந்தார் யுஎஸ்ஏ ராஜா அவருக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் புஷ்பா அம்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் புஷ்பா அம்மா.
2: ஹலோ, டிஎம்எஸ் படிச்சது
1: இந்த பாடல? ஆமாம்,
2: நீங்க தான் படிச்சீங்க.
1: புஷ்பா அம்மா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
1: நலமா?
3: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கிறோம். நன்றி. சரி, நீங்க சொல்லுங்க என்ன பாடலம்மா?
3: இருப்பாரோ அந்த வண்ணமயில் கண்ணளவோ அந்த பாடல்.
1: நன்றி அம்மா.
3: நன்றி.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தா யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் ரொசாலி. சிவராணி, வணக்கம் சிவராணி.
5: நானும் அதே பாடல், வாராதிருப்பாரோ வண்ணமலர் கண்ணன் அவன்.
1: கண்ணன் அவன் என்ன? ஓகே, நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் பிரபு.
1: தயாளன்.
7: குத்துவிளக்கெரிய கூடமங்கம் பூமணக்க மெத்தை விரித்திருக்க மெல்லியலால் காத்திருக்க வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணன் அவன்.
1: அந்த பாடல குத்துவிளக்கண்ட ஆரம்பிக்கிறோம்.
7: அவர்கள்
1: மீண்டும் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். யாரு வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார்? விபி. வணக்கம் விபி.
8: வணக்கம். மீண்டும் விபி விடத்திலிருந்து இலட்சிய தம்பதிகள் எஸ் எஸ் ஆருக்கும் விஜயகுமாரிக்கும் சவுந்தரராயனும் சுசிலாவும் பாடின பாடல்
1: வணக்கம் கலா ராணி.
9: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம் ராபு.
1: திருமதி சிவசுந்தர்லிங்கம்.
10: நாங்களும் அதே பாட்டு தான். நீங்கள் இந்த மியூசிக் இந்த பாட்டு வரைய பாடவே நான் அடிக்க துவங்கினது. ஆனா இப்ப லைன் கிடைச்சது. அப்ப ஒண்ணுமே செய்யலாது. உண்மையில உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாராதிருப்பாரோ வண்ணமர கண்ணனவன் என்று நானும் அதே பாடலை தான் கூறுகிறேன்.
1: நன்றி அம்மா.
10: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பார்.
10: வணக்கம் ரகு அண்ணா.
1: ராணி சொல்லுங்க.
10: அதே பாடல் தான், வாராயோ அந்த பாட்டு தான். என்னன்னு சொல்லி சொன்னா மூட்டை மூட்டையா கொண்டு போவீங்க தானே அத கலா கதல்வா. ஐயோ, இந்த சும்மா வெறும் மூட்டை சும்மா என்ன பேக்காட்டி வெறும் மூட்டையை கொண்டா கொஞ்சம் பவுனை கொண்டிருந்தாலும் பரவாயில்லையுண்டு. அல்ல, உண்மையா நேரம் சந்தோஷமா போனது. ஆனா ஒருத்தர் நினைச்சு பாத்துருக்க மாட்டேன். ஏனண்டா எல்லாரும் நேர்களை தான்
1: நினைச்சிருப்பீங்க.
10: அவன் வர்றது குறைவா என்னோட கதைக்கிறவா. நல்ல பிள்ளை அந்த பிள்ளை, நல்லா அந்த மெல்லிய குரல், நல்லா கதைப்பா.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலா ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் ரபதனி.
0: கேள்விப்பட்டேன் சோபி. அப்ப அதால சில போல நீங்க அறிவிப்பாளர் என்று சொல்ல அவட குரலும் ஒரு சில குரல் மாதிரி. அப்ப சோபியான்னுதான் நான் உடனே சொன்னது. எனக்கு அப்படியே அந்த நீங்க போட்ட மியூசிக்கும் சோபி சோபி என்ற மாதிரிதான் எனக்கு கிடந்தது. அப்ப உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அதே பாடல் தான் வாராதிருப்பாரோ வண்ண மலர் என்ற பாடலையும் கூறிக்கொண்டு
1: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மதனி மோகன் அவர்கள். அனைவருமே ஒரு பாடலை குறிந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரிபார்த்துக் கொள்வோம்.

ஆம், சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து ராஜா, புஷ்பா அம்மா, யோகேஸ்வரி அம்மா, ரொசாலி, சிவராணி, தயாளன், விபி, கலாராணி, திருமதி சிவசுந்தரலிங்கம், ராணி சம்பந்தர், வதனி, மோகன். சரி, இப்பொழுது அடுத்த பாடலுக்குரிய சரணம் இதோ.

0: பாடலுக்குரிய பல்லவி. சரி, இலகத்தில் இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் மாசலி.
0: மீண்டும் மாசலின் அந்த பாடல்
1: சொல்றீங்களா? நினைவுக்கு கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றிகள். மிகவும் சிறப்பான பாடல் இந்த முந்தான முடிச்சு படத்திலிருந்து. நீங்களும் சிறப்பாக பாடுகிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம்.
0: நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் மாசலியன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இலக்கம் ஒன்றில் மீண்டும் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வதனி மோகன்.
2: ஆமாம், அவரே தான்.
0: மீண்டும்
2: நல்ல ஒரு பாடல் உண்டு. சின்னஞ்சிறு கிளியு பாக்யராஜ முந்தானம் முடிச்சோன்னு
0: நினைக்கிறேன். அந்த பாடலையா?
2: ஆமா,
0: அந்த பாடல் சொல்றீங்களா?
2: அந்த அந்த பாடல் என்று சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். இலக்கம் இரண்டு, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
3: சின்னஞ்சிறு கிளியே.
0: அந்த பாடலா?
3: அந்த பாடல்.
0: ஓகே அம்மா, நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர், வணக்கம். இலக்கம் ஒன்று, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ரகு.
0: திருமதி சீவா சுந்தரலிங்கம்.
4: உங்களுக்கு முதல்ல பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, ரெண்டும் நல்ல பாட்டுகள் தான் நீ போட்டிருந்தீங்க. நானும் அதே பாடல் தான், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மாவோ.
0: அந்த பாடல்
4: உண்மையில ரெண்டு பாட்டு நல்ல பாட்டுகள்.
0: உண்மையில
4: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் குறிக்க வந்து விடப்பெறுந்தேன். அடுத்த பாட்டு
0: இருக்கு, இசை இருக்கு, இசை இருக்குது. அதுல கொஞ்சம் சேர்க்க போறோம். பேக் எடுத்து நீ போய் விரிச்சு வச்சு. அழைப்ப கட் பண்ணி விடுவோம்.
4: நன்றி, வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள். இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம். விஸ்வா.
0: வணக்கம் பேபி. நலமா?
5: நலம். நீங்க நலமா?
0: ஓ, நாங்க நலமா இருக்கோம். இந்த என்ன பாடல்?
5: அதே பாடு.
0: ரெண்டு வரி எடுத்துடுவாங்க. வந்த பாடல் என்ன?
5: சுகமே நினைத்து துயர் வரும் தேரி, மனதால் துடிக்கும் துயரங்கள் கோரி. அவ்வளவுதான்.
0: ஓகே, அவ்வளவுமே போதும். நன்றி, நன்றி அம்மா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் பேபி சிவா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: நன்றி,
0: வணக்கம். அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம்.
7: வணக்கம் ரகுண்ணா.
0: ராணி சமந்தர்.
7: பாடல் வந்து சின்னஞ்சிறு கிளியேதான் நல்லா அருமையாக பாடினீங்க. நீங்க நெடுகளும் அப்படித்தான் நல்லதா தானே பாடுறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னன்னு சொல்லி சொன்னா, பாக்யராஜின்றதான் இப்ப நெடுகளும் போய்கொண்டிருக்குது. அவற்றதான் எல்லாம் எல்லாம் என்னவோ தெரியாது. மேல பார்த்தா அதை திருப்பி ஒருக்க பாக்கணும் போல. எத்தனை பார்த்தாலும் சலிக்காத என்ன. பாடல்களும் அப்படி, கருத்துகளும் அப்படி, கொமிக்காயும் இருக்கும், சிரிப்பும் பெறும், நல்ல சந்தோஷமா போகும். என்ன என்னண்டா, நாங்க ஹோட்டல்ல தான் நின்ற, நாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் நின்ற நாங்க. அப்ப விடிய வெள்ளனும் பீருவோம். அப்ப இவர் சொன்னார், என்னடா விடிய வெள்ளனவே ப்ரோக்ராம்கள் கணக்க இருக்கும். அப்ப இவர் சொன்னார், பாக்கியராஜ் செத்துட்டு சொல்லி போட்டுக்கொண்டு சொன்னார், செத்துட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இல்ல இல்ல, அது சும்மா பொய்யுக்கு அவங்க இப்படித்தான் அன்னைக்கு ரஜினி செத்துட்டான்னு செத்துட்டாருன்னு வந்தது என்று பார்த்தா அவர் இது ஒண்ணுருக்குவார் அப்படி என்று சொல்லி சொன்னேன். அப்படி பார்த்தா இப்ப எந்த உண்மையா இதுன்றது நான் நினைச்சு கூட நான் பார்க்கல. அவர் இறப்பாருன்னு சொல்லி என்னண்டா அந்த வருத்தமா இருந்து என்ன, நான் கார்த்திக் தான் நான் எதிர்பார்த்தது. அப்ப நான் சொன்னேன், இல்ல அது எந்த பின் இவர் சொன்னாரு, இல்ல உண்மையா தான் அப்படி போட்டிருக்கிறாங்களான்னு சொல்லி. அப்படி அந்த சில வழி எதிர்பாராத விதமா அடுக்கடுக்கா போய் கொண்டிருக்கணும்.
0: நன்றி அம்மா.
7: எங்கட உள்ளத்துல அவ இருக்கணும்.
0: நிச்சயமா இருப்பேன்.
7: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
8: வணக்கம்.
0: சசி அம்மா. நீங்க
8: அந்த பாடல்
0: சொல்றீங்களா? வணக்கம் கலாராணி.
9: நானும் வந்தேன் அண்ணா, பாக்யராஜன் படம் சின்ன சிறு கிளியே சித்திரப்பூவிலிக்கு.
0: ஓகே, நன்றி அம்மா.
9: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்ப வாய்வர் மூலம் பிபி இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிபி.
10: வணக்கம். அதே படம் தான், முந்தானா முடிச்ச படத்திலிருந்து அதே படம் தான். ஒரு சின்ன தகவல், இலங்கைக்கு நளினி நடிகை சாதனா என்னும் அஞ்சு பேர் வந்திருக்கிறோம் என்ற ஃப்ரெண்டோட லாக்டவுன் இருக்கிறவன் தான் சிலநேரம் அடுத்த அகலாம சிலநேரம் பிரான்ஸுக்கு வரலாம். நாளை என்னுடன் அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொள்வதாக கூறியுள்ளார்கள்.
0: ஓகே, நன்றி பிபி.
10: நன்றி
0: நன்றி. அவர் அனைவருமே ஒரு பாடலை கூறியிருந்தார்கள். அந்த பாடலை சரிபார்க்கும் இணைந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம். வணக்கம் புஷ்பாமா.
11: எலியே சித்திர பூ வெளியே, அந்த பாடுதான்.
0: ஓகே அம்மா, நன்றி நன்றி.

ஆம், சரியான பாடலை ஆரம்பித்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து வதனி மோகன், ரொசாலி, திருமதி சிவசுந்தரலிங்கம், பேபி சிவா, தயாளன், ராணி சம்பந்தர், சசியம்மா, கலா ராணி, பிபி, இறுதியாக புஷ்பாம்மா, அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். இப்பொழுது இன்றைய பல்லவி தேடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய இசைக்கு போவோமா?

0: ஆம், இந்த இசை எந்த பாடலின் சாயலில் இருக்கின்றது? சரி, இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: சரி, இந்த வார இறுதி நாட்கள் உங்களுக்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிதாக அமைய வேண்டிக் கொண்டு, சரியா பிழையோ தெரியாது, நான் போன முறையும் பிழைச்சது தானே எனக்கு, ஓ நெஞ்சே பாடும் காதல் கீதங்கள் அப்படி
0: இருக்கும்
1: இருக்குன்னு சொல்றேன். நேர்கள் தேவைப்படுது, என்ன பின்பற்ற வேணும், இந்த நான் வந்து ஒரு கெச்சிலாம்
0: சொல்றேன். பார்ப்போம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: நீதான் பாடும் தீபங்களோ
0: இன்னொன்று சொல்றீங்க,
2: மூன்று பாடலுக்கும் உண்மையிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக
0: விடைபெறுகிறேன். திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: ரோசாலி, நீங்க சொல்லுங்க.
3: பாடும் ராகங்கள்
0: அந்த பாடல் சொல்றீங்களா? ஓகே, பார்ப்போமா.
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது விபி இணைந்திருக்கின்றார், பார்ப்போம். வணக்கம் விபி.
4: வணக்கம் ராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் பிற இன்று அப்பொழுது நல்ல பொழுதாக அவங்க எல்லோருக்கும் வேண்டிக் கொண்டு, டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்திலிருந்து ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள்
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
5: ஓம் அண்ணா, நன்றி அண்ணா. நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு சந்தோஷ வெளியப்பதற்கு காத்து கொண்டு அடுத்த வேறம் சந்திப்போம் அண்ணா. அதே பாடல் தான் அண்ணா.
0: என்ன பாடல்?
5: நெஞ்சே நீதான் பாடும் ராகங்கள்.
0: அந்த பாடலா? கலாராணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் யாரு? இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் ராவு.
0: தயாளன்.
6: நானும் அதே பாட்டு தான் சொல்றேன். நீதான் பாடும் கீதங்கள்.
0: அந்த பாடல் சொல்றீங்களா?
6: மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை.
0: நிச்சயமாக. நன்றி.
6: நன்றி.
0: வணக்கம். நன்றி. வணக்கம். தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம். மாசலின்
0: சொல்லுங்க.
7: ஆமாம், இந்த பாட்டும் வந்து பாக்கியராஜன படம் தான் டாலிங் டாலிங். இந்த பாட்டுக்கு இசையமைச்சவரும் வந்து பாக்கியராஜா.
0: பாக்கியராஜாவா?
7: ஒரு சிறப்பான கலைஞர் தான், எல்லா தகுதியும் உள்ளவர். ஆனபடியால்
0: யாரை மனம் புண்படுத்தக்கூடிய வதந்திகளுக்கும் இடம் கொடுக்காதவர் நடிகர். என்ன?
7: நிச்சயமாக.
0: ஆனால் எம்ஜிஆர் வாரிசு எனக்கு மிகவும் பிடிக்கும். என்று சொன்னால் அவர் இந்த கூட அந்த கிசு விசு அதுகளுக்கெல்லாம் அம்பிட மாட்டார். ஒரு திறமசாலி.
7: அப்படித்தான் அவர் தந்த சிஷியன்மார் சில பேரும் எல்லாரும் அவருடைய சிஷியன்மாரும் எல்லாரும் வழிமினதான். அதே மாதிரி பாக்கியராஜா பாரதிராஜாட்டை இருந்தான் இவர் பழகினவர்.
0: ஆமாம் ஆமாம்
7: ஆமாம். அதே மாதிரி இவர்கிட்ட இருந்து வந்த ஆக்கள் தான்
0: பார்த்திபன், பாண்டியராஜன், பாண்டியராஜன்.
7: ஆமாம் ஆமாம்.
0: எல்லாரும் விருப்பான ஒரு நடிகர் அவர்.
7: நிச்சயமாக. ஆனால் இவற்ற படங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம்தான்,
0: வித்தியாசமான படங்கள். ஆனால் அவற்ற பிள்ளைகள் தான் அவருக்கு காவல் பிள்ளையாளரால் இவரை மாதிரி சோபிக்க முடியவில்லை.
7: அது எல்லாருக்கும் சாத்தியம்.
0: அதே மாதிரி தானே பாரதி ராஜாக்கும் அவருடைய மகன்.
7: இல்லை, அது வந்து பொதுவாக எல்லாருக்கும் சாத்தியம் தான். அதை வந்து நாங்கள் குறையா கதைக்கவும் இயலாது.
0: இல்லை இல்லை இல்லை.
7: எனக்கு சொன்னால் இந்த தாப்பன் மேர் மாதிரி பேரன் மேரும் சிவாஜி மாதிரி பிறவு இல்லை, பிறவு மகன் இல்லை.
0: வணக்கம்.
8: வந்திருப்பவர்
0: வதனிமோகன் சொல்ல போற பதில் சொல்லுங்க.
8: ஓ, அப்படியே நீங்களும் நல்ல பாட்டுகளை போட்டு எல்லாரையும் மசத்தி கொண்டு அதே போல சந்தோஷமாக சென்று சந்தோஷமா அடுத்தகளை சந்திப்போம் என்று கூறி டாலிங் டாலிங் படத்துல இருந்து பாக்கியராஜுட நடிப்புல ஓ நெஞ்சே நீதான் பாடும் ராகங்கள் என்ற பாட்டை கூறி எனக்கும் விரும்பினா நல்லொரு நடிகர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறியிருந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்ப்பதற்கு முதல் யாராவது நினைவதாக இணைந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இது அந்த பாடல்.

ஆம், சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து திருமதி சிவசுந்தர்லிங்கம், அதற்கப்புறம் ரொசாலி, பிபி, கலாராணி, தயானன், பதனி மோகன் அனைவருமே சரியான பாடலை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வர இருக்கின்றது இன்றைய பல்லவி தேடும் சரணம். கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செவிமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய இரவு பிரதான செய்தி.

0: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பிறங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLUGA நூலகம் நூலகம்.
3: அகத்தில பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
4: ஆம் அன்றும் என்றும் என்றும் பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 du Paris
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
4: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விற்று வருகின்ற நூலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் டிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வவுனியா மாநகர முன்னாள் முதல்வர் சு காந்திதனை பதவி நீக்க ஆளுநர் வெளியிட்ட வருத்தம் அறிக்கை வவுனியா மேல்நீதிமன்றம் எதிரும் ஜூலை 15 தேதி வரை இடைக்கால தடை விதித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தன்மை சுமந்திரம் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் முடிவினை சவாலுக்கு உட்படுத்தி மனுதாரரான முன்னாள் முதல்வர் காந்திதன் தொடுத்த வழக்கு இன்று வவுனியா மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தன்மை சுமந்திரன், சட்டத்தன்மை கேசவன் சகிரந்தன், சட்டத்தன்மை தயாபரன் ஆகியோர் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் த பிளீட் வசந்த கர்ணாகொட கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: யோஷித் ராஜபக்சவின் உரிய தகமைகளை மாற்றி கடற்படையில் நிறைவேற்ற அதிகாரியாக இணைத்துக் கொண்டு அரசு நிதியை துஷ்பிரயோகம் செய்து பிரித்தானிய ரோயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சிக்கு அனுப்பியமை தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைக்கமையவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த 16 மற்றும் 22 தேதிகளில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் சமூகம் அளித்திருக்கவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பாக யோஷித் ராஜபக்ச கடந்த 17 தேதி கைது செய்யப்பட்டதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பிணைகளில் விடுவிக்கப்பட்டார்.
0: தனக்கு எதிரான நிதி தூய்தாக்கல் வழக்கில் சதித்திட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு ஜோசப் ராஜபக்ச சமர்ப்பித்த மறு சீராய்வு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
2: ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை விசாரணை செய்ததன் பின்னர் அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. 2009 ஆண்டு மார்ச் மாதம் 31 தேதிக்கும் 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் 12 தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் வருமானம் ஈட்டிய முறையை உறுதிப்படுத்த முடியாத 59 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகையை 3 தனியார் வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களை இழைத்துள்ளதாக தெரிவித்து சட்டமா அதிபரினால் யோஷித் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
0: மே 2026 இலங்கையின் ஆடை மற்றும் ஜவுளி ஏற்றுமதி 7.96 வீதம் அதிகரித்து 394.14 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இது இந்த ஆண்டின் மிகச்சிறந்த ஒற்றை மாத செயற்பாடாகும். மேலும் ஆண்டின் கடினமான தொடக்கத்திற்கு பிறகு முக்கிய சந்தைகளின் தேவை சீரடைய தொடங்கியுள்ளதை இது காட்டுகிறது. அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி 15.36 வீதம் அதிகரித்து 149.96 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியதன் மூலம் இந்த வளர்ச்சியில் அமெரிக்கா முன்னிலை வகிக்கிறது. இந்த துறையில் பாரம்பரிய 3 முக்கிய சந்தைகளை தவித்து பிற நாடுகளுக்கான ஏற்றுமதியில் 14.61 பலவாக அதிகரித்து 70.67 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. அதேவேளை ஐக்கிய ராஜ்யம் 0.87 வீதம் என்ற சிறிய வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே 0.3 வீழ்ச்சி அடைந்து 121.35 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்து வீழ்ச்சியை கண்ட ஒரே சந்தையாக மாறியுள்ளது. அமெரிக்க சந்தையில் இந்த வீழ்ச்சியானது இந்த துறைக்கு மிகவும் முக்கியமான ஒரு தருணத்தில் ஏற்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதி தடை குறித்து 301 விசாரணை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியுடன் இலங்கை தற்போது மேற்கொண்டு வருகிறது. இது இலங்கைக்கு 10 வீதம் அல்லது 12.5 வீதம் கூடுதல் வரி விதிப்பை தீர்மானிக்கும். 2027 ஆண்டுக்கான பாதையிடு மதிப்பீடுகளை தயாரிக்கும் பணிகள் உத்தியபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது.
1: கட்டாய செலவின கட்டுப்பாடுகளின் கீழ் அனைத்து அமைச்சுகளும் அரசு நிறுவனங்களும் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள ஆரம்ப செலவு எல்லைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. இதனைத் தவிர புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய புதிய அபகரித்து திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் ஆரம்ப வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளிலேயே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் அரசாங்க தரவுகள் சமர்ப்பதற்காக ஒருங்கிணைந்த திரைசேரி முகாமைத்துவ தகவல் கட்டமைப்பு முறையை பயன்படுத்துவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு நிறுவனங்களும் இந்த மாதம் 31 தேதிக்கு முன்னர் தமது மதிப்பீடுகளை தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்திடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நிதியமைச்சர் அறிவித்துள்ளது.
0: அமெரிக்க சினிமாவின் ஊடாக சுதந்திரத்தின் அழியாத சக்தியை போட்டும் வகையில் அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டு நிறைவு விழா கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது. ஃப்ரீடம் 250 என்ற துணைப்பொருளில் ஜூலை 2 இரவு நடைபெற்ற இந்த விசேட நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக சுவாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்தர் ஜாயதீச கலந்து கொண்டிருந்தார். அத்துடன் நூற்றுக்கணக்கான இலங்கை பங்காளர்கள், அரசு அதிகாரிகள், வர்த்தக தலைவர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் என பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர். 2.5 நூற்றாண்டுகளாக அமெரிக்காவை வடிவமைத்த தனிநபர் சுதந்திரம், கருத்து சுதந்திரம் மற்றும் தன்னாட்சி போன்ற விழுமியங்களை பிரதிபலிக்கும் வகையில் தூதரக வளாகம் ஒரு சினிமா அனுபவத்தை வழங்கும் இடமாக மாற்றப்பட்டிருந்தது. இங்கு வருகை தந்திருந்த அதிதிகளை வரவேற்று உரையாற்றிய தூதரக விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் ஜான் ஹோவெல் கருத்து தெரிவிக்கையில், எமது தேசம் உலகிற்கு அளித்த மாபெரும் கொடைகளில் ஒன்றாக சினிமாவை போட்டுவதன் மூலம் அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டு நிறைவை நாம் கொண்டாடுகிறோம். மேலும் இந்தோ பசிபிக் பிராந்திய அமெரிக்க மரைன் படையினரின் இசைக்குழுவினர் வழங்கிய இசை நிகழ்ச்சியுடனும் கொழும்பு வானத்தை ஒளிரச் செய்த பிரமாண்ட வான வேடிக்கையுடனும் விழா நிறைவுற்றது. ஃபெண்டிக்ஸ், ஹெய்லிஸ், ஹிட்ரா ஹில்தாரமணி, கோல்டிங்ஸ், மாஸ்டர் கார்ட், ஆர்எம் ஃபோக்ஸ் போன்ற விசா ஆகிய நிறுவனங்களின் ஆலோசனையுடன் இந்த விழா வெற்றிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் குடியரசுக்கான இலங்கையின் புதிய தூதுவராகவும் யுனெஸ்கோவுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டுள்ள சுசீஸ்வர குணரத்ன நேற்று பாரிஸில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தனது கடமைகளை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். தூதரக அதிகாரிகளுடன் நடைபெற்ற சந்திப்பில் உரையாற்றிய அவர், இலங்கை மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால சுமூகமான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு ஆகிய துறைகளை மேம்படுத்துவதுடன் பிரான்சில் வாழும் இலங்கை மக்களுக்கு திறமையான தூதரக சேவைகளை வழங்குவதே தனது முக்கிய நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். கடமைகளை பொறுப்பேற்ற அதே நாளில் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சின் மாநில நெறிமுறை மற்றும் ராஜதந்திர நிகழ்வுகள் பிரிவின் துணை இயக்குநர் மத்தியோ ஹார்மோனா புதிய தூதுவரை சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதன்போது தூதுவர் சுசீஸ்வர குணரத்ன தனது நியமனத்திற்கான சான்றிதழில் திறந்த நகலை அவர்களிடம் கையளித்திருந்தார். இலங்கை வெளிநாட்டு சேவையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் மிக்க சுசீஸ்வர குணரத்ன இதற்கு முன்னர் எத்தியோப்பியாவுக்கான தூதுவராகவும் நியூயார்க்கில் உள்ள ஐநாவுக்கான இலங்கையின் பிரதி நிரந்தர பிரதிநிதியாகவும் பணியாற்றியுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் ஒரு முக்கிய கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களும் வங்கி அட்டைகள் மூலம் பொதுமக்கள் கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வசதி திம்பிலிஹசியாய பிரதேச செயலகத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது பதிவாளர் பிரிவு மற்றும் வாகன வருமான வரி அனுமதி பத்திர பிரிவுகளுக்கான POS இயந்திரங்களை பிரதமர் உத்தியோகபூர்வமாக இயக்கி வைத்தார். அத்துடன் இந்த புதிய முறையை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் வாகன அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கப்படும் நடைமுறையும் பிரதமர் அடையாள ரீதியாக பார்வையிட்டார். இலங்கை வங்கியின் நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனையுடன் கொழும்பு மாவட்ட செயலகத்தின் வழிகாட்டலின் கீழ் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு அமைய கொழும்பு மாவட்டத்தில் உள்ள 13 பிரதேச செயலக அலுவலகங்களும் இந்த திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டுள்ளதுடன் பணமாக செலுத்தும் முறைக்கு மாற்றாக பாதுகாப்பான அட்டை வழியிலான கொடுப்பனவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய டிஜிட்டல் மாற்றத்திற்கு ஏற்ப இலங்கையின் பொதுத்துறையை நவீனமயமாக்குவது அரசாங்கத்தின் முதன்மை முன்னுரிமையாகும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய இதன்போது தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமாரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி இனிய பாரதியை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைப்பதற்கு அக்கறை பெற்ற நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2007 ஜூன் மாதம் 28ஆம் தேதி அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் விநாயகபுரம் கோரக்களப்பு வீதியில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் மரணமடைந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது மனைவி செய்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கடந்த அரசாங்க காலங்களில் அந்த விசாரணைகள் கிடப்பில் இடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2025 குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் ஒருங்கிணைப்பாளர் பேச்சாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் கடந்த 2025 ஆண்டு ஜூலை மாதம் 6 தேதி கைது செய்யப்பட்டார். இனிய பாரதியின் சகாவான சசிதரன் தவசீலன் மட்டக்களப்பு சந்திவெளியில் அதே தினத்தில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து ஒரு வருடமாக பயங்கரவாத தடை சட்டங்கள் தடுத்து வைத்திருந்த இனிய பாரதி தொடர்பில் நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக அக்கறைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இனிய பாரதியை பயங்கரவாத தடை சட்டங்கள் தடுத்து வைப்பதில் இருந்து விடுவிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மன்றுக்கு அறிவித்துள்ளனர். அதன்படி இனிய பாரதியை இதுவரை 8 வரை விளக்கமறியல் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி நீர் அருந்தினார். ஆனால் 25 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சுரேஷ் சாலே ஒரு சொட்டு நீர் கூட அருந்தவில்லை. அது ஆச்சரியமானது என பிதுருகல உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன் வில தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலே உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு விட்டார் என்று அனைவரும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் 25 நாட்கள் எவ்வாறு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி நீர் அருந்தினார். ஆனால் 25 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சுரேஷ் சாலே ஒரு சொட்டு நீர் கூட அருந்தவில்லை. அது ஆச்சரியமானது. சுரேஷ் சாலே ஒரு ராணுவ அதிகாரி என்பதால் மன உறுதியுடன் நீரின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அது அவரது மன வலிமையை வெளிப்படுத்தியுள்ளது என்றார். வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு மட்டக்களப்பு மாகாண சபையின் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் ஜனநாயகத்தினை கேள்விக்கு உள்ளாக்கும் இவ்வாறான செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் அமர்வு நேற்று மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்றது. சபையின் சம்பிரதாயங்களுக்கு அமைவாக சபையின் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் முதல்வரினால் தலைமை உரையுடன் மாநகர சபையின் நிலை குழுக்களின் முன்மொழிவுகள் முன்மொழியப்பட்டன. மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் கதிர்காம பாத ஜாத்திரை அன்னதான குழு இணைந்து கதிர்காம காட்டுவழி பாதையில் முன்னெடுக்கும் அன்னதான நிகழ்வுகளுக்கான அனுமதி கோரப்பட்ட நிலையில் அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மட்டக்களப்பு மாநகர சபைக்குள் முன்னெடுக்கப்படும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் மாநகர சபையின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான தேவையான ஏற்பாடுகளுக்கு சபையின் அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாநகர சபையின் நிதிக்குழுவினால் ஏற்கப்படும் தீர்மானங்களுக்கும் இதன்போது அனுமதிகள் வழங்கப்பட்டதுடன் மாநகர சபையின் செயற்பாடுகளை வினைத்திறன் மிக்கதாக கொண்டு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபைக்குள் இனங்காணப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதுடன் மாநகர சபையில் பல்வேறு காரசாரமான விவாதங்களும் இடம்பெற்றது. அத்துடன் பல்வேறு நிதிகள் மூலம் மட்டக்களப்பு மாநகர சபைக்குள் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இங்கு பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது. இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் வீதி மின்விளக்கு பொருத்துதல், வீதிகளை புனரமைத்தல் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. அண்மை காலமாக டெங்கின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கண்களை தூய்மைப்படுத்துவது தொடர்பில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. மழைக்காலம் ஆரம்பிக்கும் காலத்தில் முதல் இந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்று பெருமளவான உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். எனினும் நிர்வாக ரீதியாக அது தொடர்பான நடவடிக்கைகள் மந்த கதியில் உள்ளதாகவும் விரைவுபடுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது வவுனியா மாநகர சபையின் முதல்வர் வடமாகாண ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டமையானது மாநகர சபைக்கு வாக்களித்த மக்களின் ஜனநாயக உரிமையினை மீறும் செயற்பாடு எனவும் அதனை வன்மையாக கண்டிப்பதாக மாநகர சபை உறுப்பினர் தியாக கௌரியினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மட்டக்களப்பு மாகாண சபை வன்மையாக கண்டிப்பதாகவும் மக்களின் ஜனநாயக வாக்களிப்பினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினராகவும் மாநகர சபை உறுப்பினர்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முதல்வராகவும் உள்ள நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு வடமாகாண ஆளுநர் முன்னெடுத்த செயற்பாடுகள் ஜனநாயக விரோத

0: காவல்துறையினரிடம் வினவியது. அதற்கு பதில் வழங்கிய வவுனியா காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி செங்கோலின் திருத்த பணிகளுக்காக குறித்த தளவாடு நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாகவே கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக மாநகர சபையின் பொறுப்பில் இருந்த செங்கோல் அடையாள சின்னம் மற்றும் மாநகர முதல்வருக்கான ஆடை என்பன காணாமல் போயுள்ளதாக சபையின் செயலாளரால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டீபன் உள்ளிட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கோத்தாவை சந்தித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவத்தனபுர கோட்டையில் உள்ள பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஆயுதப்படைகளுக்கு இடையிலான 6வது பாதுகாப்பு கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரண்டு நாட்டு பாதுகாப்பு செயலாளர்களும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு இருதரப்பு விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகள், ராணுவ ஒத்துழைப்புகள் மற்றும் கூட்டு பயிற்சிகளுக்கான வாய்ப்புகள், இருதரப்பு பாதுகாப்பு பரிமாற்றங்கள், பரஸ்பர மூலோபாய நலன்கள் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பிலும் இதன்போது பேசப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் தகமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணைக்கு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய இதுவரும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அபிநவ நிவகல் பெருமுனவின் தலைவர் ஓசல ஹேரத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த பொது தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யும் போது அர்ச்சுனா ராமநாதன் அரச மருத்துவ அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருந்தார் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச சேவையிலிருந்து முறையாக விலகாமல் விருப்ப மனு சமர்ப்பிப்பது நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சட்டபூர்வமாக பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என உத்தரவிடுமாறு கோரி குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இதனை அவசர மனுவாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் தேதி அறிவிக்க வேண்டும் என மனுதாரர் சார்பில் முன்னியாகிய சட்டத்தண்ணி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் சட்டத்தண்ணி எந்தவித ஆட்சேபனைகளையும் மன்றில் முன்வைக்கவில்லை. அதற்கு அமைய குறித்த மனுவை இதுவரும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை சீற்றங்களினால் மட்டுமல்லாமல் ஒரு நாட்டின் நீதித்துறை சீர்குலைவதாலும் அந்த நாடு மிக குறுகிய காலத்துக்குள் முழுமையாக அழிந்துவிடக்கூடும் என பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன எச்சரித்துள்ளார். இலங்கை நீதிபதிகள் நிறுவனத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நீதவான்களுக்கான பயிற்சி பட்டறையில் முதன்மை உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நீதித்துறை சீர்குலைவதனால் ஒரு நாட்டிற்கு ஏற்படும் அழிவு என்பது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிக மோசமானதாக இருக்கும். அவ்வாறானதொரு துரதிருஷ்டவசமான நிலை நாட்டில் ஏற்பட்டால் எந்த ஒரு சர்வதேச நன்கொடையாளரோ அல்லது வெளிநாட்டு நிதி உதவியினாலேயோ கூட அந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது என பிரதம நீதியரசர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் இறையாண்மையின் பிரதான தூணாக விளங்கும் நீதித்துறை அதிகாரம் என்பது நீதி சேவை ஆணைக்குழுவினாலோ அல்லது தனிப்பட்ட வேறு தரப்பினராலோ வழங்கப்படுவது அல்ல. நீதி அதிகாரம் என்பது முழுமையாக மக்களுக்கே சொந்தமானது. நீதிபதிகள் என்பவர்கள் மக்களின் அந்த பாரிய அதிகாரத்தையே மீண்டும் மக்களின் நன்மைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். நீதித்துறையின் சுதந்திரம் என்பது வெறும் அரசியல் அமைப்பினால் மட்டும் திடீரென வழங்கப்பட்ட ஒன்றல்ல. அது தலைமுறை தலைமுறையாக மக்களிடமிருந்து கைமாறி வந்த ஒரு அருவமான பாரம்பரியமாகும். அரசியல் அமைப்பு என்பது அந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட கட்டமைப்பை மாத்திரம் வழங்குகிறது. நீதிபதி என்ற உயர் பதவியை பயன்படுத்தி எவரும் தங்களுக்கு தோன்றியவாறு தன்னிச்சையாக செய்யப்பட முடியாது என பிரதம நீதியரசர் இதன்போது வலியுறுத்தினார். பொதுமக்கள் நீதித்துறையின் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் நன்மதிப்பையும் எந்தவித களங்கமும் இன்றி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு நீதித்துறை அதிகாரிகளது முதற் பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாத ஒழிப்பதில் தொடர்புடைய அனைத்து அரசு நிறுவனங்களும் தேசிய திட்டத்திற்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என்று போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாத ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார்.
1: போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்காக செயல்படுத்தப்படும் தேசிய திட்டத்திற்கமைய நிறுவன மட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள திட்டங்கள், இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அந்தந்த நிறுவன மட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்று

0: അടുത്ത കൂട്ടത്തിൽ സമർപ്പിക്കുമാരും ജനാധിപതി ഇതം പൊതുഹരിപുരത്തിനാർ. സിറച്ചാളികളിൽ അടയ്ക്കപ്പെട്ടുള്ളവരിൽ സുമാർ 70 വീതമാണോ പൊതുപോലുള്ള അടിമയാണവർ എന്നതും ഇങ്ക് വെളിപ്പെടുത്തപ്പെട്ടത്. കടും പ്രചനയാക മാറിയുള്ള സിറച്ചാളി നെരിസലെ കുറിപ്പതിൽ അവർക്ക് തുടർബാക മേൽക്കുള്ള കൂടിയ നടപടികൾ കുറിച്ചും ഇങ്ക് കവനം ചെലുത്തപ്പെട്ടതാക്ക് ജനാധിപതി ഊടകപ്പിരിവിൻ അറിക്കയിൽ കുറിപ്പിടപ്പെട്ടുള്ളത്. കൈപ്പറ്റപ്പെട്ട പോതെപ്പൊരുളെ വിറയമാക അളിപ്പത് തുടർബാണ് പുതിയ സട്ടങ്ങളെ തയ്യാറിപ്പതൻ മുന്നേറ്റം കുറിച്ചും ഇതം പോതു മൂലായ്വ ചെയ്യപ്പെട്ടത്. പോതെപ്പൊരുളുക്ക് അടിമയാണോരെ പുനർവാൾ വെളിപ്പതിക്കാണ് സട്ടമൂലമും ഇറുതി ചെയ്യപ്പെട്ടുള്ളതിനും അതിവിരൈവിൽ വർത്തമാന അറിവിതൽ മൂലം പുരകടപ്പെടുത്തപ്പെടുന്നതാകവും തെരുവിക്കപ്പെട്ടുള്ളത്. പെറ്റോർക്ക് തമതി പുള്ളിക്കൾ പോതെപ്പൊരുൾ പാവണയ്ക്ക് തള്ളപ്പെട്ടുള്ളവർ എന്നതായി തനിപ്പെട്ട മുറയിൽ പരിശോധിക്കക്കൂടിയ പോതെപ്പൊരുൾ പരിശോധന തുകതികളെ മർദ്ദങ്ങൾ മൂലം ഇലക്കുമാക പെറ്റുക്കൊള്ളക്കൂടിയ വകയിൽ സന്ധ്യയ്ക്ക് അറിമുഖപ്പെടുത്തുന്നത് കുറിച്ചും ഇങ്ക് കവടം ചെലുത്തപ്പെട്ടത്. പോലീസ് പോതെപ്പൊരുൾ തടുപ്പ് പിരിവിൽ നവീന വസതികളെ അറിമുഖപ്പെടുത്തുതൽ, പകുപ്പായ് തനിക്കളത്തിൽ പണികളെ വിനയത്തിരണ് മിക്കതാക്ക ചെയ്തൽ, പകുപ്പായ്വ് അരികളെ പെരുവതർക്ക് നവീന തൊഴിലുറപ്പ് വലിമുറകളെ പിൻപറ്റുതൽ, പോതെപ്പൊരുൾ തുടർബാണ സട്ടങ്ങളിൽ ഏർപ്പെടുത്ത വേണ്ടിയ തിരുത്തങ്ങൾ കുറിച്ചും ഇതം പോതു വിരിവാക കലന്തറിയാടപ്പെട്ടുള്ളതാക്ക് ജനാധിപതി ഊടകപ്പിരിവിൻ അറിക്കയിൽ കുറിപ്പിടപ്പെട്ടുള്ളത്.
1: ആസ്മസമ നലംപുറി திட்டத்தின் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான ஜூன் மாத கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது.
2: முதலாம் கட்டத்தின் கீழ் 621761 முதியவர்களுக்காக சுமார் 3.5 மில்லியன் ரூபாவும், இரண்டாம் கட்டத்தின் கீழ் 76139 முதியவர்களுக்காக சுமார் 38 கோடி ரூபாய் கொடுப்பனவும் இவ்வாறு கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய பயனாளிகள் இன்று முதல் தமக்குரிய பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது.
1: அரசாங்கத்தை ஆட்சிப்படத்தில் அமர்த்தும்போது மக்களிடமிருந்த அபிலாசைகள் குறுகிய காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் சமர வீரசிங்க தெரிவித்துள்ளார்.
0: தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த மிக குறுகிய காலத்துக்குள் இந்த நாட்டு மக்கள் வழங்கிய ஆணையினால் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான தீர்மானங்களை எடுத்து எமது பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். அது மாத்திரமன்றி நாடென்ற ரீதியில் அபிவிருத்தி பணிகளுக்காக மிக அதிக அளவிலான நிதியை, இந்த ஆண்டின் மூலதன செலவினங்களுக்காக 1700 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்காக குறைந்தது 2000 பில்லியன் ரூபாவை, 2 டிரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்குவதற்கான இலக்குடனேயே நாங்கள் பயணிக்கின்றோம். அவ்வாறாயும் ஒதுக்கப்பட்ட நிதியினை கொண்டு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிக்க வேண்டும், அபிவிருத்தி பணிகளை செய்ய வேண்டும். தற்போது அவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சில அபிவிருத்தி பணிகளுக்காக நாங்கள் கடன் பெறவில்லை. தற்போது கடவத்தையிலிருந்து மேற்கம வரையிலான பகுதிக்கு கடன் பெறப்படவில்லை. நாம் வழங்கிய உள்நாட்டு நிதியை கொண்டு தற்போது பணிகளை முன்னெடுப்பதற்கு தலையீடு செய்துள்ளோம். குருநாகலிலிருந்து கண்டி வீதி அறிவிப்பு நெடுஞ்சாலையில் எஞ்சிய பகுதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. குருநாகலிலிருந்து தம்பளிக்கு செல்லும் வீதியை அமைப்பதற்கு கடந்த அமைச்சரவையில் அங்கீகாரம் பெறப்பட்டது. அதன் முதற்கட்டம் கலைநில வரையிலும் இரண்டாம் கட்டம் தம்பளி வரையிலும் அமையும். திரைசேரிக்கு கிடைத்த நிதி மக்களுக்காகவே செலவிடப்படுகின்றது. நாம் ஆட்சிக்கு வரும் போது திரைசேரி வெறுமையாகி கட்டியெழுப்ப முடியாது என நினைத்த ஒரு அரசாங்கம் எமக்கு கிடைத்தது. அதனால்தான் இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கை, நோக்கம், திட சங்கல்பத்துடன் நாட்டை மக்கள் எம்மிடம் ஒப்படைத்தார்கள். அரசு ஊழியர்களின் சம்பளம், தனியார் துறை சம்பளம், தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம், ஓய்வூதியம், சம்பள முரண்பாடுகள் ஆகிய அனைத்தையும் நிவர்த்திப்பதற்காக எமது அரசாங்கம் தலையீடு செய்து பணியாற்றியுள்ளது. அதுவே எமக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்பாகும். அது மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளுடன் செயற்பட ஆரம்பித்த போது எம்மிடம் வேறு என்ன இருந்தது? ஊழலை நிறுத்துவது. எனவே அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போதிய நீதிமன்றங்கள் இல்லாத பட்சத்தில் நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் என கூறினோம். சட்டங்கள் குறைவாக இருக்கும் வேளையில் சட்டங்கள் உருவாக்கப்படும் என கூறினோம். இரண்டையுமே நாம் செய்யவில்லையா? செய்துள்ளோம். நீதிமன்றங்களை உருவாக்கியுள்ளோம், சட்டங்களையும் உருவாக்கியுள்ளோம்.
1: உள்நாட்டு உறவிரி திணைக்களத்தின் உயர் அதிகாரி என போலியாக கூறி இலங்கை முழுவதும் உள்ள வரி செலுத்தும் நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொம்பனி திரு, காவல்துறையினர் மற்றும் உள்நாட்டு உறவிரி திணைக்கள அதிகாரிகள் இணைந்து நடத்திய தீவிர விசாரணையின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாயதிச பண்டார என்ற போலி பேரில் திணைக்களத்தில் பேரை பயன்படுத்தி நபர் ஒருவர் வரி செலுத்துவோரிடம் பணம் கோருவதாக கிடைத்த தகவலை அடுத்து கடந்த ஜூன் 5ஆம் தேதி அன்று உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட ஆணையாளர் ஒருவரால் கொம்பனி தெரு காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொம்பனி தெரு காவல் நிலைய பொறுப்பதிகாரி, கூட்டுப்பிரிவு பொறுப்பதிகாரி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் திணைக்கள அதிகாரிகளின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர் கடந்த 27ஆம் தேதி அன்று கால்கமுவா பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரிடமிருந்து தொலைபேசி அழைப்புகளை பெற்றவர்கள் அல்லது அவருக்கு பண பரிமாற்றம் செய்தவர்கள் யாராக இருப்பின் உடனடியாக கொம்பனி திரு காவல் நிலையத்தின் குட்டுப்பிரிவு பொறுப்பதிகாரியோ அல்லது 011-2 1-3-5-0-0-0 என்ற உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அவசர உதவி இலக்கத்தையோ தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதன்போது மோசடிகள் எதிர்காலத்தில் நடைபெறுவதை தடுக்கவும் மேலதிகமாக பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிய உதவவும் இந்த சதித்திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு ஊடகங்களுக்கும் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊடாக குழுவின் தலைவரும் பிரதி ஆணையாளர் நாயகமான NMAKP நபானவினால் இந்த உதவிபுற அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இணையவழி ஊடாக தொழில் செய்து பணம் சம்பாதிக்க முடியும் என கூறி பண மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமில் மாகாண கணினி குற்றப்பிரிவு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பேஸ்புக் மற்றும் டெலிகிராம் சமூக வலைதளங்களூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த மோசடியை செய்துள்ளமை தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் 43,86,219 ரூபாவை மோசடி செய்துள்ளதுடன் அந்த பணத்தில் இருந்து 5,00,000 ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பேருவளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொரநகர் பகுதியில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இருவர் 100 ரூபாய் பணத்தை கொடுக்க மறுத்ததால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறையினரின் தகவல்களின்படி இந்த சம்பவம் கடந்த June 25 இடம்பெற்றுள்ளது. வயம்பு டெக் என்ற தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பயின்று பமுனு ஹெதர பகுதியில் தங்கியிருந்த 19 வயதுடைய 2 மாணவர்கள் தங்களது தங்குமிடம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் மாணவர்களிடம் 100 ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். அதனை அவர்கள் மறுத்ததால் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து மாணவர்கள் இருவர் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காயமடைந்த மாணவர்கள் இருவரும் சிகிச்சைக்காக குருநகர் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் 19, 24 மற்றும் 25 வயதுடைய இளைஞர்கள் ஆவர். இவர்கள் கெபெல்லவ வீரம்பு ஹெதர ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை இதுவரும் 15 வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக கூடி பலவந்தமாக பணம் பறிக்க முயன்றமை மற்றும் இருவருக்கும் காயம் ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சந்தேக நபர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. கந்தானை பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் காவல்துறை விசேட அதிரடி படையினர் நடத்திய திடீர் சோதனையின் போது உரிமமற்ற பெருங்குழல் துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் வாள்களுடன் 53 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தானை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நாகோட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்தே இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 53 வயதுடைய சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கந்தான காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். வெள்ளவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தல்வீட்டு பகுதியில் நேற்று வியாழக்கிழமை இரவு குடும்ப தகராறு காரணமாக 58 வயதுடைய நபர் ஒருவர் தடியால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபருக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையே ஏற்பட்ட திடீர் வாக்குவாதம் முட்டியதன் காரணமாக ஆத்திரமடைந்த சகோதரர் தடி ஒன்றினால் தாக்கியதில் இந்த மரணம் சம்பவித்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் வெள்ளவ போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் உடனடியாக விசாரணைகளை நடத்திய போலீசார் இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான உயிரிழந்தவரின் சகோதரரை கைது செய்துள்ளனர். நாட்டில் ஜூலை மாதம் முதல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரையான காலப்போதியில் அதிக அளவில் வெப்பநிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட கமக்காரர் அமைப்புகள் மற்றும் கடற் தொழிலாளர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு எல்நினோ காலநிலையின் தாக்கம் தொடர்பாக விளக்கம் அளிக்கும் போதே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் அக்டோபர் முதல் நவம்பர் வரையான காலப்போதியில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் சமீல் விஜயசிங்க தெரிவித்துள்ளார்.
3: வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 57,668 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். நேற்று மாத்திரம் புதிதாக 1,200 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 36 அதிகரித்துள்ளது. அதிக அளவிலான நோயாளர்கள் பதிவான காலி, மாத்தறை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபிலகண்ணங்கர தெரிவித்தார். இதேவேளை டெங்கு நிலைமையினால் கொழும்பு கற்பன அரங்கேற்ற பல்கலைக்கழகம் நேற்று மூடப்பட்டது. அங்கிருந்த மாணவர்களில் 30 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனிடையே பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சின் வழிகாட்டலில் நடைமுறைப்படுத்தப்படும் நாடுநாடிய டெங்கு ஒழிப்பு திட்டம் என்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை 0117 366 366 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக முன்வைக்க முடியும். சுற்றுப்புறச் சூழலில் நுழம்பு குடம்புகள் பெருகாத வகையில் பராமரிப்பதன் மூலம் டெங்கு அபாயத்திலிருந்து தவிர்த்துக் கொள்ள முடியும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது.
0: டெங்கு ஒழிப்பு திட்டங்களை வெக்டர் கண்ட்ரோல் புரோகிராமை தற்போதைய நிலையை விடவும் தீவிரப்படுத்தி நாம் முன்னெடுத்து வருகின்றோம். ஏனெனில் அபாயம் குறைந்த பகுதிகளில் இருந்து டெங்கு ஒழிப்பு உதவியாளர்களையும் அதற்கான உபகரணங்களையும் இங்கு கொண்டு வந்து கம்பஹா மாவட்டத்திற்கும் அதேபோன்று கொழும்பு மாவட்டத்திற்கும் அவர்களை பயன்படுத்தி இந்த டெங்கு ஒழிப்பு திட்டத்தை மேலும் தீவிரமான முறையில் முன்னெடுப்பதற்கான பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
1: கொழும்பு கோமஹம பேருந்து தரிப்பிடத்தை நுழம்பு பெருகும் வகையில் பராமரித்தமைக்காக 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கோமஹம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தின் பெற்றுப்பன பொது சுகாதார பரிசோதகர் நீதிமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பித்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த அபராத தொகையை விதித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னர் குறித்த பேருந்து தரப்பிடத்திற்கு பொது சுகாதார பரிசோதகரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 56,422 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினத்துடன் தொடர்ந்து 3வது நாளாக தினசரி டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் முறையாக 4ஆம் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 1069 பதிவாகியுள்ளது. அத்துடன் ஜூன் மாதம் 29ஆம் தேதி 1030 பேரும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் 1217 டெங்கு நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர். இதேவேளை டெங்கு நோயினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கொழும்பில் மாத்திரம் 2343 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக கொழும்பு மாநகர முதல்வர் பிராஹேலி பால்தசா தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் நரஹியன்பட்டி ஹோதமிபுர திம்பிலிஹசியாய கீரள கிருளப்பன மற்றும் கருவத்தோட்டம் ஆகிய பகுதிகள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பு 15 முகத்துவாரம் மட்டுக்குழி நவகம்புர கொச்சிக்கட வடக்கு கொச்சிக்கட தெற்கு புறக்கோட்டை வேகந்த குப்பியாவத்த கிழக்கு மற்றும் தெற்கு பொருள வடக்கு ஆகிய பகுதிகளுக்கு அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனிடையே டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்களின் ஆர்வம் போதுமானதாக இல்லை என்று சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை டெங்கு காய்ச்சல் அதிகரிப்பு காரணமாக கொழும்பில் உள்ள கற்புல மற்றும் அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன்படி மூடப்பட்டுள்ள குறித்த பல்கலைக்கழகம் இதுவரை 13ஆம் தேதி மீள திறக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் சப்ரஹாமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தர கண்டி நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். அனுராதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
3: அனுராதபுரம் மாவட்டத்தில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்பட்டியிலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுகின்றது. முல்லைத்தீவிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலும் மாத்திரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்பதுடன் நாட்டின் சூழல் உள்ள ஏனைய கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
1: மின்சார விநியோக கட்டமைப்பில் முள்ளேரியா உப மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட உள்ளது.
0: கொழும்பு 1 முதல் 15 வரையிலும் பத்திரமுள்ள தலவத்த ஹோக்கந்தர் கோஸ்பத்து தலைமத்துக்கூட ஸ்ரீ ஜாகத்தின பிறக்கோட்டை ராஜகிரிய மெரிகான மாதிபல நுகைகுட நாவல ஐடிஎச் கொட்டிகாவத்து அங்கோடு வெள்ளம்பிட்டிய ஒருகுடவத்த கடுவல மகரகம பெர்லஸ்கமுவ பிணையத்தல பகுதிகளுக்கு நாளை 12 மணிக்கான நீர்வட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. நாளை 9 மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும் எனவும் சபை குறிப்பிட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பின் முள்ளேரியா உபமின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக 50 நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான மின்சார விநியோகம் தடைபடவுள்ளதால் குறித்த பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைபடும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கு இணையாக தெஹிவலை நீர் சுத்திகரிப்பு நிலையம் மாளிகாவத்தை எலிஹவுஸ் நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படும் மின்சார விநியோக கட்டமைப்பின் அபிவிருத்தி பணிகளும் இதற்கான காரணமாகும்.
1: இந்த ஆண்டின் அடுத்த 6 மாதங்களுக்கு நீர் கட்டணங்களில் எந்த திருத்தமும் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய இப்போதைய கட்டண முறைமை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார்.
0: தனக்கு உண்மையில் ஒரு வருடத்தில் 2 முறை மாத்திரமே நீர் கட்டணத்தை மறுசீரமைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. 1 டிசம்பர் 30ஆம் தேதி, மற்றது ஜூன் 30ஆம் தேதி, 6வது மாதத்தின் 30ஆம் தேதி. இந்த 2 சந்தர்ப்பங்களிலுமே நீர் கட்டணத்தை திருத்தி அமைப்பதற்காக அமைச்சரவையின் அனுமதி எமக்கு கிடைத்துள்ளது. பொதுவாக ஜூன் 30ஆம் தேதி அளவில் நீர் கட்டண திருத்தம் ஒன்று வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நீர் கட்டண திருத்தத்தின் போது எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அடுத்த 6 மாதங்களுக்கு தற்போதைய கட்டண விதிப்படி முன்னோக்கி செல்வதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். இதன் மூலம் நீர் கட்டணத்தில் அதிகரிப்போ அல்லது குறைவு எதுவும் ஏற்படாது. அடுத்த 6 மாதங்களுக்கு தற்போதைய நிலவரத்திற்கு அமையவே நீர் கட்டணம் பேணப்படும்.
1: 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த தீவு சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இலங்கை முதலிடம் பிடித்துள்ளது. சர்வதேச பயண ஊடகமான பிக் ஏர்ல் டிராவல் நடத்திய சமீபத்திய மதிப்பீட்டின்படி இயற்கை அழகு, பல்லுயிர் பெருக்கம், கலாச்சார பாரம்பரியம், சுற்றுலா அனுபவங்கள் மற்றும் உலகளாவிய புகழ் உள்ளிட்ட பல காணிகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை அமைந்துள்ளது. அதன்படி உலகின் முன்னணி தீவு சுற்றுலா தலங்களாக நீண்ட காலமாக கருதப்பட்ட கிரீஸ், போர்ச்சுகல், அயர்லாந்து மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளை மீஞ்சி இலங்கை இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனைக்கு முக்கிய காரணம் இலங்கையின் தனித்துவமான பல்லுயிர் பெருக்கம், வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் ஒரு சிறிய பகுதிக்குள் பல்வேறு சூழல் அமைப்புகளை அனுபவிக்கும் சுற்றுலா அனுபவம் ஆகியவை என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இயற்கை சூழல், கலாச்சாரம், வனவிலங்கு அனுபவங்கள் மற்றும் வசதியான பயண வசதிகள் ஆகியவற்றை ஒரே பயணத்தில் இணைக்கும் இடங்களின் மீது சுற்றுலா பயணிகளின் ஆர்வம் அதிகரித்து வருவதால் உலகளாவிய தீவு சுற்றுலா துறையில் இலங்கை புதிய அளவுகோலாக மாறி வருகிறது என்பதையும் இந்த மதிப்பீடு எடுத்துக்காட்டியுள்ளது. திரவ உணவுகளில் உள்ளடக்கப்பட வேண்டிய சீனியின் அளவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நளின் ஜெயதீசவினால் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
0: புதிய திருத்தங்களின் பிரகாரம் திரவ உணவுகளில் அடங்கியுள்ள சீனியின் அளவை சிவப்பு, செம்மஞ்சள் மற்றும் பச்சை ஆகிய வர்ண குறியீடுகளின் கீழ் வகைப்படுத்தும் போது அதில் உள்ள சீனியின் கிராம் அளவு மேலும் குறைக்கப்பட்டுள்ளது. சிவப்பு நிற வர்ண குறியீட்டுக்கு அமைய 100 மில்லிமீட்டரில் அடங்கியுள்ள சீனியின் அளவு 100 கிராமிலிருந்து 8 கிராம் வரை குறைக்கப்பட்டுள்ளது. செம்மஞ்சள் நிற வர்ண குறியீட்டுக்கு அமைய சீனியின் சதவீதம் 100 மில்லிமீட்டருக்கும் 2.5 கிராமிலிருந்து 8 கிராம் வரை இருக்கும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளது. பச்சை நிற வர்ண குறியீட்டுக்கு அமைய புதிய திருத்தங்களின் பிரகாரம் சீனியின் அளவு 2.5 கிராமுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை தவிர தயாரிப்பு பொருட்களின் மீது உரிய வர்ண குறியீட்டு லட்சணைகளை காட்சிப்படுத்துவது தொடர்பான மாற்று வழிமுறைகளும் இந்த புதிய திருத்தங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன.
1: செட்டியார் தெருவில் 22 கேரட் தங்கம் பவுன் 1 3,57,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் இணைந்த புதியாட்டி தமிழ்மொழி தமிழ்மொழியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அம்சன் வழங்குகின்றார்கள். பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, கிராஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு அம்சன் வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎன்பிஎச் நிறுவனத்தினர்.
4: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
5: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஜுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஜப்பான் பிரதமர் சனே தகச்சிக்கு இந்தியாவின் பாரம்பரிய இசைக்கருவியை வாசிக்க பிரதமர் நரேந்திர மோடி கற்றுக் கொடுத்துள்ளார். ஜப்பான் பிரதமர் தகச்சி அரசுமுறை பயணமாக இந்தியா சென்றடைந்துள்ளார். இந்தியா ஜப்பானிடையே வர்த்தகம், முதலீடு, இறக்குமதி உள்ளிட்ட துறைகளின் கீழ் ஏராளமான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளது.
6: இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாடு டெல்லியில் நேற்று தொடங்கியது. இதில் பங்கேற்ற ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்துள்ளார். இந்த மாநாட்டை ஒட்டி வரலாறு காணாத வகையில் பிரதமர் திரு மோடியும் ஜப்பான் பிரதமர் டகாய்ச்சி முன்னிலையில் இரு நாடுகளுக்கு இடையே 129 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இரு நாடுகளின் உறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, நிலைத்தன்மை, முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு வழிவகுப்போம் என்று தெரிவித்தார். இந்தியாவின் மென்பொருள் திறன்களும் ஜப்பானின் துல்லியமான தொழில்நுட்பமும் இணைவது உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்கு புதிய உத்வேகத்தையும் வலிமையையும் அளிக்கும் என்றும் திரு மோடி குறிப்பிட்டார். அடுத்த 10 ஆண்டுகளில் ஜப்பானில் இருந்து இந்தியாவுக்கு 10 டிரில்லியன் யென் முதலீட்டை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹரியானா மாநிலம் கார்கோட்டாவில் 35,000 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய கார் தொழிற்சாலையை பிரதமர் திரு மோடியும் ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சியும் தொடங்கி வைத்தனர். இரு நாடுகளும் தற்போது டாலரில் வணிகம் செய்து வரும் நிலையில் அதற்கு மாற்றாக இந்திய ரூபாய் மற்றும் ஜப்பானின் யென் ஆகிய கரன்சிகளிலேயே வர்த்தகம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது.
5: தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது தமிழக வெற்றிக்கழக அரசின் பழிவாங்கு நடவடிக்கை என்று ஆர் எஸ் பாரதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதா காலத்தில் தன் மீது 16 அவதூறு வழக்கு போட்டும் கூட தன்னை கைது செய்யவில்லை, ஒருவரை விமர்சித்து பேசியதற்காக கைது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, முனாக்கானா ஸ்டாலின் உதயநிதியை அவதூறாக பேசிய ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்வார்களா என்ற கேள்வியை ஆர் எஸ் பாரதி எழுப்புகிறார்.
7: நேற்றைய தினம் ஆதவ் அர்ஜுனா எங்கள் அமைச்சர் மிக கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் அவருடைய கட்சியிலே இணைந்த அதிமுகவை சேர்ந்த 2 அமைச்சருடைய இணைப்பு விழாவிலே பேசியிருக்கிறார். அவர் பொறுப்பற்ற முறையிலே பேசியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆத்திரம் ஏற்படக்கூடிய வகையில் நேற்றைய தினம் அவர் பேசியிருக்கிறார். கரூரிலே நடைபெற்ற சம்பவத்தை பற்றி அவர் பொய்யும் புரட்டுமாக பேசி தேர்தல் வர இருக்கிற காரணத்தினால், காரணம் கரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர், அந்த கட்சியில் சேர்ந்துவிட்ட காரணத்தினால் அந்த தொகுதியிலே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற நோக்கத்தில் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். கரூரிலே நடைபெற்ற அந்த சம்பவம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலத்தில் எங்கள் தலைவர் தளபதி எடுத்த முடிவு, அவர் எடுத்த நடவடிக்கையை மனசாட்சி உள்ளவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள், நாகரிகமும் கருதுகிறவர்கள் அத்தனை பேருமே அவருடைய நடவடிக்கையை பாராட்டினார்கள். இவர் விஜயை போல 41 பேர் செத்தபோது முகமூடியோடு முகத்தை மூடிக்கொண்டு விமானத்தில் வந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டவர் விஜய் என்பது பழைய பிளாஷ்பேக் நீங்கள் போட்டு காட்டு. விமான நிலையத்தில் அவர் எப்படி ஓடினார். ஆனால் எங்கள் தலைவர் இரவோடு இரவாறு அங்கே போய் சென்று அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறியது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு உயிர்களை காப்பாற்ற வேண்டுமோ அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி என்பதை அந்த பகுதி மக்களும் மறக்க மாட்டார்கள், தமிழ்நாடு மறந்திருக்காது. ஆனால் இதுவே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அன்றைக்கு நேர்மையாக எங்கள் தலைவர் எஸ்ஐடி நியமித்து விசாரணையை நடத்துவதற்கு ஏற்பாடெல்லாம் செய்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில்தான் இவர்களே தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நாங்கள் நியமித்த அதே அதிகாரி தான், எந்த அதிகாரி விட்டு நாங்கள் எஸ்ஐடியை விசாரணைக்கு போட்டோமோ உத்தரவு போட்டோமோ அதே அதிகாரியை தான் விஜய் இன்றைக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகாரியாக போட்டிருக்கார். ஆக நடுநிலையோடு கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு வேறு ஒன்றும் தேவையில்லை. எந்த அதிகாரிய இன்டெலிஜென்ஸ் என்பது காவல்துறையிலே மிக மிக முக்கியமான ஒரு இடம், அந்த அதிகாரியாக நாங்கள் இதை விசாரிப்பதற்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் யாரை நியமித்தாரோ அவரைத்தான் இன்றைக்கு விஜய் நியமித்திருக்கிறார். அவை எல்லா வகையான விசாரணையும் ஒழுங்காக நடைபெற்றது. ஆனால் இவர்களே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள், சிபிஐ விசாரணையும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே முதல் குற்றியாக இன்றைக்கு நேற்றைக்கு பேசிய ஆதவ் அர்ஜுனா, அதில் அக்யூஸ் நம்பர் டூ, ஒரு அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நேற்றைக்கு சட்டம் தெரியாமல் நீதிமன்ற நடவடிக்கையை புரிந்து கொள்ளாமல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, அந்த வழக்கை ஓய்வு பெற்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியுடைய தலைமையில் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை சுப்ரீம் கோர்ட் நியமித்து விசாரணைகள் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜயே ரெண்டு முறை போயிட்டு வந்தார். இவர்களெல்லாம் நேற்றுக்கு பேசிய ஆதவ் அர்ஜுனா, ஏ டூ புஷி ஆனந்த், ஏ டூ ஏ இவர் புஷி ஆனந்த், ஏ டூ முரளி ஒரு நிர்மல் குமார், ஏ த்ரீ ஆதவ் அர்ஜுனா பிறகு சேர்க்கப்பட்டார் ஜெகதீஷ் பழனிசாமி, அதாவது அவருடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயனுடைய பொலிட்டிக்கல் அட்வைசரா அவர் வைத்திருக்கிற பிரைவேட் செக்ரட்டரியா வச்சிருக்கார். இவர்கள் எல்லாம் அக்யூஸ்டா போடப்பட்டது. உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நியமித்து வழக்கு நடைபெற்று சிபிஐ விசாரிக்கிற போது வழக்கை பற்றி ஒரு அக்யூஸ்ட் அந்த விசாரணையை கெடுக்கிற வகையில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். ஆகவே இது குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்திலே திமுக அமைப்பு செயலாளர் முறையில் நான் இம்ப்ளீட் பெட்டிஷன் இன்றைக்கு தாக்கல் செய்ய போகிறேன்.
5: தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக மறுசீரமைப்பு குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் அந்த கட்சியின் தலைவர் மூனாக்கான ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது.
8: தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்த திமுக 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. திரு ஸ்டாலின், திரு துரைமுருகன் உள்ளிட்ட 15 மேற்பட்ட மூத்த தலைவர்கள் சொந்த தொகுதிகளிலேயே தோல்வியடைந்தனர். இதையடுத்து திமுகவின் தேர்தல் தோல்விக்கான உண்மையான காரணங்களை ஆராய 36 பேர் கொண்ட 19 கள ஆய்வுக் குழுக்கள் அமைக்கப்பட்டது. அந்த குழுக்கள் தொகுதி வாரியாக ஆய்வு நடத்தி தங்களது அறிக்கையை தலைமையிடம் சமர்ப்பித்தன. இதனையடுத்து திமுகவின் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் எதிர்கால தேர்தல் பணிகளை சீரமைக்கவும் புதிதாக மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவை திரு ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, திருமதி கீதா ஜீவன், திரு எஸ் எஸ் சிவசங்கர் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் திமுக மறுசீரமைப்பு குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் திரு ஸ்டாலின் தலைமையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திரு உதயநிதி, திருமதி கனிமொழி, திரு தங்கம் தென்னரசு, திரு எஸ் எஸ் சிவசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் கட்சியின் பல்வேறு அணிகளை மறுகட்டமைப்பு செய்வது, திமுகவின் செயல்பாடுகளுக்கு ஆலோசனை வழங்க சிந்தனை மையம் அமைப்பது, நிரந்தர தேர்தல் மேலாண்மை அமைப்பை உருவாக்குதல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டம் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. இந்த குழு தனது பரிந்துரைகளை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சமர்ப்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
5: தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனம் ஓமான் குவைத் நாடுகளுக்கான விமான சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரை தொடர்ந்து மேற்காசிய நாடுகளுக்கு தனது விமான சேவைகளை ஏர் இந்தியா நிறுத்தியிருந்தது. தற்போது போர்ப்பதற்றம் ஓய்ந்திருக்கின்ற நிலையில் ஓமான் மற்றும் குவைத்துக்கான விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு 3 மாதங்கள் சுற்றுலா சென்ற பிரிட்டிஷ் பெண்ணுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அரிய மருத்துவ பிரச்சினை கண்டறியப்பட்டது. அவரது மலத்தில் ஒரு நாடாப்புழு வெளியேறியிருக்கிறது. மருத்துவ பரிசோதனைகளில் முதலில் பெரிய பிரச்சனை எதுவும் தென்படவில்லை. ஆனால் சில மாதங்களில் கடுமையான தலைவலி, பேசுவதில் சிரமம், மயக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றின. பிறகு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட மூளை பரிசோதனையில் 38 ஒட்டுண்ணிகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது.
9: பல ஆண்டுகளாக எவ்வித அறிகுறியும் இல்லாத பிரிட்டன் நாட்டு பெண் ஒருவரின் மூளையில் 38 ஒட்டுண்ணிகள் கண்டறியப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூரோசிஸ்டி சிர்கோசிஸ் எனப்படும் இந்த பாதிப்பு அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலமாக நாடாப்புழுவின் முட்டைகள் உடலுக்குள் விழுங்கப்படும் போது ஏற்படுகிறது. மூளைக்குள் செல்லும் இந்த ஒட்டுண்ணிகள் உயிருடன் இருக்கும் வரை உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஏமாற்றி அறிகுறி ஏதுமின்றி வாழும் திறன் கொண்டவை என நரம்பியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவை இறக்க தொடங்கும் போதுதான் மூளையில் வீக்கம் ஏற்பட்டு கடுமையான தலைவலி அல்லது வலிப்பு போன்ற அறிகுறிகள் வெளிப்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்.
5: தொடர்ந்து அண்மையில் நடந்த நீட் மறுதேர்வில் ஒரு கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை தேசிய தேர்வு முகமை தற்போது ஒப்புக்கொண்டது. மற்றொரு கேள்விக்கு 2 விடைகள் சரியானது. அந்த கேள்விக்கு 2 விடைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்த மாணவர்களுக்கு 4 மதிப்பெண் வழங்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமையின் விடைக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பு, ஆயுஷ் மற்றும் தாதியர் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு தனித்தனியாக நீட் தேர்வு நடத்துவது குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு தற்போது பரிந்துரைகளை வழங்கியுள்ளது.
8: மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுஷ், நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளுக்கு இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு மே 3 தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வின் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு கடந்த மாதம் 21 தேதியுடன் பலத்த பாதுகாப்புடன் மறுதேர்வு நடத்தப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவு குறித்து கல்வி, பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்தி வருகிறது. திரு முகுல் வாஸ்னிக் தலைமையிலான இந்த குழு முன்பு மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் திரு வினீத் ஜோஷி, தேசிய தேர்வு முகமை இயக்குநர் திரு அபிஷேக் சிங், நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். அப்போது ஒரே நாளில் அதிக அளவில் மாணவர்கள் தேர்வு எழுதுவதால் ஏற்படும் நிர்வாக சுமையை குறைக்கவும் முறைகேடுகளை தடுக்கவும் நீட் நுழைவுத் தேர்வை மாநில வாரியாக பல கட்டங்களாக நடத்த நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது. MBBS, ஆயுஷ், நர்சிங் ஆகிய படிப்புகளுக்கு தனித்தனியாக நுழைவுத் தேர்வு நடத்தினால் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் மட்டுமே தேர்வு எழுதுவார்கள் என ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் நீட் தேர்வை ஆன்லைன் அல்லது கணினி வழியாக நடத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. கடந்த மாதம் நடைபெற்ற நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் நடத்தப்பட்டதற்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீட் தேர்வை பல கட்டங்களாக நடத்துவது குறித்து மத்திய சுகாதாரம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சகம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் பதில் தெரிவித்துள்ளனர். அதேபோல MBBS, யுனானி, நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளுக்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதால் அவற்றுக்கு தனித்தனியாக நுழைவுத் தேர்வு நடத்துவது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் தற்போதைய சூழலில் அது சாத்தியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் வசதிகள் இருப்பதை உறுதி செய்த பிறகே கணினி வழி நீட் நுழைவுத் தேர்வை நடைமுறைப்படுத்த முடியும் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். நீட் தேர்வு குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரைகள் குறித்து எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வுகள் மூலம் மருத்துவம் மற்றும் பொறியியல் மாணவர் சேர்க்கை நடைபெறும்போது +2 மதிப்பெண்ணில் 50% மதிப்பளிப்பது குறித்து மத்திய கல்வி அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட 9 பேர் கொண்ட குழு பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்லாமல் பயிற்சி மையத்தில் முழுமையாக நேரத்தை செலவிடும் முறைகேட்டை தடுக்க இந்த முறையை கொண்டுவர பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
5: தனியார் மருத்துவ கல்லூரிகளில் வழங்கப்படும் BSc ஃபார்ம் உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புகளுக்கு கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது.
8: தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்று இயங்கி வரும் அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் துணை மருத்துவ படிப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த படிப்புகளுக்கு சுயநிதி தொழிற்கல்லூரிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணயக்குழு தலைவர் கோவிந்தராஜ் தலைமையிலான குழு 2026-27 முதல் 2028-29 வரை 3 ஆண்டுகளுக்கான கல்வி கட்டணங்களை நிர்ணயம் செய்துள்ளது. கல்வி கட்டணம், மாணவர் சேர்க்கை கட்டணம், சிறப்பு கட்டணம், நூலகம், கம்ப்யூட்டர், விளையாட்டு கட்டணம், பராமரிப்பு கட்டணம் உள்ளிட்ட தொடர் செலவினங்களையும் சேர்த்து கணக்கிடப்பட்டுள்ளது. டிப்ளமோ சுகாதார ஆய்வாளர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் படிப்பிற்கு அரசு ஒதுக்கீட்டில் 35,000 ரூபாயும் நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு 70,000 ரூபாய் எனவும் வழங்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ நர்சிங் பொது பாடத்திற்கு அரசு ஒதுக்கீட்டிற்கு 35,000 ரூபாய் எனவும், நிர்வாக ஒதுக்கீட்டில் 75,000 ரூபாய் எனவும், துணை செவிலியர் மகப்பேறு பட்டய படிப்பு அரசு ஒதுக்கீட்டிற்கு 30,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் 60,000 ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டிப்ளமோ பார்மசி படிப்புக்கு அரசு ஒதுக்கீட்டிற்கு 25,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் என்றும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் ஆகிய படிப்புகளுக்கு அரசு ஒதுக்கீட்டு கட்டணமாக 60,000 ரூபாய், நிர்வாக ஒதுக்கீட்டு கட்டணம் 1.20 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பி ஃபார்ம், பிபிடி, பிஓடி, பி ஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி ஆகிய படிப்புகளுக்கு அரசு ஒதுக்கீட்டு கட்டணம் 50,000 ரூபாய் என்றும், நிர்வாக ஒதுக்கீட்டு கட்டணம் 1 லட்சம் ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை அலைட் ஹெல்த் படிப்புகளுக்கு அரசு ஒதுக்கீட்டில் 50,000, நிர்வாக ஒதுக்கீட்டில் சேரும்போது 1 லட்சம் ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. துணை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் ஜூலை 7 மாலை 5 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
5: தொடர்ந்து திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிந்த ஆலை அமைந்துள்ள பகுதியில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவு பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி ஆலையிலிருந்து 300 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். மேலும் பாதுகாப்பு பணிகள் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் தமிழக ஆளுநர் ஆர்வி ஆர்லகர் ஆய்வு செய்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கையில், ஆளுநர் ஆய்வு செய்தார் என்று கூவத்தூர் ஆட்சி கால வரலாறு தற்போதைய குதிரைப்பேர ஆட்சியில் மீண்டும் திரும்புகிறது. மதுரை சென்றிருந்த ஆளுநர் ராஜேந்திர ஆர்கலர் தான் நியமன பதவியில், அதுவும் கூடுதல் பொறுப்பில் தமிழ்நாடு ஆளுநராக இருப்பதை மறந்து மக்கள் பிரதி போல் ஆய்வு நடத்தியிருக்கிறார். அரசியலமைப்புக்கும் மாநில உரிமைக்கும் எதிரான இந்த செயலில் ஈடுபட்ட ஆளுநருக்கும் இதை அனுமதித்த ஷோபா மாடல் அரசுக்கும் கடும் கண்டனங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
8: மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர், வைகை ஆற்றை யாரும் சீரமைக்கவில்லை என்றால் ஆளுநர் மாளிகையே நேரடி முயற்சி எடுக்கும் என கூறினார். மேலும் தாம் தங்கியிருந்த அரசினர் சுற்றுலா விடுதியில் மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட அதிகாரிகளை வரவழைத்து ஆலோசனை நடத்தினார். சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் வைகை ஆற்றை பராமரிப்பது குறித்தும், அதில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆட்சியரிடம் கேட்டறிந்தார். மக்கள் குறை தீர்ப்பு, விக்சித் பாரத், ஸ்வச் பாரத் உள்ளிட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாகவும், பள்ளிக் கல்வியை மேம்படுத்துதல், திறன் மேம்பாட்டு உள்ளிட்டவை குறித்தும் கேட்டறிந்தார். இதேபோல மதுரையில் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு ஆகியவை குறித்து காவல் ஆணையரிடம் கேட்டறிந்தார். 2017 அப்போதைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இதுபோன்ற ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய போது திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் தற்போதைய பொறுப்பு ஆளுநர் திரு அர்லேக்கர் அதிகாரிகளுடன் நேரடியாக ஆலோசனை நடத்தியிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி தமது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஆளுநர் மக்கள் பிரதிநிதி போல ஆய்வு நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் அமைப்புக்கும் மாநில உரிமைக்கும் எதிரான செயலில் ஈடுபட்ட ஆளுநருக்கும் இதை அனுமதித்த சோஃபா மாடல் அரசிற்கும் கடும் கண்டனங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டத்திற்கு புறம்பாக பிற கட்சி எம்எல்ஏக்களை பானிக் பையிங் செய்யும் ஆளுங்கட்சி ஆளுநர் நடவடிக்கை எடுத்து விடுவாரோ என்ற பதற்றத்தில் அவரது ஆய்வை அனுமதிக்கிறதா என்றும் திரு உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் ஆய்வு செய்தார் என்ற கூவத்தூர் ஆட்சிக்கால வரலாறு தற்போதைய குதிரை பேர ஆட்சியில் மீண்டும் திரும்புவதாகவும் திரு உதயநிதி விமர்சனம் செய்துள்ளார். ஆளுநரை ஆய்வு செய்யவிட்டு மாநில உரிமைகளை ஆளுங்கட்சி சமரசம் செய்திருப்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மாற்றம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தவர்கள் மாநில உரிமைகளை தாரை பார்க்காமல் ஆளுநர் ஆய்வு செய்யும் நடைமுறையை உடனே தடுத்து நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி வலியுறுத்தியுள்ளார்.
5: தொடர்ந்து ஏஐ மூலம் வழங்கப்படும் போலியான தீர்ப்புகளை சகித்துக் கொள்ள முடியாது என்று கடும் வேதனை தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் குழு ஒன்றை அமைத்து ஆய்வு செய்ய இந்திய பார் கவுன்சிலுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருவள்ளூர் அருகே ஏரியை ஆக்கிரமித்து பயிரிட்டிருந்த நெற்பயிரை அதிகாரிகள் ஏசிபி இயந்திரத்தின் மூலம் அழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
6: ஈக்காடு கிராமத்தில் சுமார் 356 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரியை 40 ஆண்டுகளாக 50 மேற்பட்ட நபர்கள் ஆக்கிரமித்து செங்கல் சூளை மற்றும் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஏரியை ஆக்கிரமித்து யாரும் பயிர் செய்யக்கூடாது எனவும் ஏரியை தூர்வாரி அதிக அளவிலான நீரினை சேமித்து வைக்க அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் வருவாய்த்துறையினர் 3 ஆண்டுகளுக்கு முன்பே தெரிவித்தனர். இந்நிலையில் ஜேசிபி இயந்திரத்துடன் அங்கு சென்ற அதிகாரிகள் விவசாயிகள் பயிரிட்டிருந்த நெற்பயிரை அழிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி விவசாயிகள் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும் வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் நெற்பயிர் அறுவடை செய்யும் வரை அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு விவசாயம் செய்ய மாட்டோம் என்றும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இதனை மனுவாக எழுதி தருமாறு கூறி அங்கிருந்து சென்றனர். விவசாயம் செய்ய தங்களுக்கு மாற்று நிலம் தருமாறு தமிழக அரசுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
5: தொடர்ந்து பீகாரில் நடைபெறவுள்ள பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியின் இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடையில் நடந்த மேகா ஊழல் தொடர்பாக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன.
6: வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் அளித்த நகைகளில் ஒரு பகுதி மற்றும் நன்கொடையில் 1,000 கோடி ரூபாய் திருடப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 80 லட்சம் ரூபாய் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து சமாஜ்வாதி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் திரு மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த நிதி முறைகேட்டில் முக்கிய நபர்கள் உள்ளிட்ட பலர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் திட்டமிட்டதை சாதாரண ஊழியர்கள் மூலம் நிகழ்த்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சுதந்திரமான அமைப்பின் மூலம் ராமர் கோயில் முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச அரசு அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு ஒரு கண் துடைப்பு நாடகம் என்றும் அது எஞ்சியுள்ள ஆதாரங்களை அழிக்கவும் உயர்தலைகளை பாதுகாக்கவும் தான் பயன்படும் என்றும் திரு வேணுகோபால் தெரிவித்துள்ளார். 100,000,000,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதன் மூலம் இந்து மத நம்பிக்கை, மதம் மற்றும் வாழ்க்கை முறைக்கு மாபெரும் துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த முறைகேடு குறித்து பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்தாமல் அதனை புதைக்க முயற்சிப்பது கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இழைக்கும் துரோகம் என்றும் திரு வேணுகோபால் குறிப்பிட்டுள்ளார். ராமர் கோயில் நிதி முறைகேடு தொடர்பாக வாகன ஓட்டிகள், அலுவலர்கள் மட்டுமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், அப்பட்டமான கொள்ளைக்கு பின்புலமாக இருந்த அதிகார நிலை இதுவரை தொடக்கூடப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். முறைகேடுகளை மறைக்க 7-8 மாத கால கண்காணிப்பு கேமரா பதிவுகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எந்த வாக்காளரின் பெயரை நீக்க வேண்டும், எந்த வாக்காளரின் பெயரை சேர்க்க வேண்டும் என்பது தெரிந்த பிரதமருக்கு ராமர் கோயில் நிதி முறைகேடு குறித்து தெரியாது என்பதை ஒருவரும் நம்ப மாட்டார்கள் என்று ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை பிரதமர் பாதுகாப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
5: இனி சென்னையில் தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு இன்று 1,200 ரூபாய் என்று ஒரு சவரன் 1,09,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 180 ரூபாய் என்று ஒரு கிராம் 13,700 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லற வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் என்று கிராம் 260 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
10: வணிகத்தோ போட்டியாளர்களுக்கு எதிரான நடைமுறைகளுக்காக கூகுள் நிறுவனத்தின் உரிமையாளருக்கு விதிக்கப்பட்ட 4.7 பில்லியன் டாலர்கள் அபராதத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2018 ஐரோப்பிய ஆணையத்தால் விதிக்கப்பட்ட இந்த அபராதத்தை ரத்து செய்யக்கோரி கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ஐரோப்பிய நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அடுத்த சில ஆண்டுகளில் பல்வேறு நிறுவனங்கள் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ள 17 லட்சம் செயற்கைக்கோள்கள் ஒளியியல் வானியலுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் விளைவுகளை கொண்டிருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஐரோப்பிய தென்னக ஆய்வகத்தின் இந்த ஆய்வு சுற்றுப்பாதையில் இவ்வளவு அதிகமான பெரிய மற்றும் மிக அதிக பிரகாசம் கொண்ட பொருட்கள் இருப்பதால் பூமியிலிருந்து தொலைநோக்கிகள் மூலம் பிரபஞ்சத்தை ஆராயும் திறனை நாம் இழக்க நேரிடலாம் என்று கூறுகிறது.
5: உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் குறைந்தது 27 பேர் இறந்தார்கள், அதிகமானோர் காயமடைந்தார்கள், 130 கட்டிடங்கள் சேதமடைந்தன. இந்த ஆண்டில் ரஷ்யா கீவில் நடத்தியிருக்கும் ஆக மோசமான தாக்குதல் அது என்று கூறப்படுகிறது. இரவோடு இரவாக ரஷ்யா கிட்டத்தட்ட 70 ஏவுகணைகளையும் 500 ஆளில்லா வானூர்திகளையும் பாய்ச்சியதாக உக்ரைனின் ஆகாயப்படை தெரிவித்தது.
11: நேற்று இரவு பல இடங்களில் தீப்பிடித்திருப்பதை எங்கள் குழுவினர் பார்த்தனர். இரவு முழுவதும் குறைந்தது 10 முறை கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கான சத்தங்களை கேட்டதாக விவரித்துள்ளனர். இங்கு இருந்த கட்டடங்கள் அதிர்ந்தன. ஏவுகணைகளை இடைமறித்து அழிப்பதற்கு தேவையான ஆயுதங்கள் போதிய அளவில் இல்லாததால் தற்போது சிக்கலை எதிர்கொள்வதாக யுக்ரைன் பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே யுக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலிமைப்படுத்த கூடுதல் உதவி தேவை என்ற கோரிக்கைகள் மீண்டும் எழுந்திருக்கின்றன. இது ஒருபுறம் இருந்தாலும் யுக்ரைன் நீண்ட தூர ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவிற்குள்ளே இருக்கும் இலக்குகள் மீதும் 12 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட கிரைமியாவில் உள்ள இடங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விளாடிமிர் புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த தாக்குதல்களை நடத்தியது.
5: தொடர்ந்து மறைந்த முன்னாள் ஈரானிய உச்சத்தலைவரின் இறுதி சடங்குக்கு பிறகு அமெரிக்கா ஈரான் இடையே அடுத்த சுற்று சமாதான பேச்சு நடைபெறும் என்று சமரச பேச்சாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கோர்முஸ் நீரிணியை மீண்டும் திறப்பது, போரை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவற்றையொட்டி பேச்சு நடந்தது. ஈரானின் அணுசக்தி திட்டம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை. இடைக்கால சண்டை நிறுத்த உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் மீறப்படுகிறதா என்பதை ஆராயப்போவதாக ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் ஈரான் குறிப்பிட்டது. லெபனானில் சண்டை முடிவுக்கு வர வேண்டும், அந்த நாட்டின் தெற்கு பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக கூறுகிறது. ஜூலை 9ஆம் தேதி முன்னாள் ஈரானிய உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியின் உடல் அடக்கம் செய்யப்படும். அவர் பிப்ரவரி 28ஆம் தேதி கொல்லப்பட்டிருந்தார். கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கில் அவரது மகனும் தற்போதைய தலைமை மதகுருவுமான முஸ்தபா கொமேனி பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 அன்று நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து இருதரப்புக்கும் இடையே வெடித்த போராடது தற்போதும் முடிவுக்கு தற்போது கொண்டுவரப்பட்டுள்ளது. இதையடுத்து கொல்லப்பட்ட தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனிக்கான இறுதி சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்குகின்றன. மேலும் வரும் ஜூலை 9 அன்று அவரது உடல் ஈரானின் மசாத் நகரத்தில் அடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானில் நடைபெறவுள்ள கொமேனியின் இறுதி சடங்கில் பங்கேற்க ஈரானிய தலைமை மதகுருவின் இந்தியாவுக்கான பிரதிநிதி அயத்துல்லா ஹகீம் இலாகி டெல்லி விமானத்திலிருந்து விமானம் மூலம் தெஹ்ரானுக்கு புறப்பட்டு சென்றார். அப்போது கமேனியின் இறுதி சடங்கில் அவரது மகனும் தற்போதைய ஈரானின் தலைமை மதகுருவுமான அயத்துல்லா முஸ்தபா கொமேனி பாதுகாப்பு காரணங்களால் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவித்தார். இதுபற்றி செய்தியாளர்களிடம் அவர் உரையாற்றுகையில், நான் கடந்த வாரம் ஈரானுக்கு சென்றிருந்த போது முஸ்தபாவை சந்தித்த என் நண்பர்கள் சிலரை சந்தித்தேன். அவர் வெளியே வந்து மக்களை சந்திக்க விரும்புவதாக கூறினார்கள். ஆனால் அவர் வெளியே வருவதற்கு பாதுகாப்பு படையினர் அனுமதி வழங்கவில்லை. மேலும் அது மிகவும் ஆபத்தானது, அவருக்கு தங்களால் போதுமான பாதுகாப்பு வழங்க முடியாது என்று கூறினார்கள். எனவே இறுதி சடங்கில் அவர் பங்கேற்க மாட்டார் என்று நினைக்கிறேன் என்று குறிப்பிட்டார். முன்னதாக கொமேனியின் இறுதி சடங்கில் லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வழக்கமாக ஈரானின் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் தலைமை மதகுருவின் தலைமையில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் சுகாதார அமைப்புகள் இன்னமும் சீரமைக்கப்படாததால் போர்க்கால காயங்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான காயங்களால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான காசா மக்கள் வெளிநாடுகளில் மருத்துவ சிகிச்சைகளுக்கு செல்ல இன்னமும் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. அவ்வாறு காத்திருந்த 300 பேர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 15,000 பேர் அனுமதிகளுக்காக காத்திருப்பதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
11: காசாவின் மருத்துவர்களுக்கு இந்த ஒரு காகித துண்டுதான் கடைசி சிகிச்சை நம்பிக்கை. இது நோயாளி மருத்துவ சிகிச்சைக்காக இங்கிருந்து வெளியேற்றப்படுவதற்கான ஒரு பரிந்துரை கடிதமாகும். காசாவில் சிகிச்சை பெற முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட 1,000கணக்கானோர் வெளிநாடுகளில் சிகிச்சை பெறும் வாய்ப்பு கிடைக்க மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்காக அவரது மகனின் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சைக்காக 14 வயதான முவாத் அவர்களில் ஒருவர் தங்கள் வீட்டின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் துண்டிக்கப்பட்ட அவரது காலுக்கும் முதுகு தண்டு புற்றுநோய்க்கும் அவருக்கு சிகிச்சை தேவைப்படுகிறது. போருக்கு பிறகும் தன் மகனின் உயிரை காக்க அவரது தாய் தொடர்ந்து போராடி வருகிறார். இப்போது வரை நாங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறோம். என் மகனின் உடல்நிலையை புரிந்து கொள்ளும் மருத்துவர்கள் அல்லது அதற்கான மருந்துகள் இல்லை. அவனை கருணையோடு பார்க்க ஒட்டுமொத்த உலக நாடுகளிடம் வேண்டுகிறேன். அவனது குழந்தை பருவமே அழிந்துவிட்டது. போர் நிறுத்தம் ஏற்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் காசாவின் சுகாதார கட்டமைப்பு இன்னும் சீர்குலைந்தே உள்ளது. மோசமடைந்த மருத்துவமனைகள் இன்னும் பழுது பார்க்கப்படவில்லை. மருத்துவ சிகிச்சைக்கு வெளிநாடு அனுப்பப்பட வேண்டியவர்களின் நீண்ட பட்டியல் ஒரு நெருக்கடியின் அறிகுறி என்றும் சில மருத்துவ விநியோகங்களை இஸ்ரேல் இன்னும் கட்டுப்படுத்தி வருகிறது என்றும் உதவி அமைப்புகள் தெரிவிக்கின்றன.
12: தொடர்ச்சியாக சிறுநீரக டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு தற்போது மருத்துவமனைகள் அந்த சிகிச்சையை மட்டுப்படுத்தி வழங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு ஒருமுறை சிகிச்சை பெற வேண்டியவருக்கு இப்போது வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே இந்த சிகிச்சை கிடைக்கிறது. காரணம், மருத்துவமனைகளில் அதற்கான போதிய வசதிகள் இல்லை. புற்றுநோயாளிகளுக்கும் இதே நிலைதான்.
11: மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறைகள் குறித்து இஸ்ரேலிடம் கேட்கப்பட்ட போது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து சக்கரை நாற்காலிகள், புற்றுநோய் மருந்துகள், எக்ஸ்ரே மற்றும் டயாலிசிஸ் இயந்திரங்கள் உள்ளிட்ட 17,000 டன் மருத்துவ உதவிகள் காசாவுக்குள் சென்றுள்ளதாகவும் சர்வதேச உதவி அமைப்புகள் சமர்ப்பித்த அனைத்து மருந்து கோரிக்கைகளுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அது தெரிவித்தது. அமினா அபு அல் காசை சிகிச்சைக்கு வெளிநாடு அனுப்ப மருத்துவர்கள் பரிந்துரைத்த போது அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக உணர்ந்ததாக அவரது மகன் சபா கூறினார்.
13: எந்த நேரத்திலும் கடவுள் அவரை அழைத்துக் கொள்ளக் கூடும் என்பது எங்களுக்கு தெரியும். அதே வேளையில் எந்த நேரத்திலும் அதிசயம் நிகழலாம் என்பதும், எங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு எல்லையை கடந்து செல்லும் பயணத்திற்கு தயாராகுங்கள் என்கிற அழைப்பு வரக்கூடும் என்பதும் எங்களுக்கு தெரியும்.
11: ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பம் அவருக்கான சிகிச்சையிட நியமனம் மற்றும் பல கட்ட பாதுகாப்பு சோதனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று செய்தி கிடைக்க காத்திருந்தது.
13: நீண்ட காலம் காத்திருந்தோம், ஆனால் எந்த பதிலும் இல்லை. என் அம்மா சில வாரங்களுக்கு முன்பு இறந்தார். அவர் இறந்து 2 வாரங்களுக்கு பிறகு அவருடைய ஆவணங்கள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கும் மருத்துவமனையின் தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்தது.
11: காசாவில் இருந்து வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற காத்திருந்தவர்களில் 300 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்சம் அவர் அமைதியடைந்து விட்டார் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றும், காசாவில் உள்ள ஒரு நோயாளி உலகின் பிற பகுதிகளில் உள்ள நோயாளிகளிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவர் என்பதை இது உணர்த்துகிறது என்றும் சபா எங்களிடம் தெரிவித்தார்.
5: தாய்வான் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை மிக கவனத்துடன் கையாளுமாறு சீனா அமெரிக்காவை கேட்டிருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் பேசிய போது இதனை தெரிவித்திருக்கிறார். தாய்வான் விவகாரத்தில் ஒரு சிறு வேறுபாடும் அமெரிக்க சீனா உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்திவிடும் என்று வாங் எச்சரித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்த போது ஏற்பட்ட இணக்கங்களை நடைமுறைப்படுத்துவது பற்றி வெளியுறவு அமைச்சர்கள் கலந்துரையாடியிருக்கிறார்கள். அமெரிக்காவும் சீனாவும் பதற்றம் உண்டாக்கும் செயல்களை குறைத்துக் கொண்டு ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று வாங் தெரிவித்தார். கலந்துரையாடல் ஆக்ககரமாக அமைந்ததாக இரு அமைச்சர்களும் தெரிவித்தார்கள். அமெரிக்க சீன உறவில் தாய்வான் ஒரு முக்கிய அங்கம் என்று அதிபர் சி முன்னதாக கூறியிருந்தார். அதனை தவறாக கையாள்வது சண்டையில் போய் முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். தாய்வானுக்கு ஆயுதம் விற்கும் $14 பில்லியன் மதிப்புள்ள மிகப்பெரிய திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக மார்கோ ரூபியோ கூறியிருக்கிறார். தாய்வான் ஆயுதங்களுக்காக அமெரிக்காவை பெரிதும் நம்பியிருக்கின்ற நாடாக இருக்கிறது. வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து 8 நாட்களாக இடிபாடுகளில் சிக்கியிருந்த ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். கேனன் கில் என்ற பாதுகாப்பு ஊழியரே மீட்கப்பட்டிருக்கிறார். நடுக்கத்தின் போது அவர் மாடி வாகன நிறுத்துமிடத்தின் அடித்தளத்தில் இருந்த சிறிய கொங்கிரீட் சாவடிக்குள் இருந்துள்ளார். மீட்பு குழுவினர் அவரை அடையாளம் கண்டு 100 மணித்தியாலங்களுக்கு மேலான கடுமையான போராட்டத்துக்கு பின்னரே பத்திரமாக வெளியே கொண்டு வந்தார்கள். சிலி நாட்டு தீயணைப்பு வீரர் ஒருவர் இது தனது வாழ்நாளில் எதிர்கொண்ட மிகவும் சிக்கலான மற்றும் தொழில்நுட்ப ரீதியான கடினமான மீட்பு பணி என்று விவரித்துள்ளார். வெனிசுலா, சிலி, கோஸ்டரிக்கோ, எல்சல்வடோர், மெக்சிகோ, போர்த்துகல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கூட்டு மீட்பு குழுவினர் நடவடிக்கைகளில் தொடர்ந்து அங்கு ஈடுபட்டு வருகிறார்கள்.
14: பெரும்பாலான நாடுகள் இத்தகைய கொடூரமான பேரழிவுக்கு பிறகு எதிர்வினையாற்ற தடுமாறியிருக்கும். குறிப்பாக பல ஆண்டு காலமாக நிலவிய அரசியல் ரீதியிலான ஊழல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த வெனிசுவேலா இதற்கு தயாராக இல்லை. ஆனால் அந்நாட்டு மக்கள் பலர் முன்வந்து உதவுகிறார்கள். மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உதவிகளை வழங்க டிரக்குகளில் தன்னார்வலர்கள் பலரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்த கட்டுமான தொழிலாளர்கள். வெனிசுவேலா மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளது. காணாமல் போனவர்களை கண்டறியவும் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருப்பவர்களை உயிருடன் மீட்க முயற்சிப்பவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வதற்கும் வந்துள்ளோம் என்று ஜான் பியர் ரிங்ஹெல் கூறுகிறார். உயிருடன் இதில் சிக்கியுள்ளவர்களை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிறதா? ஆம், ஒவ்வொரு வினாடியும் மிகவும் முக்கியமானது என்று இவர் கூறுகிறார். இது போன்ற தருணங்கள் தான் நம்பிக்கையை தருகின்றன. கீபர் முரான் என்ற 3 வயது சிறுவன் 6 நாட்களுக்கு பிறகு ஜோர்டானிய மீட்பு குழுவினரால் இடிபாடு

0: வரவில்லை என்கிறார் டிபிசே. 6 நாட்களுக்கு பிறகு தஹீனாவின் உடல் மீட்கப்பட்டதாக அவரது தந்தை கிளமென்ட் பிபிசியிடம் கூறினார்.
1: அவர்கள் இடிபாடுகளை அகற்றி உடலை வெளியே கொண்டு வந்தபோது அது ஒரு திகில் படம் போல இருந்தது. அந்த உடல் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்ததா இல்லையா என்று பார்க்க வேண்டியிருந்தது. அதே சமயம் அவர்களை கண்டறிவது நல்லதா இல்லையா என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை.
0: அலைச்சறுக்கு வீராங்கனையும் சமூக செயல்பாடுகளில் தீவிரமாக பங்கேற்பவருமான தஹீனாவுக்கு 14 வயதான சலேன் என்ற மகளும் 21 வயதான ஜோனத்தன் என்ற மகனும் உள்ளனர். வடக்கு வெனிஸ்வேலாவில் 1000கணக்கானோர் வீடற்றவர்களாகி உள்ளனர். அதைவிட பலர் அடிப்படை தேவைகளுக்காக நிதி உதவியை நம்பியுள்ளனர். இது சிறிய அளவிலான உணவை வாங்குவதற்கான வரிசை. இந்த பேரிடர்கள் நிகழ்வதற்கு முன்பிருந்தே இந்த நாடு கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்தது. மக்களில் ஏறக்குறைய 1/4 பகுதியினர் வாழ்க்கையை வாழ்வதற்கே மனிதாபிமான உதவிகளை சார்ந்திருந்தனர். மிகப்பெரிய உலகளாவிய முயற்சி இல்லாமல் இந்நாடு மீண்டு எழுவது கடினமானது என்பது தெளிவாக தெரிகிறது. அது இழந்துள்ளவற்றை மீண்டும் கட்டி எழுப்ப பல ஆண்டுகள் ஆகலாம்.
2: தொடர்ந்து ஜப்பானின் பசிபிக் கடலோர பகுதியில் சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி அலைகளால் 2 மில்லியனுக்கு அதிகமான கார்கள் சேதமடையக்கூடும் என்று புதிய ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பேரிடரால் பாதிக்கப்படுவோருக்கு இலவச வாடகை வாகனங்களை வழங்கும் ஜப்பானிய கார் பகிர்வு சங்கம் இந்த ஆய்வை மேற்கொண்டது. சுனாமியால் கார்கள் அடித்து செல்லப்படலாம், அல்லது வெள்ளத்தில் மூழ்கலாம், அல்லது பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படலாம் என்று அது தெரிவித்தது. 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவுக்கு பிறகும், 2024ஆம் ஆண்டு நோட்டோ தீபகற்ப நடுக்கத்துக்கு பிறகும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அமைப்பு வாகனங்களை வழங்கியது. அதேபோன்ற பெரிய நடுக்கம் மீண்டும் ஏற்பட்டால் தற்போதுள்ள வளங்கள் போதாது என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. அதிகமான வாகனங்களையும் அரசாங்கத்தின் நிதி ஆதரவையும் பெற வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அது வலியுறுத்துகிறது. ஜப்பானிய அரசாங்கம் அடுத்த 30 ஆண்டுகளில் நன்காய் பள்ளத்தாக்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக ஏற்கனவே எச்சரித்துள்ளது. ஹொங்கொங்கில் காவல்துறை அதிகாரி போல் நடித்து ஓய்வு பெற்ற 5 மூதாட்டிகளிடம் பணம் பறித்த கும்பலை சேர்ந்தவர் என்ற சந்தேகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு 19 வயது. 67 வயதுக்கும் 74 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த 5 மூதாட்டிகள் சுமார் 1.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அவர்களில் ஆக அதிகமாக ஒருவர் சுமார் 385,200 அமெரிக்க டாலரை பறிகொடுத்தார் என்று கூறப்பட்டது. மோசடியில் ஏமாந்த ஒரு மூதாட்டி காவல்துறை அதிகாரி என்று சொல்லிக் கொண்ட ஒருவர் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக தெரிவித்தார். ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும், வைப்புத் தொகை கட்ட வேண்டும் என்று அவர் கூறியதாக மூதாட்டி தெரிவித்தார். மோசடி கும்பல் கைதான ஆடவரை காவல்துறை அதிகாரி போல் நடிக்கச் சொல்லி மூதாட்டிகளை சந்திக்க அனுப்பியது. அவரும் போலி ஆவணங்களை வைத்து மூதாட்டிகளை தாம் காவல்துறை அதிகாரி என்று நம்ப வைத்துள்ளார். அவர்களை மிரட்டி பணமும் பெற்றார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படலாம். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடந்த விமான விபத்தில் சம்பந்தப்பட்ட விமானிக்கு தற்கொலை எண்ணம் இருந்ததாக தற்போது தெரிவிக்கப்படுகிறது. சீன அதிகாரிகள் அந்த தகவலை வெளியிட்டுள்ளார்கள். விமானிக்கு 66 வயது, அவரது பெயர் லியூ. அவருக்கு மனநல சிக்கல் இருந்ததாக கூறப்பட்டது. அவர் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு மனக்கவலை இருந்தது. லியூ தற்கொலை தொடர்பாக தமது நாட்குறிப்பில் எழுதியிருந்தார் என்று பெய்ஜிங்கின் சவ்வாங் மாவட்ட அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விபத்து கடந்த வெள்ளிக்கிழமை நடந்தது. விமானம் பெய்ஜிங்கின் ஆக உயரமான கட்டிடத்தில் மோதியது. சிட்டி டவர் என்ற அந்த கட்டிடத்தின் உயரம் 528 மீட்டர் ஆகும். அது 108 மாடிகளை கொண்டது. விபத்தில் 13 பேர் காயமடைந்தார்கள். விமானி உயிரிழந்தார். தாய்லாந்தின் முக்தாகான் மாகாணத்தில் யாத்திரை மேற்கொண்டிருந்த பிக்குகள் குழுவின் மீது 11 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற பிக்கப் வாகனம் மோதியதில் 8 பிக்குகள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். முத்தாகான் மாகாணத்தில் உள்ள கோவிலில் இருந்த உபோன் ரட்சாதனி மாகாணத்தில் உள்ள மற்றொரு கோவிலுக்கு 34 பிக்குகள் மற்றும் 5 பொதுமக்கள் யாத்திரை மேற்கொண்டார்கள். இந்த குழுவின் மீது 11 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற பிக்கப் வாகனம் மோதியதில் 5 பிக்குகள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மேலும் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்கள். இந்த பத்தில் மொத்தம் 22 பிக்குகள் மற்றும் ஒரு பொதுமகன் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 4 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக முக்தாகான் மாகாண ஆளுநர் வெராயன் புனராத் தெரிவித்தார்.

0: இருக்கிறார். சிறப்பு தேவைகள் கொண்ட அந்த 11 வயது சிறுவன் தனது வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் கெப் வாகனத்தை எடுத்துக்கொண்டு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் ஓட்டிச் சென்ற நிலையிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. சிறுவன் கடும் அதிர்ச்சியில் இருப்பதால் அவரிடம் இன்னமும் விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜப்பானின் நகோயா நகரத்தின் அஞ்சலகத்தில் கரடிய விரட்டும் திரவத்தை ஒருவர் தெரியாமல் பீச்சியதில் 8 பேர் பாதிக்கப்பட்டார்கள். சம்பவம் நேற்று நடந்தது. திரவத்தால் அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. அவர்களில் 5 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். யாருக்கும் கடுமையான காயமோ தீவிர உடல்ல பாதிப்போ ஏற்படவில்லை என்று தீயணைப்புத்துறை தெரிவித்தது. திரவத்தை பீச்சியவர் வெளிநாட்டவர், அதை தவறுதலாக கையாண்டு விட்டதாக அவர் காவல்துறையிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அவரது பெயர் வெளியிடப்படவில்லை. ஜப்பானில் கரடி தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. April 1 முதல் இதுவரை குறைந்தது 5 பேர் இந்த தாக்குதல்களால் உயிரிழந்து போனார்கள். கடந்த ஏப்ரல் முதல் இந்த ஆண்டு மார்ச் வரை 13 பேர் கரடி தாக்குதலில் இறந்தார்கள். இங்கிலாந்தில் முதல் முறையாக கருப்பை புற்றுநோய்க்கான புதிய மற்றும் சிறப்பான மருந்து நோயாளிகளுக்கு கிடைக்கிறது. இது உடலுக்கு குறைவான பாதிப்பை ஏற்படுத்தி நோயாளிகளின் ஆயுட்காலத்தை நீடிக்க உதவுவதாக கூறப்படுகிறது. இந்த மருந்தானது 2024 முதல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது.
1: பேட்ரிசியா ஹில்லுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு கருப்பை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் அவர் பல கட்டங்களாக கீமோ தெரப்பி சிகிச்சை எடுத்துக் கொண்டார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவர் இந்த புதிய மருந்தை எடுத்துக் கொள்ள தொடங்கிய நிலையில் அவர் பெரிய அளவில் மாற்றத்தை உணர்வதாக கூறுகிறார்.
2: இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் என்னால் திரையரங்கு, உணவகங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று எனது குடும்பத்தினர், நண்பர்கள் என அனைவருடனும் இயல்பாக நேரம் செலவிட முடிகிறது.
1: அப்படியானால் எளிமையான இந்த சிகிச்சை எவ்வாறு வேலை செய்கிறது? இங்கே சிவப்பு நிறத்தில் இருப்பது ஒரு ஆன்டிபாடியுடன் இணைக்கப்பட்ட வீரியமிக்க கீமோ தெரப்பி மருந்தாகும். இவை நோயாளிக்கு செலுத்தப்படும் போது அந்த மருந்து புற்றுநோய் செல்களை தேடி கண்டறிந்து அவற்றின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டு உள்ளே உறிஞ்சப்படுகிறது. இதன் மூலம் அம்மருந்து நேரடியாக புற்றுநோய் செல்களை சென்றடைகிறது. புற்றுநோய் செல்லுக்குள் சென்றதும் அந்த ஆன்டிபாடி மருந்து கரைந்து வீரியமிக்க கீமோ தெரப்பி மருந்தை வெளியேற்றுகிறது. இது புற்றுநோயை அழிப்பதோடு உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஏற்படும் பக்க விளைவுகளையும் குறைக்கிறது. வழக்கமான கீமோ தெரப்பி சிகிச்சையை விட இந்த மருந்து நோயாளிகளின் ஆயுட்காலத்தை சுமார் 4 மாதங்கள் வரை நீட்டிக்கிறது.
3: இந்த மருந்து பயன்பாட்டிற்கு கிடைப்பது குறித்து அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது நீண்டகால காத்திருப்புக்கு பின் கிடைத்துள்ளது. நோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தற்போதுள்ள கீமோ தெரப்பியை விட சிறந்த மருந்துகளை கண்டறிய கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் தீவிர ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இறுதியாக இந்த நோயாளிகளின் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய ஒரு மருந்து இப்போது கிடைத்துள்ளது. மேலும் இந்த சிகிச்சையை நோயாளிகளின் உடல் நன்கு ஏற்றுக்கொள்கிறது. வழக்கமான கீமோ தெரப்பியை விட இந்த சிகிச்சை முறை எளிதாக இருப்பதாக கருதுகிறார்கள்.
1: இங்கிலாந்தில் மட்டும் ஆண்டுக்கு 400 பெண்கள் வரை இந்த புதிய சிகிச்சையால் பயனடையக்கூடும் என்று நம்பப்படுகிறது.
0: இனி விளையாட்டுச் செய்திகளில், தமிழ்நாடு பிரீமியர் லீக் August 4 முதல் தொடங்குகிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் நடத்தும் புகழ்பெற்ற DNPL T20 கிரிக்கெட் தொடரின் 10th சீசன் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டுக்கான DNPL 2026 தொடர் August 4 முதல் August 28 வரை 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற மகளிருக்கான 20-20 உலகக்கிண்ண தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியை 40 ஓட்டங்களால் வீழ்த்தி இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் 32 அணிகளுக்கான நோக் அவுட் சுற்றில் அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி அபார வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. குரேஷியாவுக்கு எதிராக போர்த்துக்கல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறது.
4: லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நள்ளிரவு 12:30 நடைபெற்ற போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஸ்பெயின் அணி 3 கோல் அடித்தது. ஆஸ்திரியா அணி வீரர்களால் எவ்வளவோ முயன்றும் கோல் அடிக்க முடியவில்லை. இதையடுத்து ஸ்பெயின் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது.
0: தொடர்ந்து பொஸ்னியா அணியுடன் நடந்த ரவுண்ட் ஆஃப் 32 ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் வென்ற அமெரிக்கா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் நுழைந்துள்ளது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் விளையாட போலந்து நட்சத்திரம் இகா செவியடக் தகுதி பெற்றிருக்கிறார். சென்னையில் நடந்த சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் 97வது கிராண்ட் மாஸ்டராக கர்சவர்டன் வெற்றி பெற்றிருக்கிறார். ரோ ரோ முரசு கொட்ட ரசிகர்களின் முழக்கம் எதிரொலிக்கிறது. எங்கும் படகோட்டுவது போல் பாவனை, போர் தொடுப்பது போன்ற உணர்வு. அதுதான் நோர்வேயின் வக்கிங் ரோ இந்த ஆண்டு உலக கிண்ணத்தின் போது தொடங்கி உலகத்தை வியக்க வைத்திருக்கிறது. நோர்வே மக்கள் தேசிய காற்பந்து அணிக்கு ஆதரவு தெரிவிக்க அவ்வாறு செய்ய தொடங்கியுள்ளார்கள். ரசிகர்களால் தொடக்கி வைக்கப்பட்டது இப்போது காற்பந்து அணியும் சேர்ந்து செய்கிறது. நோர்வேயிலும் மற்ற நாடுகளிலும் மக்கள் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். எப்படி இது தொடங்கியது? அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் நோர்வே அணி அதன் முதல் ஆட்டத்தில் விளையாட இருந்தது. அதனை முன்னிட்டு சில நோர்வே ரசிகர்கள் மின்படிக்கட்டில் சென்று கொண்டிருந்த போது அங்கு உட்கார்ந்து படகோட்ட தொடங்கினார்கள். ரோரோ என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் மின்படிக்கட்டில் பயணம் செய்தார்கள். அந்த அபூர்வமான காட்சியை கண்ட அமெரிக்க செய்தியாளர் ஒருவர் காணொளியாக எடுத்து அதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். காணொளி தீபோல் பரவியது. விரைவில் உலகம் முழுக்க ரோரோ என்ற ஒரே ஒலிதான் வைக்கிங் காலத்து வீரர்கள் போல் நோர்வே ரசிகர்கள் காட்சி அளித்ததாக காணொளியை எடுத்தவர் குறிப்பிட்டிருக்கிறார். விளையாட்டு அரங்குகளில் நோர்வே ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஒன்றாக வக்கிங் ரோவை செய்தார்கள். குளிச்சுற்றின் போது செனகளுடன் பொருதிய ஆட்டத்தில் வெற்றி கண்ட நோர்வே அணி ரசிகர்களுடன் வக்கிங் ரோவில் முதல் முறையாக கலந்து கொண்டது. அணித்தலைவர் மார்டின் ஒரகார்ட் கொண்டாட்டத்தை வழிநடத்தினார். அதன் பிறகு ஐவரி கோஸ்டுடன் பொருதிய ஆட்டத்துக்கு பிறகும் அணி வக்கிங் ரோவை வழிநடத்தியது. வக்கிங் ரோ இப்போது நோர்வே நாடாளுமன்றம் வரை சென்றிருக்கிறது. தேசிய அணி மீது நோர்வே மக்கள் கொண்டிருக்கும் பெருமையை வெளிக்காட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வக்கிங் ரோவில் ஈடுபட்டார்கள். 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உலக கிண்ண போட்டிக்கு நோர்வே தகுதி பெற்றதால் நாடே ஒன்று கூடி மகிழ்ச்சியில் திளைக்கிறது. சிறுவர்கள் முதல் மூத்தோர் வரை அனைவரும் வக்கிங் ரோவை செய்கின்றார்கள். பாலர் பள்ளிகளிலும் முதியோர் இல்லங்களிலும் கொண்டாட்டங்கள் களைகட்டுகின்றன. சமூக ஊடகங்களில் அந்த காணொளிகள் பரவுகின்றன. இணையவாசிகளின் மனங்களை உருக வைக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 383.21% இந்திய பிரமதியில் 108.95% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.96% இந்திய பிரமதியில் 95.23% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 417.10% இந்திய பிரமதியில் 118.61% ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 447.42% இந்திய பிரமதியில் 127.24% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.34% இந்திய பிரமதியில் 67.20%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவிடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்கு போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: Oli.
1: Oli. ஐரோப்பிய வான அலைகளை தமிழ் ஒலி.
0: உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று வானிலையில் வாழ்த்துக்களை தெரிவித்து இப்போது உங்கள் காட்டலைக்கு வருகிறது.

0: இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்ள ஆரம்பத்திலிருந்து வந்திருக்கும் நேரம் நான் அன்போடு வானிலை அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். நினைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் விழிப்பேரா, நான் யுவஸ்வரி குணராஜா கதைக்கிறேன்.
0: யுவஸ்வரி, எப்படி நல்லா சுகமா இருக்கீங்களா?
1: நான் ஒரு பாட்டை பெற போகிறேன்.
0: சரி, ஆரம்பியுங்கள்.

0: நன்றி வணக்கம்
1: உச்சமாக வேண்டிய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி உங்கள் குரலில் ஆரம்பமாக இருக்கிறது. தொடர்ந்து வரும் நேர்களையும் வரவேற்க காத்திருக்கிறோம். இணைந்து உங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து மனிதர்கள் நன்றி வணக்கம்.
0: நன்றி உங்களுக்கும் நன்றி கூறி இனி பாட வருவதற்கு எல்லோருக்கும் நன்றிகளையும் பக்தியையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் தேவா.
1: நன்றி வணக்கம்.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழல் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: பாட்டில் இணைந்து பாடும் பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாடுவதற்கு ஆர்வமுள்ள அந்த உறவுகள், நீங்கள் இரவு நேரம் வரை காத்திருக்காமல் இப்பொழுதே தொடர்புகளை ஏற்படுத்தி நிகழ்ச்சியிலே கலகலப்பாக கலந்து சிறப்பிக்கலாம். அந்த வரை பயபுரோடாக வந்திருக்கும் நேரம் நான் இப்பொழுது அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: நன்றி.

0: நன்றி
1: நிச்சயமாகவே ஆர்வத்தோடு இன்றைய நிகழ்ச்சியிலும் கலந்து பாடி உங்களுக்கும் எங்களது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரவீந்திரன் தர்மவதி, தொடர்ந்து மனைந்திருங்கள். வாழ்த்துக்கள்.
0: நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் டிஐடி தமிழ்நாட்டின் காட்டலையில். மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகி வரும் லைவ் நேரடி ஒலிபரப்பில் அன்பு நேர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியினூடாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
2: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bio, 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

0: ஷோவிலிருந்திருக்கும் நேரே நான் அன்போடு அழைத்துக் கொள்வேன் என பிள்ளைப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் மாமா, நான் அபிவரதன் கதைக்கிறேன்.
0: அபிவரதன், எப்படி நல்ல சுமார்களா அபிவரதன்? நன்றி அபிவரதன். என்ன பாடலோட நீங்க வந்திருக்கீங்க?
1: பூங்குருவி பாடறி சுப ராகம்
0: தேடித்தான். சரி, கேட்டு போன்றோம்.
1: நன்றி. பட்டு பூச்சி வாழ்க்கையது எட்டு நாள் தானே, பறந்து வரும் ஈசலுக்கு ஒரு நாள் தானே.

ரசிக்கலையா? பூங்குருவி பாடடி சுபராகம் தேடித்தான் மனபாரம் தீரத்தான். பூங்குருவி பாடடி சுபராகம் தேடித்தான் மனபாரம் தீரத்தான். வாழ்க்கையே ஒரு வரவு செலவு, வந்ததே ஒரு வரவுதான். பூமியில் வந்த கணக்கு முடிஞ்சு போகிறோம், அது செலவுதான். பூங்குருவி பாடடி சுபராகம் தேடித்தான் மனபாரம் தீரத்தான். கண்ணிமைக்கும் வேளை மாணவின் வாழ்க்கையே

பாட்டின் திசை தேடி இன்று யார் இனி நாளை யார் அறியார் சொல்வது. வாழும் நாள் வரை வாடுவோம் வீதி யார் வெல்வது. ஆனது ஆகட்டும் பார்ப்போம் என வாழும் மனம் வேண்டும். குங்குருதி பாடடி சுபராகம் தேடித்தான் மனபாரம் தீரத்தான். பூப்பதொரு காலம் காய்ப்பதொரு கா

மெய்யிலா உடல் ஒன்றையே இங்கு மெய் என்கிறோம். காணலை ஒரு கங்கை.

0: யோகம் தேடித்தான் மனபாரம் தீரத்தான் பூங்குருவி பாடடி சுபராகம் தேடித்தான் மனபாரம் தீரத்தான் வாழ்க்கையே ஒரு வரவு செலவு வந்ததே ஒரு வரவுதான் பூமியில் வந்த கணக்கு முடிஞ்சு போகிறோம் அது செலவுதான் பூங்குருவே பாடடி சுபராகம் தேடித்தான் மனபாரம் தீரத்தான். ஹலோ,
1: வாழ்த்துக்கள் அபிவர்தன். நிச்சயமாகவே வணங்குவோம். என்றும் இணைந்திருந்தீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாழ்த்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம் மாமா.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: என்ன
1: பாடுறீங்க?
0: நான் இன்றைக்கு ராஜபாட்டாங்கத்துறை திரையில இருந்து, அது திரைக்கு வராத பாடல், ஆனா ஒரு புரட்சி பாடல் உண்டு, விடுதலை பாடல், அதை இப்ப பாட போறேன்.
1: வரவேற்றுக்கொள்ளணும், பாடுங்க.
0: ஓ, நன்றி. எங்கிலார் இந்த பார், எங்கிலார் இந்த பார், எங்கிலார் இந்த பார், இங்கிலார் இந்த பார், பாரதமே என் அடிமை, பாரதமே உன் அடிமை, தீரும் மட்டும் போரிடுவோம் அன்னையினானே, பாரதமே என் அருமை, பாரதமே உன்

உன்னுரிமை காப்பதற்கு போரிடுவோம் அந்தையினானை. தாயகமே என் இனிமை, தாயகமே உன்னுரிமை காப்பதற்கு போரிடுவோம் தந்தையினானை. இமயத்தில் வட இல்லை, குமரியில் தென் இல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அடிமைகள் இனி இல்லை. இமயத்தில் வட இல்லை, குமரியில் தென் இல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அடிமைகள் இனி இல்லை. எங்கள் பொன்னாடு என்னாலும் எம்மோடு, கொள்ளை செய்வோரை வழி செய்வோம் கடனோடு. இங்கிலார் இந்தாப்பார், இந்துஸ்தான் இந்தாப்பார், பாரதமே என் அடிமை, பாரதமே உன் அடிமை, தீரும் மட்டும் போரிடுவோம் அன்னையினானை. நல்லோர்கள் நம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்ப்பாட்ட அலையோதை வர வேண்டும். நல்லோர்கள் தம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்ப்பாட்ட அலையோதை வர வேண்டும்.

0: பகைவரை விடமாட்டோம், பறைதனில் விழமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், பறைதனில் விழமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். தாயின் கண்ணீரை வழிகாட்டும் புது வெள்ளம், நாய்கள் வெளியேற வழி சொல்லும் அவருள்ளம். பாரதமே என் அருமை, பாரதமே உன்னடிமை, தீரும் மட்டும் போரிடுவோம் அன்னையினானே. இந்நாட்டை ஆள்கின்ற திருடர்கள் ஒழியாமல் தேசிய நெஞ்சங்கள் ஓயாது. முன்னூறு துப்பாக்கி சுட்டாலும் செத்தாலும் நான் கொண்ட எண்ணங்கள் மாறாது. துணிந்திடும் மனம் கொண்டு சுதந்திர கொடியுண்டு, இளைஞர்கள் படையுண்டு, தலைவனின் துணையுண்டு. துணிந்திடும் மனம் கொண்டு சுதந்திர கொடியுண்டு, இளைஞர்கள் படையுண்டு, தலைவனின் துணையுண்டு. இங்கே ஒரு காந்தி இருக்கின்றார் அவர் வாழ்க, தெற்கே ஒரு காந்தி வருகின்றார் அவர் வாழ்க. பாரதமே என் அருமை, பாரதமே உன்னடிமை, தீரும் மட்டும் போரிடுவோம் அன்னையினானே. தாயகமே என் இனிமை, தாயகமே உன் உரிமை, நாடு மட்டும் போரிடுவோம் தந்தையினானே. பாரதமே என் அடிமை, பாரதமே உன்னடிமை, தீரும் மட்டும் போரிடுவோம் அன்னையினானே. நன்றி, வணக்கம்.
1: உற்சாகம் வணங்கும் இன்றும் பாடும் பாடலாட்சியில் கம்பீர குழு இருந்து பாடிய உங்களையும் நாங்கள் வாழ்த்துக் கொள்ளணும். தொடர்ந்து நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழியின் காத்தலையில். மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பாகும். அன்பு நேயர்கள், நேரடியாகவே பாடும் லைவ் பாடுவோர் பாடலாம் ஒலிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்க இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: நிகழ்ச்சியோடு கொண்டிருக்கும் நேரை நான் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். நினைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் மகேந்திரன் கேட்கிறேன்.
0: மகேந்திரன் வந்திருக்கிறோம். மகேந்திரன் எப்படி, நல்ல சுமார்களா?
1: நன்றி.
0: மகேந்திரன் என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: மாலை சூட வந்த மங்கை,
0: உங்கள் குரலில் நாங்களும் கேட்டு மகள போன்றோம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி. மாலை சூட வந்த

மாலை சூட வந்த மங்கை பருவம் சில காலம் ஏங்கும் கொஞ்சம் பதுங்கியே பின்பு வாங்கும் இரண்டும் சமமா தாங்கும் அந்த இனி

இதற்கு இது வேண்டும் என்று அவன் படைத்த இடம் கூட ஒன்று அதற்குள் விளை

0: கூட வந்த மங்கை. நன்றி.
1: உச்சமாகவே இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடிய மகேந்திரன் உங்களையும் வாழ்த்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. பாடியவர்கள் பாட இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம். பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமகால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமகால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமகாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமகாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமகால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சியப்பலில் ஷெரிமகால்.

0: செய்தி ஒலிபரப்பாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் ஒரு வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு அழைப்பை ஏற்படுத்தி இன்றைய பாடல் பாடல் நிகழ்ச்சியிலும் கலந்து பாடி மகிழலாம். நிலைய கலை நேரம் 11:05, மேகராஜத்திலே 10:05. டிஆர்டி தமிழியின் காற்றடி காற்றலையில் நேரடி ஒலிபரப்பாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் நேரே அன்போடு வானொலி அழைத்துக் கொள்ளப் போன்ற நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: என்ன
0: பாடலோட
1: காட்டலையிலே
0: உங்கள் குரலை ஒலிக்கும் போது நாங்களும் கேட்டு மாட போன்றோம். பாடுங்கள்.

வெயிலே பாட்டி கட்டி நட்டு வந்து நட்டு வச்சு நான் பூவாயி. ஆதரவு செடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சு

0: ஹலோ,
1: மீனா, வாழ்த்துக்கள். கடந்த மணி நேரங்கள் வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் அண்ணா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஐடி தமிழ்நிலையின் காற்றலையில். மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம். தற்பொழுது லைவ் நேரடி ஒலிபரப்பாக அளித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 வான்கூவர் கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: நேர்களுக்கும் பிடித்த பாடல்கள் காற்றலையில் நேரடி ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வளமையான தொலைபேசிகளோடு நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி இன்றைய பாடுவோர் பாடலாம் லைவ் நேரடி ஒலிபரப்பில் நீங்களும் கலந்து பாடலாம். இணைப்பில் வந்திருக்கும் நேரை நான் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். வணக்கம் கமலவேணி. எப்படி நல்ல சுமார்களா கமலவேணி? நாங்களும் நல்ல சுமா இருக்கிறோம். விசாரிப்புகள், வரவேற்புக்கு சரி, சந்தோஷமா இருக்கு. சரி, இனங்களுக்கும் சந்தோஷம். உரையாடி நேர்களோடு உரையாடி கொள்ளலும் சந்தோஷம் தானே?
0: என்ன
1: அது, விருப்பப்பட்ட ஒரு ஆளும் நீங்க. என்ன பாடம் வந்திருக்கு கமலவேணி? எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. சரி, சொல்லுங்க ரகசியத்தை.

முடி

0: உச்சமாக இன்றைய பாடுவல் பாடலாம் நிகழ்ச்சியிலும் இணைந்து பாடிய கமலவேணி, உங்களுக்கும் உங்களது வாழ்த்துக்கள், தொடர்ந்து மணிந்திரங்கள், வரவேற்க காத்திருக்கிறோம்.
1: நன்றி,
0: வணக்கம்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே பிடிஎஸ்
3: அருகாமையில்.
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
2: சுவிஸிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: நீ ஒளிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் நினைச்சியிலே எழுந்திருக்கும் நண்பர்களும் என்பது நண்பர்கள் வீட்டுக் கொள்கிறேன். இதில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கிளிட்டா.
0: எப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கணும். நீங்கள் கலையத்தில்?
0: நாங்கள் கலையத்தில் நான் தான் இருக்கின்றேன். எல்லாரும் நலமாக இருப்பார்கள் என்று நம்புகின்றோம். உங்களது விசாரிப்புக்கு நன்றி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த வேலை அலோசியஸ் என்ன பாடலோடு நீங்க வந்திருக்கீங்க?
1: இன்று வந்து நான் தாத்தா படத்திலிருந்து நேற்று பறிச்ச ரோஜா, நான் பார்த்து பறிச்ச ரோஜா என்ற டிஎம்சியாவின் ஒரு அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை நான் தர இருக்கிறேன். அதுக்கு முதல் பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியனும் குறிக்கொண்டு தருவாங்க. நான் எனது பாடலை தருகிறேன்.
0: சரி,
1: வாய்ப்புக்கு நன்றி. என்ன
0: சரி பாடுங்கள்.
1: நேற்று பறிச்ச ரோஜா, நான் பார்த்து பறிச்ச

0: நீரும் ஆடும் கடலில் சேரும் கரையில் நிற்கும் நானல் கண்ணீர் சிந்தலாம். நேற்று பறிச்ச ரோஜா நான் பார்த்து பறிச்ச ரோஜா, நேற்று பறிச்ச ரோஜா நான் பார்த்து பறிச்ச ரோஜா. எந்த கோலம் கொண்டால் என்ன சொந்தம் சொந்தந்தான், எந்த துறவி வந்தால் என்ன பந்தம் பந்தம் தான். எந்த கோலம் கொண்டால் என்ன சொந்தம் சொந்தந்தான், எந்த துறவி வந்தால் என்ன பந்தம் பந்தம் தான். உருகும் நெஞ்சை கண்டு உருகும் உள்ளம் உண்டு, உருகும் பெண்ணை கண்டு உருகும் நெஞ்சம் உண்டு, தந்தை உள்ளம் உண்டு தனிமை ரோஜா உண்டு. நேற்று பறிச்ச ரோஜா நான் பார்த்து பறிச்ச ரோஜா, பொட்டும் பூவும் கட்டி தந்தோம் பச்சை கிளியொன்று, கண்ணில் வைத்து காத்திட வேண்டும் கருணை மனம் கொண்டு. பொட்டும் பூவும் கட்டி தந்தோம் பச்சை கிளியொன்று, கண்ணில் வைத்து காத்திட வேண்டும் கருணை மனம் கொண்டு. மஞ்சள் பூசும் பெண்ணும் மயிலிடையாடும் கண்ணும் என்றும் உன்னுடன் வாழ்வு மங்களமங்கையாவு, மங்களமங்கையாவு, மங்களமங்கையாவு.
1: நன்றி அண்ணா.
2: நன்றி அலோசியஸ், தொடர்ந்து மணிந்திருங்கள், வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஒலிபரப்பாகும் மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகி வரும் நேரடி ஒலிபரப்பில் அன்பு நேர்கள் பாடும் பாடுவோர் பாடலாம் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வளமையான இந்த தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் விரைவாக இணைந்து கொண்டால் உங்களையும் இணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நேர்கள் இணையும் வரை பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி விரைவாகவே நகர்ந்து செல்கின்றது. நிறைய கலிக நேரம் ராஜத்திலே 10:23.
3: பல இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரன். தொடர்பு தொலைபேசி இலக்கம்

0: 5 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே பாட வந்திருக்கும் நேரே அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். நினைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் பிலிப்பன், ஜெர்மனியிலிருந்து
0: உதயன் வந்திருக்கிறது. உதயன், அப்படி நல்ல சுமார் இருக்கீங்களா?
1: சுமார் இருக்கிறோம், நீங்கள் எப்படி அங்கே இருந்தானே?
0: நாங்களும் நல்ல சுகம், உங்களோட விசாரிப்புக்கு நன்றி. என்ன பாடோட உதயன் வந்திருக்கீங்க நீங்க?
1: பாடும்போது தென்றல் காட்டு.
0: சரி, கேட்டு மகிழ்வோம், பாடுங்கள்.
1: நன்றி அண்ணா. இது
2: பாடும் போது நான் தென்றல் காட்டு,

மகன் ஆடு வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன.

தேனை குடித்து

0: கண்டால் யாருக்கும் புணரும் நல்ல பொழுதால் யாருக்கும் புணரும் யாரும் வாழ வாழும் காட்டும் நானும் உண்டு தானே இந்த நானும் உண்டு தானே பாடும் போது நான் தங்கள் காட்டி
1: பாடி உங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
2: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி, தங்கச்சி, யாழ்ப்பாணம் போகணுமா? என்ன
3: கூட்டுக்கூடாது, வெளிநாட்டுல நிக்கலாம், அவங்களையும் கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
4: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா நோபரி 422 1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-34-18 அல்லது 0777-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-34-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிர்வாகம்.

0: வணக்கம். எங்கள் அன்பு பிளித்தேவா. வணக்கம் ஐயா. நலந்தானே?
1: நலம் ராஜா. நீங்கள் எப்படி நலமா இருக்கீங்களா?
0: ஓம் ஓம், நலமா இருக்கிறோம். உங்களோட வெயில் இங்கே அனுப்பி விட்டீங்க, அதுல பயங்கர வெயிலா இருக்கு. 105 டிகிரி.
1: எல்லோரும் அனுபவிக்கத்தானே வேணும். எல்லோரும் எல்லாம் சமமாக அனுபவிக்கத்தானே வேணும்.
0: ஆண்டவன் செயல்,
1: ஆண்டவன் செயல், அவன் சொல்றான் செய்கிறான். அதே மாதிரி வந்து என்ன பாடோட நீங்க வந்திருக்கீங்க?
0: ஓ, நான் இன்று படம் உத்தமன் கீழாய் மகனே கீழொரு வார்த்தை முதல் பாடப்போறோம். பயமா இருக்கு, எங்கட நடுவருக்கு முன்னால பாடுறது.
1: எந்த பயம் தயக்கம் எதுவும் இல்லாமல் உற்சாகமா பாடுங்கள். வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

வானத்தை கண்டால் விலகி விடு, பாதையை பார்த்து நடந்து விடு. பாவத்தை கண்டால் விலகி விடு, பாதையை பார்த்து நடந்து விடு. ஆபத்தை சந்திக்க துணிந்து விடு, அழுவதை மட்டும் மறந்து விடு.

கொள்ளும் கொள்கையில் குரங்காக கொடுமையை கண்டால் கொலியாக கொள்ளும் கொள்கையில் குரங்காக கொடுமையை கண்டால் புலியாக குறிவத்து பார்த்தல் கொக்காக குணத்தில் யானை.

கீழாய் மகனே கீழொரு வார்த்தை, நாளைய உலகில் நாயகன் நீயே. தந்தை கொடுத்தது தாயிடமே, தாயார் கொடுத்தது என்னிடமே. தந்தை கொடுத்தது தாயிடமே, தாயார் கொடுத்தது என்னிடமே. அன்னை இருப்பது தனியிடமே, ஆயினும் அவள் மனம் உன்னிடமே. மேடையின் நிழலும் கோடையின் நிழலும் பாடையில் கனலும்.

0: நன்றி, வணக்கம்.
1: வாழ்த்துகள் ராஜா, தொடர்ந்து வணங்குங்கள், வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, எங்கள் பிரித்தேவா. நன்றி, வணக்கம்.
2: பிரான்ஸ் லாகுனாவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை.
3: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
5: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
3: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: சொல்லுந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழியின் காட்டலையில் பாடுவோர் பாடலாம் நேரடி ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி கொண்டு வந்திருக்கும் அன்பு உறவை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். நான் சாப்பிட்டு கந்தசாமி.
0: கந்தசாமி வந்திருக்கோம். கந்தசாமி எப்படி, நல்ல சுகமா இருக்கீங்களா கந்தசாமி?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நல்ல சுகம். உங்களை விசாரிப்புக்கு நன்றி. என்ன பாடலோடு கந்தசாமி நீங்க வந்திருக்கீங்க?
1: நான் டி எம் சவுந்தரராஜன் பாடின பாடலாம் காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்த இந்த பாடலை பாட இருக்கின்றேன்.
0: வாழ்த்துக்கள், பாடுங்கள்.
1: காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை

ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நடை பழகும் போது பின்பு வினை சொல்லிக் கொண்டு போகும், நடை பழகும் போது பின்பு வினை சொல்லிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளிக் கொண்டு போகும். அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கன்னி என்னவானால், நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.

0: நன்றி.
1: நிச்சயமாக இன்றைய பாடல் பாடலாம் நிகழ்ச்சியிலும் இணைந்து பாடிய கந்தசாமி, உங்களையும் வாழ்த்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்து
0: பாடுவோம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
1: நிலைய கழிவு 11:42, மைக்கராஜ்யத்திலே 10:42. பாடூர் பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு ரூபாய், அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் பிலிப்சோன, நான் ஏமன் தாமேன இருந்து அண்டன்.
1: அண்டன் வந்திருக்கிற அண்டன், எப்படி நல்ல சுமா இருக்கா அண்டன்?
3: இருக்கிறோம்ண்ணா, நீங்களும் அப்படி நல்லா இருக்கிறீங்களா?
1: நாம் நல்ல சுமா இருக்கின்றோம். உங்களோட விசாரிப்புக்கு நன்றி. அதே போல் இன்றைய பாடூர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களையும் வரவேற்று என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்?
3: நெஞ்சம் மறப்பதில்லை என்று சீனிவாசி அந்த பாடல்.
1: சரி, உங்கள் குரலை ஒலி கேட்டும் அண்டன் அந்த பாடல்.
3: நன்றி அண்ணா. பாடினவருக்கும் பாட போறவருக்கும் உங்களுக்கும் வாழ்த்து பாடலுக்கு
1: நன்றி.

0: இல்லை. நன்றி அண்ணா.
1: உற்சாகமாக இன்றைய பாடல் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடிய அன்றன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து மனிதர்கள் வரவேற்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: பாரிஸ் லாட்சபலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
1: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் உற்சாகமாக பாட வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு அழைத்துக் கொள்கின்ற இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம். அந்த இணைப்பு தடங்கள்.

0: ஒலித்து நிறைவு காண்கின்றது. காற்றலில் இணைந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்து இன்றைய பாடுபோர் பாடலாம். இன்றைய பாடுபோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து பாடி மாழ்வித்த அன்புறவுகள் அஜோகேஸ்வரி, ரவீந்திரன், தர்மவதி, அபி வரதன், லண்டு, மனு, மகேந்திரன், மீனா, மகேஸ்வரன், கமலவேணி, அலோசியஸ், உதயன், ராஜா, கந்தசாமி, அண்டன் பாடிய அத்தனை நேச உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய ராப்பொழுதும் நாளைய விடியலும் உங்களுக்கு சிறப்பாக மகிழ்வாக அமைய வேண்டும் என்று வாண்டியில் வாழ்த்து தெரிவித்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் அன்புடன் பிலிப் தேவா. நன்றி, வணக்கம் நேர்களே.
1: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

பாவனம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: மீடியகாப் வானொலி ஒலி 9-6-8 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஜூலை மாதம் 4 சனிக்கிழமை, இவ்வருடத்தின் 185 நாள், ஆண்டு நிறைவு பெற 180 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆனி மாதம் 20 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜிரி 1447 முஹராம் மாதம் பிறை 18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி 9-6-8 நேயர்களே, இது ஒளியினுள் லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படிப்பதற்கு நான் கிருஷ்மிதா சிவராம் வந்துட்டேன். வானொலி பக்கமாக இணைந்திருங்க, நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பேசலாம், அதோட காதுக்கு இதமான பல பாடல்களையும் கேட்கலாம். இது ஒளியின் உல்லாசம்.
1: ஒளி 9-6-8 24 மணி நேர ஒளிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒளி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒளி 9-6-8 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9-6-7-8-8-9-6-8, அழைக்க வேண்டிய எண் 6-6-9-1-1-9-6-8.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

வீட்டில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. சனிக்கிழமை காலை அதுமா வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் மற்றும் நன்றி. காலையில எழுந்து பலருடைய வணக்கங்களை படிப்பதற்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பலரும் மிகவும் உற்சாகமான ஒரு சில குறுஞ்செய்திகளை புலனம் அதாவது வாட்ஸ்அப் மூலமா தெரிவித்துக் கொண்டு வரீங்க. அதெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு ஒன்னு தோணுது, நம்ம மட்டும் காலையில எழுந்து வேலைக்கு தனியா வரல, நம்மளுடன் சேர்ந்த பலரும் நமது காலை பொழுத ஒன்றா கழிக்கிறாங்க என்றத தெரிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு புன்முறுவலை ஏற்படுத்தும் நம்ம முகத்துக்கு. சற்று நேரத்திற்கு முன்பு தாய்வாசம் படத்துல இருந்து வந்த பாடல் நம்ம கேட்டோ. வி குமார் அவர்களுடைய இசையில வந்த பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த பாடல பாடியிருந்தாங்க. அடுத்த ஒரு பாடல் வரவிருக்கிறது நேயர்களே. அழகிய தமிழின் கவிதை ஒரு பெண்ணாக இருக்கக்கூடுமா என்ற ஒரு பாடல். தமிழையோ பெண்ணையோ கிட்டத்தட்ட ஒரே வகையில வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடல்ல. வாங்க 70களில் வந்த இந்த பாடல் நம்ம கேட்கலாம். அதோட தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. அதுடன் சேர்ந்து என்னென்ன பாடல்கள் வரவிருக்கின்றன என்பது பற்றி நம்ம பேசலாம். இது ஒலி 96.8 ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஏஒய் நோக்கி செல்லும் மெரினா கோஸ்டல் எக்ஸ்பிரஸ் வே சென்ட்ரல் போல்வார்டு, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. 6 தளத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினை
1: சுகாதார விழா 2026
2: மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
2: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
3: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
4: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
3: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
1: சுகாதார விழா 2026
5: வந்த காற்றை ஒரு தேனி போட்டு தரவ
1: உங்களுக்கு எப்படி
6: இருக்கு?
1: ஒரு மாதிரி இருக்கிய ஒலியோட கொண்டாடுங்க.

என்ன சொல்றாங்கன்னா, காலை வணக்கம். வாழ்வின் முதல் இன்பம் உடல் நோயற்று இருப்பது, இரண்டாவது இன்பம் மனம் கவலையற்று இருப்பது, மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவியாக வாழ்வது. இந்த ஒரு கூற்று முற்றிலும் உண்மை நேயர்களே. முதல்ல நம்ம நம்மள பார்த்து கொள்ளணும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். அதற்கு பிறகு மற்றவர்களை பார்த்து கொள்ளணும். பாரதியார் அவர்களுடைய கவிதையில சொல்லியிருப்பாரு, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று அது போல நம்ம வாழாம பிறருக்கு எந்த வகையில ஒரு நல்ல உதவியாக இருக்கலாம் என்பதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டும் நேர்களே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா அது ஒரு உன்னத நிலைய எட்டும் அப்படின்னு நான் சொல்லல, பலரும் சொல்றாங்க, பல கூற்றுகளும் சொல்லுது. தொடர்ந்து வானொலி பக்கமாவை இணைந்திருங்க. அடுத்து உங்களுக்காக இளையராஜா அவர்களுடைய இசையில ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி 9 6 8 ஒலியின் லாசம்.

ஒலி ஒன்பதா ரேட்ல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இளையராஜா அவர்களுடைய இசையில ஒரு பாடல் வரவிருக்கிறது. காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து விஜய் மற்றும் பவதாரணி அவர்கள் பாடிய பாடல். எங்க அம்மாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு படம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. தொண்ணூறுகள்ல வெளிவந்த ஒரு பாடல், தொண்ணூறுகள்ல பிறந்த பலருக்கும் இந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ந்து உங்களுக்காக பாபா படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில சங்கர் மகாதேவன் பாடும் ஒரு பாடல் வரவிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள். இது ஒலி ஒன்பதாறு ஏற்றேன் ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: படத்துல இருந்து வந்த பாடல் நம்ம கேட்டோம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வந்த பாடல். ரஜினி ரசிகர்கள் இருக்கீங்களா, உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி அண்மையில வந்தது. ட்ரெய்லர் 2 உடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வெளிவந்தது. கண்டிப்பாக திரையரங்குகளுக்கு சென்று போய் பார்க்கும் ஒரு படம் அப்படின்னு சொன்னா அது மிகை ஆகாது. எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பலரும் இந்த படத்திற்காக ஆவலாக காத்து கொண்டிருக்காங்க. இயக்குனர் நெல்சன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அதோட இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் சேர்ந்து மோகன்லால், ஹிருத்திக் ரோஷன், சிவ ராஜ்குமார் போன்றவர்களும் படத்துல நடிக்கிறாங்களாம். கண்டிப்பாக இந்த படத்தை திரையரங்குகளுக்கு சென்று பாருங்க, நேரம் கிடைத்தா. இப்பொழுது அப்படியே போக்குவரத்து தகவலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. SLA நோக்கி செல்லும் TPE டேம்பனஸ் லிங்க், அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. PIA நோக்கி செல்லும் BKE SLE, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
2: வார இறுதி காலை வணக்கம். உணவை தலை குனிந்து உண்பது பூமிக்கு நன்றி கூறுவதற்காக, தண்ணீரை தலை உயர்த்தி குடிப்பது மேகத்திற்கு நன்றி கூறுவதற்காக, நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் இயற்கைக்கு நன்றி சொல்வதற்காக, எவ்வளவு ஒரு அழகான ஒரு கூற்று இல்லையா நேயர்களே? இந்த பூமியில நம்ம மட்டும் வாழல, நம்மள தாண்டி பல மிருகங்கள் உயிரின வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. செடியாயிருக்கட்டும், மரங்களாயிருக்கட்டும், அப்படிப்பட்ட இயற்கைக்கு நம்ம எவ்வாறு நன்றி கூறுகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. வரும் காலங்கள்ல உலக வெப்பமயமாதல் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. பருவநிலை மாற்றமாயிருக்கட்டும், இது போன்ற சூழல்கள் இருந்தாலும் கூட ஆய்வுகள் நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயத்த பகிர்ந்து கொண்டிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சதுப்பு நில காடுகள் அப்படின்னு அழைப்போம், அதாவது மேங்க்ரூவ் காடுகள், ரொம்ப காலங்களுக்கு பிறகு ஒரு நல்ல நிலையை எட்டியிருக்குது, அதாவது அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படின்னு ஆய்வுகள் தெரியப்படுத்துது. காலம் காலமாக மனிதர்களால அழிக்கப்படும் சூழலுக்கு இது ஒரு நல்ல செய்தி, இயற்கைக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த மேங்க்ரூவ் காடுகளாலதான் மக்களுக்கு அதிக அளவுல இந்த புயல் போன்ற விஷயங்கள் வருவதில்லை. அப்படிப்பட்ட காடுகள் 2010 இருந்து எண்ணிக்கை மூலமாக அதிகரித்து கொண்டு வருகின்றன அப்படின்னு ஆய்வுகள் தெரியப்படுத்துது. இதற்கு காரணம் கண்டிப்பாக அதிக அளவுல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாலையும், முடிந்த அளவிற்கு ஒரு சிலர் தங்களால முடிந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு சில நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதாலதான். நேயர்களே, இந்த மேங்க்ரூவ் காடுகள் இந்த உலகத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு விதமான ஒரு காடு அப்படின்னு சொல்லலாம். நிலத்துல இருக்கும் மரங்களை விட இங்கிருக்கும் மரங்கள் 5 மடங்கு அதிகமாகவே இந்த கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கரியமில வாயுவை தேக்கி வைத்திருக்கு. மிகவும் பேர் போன ஒரு மேங்க்ரூவ் காடு எது அப்படின்னு சொன்னா, அது பிச்சாவரத்துல இருக்கும் மேங்க்ரூவ் காடு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவிலேயே இருக்கும் ஆக பெரிய மேங்க்ரூவ் காடுகள்ல இந்த பிச்சாவரம் காடு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பிச்சாவரம் காடு கடலூர் மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு நேரம் கிடைத்தா கண்டிப்பாக இந்த காடுகளை போய் நீங்க பார்க்கலாம். முக்கியமாக இது போன்ற காடுகளை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி இன்னும் மேலும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்துருங்க. இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ள

0: நிலவரம்.
1: விபத்துகள் நேர்ந்திருக்கின்றன. ஈஷூன் சென்ட்ரலை நோக்கிச் செல்லும் ஈஷூன் அவென்யூ 2, ஈஷூன் சென்ட்ரல் 1, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. 4 தடத்தை தவிர்க்கவும். மேலும் PIA நோக்கிச் செல்லும் BKE, SLE, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. 2 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம்

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒரே ஒரு அறியிட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
0: வார இறுதி ஒலியில் உள்ள

இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 7 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. அதற்கு பிறகு தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். தமிழ் இலக்கியமா இருக்கட்டும், நான் படித்ததுல எனக்கு பிடித்ததா இருக்கட்டும், அதை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. அதோட 80களில் வெளிவந்த ஒரு சில நல்ல நல்ல பாடல்களையும் நம்ம கேட்க போறோம். இது ஒளி 9:08 உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா.

0: வணக்கம். காலை மணி 7. மீடியா கா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் மாண்ட ஈரானின் உச்சத்தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் உடல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய இறுதிச் சடங்கில் சுமார் 20 மில்லியன் பேர் கலந்து கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28 ஈரான் மீது போர் தொடுத்தன. அப்போது திரு கமேனியும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டனர். சீன ரஷ்ய உயர் பிரதிநிதிகள் திரு கமேனியின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். சீன மக்கள் தேசிய காங்கிரஸ் நிலைக்குழு துணைத்தலைவர் ஹேவெய், ரஷ்ய பாதுகாப்பு மன்ற துணைத்தலைவர் டிமிட்ரி மத்வதேவ் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இந்தியா, மலேசியா, துனிசியா உள்ளிட்ட நாடுகளின் உயர் பிரதிநிதிகளும் இறுதி மரியாதை நிகழ்வில் பங்கேற்றனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷஃபா ஷெரீப், ஈராக் அதிபர் நிசாப் அமதி ஆகியோரும் திரு கமேனிக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். அமரர் கமேனியின் சொந்த ஊரான ஈரானின் மஷாத் நகரில் வரும் வியாழக்கிழமை அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும். பாகிஸ்தான் காவல்துறையினர் பேருந்து விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்துகின்றனர். பெஷாவர் நகரில் மலைப்பாங்கான பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து சுமார் 20 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. 40 பேர் மாண்டனர், 8 பேர் காயமடைந்தனர். பேருந்தில் மிதமிஞ்சிய கூட்டம் இருந்ததாக தெரிகிறது. உயிர் தப்பிய ஒருவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பழுதடைந்த வேறொரு பேருந்தில் இருந்த பயணிகளை ஏற்றிச் செல்ல முயன்ற ஓட்டுநருக்கும் மற்றவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பயணி ஒருவர் ஓட்டுநரின் கழுத்தை பிடித்ததாக சொல்லப்படுகிறது. ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் பேருந்து பள்ளத்தில் பாய்ந்ததாக உயிர் பிழைத்த ஒருவர் கூறினார். விசாரணை தொடர்கிறது. சிங்கப்பூர் நிபுணத்துவ கணக்காளர் கழகம் அந்த துறையில் செயற்கை நுண்ணறிவு ஆற்றலை வலுப்படுத்துகிறது. அதற்கேற்ப கணக்கியல் நிறுவன நிதி நிபுணர்கள் 60,000 பேர் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பெறுவர். அடுத்த 3 ஆண்டில் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். பொதுத்துறை நிதி மற்றும் நிறுவன உள்கணக்காய்வு அதிகாரிகளின் கற்றல் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு திறனை இணைக்க திட்டமிடப்படுகிறது. சிங்கப்பூர் தோட்ட விழாவின் 10வது பதிப்பு இன்று தொடங்குகிறது. வரும் 12 தேதி வரை தோட்ட விழா தொடரும். தேசிய பூங்கா கழகமும் கரையோர பூந்தோட்டமும் இணைந்து விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. கரையோர பூந்தோட்டம் மக்களை கவர புதிய அம்சங்களோடு காத்திருக்கிறது. அதுபற்றி விவரிக்கிறார் தேசிய பூங்கா கழகத்தின் பூங்கா மேம்பாட்டு இயக்குநர் கண்ணகி சந்திரசேகர்.
1: இந்த 10வது பதிப்பின் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒரு புதிய ஆர்கிட் மலரை சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். அதன் பெயர் வந்து பெப்பிலியோரன்டே சிங்கப்பூர் கார்டன் ஃபெஸ்டிவல். சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன்ஸில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு புது ஆர்கிட் மலர். இங்கு வருபவர்கள் எல்லாம் அந்த மலரை கண்டுகளிக்கலாம்.
0: தோட்டக்கலை ஆர்வலர்கள் அவர்களின் திறன்களை வெளிப்படுத்த போட்டிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: இதற்கு முன்னைய விழாவில் பெஸ்ட் ஆஃப் ஷோ எனப்படும் லேண்ட்ஸ்கேப் டிசைனர்ஸ் சாம்பியன்ஸ் 8 பேர் வந்து இந்த வருஷத்தில் கலந்து கொள்வார்கள். சர்வதேச வல்லுநர்கள் மட்டுமல்லாமல் நம் சிங்கப்பூர் நாட்டில் உள்ள தோட்டக்கலை ஆர்வலர்கள், மாணவர்கள், சமூகத்தினர் இவர்களுடைய படைப்புகள், பற்பல படைப்புகள் இந்த விழாவில் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கின்றன.
0: கலை, விளையாட்டு, நலவாழ்வு ஆகிய அம்சங்களை ஒன்று சேர்க்கும் கூடுதல் இருவழி தொடர்பு காட்சிகளையும் வருகையாளர்கள் எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவின் கிழக்கு கரையோர நகரில் அபாயமான அளவில் வெப்பம் கொளுத்துகிறது. மக்கள் தேவையின்றி வெளியே செல்லாமல் குளிர்ச்சியான சூழலில் இருந்து கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். நியூயார்க்கில் வெப்பக் குறியீடு இதுவரை இல்லாத அளவில் 46 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும். வடகிழக்கு மத்திய அட்லாண்டிக் பகுதிகளில் மிதமிஞ்சிய வெப்ப அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் உள்ள 100 கணக்கான அரசாங்க கட்டடங்கள் மக்களுக்கான குளிர்சாதன நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன. எளிதில் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளவர்களை தொண்டூழியர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். அமெரிக்காவில் இன்று உலகக்கிண்ண போட்டியின் 3 ஆட்டங்கள் இடம்பெறுகின்றன. மயாமி நகரில் அர்ஜென்டினாவும் கேப்பர்டேயும் மோதும் ஆட்டம் அவற்றுள் ஒன்று. அந்த அரங்கில் குளிர்சாதன வசதி இல்லை. வெப்பம் 37 டிகிரி செல்சியஸை தாண்டக்கூடும். பிலடெல்பியாவில் பிரான்சும் பராகுவேயும் மோதவிருக்கின்றன. அங்கு வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை எட்டலாம். நிலைமையை சமாளிக்க அனைத்துலக கார்பந்து சங்கம் உலகக்கிண்ண போட்டியின் ஒவ்வொரு ஆட்டத்துக்கிடையிலும் நீர் அருந்துவதற்கான இடைவேளையை அறிமுகம் செய்திருக்கிறது. ஆனால் மிதமிஞ்சிய வெப்பம் நீடிக்கும் வேளையில் அது போதுமானதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பிரான்சிலும் வெயில் கொளுத்துகிறது. 1947 பிறகு சென்ற மாதமே பிரான்சில் ஆக அதிகமான வெப்பமான மாதம். வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் சென்ற மாதம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 விழுக்காடு அதிகரித்தது. சென்ற மாதம் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் 40°C தாண்டியது. பாரிஸ் வட்டாரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62 விழுக்காடு உயர்ந்தது. பருவநிலை மாற்றமே மிதமிஞ்சிய வெப்பத்துக்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது எகிப்து. ஆட்டம் தொடங்கிய 13ஆம் நிமிடத்தில் எகிப்தின் முதல் கோல். 55ஆம் நிமிடத்தில் எகிப்து வீரனின் சொந்த கோல் மூலம் ஆட்டத்தில் சமநிலை. வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி வாய்ப்பு. 4-2 என்ற கோல் கணக்கில் வென்றது எகிப்து. அடுத்த சுற்றில் அர்ஜென்டினா அல்லது கேப்பிடையை எதிர்த்து எகிப்து விளையாடும். மற்றொரு ஆட்டம் அர்ஜென்டினாவும் கேப்பிடையும் மோதுகின்றன. 29ஆம் நிமிடத்தில் முதல் கோலை புகுத்தினார் மெஸ்ஸி. முற்பாதி வரையில் 1-0 என்ற நிலையில் முன்னிலை பெற்றிருக்கிறது அர்ஜென்டினா. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
1: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சீன சட்டி, புட் இட் இன் தி அடுப்பு.
0: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
2: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா?
3: பருப்பு வெந்ததும் பாசம், வந்ததும் பாசம் சேர்த்து எனக்கு.
0: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
6: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
0: ஒலி 968 இணைந்திருக்கிறோம். நேயர்களை 7 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியின் லாசம். இன்னும் சற்று நேரத்துல தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. அடுத்து உங்களுக்காக ஒரு பாடல் வரவிருக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் கொண்டு வரும் பாடல் இளையராஜா அவர்களுடைய இசையில. வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்துல இருந்து கேட்டு மகிழுங்கள். இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

கொஞ்ச கொஞ்ச பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம் நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க முத்துரத்தினம் சிந்துமித்தினம் அம்

0: பொதுவிதராக தீபமேற்றும் நல்ல நேரம் இது.
1: போக்குவரத்து நிலவரம்
2: சிடிஏ நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூ, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது, ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் வெளியேற்றத்திற்கு அருகே போக்குவரத்து நெரிசலாக உள்ளது, வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சின்னை
1: சூடா ஒரு டீ போடு.
2: டீ தானே போட்டுருவோம்.
3: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
4: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
5: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாழலயம்.
1: இரு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாழலயம்.
2: ஓகே சார்.
0: சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி

0: ஒலி விண்மதார் வீட்டில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தமிழ் இலக்கியம், அதில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சிறுகதைகள். அப்படிப்பட்ட ஒரு சிறுகதையை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. கூபா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய விழியுமா என்ற ஒரு சிறுகதை. இந்த ஒரு சிறுகதை ஒரு இரவுக்குள்ள நடக்கும் ஒரு சிறுகதை. அந்த ஒரு இரவுக்குள்ள ஒரு மனிதருக்கிடையே எவ்வளவு மனசஞ்சலம் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும் என்பதை மிகவும் அழகாக கவிஞர் அவர்கள் எடுத்து கூறியிருக்காங்க. கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம்ல இருக்கிற ஒரு குடும்பம், அவர்களுக்கு டெலிகிராம் மூலமாக ஒரு செய்தி வருது. அந்த செய்தியில சிவராம ஐயர், அதாவது அந்த குடும்பத்தின் ஒரு உறுப்பினர், மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில இருப்பதாக ஒரு செய்தி. அந்த செய்தியை கேட்டவுடன் அந்த சிவராமராய அவர்களுடைய மனைவியும் அந்த மனைவியுடைய தம்பியும் உடனடியாக சென்னைக்கு செல்லும் அந்த ஒரு ரயில்ல நுழைவு சீட்டுகளா வாங்கிட்டு செல்றாங்க. அவ்வாறு செல்லும் பொழுது அவர்களுக்கிடையே என்னென்ன மனக்குழப்பம் ஏற்படுது. ஒரே ஒரு இரவுக்குள்ளதான் இந்த கதை நடக்கும். செய்தி கிடைக்குது, செய்தி கிடைத்த அடுத்த கணமே அவர்கள் கிளம்புறாங்க. ஆனா கிளம்புவதற்கு முன்பு ஒரு சில அறிகுறிகள்னா அவர்கள் பாக்குறாங்க. உதாரணத்திற்கு ஒரு சில மூட நம்பிக்கைனா இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக எழுத்தின் மூலமாக அதை படிக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்து கொண்டேதான் இருக்கு. அந்த இரவே ஒரு தூங்கா இரவாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னா கூட அது மிகையாகாது. நிறைய மனக்குழப்பங்கள், நிறைய கேள்விகள். விடியுமா, விடிந்தவுடன் என்ன நடக்க போகுது, அவருடைய கணவன் இன்னும் உயிரோட இருப்பாரா இல்ல, என்ன நடக்க போகுது என்ற ஒரு பதட்டம் கதை முழுக்க நம்ம கிட்ட இருக்கும். அதோட குடும்ப சூழல்ல இருக்கும் பல பிரச்சனைகளையும் குஞ்சமால் அவர்களுடைய கதாபாத்திரத்தின் மூலம் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மனிதர்களுடைய மனம், சிந்தனை எவ்வாறு இருக்கும் என்பதை மிகவும் அழகாக இந்த கதை நம்ம கிட்ட எடுத்து கூறுது. மனு தத்துவ ரீதியாகவும் உணர்ச்சிகளின் மூலமாகவும் இந்த கதை நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது. கண்டிப்பாக நேரம் கிடைத்தா இந்த கதையை நீங்க படித்து பாருங்கள். இந்த கதை எப்படி முடியும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நீங்க ஆவலா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இன்னும் சற்று நேரத்துல இந்த கதை எப்படி முடியும் என்பதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். வானொலி பக்கமாவே இணைந்துருங்க. குஞ்சமால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒலி 9.68 ஒலியின் உல்லாசம்.
1: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
2: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.

0: இது உங்க ஒரு ஒரு அறியிட்டு
1: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: வார இறுதி ஒலியில் உள்ள
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
4: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. லார்னியை நோக்கிச் செல்லும் ஆடம் சாலை, புக்கிட்டிமா சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே. விடியுமா என்ற ஒரு சிறுகதையை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியில குஞ்சம்மாள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் கிடைத்து விட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அடிச்சு பிடிச்சு சென்னைக்கு அவர்கள் செல்றாங்க, குஞ்சம்மாள் அவர்களுடைய தம்பியும். இங்க மிகவும் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை ஏற்படுது. அந்த உணர்ச்சிகளை மிகவும் ஆக்கப்பூர்வ முறையில நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க எழுத்தின் மூலமாக நமது எழுத்தாளர். அந்த கதையை படிச்சாதான் நமக்கு தெரியும் போக போக அந்த பதட்டம் எவ்வாறு வெளிப்படுதுன்னா, சிறு சிறு சிறுகதையில சிறு சிறு வாக்கியங்களை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ஒற்றை சொல் வாக்கியம் இது போன்ற இலக்கிய முறைய பயன்படுத்தும் பொழுது அந்த உணர்ச்சி, கதாபாத்திரம் உணரும் உணர்ச்சிகளை நம்மளாலையும் உணர முடியுது. ஒரு நீண்ட இரவுக்கு பிறகு மருத்துவமனைக்கு சென்று போய் பாக்குறாங்க, அங்க அவர்களுடைய கணவன் இறந்து விடுகிறான். நீண்ட இரவுக்கு பிறகு கடைசியாக அவர்களுடைய கேள்விக்கான பதில் கிடைத்து விட்டது. அந்த வகையில அந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைத்து விட்டது, ஒரு விடிவு காலம் கிடைத்து விட்டது. ஆனா குஞ்சம்மாள் என்ற ஒரு கதாபாத்திரத்திற்கு விடிவு காலம் கிடைத்து விட்டதா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான் நேயர்களே. முக்கியமாக அந்த காலகட்டத்துல கணவன் இறந்து விட்டால் அவர்களை வந்து ஒரு விதவையாக பார்ப்பார்கள். சமுதாயம் அவர்களை வேறு ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும். இத முன்கூட்டியே யூகித்தது போல அவர்களுடைய தம்பி குஞ்சம்மாளை எவ்வாறு வர்ணிப்பாங்கன்னா, மிகவும் அழகாக இன்று என் அக்கா வந்து பிரகாசிக்கிறாள். அதாவது ரயில்ல சென்று கொண்டிருக்கும் போது தம்பி அவர்களுடைய அக்காவை பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காளே, அதற்கு காரணம் என்னவா இருக்கும், அணையிற நெருப்பு தான் மிகவும் பிரகாசமா எரியுமே, அதுதான் காரணமா இருக்குமோ, ஒருவேளை ஏதாவது தப்பா நடந்து விடுமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அதற்கு பிறகு அவரே திட்டிக் கொள்றாரு, சேச்சே அப்படின்னா இருக்காதுன்னு. மிகவும் அழகான ஒரு ஒரு மனிதனுடைய மனக்குமுறலை மிகவும் அழகாக இந்த கதை நமக்கு எடுத்து கூறும். கண்டிப்பாக நேரம் கிடைத்தா இந்த கதையை நீங்க படிக்கணும் நேயர்களே. ஏன்னா இலக்கியவாதிகளுக்கே எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொன்னா அது மிகாது. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி 96.8 ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. லார்னியை நோக்கி செல்லும் ஆடம் சாலை, புக்கிட்டிமா சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

வணக்கம். காலை மணி 8, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் மாண்ட ஈரானின் உச்சத்தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனிக்கு உலகத் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துகின்றனர். திரு கமேனியின் உடல் அடக்கத்துக்கான ஒருவார நிகழ்ச்சி இன்று தொடங்குகிறது. அவருடைய இறுதிச் சடங்கில் சுமார் 20 மில்லியன் பேர் கலந்து கொள்ளக்கூடும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28 ஈரான் மீது போர் தொடுத்தன. அப்போது திரு கமேனியும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டனர். சீன மக்கள் தேசிய காங்கிரஸ் நிலைக்குழு துணைத்தலைவர் ஹேவே, ரஷ்ய பாதுகாப்பு மன்ற துணைத்தலைவர் டிமிட்ரி மெத்வதேவ் ஆகியோர் திரு கமேனியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இந்தியா, மலேசியா, துனிசியா உள்ளிட்ட நாடுகளின் உயர் பிரதிநிதிகளும் நிகழ்வில் பங்கேற்றனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், ஈராக் அதிபர் நிசார் அமேதி ஆகியோரும் திரு கமேனிக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். திரு கமேனியின் சொந்த ஊரான மஷாத் நகரில் வரும் வியாழக்கிழமை